இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இங்கேயும் ஒரு கங்கை என்ற படத்திலிருந்து சோலை புஷ்பங்களே என் சோகம் கேளுங்களேன் என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் கங்கை அமரன், பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேகம் கருத்திருச்சி என்ற படத்திலிருந்து அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன கவுண்டர் என்ற படத்திலிருந்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னுயிர் கண்ணம்மா என்ற படத்திலிருந்து பூம்பாறையில் புட்டு வச்ச பூங்குருவி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா.

உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக இதயம் என்ற படத்திலிருந்து இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது MTRFM வழங்கிய இசைமலை. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் என் விருப்பமாக சில இனிய பாடல்களை, உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபசாதிக். மீண்டும் இதுபோல் ஓர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த MTRFM நிர்வாக இயக்குனர் மீராமா அவர்களுக்கும், இணை இயக்குனர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் கூறி, மீண்டும் இதுபோல் ஓர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருந்து நமது MTRFM நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து மத பாடல்கள். காஞ்சிபுரம் திருவெக்காவில் உள்ளது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில். இங்கு வலமிருந்த இடமாக பள்ளி கொண்ட கோலத்தில் சுவாமி காட்சி தருகிறார். இதனால் இவருக்கு கிடந்தான் என்ற பெயர். ஆழ்வார்கள் இவரை கச்சி கிடந்தான், கச்சை கிடந்தான் என்றும் மங்களாசாசனம் செய்துள்ளனர். திருமழிசை ஆழ்வாரின் சீடரான கனிவண்ணன் என்ற பக்தரை தன் மீது பாடல் பாடும்படி பணித்தான் ஒரு மன்னன். அவர் மறுக்கவே நாடு கடத்த உத்தரவிட்டான். இதை அறிந்த திருமழிசை ஆழ்வார் அவ்வூரை விட்டு கிளம்பினார். பள்ளி கொண்ட பெருமாளையும் தன்னுடன் அழைத்தார். ஆழ்வாரின் சொல் கேட்ட சுவாமியும் அவருடன் கிளம்பினார். இவ்வாறு தன் பக்தர் சொன்னதை உடனே செய்யாததால் இவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமான் என்ற திருநாமம் அமைந்தது. பொய்கையாழ்வாரின் அவதாரத்தலம் இது என்பது ஒரு கூடுதல் சிறப்பாகும். இனி ஒரு பாடலை கேட்போம்.

புராணங்களில் திருப்பதி மலை வராக கஷேத்திரம் என அழைக்கப்படுகிறது. சுவாமி புஷ்கரணி தீர்த்தக்கரையில் வராகர் கோவில் உள்ளது. கருவறையில் பூமி தேவியை மடியில் ஏந்திய நிலையில் இவர் காட்சியளிக்கிறார். இவரே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு திருமலையில் இடம் கொடுத்தவர் என்று தல புராணம் வர்ணிக்கிறது. இதனால் இவ்வூரை வராக கஷேத்திரம் என்பர். வராகருக்கு நைவேத்தியம் படைத்து அறிவிப்பு மணி ஒலித்த பிறகே வெங்கடாஜலபதிக்கு நைவேத்தியம் படைக்கப்படும். ஆதிவராகர் கோவிலுக்கு சென்ற பிறகே ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் என்பதும் மரபு. ஞானப்பிரான் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட இவரை தரிசித்தால் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவர் என்று ஐதீகம். திருப்பதி வெங்கடேச பெருமாளை நினைத்து சனிக்கிழமை விரதம் இருக்க பக்தர்கள் திருப்பதி வருகின்றனர். அதனால் அவர்கள் கருவறையில் பெருமாளின் முன்னிலையில் நிற்பதோ கண்மூடி திறக்கும் கணப்பொழுதுதான். இதனால் பக்தர்கள் கருவறை மேலுள்ள ஆனந்த விமானத்தில் உள்ள விமான வெங்கடேசரை நிதானமாக நின்று தரிசித்து மனநிறைவு அடைகின்றனர். இந்த விமானம் 3 அடுக்கு உள்ளது. பொன்மயமாக விளங்கும் மேருமலையின் ஒரு பாகமே இது. ஆனந்த விமானமாக மாறி வெங்கடேச பெருமாளுக்கு திருமலைக்கு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. 12ஆம் நூற்றாண்டில் வீர நரசிங்க தேவன் என்னும் மன்னன் ஆனந்த நிலையத்தில் தங்கம் வேய்ந்தான்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பலம் வாய்ந்த ஜெபம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று பைபிளில் ஒரு வசனம் வருகின்றது. ஜெபம் பலம் வாய்ந்தது, வல்லமை நிறைந்தது. நாம சில காரியங்களை திட்டமிட்டும் போது பிசாசானவன் நம்மை பார்த்து புன்முறுவல் செய்கிறான். நாம் ஜப சிந்தனை அற்றவர்களாக பரபரப்பாக பணியில் ஈடுபடும் பொழுது புன்முறுவல் செய்வான். அதே நேரம் ஆண்டவனை நினைத்துவிட்டால் பிசாசானவன் நம்மை பார்த்து நடுங்க ஆரம்பிப்பான். அதிலும் நாம் சிலராக கூடி ஜபிக்கும் பொழுது அவன் நடுநடுங்கித்தான் போகின்றான். ஏனெனில் தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் அளிக்கிறார். பதிலளிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் மேன்மையானதை அவர் கொடுக்கிறார். இது நிஜம்தானே?

பசித்த சமயத்திலும் தன்னை தேடி வரும் உதவிகளை ஒதுக்குகின்றவர்களே கண்ணியவான்கள் என்று பைபிள் வசனத்தை வாசித்தவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள் என நம்பலாம். ஒரு கிறிஸ்து சபையில் சில போதகர்கள் இருந்தனர். அவர்கள் பசி பட்டினியுடன் தேவ சேவை செய்து வந்தனர். ஒருமுறை அவ்வூரில் நடந்த திருமணத்தின் பொழுது ஏராளமான உணவு மீந்துவிட்டது. அதை போதகர்களுக்கு கொடுத்து அனுப்பினார் மணமகனின் தந்தையான பணக்காரர். அவர்கள் உணவு கொண்டு வந்தவரிடம், ஐயா, இந்த உணவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமைக்காக வருந்துகிறோம். இந்த ஊரில் எத்தனையோ ஏழைகள் உள்ளனர், அவர்களுக்கு இதை கொடுங்கள் என்றனர். ஒரு ராஜாவிடம் வேலை செய்பவன் தன் கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. ராஜாவின் அதிகாரி என்ற கௌரவம் வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஊழியம் செய்யும் தவறு ராஜாவுக்குத்தான் அவப்பெயரை உண்டாக்கும். அதுபோலவே இயேசு என்ற முதலாளியிடம் பணிபுரியும் போதகர்கள் அவரை போலவே கஷ்டங்களுக்கு மத்தியிலும் பொது சேவை செய்ய வேண்டுமே தவிர தங்கள் கஷ்டத்தை பெரிதாக நினைக்க கூடாது. பாடலை கேட்கலாம்.

அறிவோம் இஸ்லாம். பள்ளிவாசலின் மகத்துவம் குறித்து நபிகள் நாயகம் கூறியுள்ள கருத்துக்களை இப்பொழுது கேட்கலாம். எவர் பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்காக அப்பள்ளிவாசலை போன்ற வீடு சொர்க்கத்தில் கட்டப்படுகின்றது. இந்த மாநிலத்தில் எந்த பகுதியில் பள்ளிவாசல் கட்டப்படுகிறதோ அந்த பகுதிதான் இறைவனுக்கு மிக பிரியமான இடம் ஆகும். எந்த பகுதியில் கடைவீதி அமைக்க பெற்றதோ அந்த பகுதிதான் இறைவனுக்கு மிகவும் கெடுதியான இடமாகும். கியாம நாளில் அல்லாவின் அர்ஷ் நிழலில் ஏழு வகை மனிதர்கள் இருப்பார்கள். எவருடைய உள்ளம் பள்ளிவாசலை நாடுகிறதோ அவர் ஏழு வகையினரில் ஒரு வகையை சேர்ந்தவராக இருப்பார். அல்லாவின் மனித நடமாட்டம் உள்ளவர்கள் அல்லாவை சார்ந்தவர்கள் ஆவார்கள். மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கும் காலமெல்லாம் அங்கே இருந்து ஒருவர் விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்திலே பல அந்தஸ்துகளை வழங்குகிறார். அவர் மீது வானவர்கள் சலாவத் சொல்கிறார்கள். அவர் விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அவரை விட்டு 10 தீமைகள் அழிக்கப்படுகின்றன.

ஒருவர் பள்ளிவாசல் வந்து அதிகமாக பேசுபவர் ஆகில் பேசாதீர் என்று வானவர்கள் கூறுகின்றனர். இன்னும் அவர் அதிகமாக பேசினார், அல்லாவின் சாபம் உன் மீது உண்டாவதாக என்று கூறுகின்றனர். இன்னும் அவர் சப்தமிட்டு பேசினார், அல்லாவின் சாபம் உன் மீது உண்டாவதாக, மௌனமாக இரு என்று கூறுவார்கள். இறை இல்லத்தில் ஒருவன் தொழுதால் வானவர்கள் அவனுக்காக தொழுகை இடத்தில் அவன் இருக்கும் காலமெல்லாம் துஆ செய்கிறார்கள். யா அல்லா, இவர் மீது கருணை காட்டு, இவருக்கு அருள் செய் என்று கேட்பார்கள். அவர் தொழுகையை எதிர்நோக்கி இருக்கும் காலமெல்லாம் இது நீடித்து இருக்கும். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் கூறும் ஒரு கருத்தை நாம் காணலாம். ஒரு காலம் வரும், அக்காலம் மக்கள் பள்ளிவாசலில் பேசும் பேச்சுக்கள் இந்த உலகத்தை பற்றியதாக இருக்கும். அவர்களுடன் நீங்கள் உட்காராதீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை. உலகம் அழிவு நாளில் எல்லா பள்ளிவாசல்களிலும் கஃபாவுடன் இழுத்து இணைக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு உயர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படும் என்கிறார்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது MTR நேரம். உங்களோடு காற்றலையில் இணையும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, துணிந்த நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி என்று வாழ்த்துகிறார் வீரத்துறவி விவேகானந்தர். துணிவுடன் நில்லுங்கள், முன்னேறிக்கொண்டே இருங்கள். உங்களின் தற்போதைய நிலை குறித்த எண்ணம் சிறிதும் வேண்டாம். லட்சியத்தை உறுதியாக பற்றிக்கொண்டு கடமையில் ஈடுபடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். முழு பொறுப்பையும் உங்கள் தோள் மீது சுமத்திக்கொண்டு பணியாற்றுங்கள். உங்களுக்கான விதியை வகுத்து தொடர் வெற்றிக்கு வழிவகுத்திடுங்கள். உலகம் பெரிய உடற்பயிற்சி கூடம். அதில் நம்மை வலிமை உள்ளவர்களாக ஆக்கவே மனிதர்களாக நாம் மண்ணில் பிறந்திருக்கின்றோம். அரிய செயல்கள் அனைத்தும் பெரிய இடையூறுகளை முறித்த பின்னரே சாத்தியமாகி இருக்கின்றன. அதனால் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் மிக மிக அவசியமானவை. எதை மண்ணில் விதைத்தோமோ அதையே அறுவடை செய்ய முடியும். நமது விதியை நாமே வகுத்துக் கொள்கிறோம். செயலில் மட்டுமல்லாமல் மனதாலும் நல்லதையே சிந்தியுங்கள். முகத்தில் புன்னகையும் பேச்சில் இனிமையும் கொண்டிருங்கள். குழந்தையின் கபடம் கள்ளம் கபடமற்ற தன்மையோடு செயலாற்றுங்கள். அகந்தையே அறவே ஒழித்து விடுங்கள். நீங்கள் நாய்க்கு ஒரு பிடி சோறு போட்டாலும் அந்த நாயை கடவுளாக எண்ணி வழிபடுங்கள். கடவுளே உலகிலுள்ள எல்லா உயிர்களுமாக இருக்கின்றார். தன்னம்பிக்கை மனிதனுக்கு மிக மிக அடிப்படையானது. தன்னை நம்பாதவன் கடவுள் மீது பக்தி இல்லாத நாத்திகனை போன்றவன். மனிதன் எதை நினைத்து கொண்டிருக்கிறானோ அதுவாகவே மாறிவிடும் சக்தி படைத்தவன். வலிமையுடையவன் என நினைத்தால் நிச்சயம் வலிமை படைத்தவனாகிவிட முடியும். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்ற மன உறுதி ஒருவனுக்கு இருந்தால் அவனிடம் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்பவர்களே உண்மையில் வாழ்பவர்கள். மற்ற அனைவரும் வாழ்க்கையை வீணாக கழித்து கொண்டு இருக்கிறார்கள். பாமர மனிதனை பண்புடையவர்களாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்துவதே ஆன்மீகத்தின் உண்மையான நோக்கம். உண்மை எங்கே அழைத்து சென்றாலும் அதை பின்பற்றி செல்லுங்கள். கோழையாகவும் வேஷதாரியாகவும் இருந்து விடாதீர்கள். அடக்கப்படாத மனம் மனிதனை கீழ் நோக்கி இழுத்துச் செல்கிறது. ஆனால் அடக்கப்பட்ட மனமோ பாதுகாப்பு அளிப்பதோடு சுதந்திரமாக வாழச் செய்கிறது.

இது தகவல் அறியும் நேரம். விளையாட்டுகளில் கொஞ்சம் ரிஸ்கானது என கால்பந்தாட்டத்தை சொல்லலாம் தானே. நன்றாக கண் பார்வை உள்ளவர்களுக்கே இந்த விளையாட்டு கண்ணை கட்டிவிட்டது போல இருக்கும். கண் தெரியாதவர்களின் கால்பந்து விளையாட்டு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. சாதாரண கால்பந்து போட்டி 90 நிமிடங்கள் நடக்கும். இவர்களது போட்டி 50 நிமிடமே நடக்கிறது. இடைவேளை 10 நிமிடங்கள் உண்டு. மைதானம் 40 மீட்டர் நீளம், 20 மீட்டர் அகலம் உடையது. மைதானத்திற்கு வெளியே சென்று மரங்களில் மோதி காயமடைந்து விடக்கூடாது என்பதற்காக மைதானத்தை சுற்றிலும் சைட் போர்டுகள் வைத்திருப்பர். ஒரு அணியில் மொத்தம் 5 பேர் இருப்பர். அதில் கோல் கீப்பர் பார்வை உள்ளவர். மீதமுள்ளவர்களில் ஓரளவு பார்வை உள்ளவர்கள், பாதி அளவு பார்வை திறன் கொண்டவர்கள், முழுமையாக பார்வை திறன் அற்றவர் என 3 பிரிவினரும் கலந்து ஆடுவர். இது தவிர உதவிக்கு 3 பேர் இருப்பர். அணியினர் எதிர் எதிராக வரும்பொழுது பந்தை தொட முயற்சிக்கும் போதும் ஓய் என்று கூற வேண்டும். இது நான் இங்கு இருக்கிறேன் என்ற அர்த்தத்தை தரும். கோல் கீப்பர் தவிர மற்ற அனைவருடைய கண்களும் கட்டப்பட்டு இருக்கும். பந்தின் உள்ளே மணிகள் கிடக்கும். பந்து உருளும் போது மணி சத்தம் கேட்கும். அதன் மூலமே பந்தை உணர்வார்கள். கோல் அடிக்கும் போது மட்டுமே பார்வையாளர்கள் கூச்சல் போட வேண்டும் என்ற விதி உள்ளது. கேரள பார்வையற்றோர் அணியினர் தாய்லாந்து, மலேசியா, ஹாங்காங் போன்ற நாடுகளில் விளையாடி இருக்கின்றனர். 2020 நடக்கும் ஒலிம்பிக் போட்டியில் விளையாடுவது இவர்களது லட்சியமாக இருக்கிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது ஆரோக்கிய நேரம், அற்புதங்களை செய்யும் ஆப்பிள். ஆப்பிள் ஆரோக்கியத்திற்கான அற்புத சுரங்கம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதில் 85% நீர் சத்து இருக்கிறதும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வெயிலில் அலையும் பொழுது ரொம்ப தாகம் எடுத்தால் ஒரு ஆப்பிளை வாங்கி சாப்பிடுங்கள். தாகமே எடுக்காது, ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியதும் இதுவாகும். வயிற்று பொறுமல், சீதபேதி, வயிற்றுப்போக்கு போன்றவற்றை குணமாக்கி குடலையும் வலுவாக்கும். இதில் உள்ள டெக்ஷன் என்ற நார்ச்சத்து இருமலை கட்டுப்படுத்தி இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும். 3 அல்லது 4 மாதங்கள் ஆப்பிளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் குறைந்துவிடும். பசியை தூண்டும், இரத்தத்தை சுத்திகரிக்கும். மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து வந்தால் விரைவில் நோய் குணமாகும், உடலும் தெம்பாகும். இரத்தத்தில் உப்புச்சத்து அதிகம் இருந்தால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். ஆப்பிள் பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து 1 மாதம் ஆப்பிள் ஜூஸ் குடித்து வந்தால் இரத்த அழுத்தம் குறையும். மூட்டுவலியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆப்பிளை அரைத்து வலி இருக்கும் இடத்தில் பற்று போடுங்கள், வலி குணமாகும். வாயில் கோழை வழிதல், பல்லில் காரை படிதல் போன்ற பல் சம்பந்தப்பட்ட நோய்களை ஆப்பிளில் உள்ள அசிட் அழித்துவிடும். ஆப்பிள் விற்கிற விலைக்கு என்ன அங்குராசு சொல்றீங்க என்று கேட்கிறீர்களா? நோய் வந்த பின் டாக்டரிடம் சென்று கொட்டுவதை விட இது பெட்டர் தானே? நாம் முயன்று பார்ப்போமே. இப்பொழுது பயனுள்ள டிப்ஸ் காணலாம். உருளைக்கிழங்கை தோலுடன் வெட்டி பருத்தி துணியில் இட்டு சிறு சிறு மூட்டைகளாக கட்டுங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வைத்து குளிர்ந்ததும் கண்கள் மீது வைத்து ரிலாக்ஸாக 10 நிமிடம் ஓய்விடுங்கள். கண்களுக்கு அடியில் பை போல தொங்கும் சதை நாளடைவில் இறுகி இனிமையான தோற்றம் தரும். பப்பாளியில் உள்ள பொட்டாசியம் இரத்த கொதிப்பை குறைத்து மூளையில் விழிப்புணர்ச்சியை ஊட்டுகிறது. தோல் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளையும் பப்பாளிக்காயும் பழமும் குணப்படுத்திவிடும். பப்பாளியில் உள்ள இன்னொரு செரிமான பொருளான பெப்கின் மலச்சிக்கலும் வயிற்றுக்கோளாறும் வராமல் பாதுகாக்கிறது. 1 நாள் விட்டு 1 நாள் கேரட் சாறு அருந்துங்கள். கேரட் இரத்தத்தை சுத்தப்படுத்தி வறண்ட தோலை பளபளப்பாக்கி முக அழகை ரோஜா போல மாற்றிவிடும். சருமத்தில் கரும் புள்ளிகள் தோன்றினால் 1/2 ஸ்பூன் எலுமிச்சை சாற்றோடு கிளிசரினை கலந்து கரும் புள்ளிகள் மீது தடவினால் நாளடைவில் மறைந்துவிடும். பசலை கீரையை நன்கு சுத்தம் செய்து பள்ளி மாணவர்களும் சரி, 50 வயதை தாண்டியவர்களும் சரி, 1/2 கிண்ணம் அளவு சாலட் போல செய்து சாப்பிடுவது நல்லது. மூளையின் சக்தியை 8 மாதங்களில் அதிகரித்துவிடும். திராட்சையில் நீர் சத்து அதிகம் உள்ளது. எனவே உடம்பில் எந்த உறுப்பிலாவது கடினமான அடைப்போ அழுக்கின் தேக்கமோ இருந்தால் திராட்சை சாறு குடித்தால் உடனே வெளியேற்றிவிடும். ஆரஞ்சு பழத்தை நறுக்கி அதன் சாறை முகத்தில் தேய்த்து கொள்ளுங்கள். 20 நிமிடங்களுக்கு பின் தண்ணீரால் முகத்தை கழுவினால் முகம் புத்துணர்ச்சியோடு இருப்பதை நீங்கள் உணரலாம். இணைந்திருங்கள் ஒரு பாடல்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். ஏழு பிறவியும் இணைந்து வாழ நாகேஸ்வரரை வணங்குங்க. பொங்கல் நன்னாளை ஒட்டி சூரியன் வழிபட்ட கும்பகோணம் நாகேஸ்வரர் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். தை மாதத்தில் இங்கு சென்று வழிபடும் தம்பதிகள் ஏழு பிறப்பும் இணைந்து வாழ்வார்களாம். ஒரு காலத்தில் பூமியை நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் தாங்கிக் கொண்டு இருந்தான். மக்கள் செய்த பாவங்களால் பூமியை சுமக்க அவனால் இயலவில்லை. உடல் சோர்வு ஏற்பட்டது. எனவே கைலாயம் சென்று சிவபெருமானிடம் உலகை தாங்குவதற்கு உரிய சக்தியை தரும்படி கேட்டுக்கொண்டான். ஆதிசேஷனின் முறையீட்டிற்கு மனம் இறங்கிய சிவபெருமான் எந்த சூழலிலும் எந்த காலமானாலும் ஒரே ஒரு தலையினால் இந்த உலகை தாங்கும் சக்தியை தருவதாக உறுதியளித்தார். இதன் பிறகு ஆதிசேஷனுக்கு பரிபூர்ண சக்தி கிடைத்தது. ஒரு சமயம் வெள்ளத்தால் உலகம் அழிய இருந்தது. பிரம்மா தன் படைப்பு கருவிகளை அமுதம் அடங்கிய ஒரு கும்பத்தில் வைத்து மிதக்கவிட்டார். சிவன் அந்த கும்பத்தின் மீது ஒரு அம்பு எய்தார். அப்போது கும்பத்திலிருந்த வில்வ இலை சிதறி ஒரு இடத்தில் விழுந்தது. ஆதிசேஷன் அந்த இடத்தில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து பூஜித்தான். நாகராஜனான ஆதிசேஷன் பூஜித்ததால் இந்த சிவனுக்கு நாகேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. வில்வநேசர், பாதாள பீஜநாதர், மடந்தை பாகர், செல்வபிரான் ஆகிய பெயர்களும் இந்த சிவனுக்கு உண்டு. இத்தலத்தின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் உள்ளது. உள்ளே சென்றதும் இடப்பக்கம் நந்தவனமும் சிங்கமுக தீர்த்த கிணறும் இருக்கிறது. வலப்பக்கம் அம்பாள் பிருகன் நாயகி சந்நிதியும் ஆனந்த தாண்டவ நடராஜர் சபையும் உள்ளன. இந்த சபை தேர் வடிவில் உள்ளது. இருபுறத்திலும் உள்ள கல் தேர் சக்கரம் மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டு இருக்கும். இரண்டு குதிரைகளும் நான்கு யானைகளும் இழுப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த சக்கரங்களின் ஆதாரங்களாக 12 ராசிகள் இடம்பெற்றுள்ளன என்பதால் இந்த மண்டபத்திற்குள் நுழைந்தாலே கிரகதோஷம் நீங்கும் என்பர். நடராஜரின் நடனத்திற்கு ஏற்ப தாளம் போடும் பாவனையில் சிவகாமி அம்மையும் வேறு எங்கும் இல்லாத விசேஷமாக நடராஜரின் அருகில் மகாவிஷ்ணு குழலூதும் காட்சியும் கண்டு ரசிக்கத்தக்கது. இணைந்திருங்கள்.

காவல் தெய்வமான படைவெட்டி மாரியம்மன், பலஞ்சுழி விநாயகர், ஐயனார், சப்தமாதர், சுப்பிரமணியர், சப்தலிங்கங்கள், வைத்தீஸ்வரர், சோமஸ்கந்தர், சண்டேஸ்வரர், தண்டூன்றிய விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, மகாகாளி, அக்னி வீரபத்திரர் ஆகியோரும் அருள் பாலிக்கின்றனர். இது சூரியன் மற்றும் ராகுதோஷ நிவர்த்தி தலமாக உள்ளது. இந்த கோவிலுக்குள் மகாகாளி சன்னிதியும், எதிரே ருத்ர தாண்டவம் ஆடும் அக்னி வீரபத்திரர் சன்னிதியும் உள்ளது. இத்தலத்தில் சூரிய பகவான் சிவலிங்க பூஜை செய்துள்ளார். சித்திரை மாதம் லிங்கத்தின் மீது ஒளிப்படும் காலங்களில் இங்குள்ள காளி வீரபத்திர சன்னிதிகளில் சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30-6 ராகுகால வேளையில் பூஜை செய்தால் சகல நோய்களும் நீங்குமாம். தை மாதத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் இறுதி காலத்தில் உண்டாகும் மரண துன்பம் அறவே இல்லாமல் போகும். ரிஷபத்தின் முன் நிற்கும் உமையொருபாகனை ஞாயிறன்று வழிபட்டால் பிரிந்த தம்பதியர் கூடுவர், பிரியாமல் இருப்பவர்கள் 7 ஜென்மமும் சேர்ந்து வாழ்வர் என்பது ஐதீகம். 1923 இந்த கோவில் புதர் மண்டி கிடந்தது. பாடகச்சேரியை சேர்ந்த ராமலிங்க சுவாமி என்பவர் தனது கழுத்தில் பித்தளை செம்பு ஒன்றை கட்டி கொண்டு பிச்சை எடுத்து சிறுக சிறுக பொருள் சேர்த்து திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். நாகேஸ்வரர் லிங்க வடிவில் உயரமான ஆவுடையாருடன் காட்சி தருகிறார். ஆனால் பானம் சிறிதாக இருக்கிறது. அம்பாள் பெரிய நாயகி தெற்கு நோக்கிய சன்னதியில் அபயகரத்துடன் காட்சியளிக்கிறார். இத்தலத்தில் உள்ள சூரியன், பிரளயகால ருத்ரர், விஷ்ணு துர்கை சன்னிதிகள் ஒரு சேர வழிபட்டால் எவ்வளவு பெரிய துன்பமும் தீர்ந்துவிடும். சூரிய திசை நடப்பவர்களும், ஜாதக ரீதியாக சூரியனால் சிரமப்படுபவர்களும் சூரியனையும் நாகேஸ்வரரையும் வணங்கி நிவாரணம் பெறலாம். தேவாரம் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 90வது தலம். இது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கும்பேஸ்வரர் கோவிலின் கிழக்கே உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

குட்டிக்கதை காணலாம். குருநாதரும் சீடர்களும் யாத்திரை சென்று கொண்டு இருந்தனர். வானில் சூரியன் சுட்டெரித்தது. அதில் ஒரு சீடர், குருவே, கோவில் வழிபாடு செய்யாதவருக்கு இறைவனின் அருள் கிடைக்குமா, அல்லது அன்றாடம் அவரை வழிபடுபவருக்கு மட்டும்தானா என்று கேட்டார். வெயிலின் கடுமை அதிகம் என்பதால் அருகில் தென்பட்ட மர நிழலில் குரு ஒதுங்கினார். அவரை சீடர்களும் பின்தொடர்ந்தனர். குரு சந்தேகம் எழுப்பிய சீடரிடம், நீ எப்போதாவது இந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றியது உண்டா என்றார். இல்லை குருவே, ஆனால் இப்பொழுது வெயிலுக்கு ஒதுங்கினாயே, எப்படி? குருவே, எனக்கு நிழல் தர மரம் என்ன மறுக்கவா போகிறது? இந்த மரத்தை படைத்ததே அந்த இறைவன்தான். இந்த ஓரறிவு உயரே கைமாறு கருதாமல் அனைவருக்கும் நிழலும் கனியும் குளிர்ந்த காற்றும் வழங்கும் போது இறைவனின் பெரும் கருணைக்கு அளவு ஏது? வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் அவருக்கு ஒன்றுதான், உயிர்கள் அனைத்தும் அவரின் பிள்ளைகளே. தன்னை வழிபடாதவர்களுக்கும் எல்லா நன்மையும் அளிக்கவே செய்கிறார். அதற்கு சாட்சியாக இந்த மரம் இருக்கிறது. தன்னை வெட்ட வருபவனுக்கும் நிழலும் கனியும் கொடுத்து உதவத்தானே செய்கிறது என்று கூறினார். சம்மதிப்பது போல மரமும் காற்றில் தலையை அசைத்தது. சீடனின் கண்ணுக்கு மரம் கடவுளாக தெரிந்தது.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா அம்பம்பாய், என் மஜித். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

பொதிகை சென்றார்த்தம் அடுத்த பாடல், அங்கேயே நின்ற பார்வை ஐயையோ என்கிறார் எல்ஆர் ஈஸ்வரி. படம் இரு வல்லவர்கள்.

அன்பு உறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்து வருவது தாராபுரம் தாம்பரம் தலையில கனகாம்பரம் என்கிறார் எஸ் சி கிருஷ்ணன். படம் மக்களை பெற்ற மகராசி.

இதோ புதுகே தென்றலில் அடுத்து வரும் பாடல். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்கிறார் டி எம் சௌந்தரராஜன். படம் ஆயிரத்தில் ஒருவன்.

0: அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், அம்மாடி இதுதான் காதலா என்கிறார் SP பாலசுப்ரமணியம். படம் இது நம்ம ஆளு.
1: அம்மாடி இதுதான் காதலா

அழகை பாட வந்தேன், தமிழில் வார்த்தை இல்லை என்கிறார் டி எம் சௌந்தரராஜன். படம் பொற்சிலை.

குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும் என்கிறார் பி. சுசீலா. படம் செல்வமகள்.

கங்கை பூந்தேன் மலர்ச்சூடி பொன்மான் விழி தேடி என்கிறார் மலேசியா வாசுதேவன். படம் தர்மயுத்தம்.

0: படும் சென்
1: சோலை குயிலே காலை கதிரே அள்ளும் அழகே துள்ளும் ராகமே துள்ளும் ராகமே என்கிறார் எஸ்பி சைலஜா. படம் பொண்ணு ஊருக்கு புதுசு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மகிழ்வான வாழ்த்துக்களுடன். மொன்றிடம் எம்டிஆர் வானலையில் காற்றோடு கவி புனைந்து இசை ஊற்றாய் நெஞ்சை இனித்திடும் இனிய நிகழ்ச்சிகளுடன் இந்த இனிய நேரம் தனில் இணைந்து கொள்வது என்றும் உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத். கோயத்திலிருந்து துள்ளிசை பாடல்களின் அணிவகுப்பில் நாம் இன்று இணையவிருப்பது இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியோடு இணைந்தே இருங்கள். மொன்றிடம் எம்டிஆர் வானலையோடு

நிகழ்ச்சியின் முதலாவதாக ஏ ரஹ்மான் இனிசையில் ஒரு ஆல்ப பாடல் அளிக்கவிருக்கிறது. கேட்டு இணைந்தே இருப்போம். மன்னிதமில் எம்டிஆர் வானொலியோடு.

சமீபத்தில் வந்த அந்த பாடல் ஒரு இனிய பாடலை கேட்டு வந்தோம். நிகழ்ச்சியில் இனி யாதும் ஊரே யாவரும் கேளிர் திரையிலிருந்து சிம்பு மற்றும் குழுவினருடன் இணைந்து பாடிய பாடல் வலிக்கவிருக்கின்றது.

என்னுடைய கருணை வெளிக கலங்க சுடைக்க மனங்கள் தெளிய ஆறுபடை முருகன் கபடிக்க

0: மனம் புணர வந்த முகம் ஒன்றே அந்த சிவனிடம் விதை வாங்கி பழனி மல்லிகை கட்டித காண்டவா ஆதி அருள் நாட்களமை வந்தபடி வேலவா
1: உனதடி உருகி மருகி

துள்ளிசை பாடல்கள் இனிசையுடன் இசைத்து செல்லும் வேலைதனில் அடுத்து நாம் கேட்கவிருக்கின்றோம் காக்கி சட்டை திரைப்பட பாடல். பாடலுக்கு குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி. இசை இசைஞானி இளையராஜா.

மதியத்தமிழ் எம்டிஆர் வானொலியோடு இசை கேட்டு இணைந்திருக்கின்றோம். மீண்டும் இசைஞானியின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி குரல்களில் படிக்காதவன் பட பாடல் அளிக்கவிருக்கிறது.

இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இனி மனோஜ் கியான் இசை அமைப்பில் செந்தூரப்பூவி திரையிலிருந்து பாடல் அளிக்கவிருக்கிறது.

ஒன்றியதமிழ் எம்டிஆர் வானொலியில் இசை கேட்டு இணைந்திருக்கும் உறவுகளே, நிகழ்ச்சியில் அடுத்து கொத்து திரைப்பட பாடல் அளிக்கவிருக்கிறது. குரல்கள் குணால், ஸ்ரீலேகா, இசை ஸ்ரீகாந்த் தேவா.

இனித்திரும் இன்ப ராகங்கள் இசைத்திரும் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி ஜெய்ஹிந்த் படப்பாடல். மனு சிந்து குரல்களில் வித்யாசாகரின் இனிசையில் பாடல் இதோ அளிக்கிறது.

காற்றோடு இசை பாடிக் கொண்டிருப்பது வந்தியத்தமிழ் எம்டிஆர் வானொலியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இனி டி இமான் இசையில் நான் அவன் இல்லை டூ திரைப்பட பாடல் அளிக்கவிருக்கிறது. உதய் நாராயணன் மற்றும் சுவி சுரேஷ் குரல்களில் பாடல் இதோ

0: அவுனா?
1: இன்னிசை பாடல்கள் தொல்லிசையாக தாளமிட்டுக் கொண்டிருப்பது இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில். இனி வித்யாசாகர் இசையமைப்பில் கர்ணா பட பாடல், மனோ சரணலதா குரல்களில் பாடல் இதோ

0: ever.
1: வணிகம் டி ஆர் வானாலையில் இசை கேட்டு இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இனி குங்குமச்சிமிழ் திரைப்பட பாடல். இசை இசைஞானி இளையராஜா, குரல்கள் மலேசிய வாசுதேவன், வாணி ஜெயராம்.

ராகங்கள் இன்னிசை கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரங்களில் அடுத்து புதுப்பேட்டை படப்பாடல். யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்து விஜய் யேசுதாஸ் தேவிஷா குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது.

மணிரமில் எம்டிஆர் வானலையில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவிலே புதிய பாதை படபாடல், பாடலுக்கு குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியன், எஸ்பி சைலஜா, பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார் சந்திரபோஸ். பாடல் இதோ

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இதுவரை இன்னிசை பாடல்களின் சங்கமத்தில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். மீண்டும் இது போன்றதோர் இனிய நிகழ்ச்சியில் அன்பு உறவுகளை மனிதமில் MTR வானொலியில் சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை கூறி தற்போது விடைபெற்று செல்லும் எங்கள் அன்பின் இரவாஞ்சி ரிஷாகுல் கமித் குவைத்திலிருந்து மீண்டும் சந்திப்போம் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலகத்தை

காற்றில் கலந்து உங்கள் காதுகளில் கானமழை பொழியும் நமது MTR FM வழங்கும் இசைமழை நிகழ்ச்சியில் முதலாவதாக ரங்கராட்டினம் என்ற படத்திலிருந்து முத்தாரமே உன் ஊழல் என்னவோ சொல்லாமல் தள்ளாலும் உன் உள்ளம் என்னவோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் AM ராஜா, LR ஈஸ்வரி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலை நாட்டு மங்கை என்ற படத்திலிருந்து நீளமாம் கடல் அலையில் கோலமிடும் மீனினங்கள் சொல்லுவதென்ன என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜெயசுதாஸ், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமகள் என்ற படத்திலிருந்து காலாலே நிலம் அளந்து கண்ணாலே முகம் அளந்து நூல் போலே இடையசைத்து என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, டி. எம். சௌந்தரராஜன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்த வீடு என்ற படத்திலிருந்து சிந்தாமரையே சிந்தேன் இதழே பொன்னோவியமே கண்ணே வருக என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜாஜிக்கு

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காவிய தலைவி என்ற படத்திலிருந்து கையோடு கை சேர்க்கும் காலங்களே கல்யாண சங்கீதம் பாடுங்களேன் என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணிப்பயல் என்ற படத்திலிருந்து தங்கச்சிமிழ் போல் இதழோ அந்த தங்கத்தமிழ் போல் மொழியோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. ஜெயசந்திரன், புஷ்பலதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக 10 மாத பந்தம் என்ற படத்திலிருந்து எதை கேட்பதோ எதை சொல்வதோ நான் அறியாத பெண் அல்லவோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜாஜிக்கு

0: இசைமலை நிகழ்ச்சியில் நடத்துவதாக இருளும் ஒளியும் என்ற படத்திலிருந்து திருமகள் தேடி வந்தால் எந்த இதயத்தில் குழி புகுந்தால் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.
1: பாடுமா?

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அஞ்சல் பெட்டி 520 என்ற படத்தில் இருந்து திருமகள் என் வீட்டை தேடி வந்தால் திருமண பாட்டொன்று பாடி வந்தால் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாடி வீட்டு மாப்பிள்ளை என்ற படத்திலிருந்து நெஞ்சுக்கு முகமே கண்ணாடி நீ நினைப்பதை காட்டும் முன்னாடி என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் டி சுந்தரராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான்கு கில்லாடிகள் என்ற படத்திலிருந்து நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி நினைத்தாய் எல்லாம் உனக்குள்ளே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக தரிசனம் என்ற படத்திலிருந்து இது மாலை நேரத்து மயக்கம் பூ மாலை போல் உடல் மணக்கும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எல்லா ஐஸ்வரி டி எம் சுந்தரராஜன்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: மாட்டப்படுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நாயகன் அவன் ஒரு புறம் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவி சரணங்களையும் அணைத்து தருகின்றார். ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்ற திரைப்படுத்து பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் வளமைப்போடு அவர் முதல் பாடலை தந்த வேளை அவருடன் இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி வலது துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள். நாங்கள் முனைவோம், முதல் பாடலை கேட்போம்.

தொடரும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தருகின்றார் எங்கள் அன்பு உறவான திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா அவர்கள். ஒரு நாள் போதுமா என்ற திருவிளையாடல் பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று தன்னுடன் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நெப்பவி, நர்மகிழாள், தமிழ் இனியாள் இவர்கள் கேட்டவேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். கேட்டு மகிழ்வோம்.

மபரிகரி மகமரிக தரி நிதனா தரி நிதனா.

மோகனச்சுவை நானந்தோ மோகனோ கலையா

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல், நீண்டகால உறவு, நாகப்பட்டினம். நாகூர் ஜகபர் சாதிக் வளமை போல இன்றும் ஒரு பாடலை தருகின்றார். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன் என்ற பாடலை. இந்த பாடல் அன்பு கரங்கள் திரைப்படுத்து பாடல். அவர் கேட்கும் இந்த பாடலை இன்றும் அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, சகானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

மூன்றாம் பிறை என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை கூறி கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களும் இணையும் வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல் கண்ணே கலைமானே என்ற கவிஞர் கண்ணதாசனின் இறுதி பாடலாகும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

வசந்த காலம் என்று 1981 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு பாடல், கொஞ்சம் ஒதுங்கு என்ற ஒரு நகைச்சுவையோடு கலந்த பாடல். அந்த பாடலை காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: கொஞ்சம் ஒதுங்க, நான் தனியா பேசணும் ஒன்னோட ஒன்னோட ஒன்னோட.
1: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளே மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒரு பாடல், பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை என்ற ஒரு தத்துவமான பாடல், முரடன் முத்து என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஒலித்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் முதல் இரவு என்ற திரைப்படத்து பாடல். மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே என்று கூறும் வரி திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் முன்பு உறவுகள் அனைவரும் கேட்க விரும்புகிறார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகளும் வேணையிலே வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி எழுதி அனுப்பியிருக்கின்றார் அன்பு உறவு திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன். அவர் தந்த அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கும் வேளையிலே ஆயிரம் பெண்மை மலரட்டுமே என்று வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் கண்ணன் பிறந்தான் என் கண்ணன் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்ற ஒரு அற்புதமான பாடலை பெற்றால்தான் பிள்ளையார் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். தர்மபுரி மாவட்டம் தகடூர் சாந்தி, சந்துரு, நிர்மலம்மா இவர்களும் தகடூரிலிருந்து இணைந்து கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இந்த பாடலை கேட்டு மகிழ வேண்டும் என்று ஒலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது கனடா கலையகத்தில் இருந்து நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

தொடரும் பாடல் பரவசமே பரவசமே என்று பரவசம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது.

மிக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடலும் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடல். எனக்கென ஏற்கனவே என்ற வரி கொண்ட பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படுத்து பாடல்.

திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அற்புதமான ஒரு பழைய திரைப்படம், ஆண்டுகள் பல கடந்தாலும் என்று கேட்டாலும் தத்துவத்தை புரிய வைக்கும் பாடலாக உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று கேட்டு ஒலிக்க வைக்கின்றார். ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்திலிருந்து பகவானே மௌனம் ஏனோ என்று கேட்கும் பாடலாக.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை ஒலிபரப்ப கேட்டு மகிழ்வோம். முதலில் பூச்சி என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். தென்றலே தென்றலே என்று முதல் வரியை தொட்டு முழுவதையும் பாடுகின்றது அருள்மோகன், ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அனுப்பி வைத்த பாடலாகும்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் மன்மத லீலை திரைப்படுத்து பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற வரி கொண்ட பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை கண்டி மாநகரம் மத்திய மாகாணம் ஈழமணி திருநாட்டில் இருந்து விஜயராணி தந்திருக்கின்றார் ஒரு பாடல். மேகமே தூதாக வா என்ற கண்ணன் ஒரு கைக்குழந்தை திரைப்படுத்தும் பாடலை.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிய பாடல் ஒன்று பேருந்தில் நீ எனக்கு என்ற பொறி திரைப்படத்து பாடல். அந்த பாடலை இன்று தருகின்றார் மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் அவர்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோமே. ஆதவன் என்ற திரைப்படத்து பாடல் தான் அவர் தந்த பாடல். வாராயோ வாராயோ என்று வரி எடுத்து பாடும் வேளை காது கொடுப்போம் அந்த பாடலுக்கும்.

அடுத்து வரும் பாடல்களை ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக கேட்க இருக்கின்றோம். புதுமுகமே சிறு மதுக்குடமே என்ற ஒரு அற்புதமான பாடல், அந்தரங்கம் என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகிழ்வோம் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர், ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள்.

இவர்களோடு இணைந்து இன்னும் ஒரு பாடல் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலாக ஒலிக்கின்றது. யார் இந்த பாக்கள் என்ற ஒரு வரி கொண்ட பாடலை வால் நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றீர்கள்.

இவர்களோடு தினமும் வந்து பாடலை கேட்கும் இன்னும் ஒரு உறவு கேதீஸ். இவர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். அர்த்தங்கள் 1000 திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் கடலோடு நதிக்கென்ன கோபம். இதுதான் அந்த பாடல். கேட்போமே.

வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பம் தித்திக்கும் தீனான பாடல்களாக எங்கள் காதோரம் ஒலிக்கின்றன.

ஒலித்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம் தந்த பாடல். கூந்தல் கருப்பு என்ற முதல் வரியை கொண்ட பரிசு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்டு மகிழ்வோம்.

இந்த வழியிலே சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். பாடம் என்ற திரைப்படத்திலிருந்து வெள்ளைக்காரன் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவர் தந்தவுடன் ஏழுமணி திரு நாட்டில் இருக்கும் என்னவள் எங்களை மறவாமல் ஒரு பாடலை அங்கிருந்து அனுப்பி இருக்கின்றார். வண்ண வெளி அழகி என்ற வரி கொண்ட பாடல் ஆடிவள்ளி என்ற திரைப்படத்தில் இருந்தது.

இத்தனை பாடல்களையும் நாங்கள் கேட்ட வழியில் இறுதியாக எனது பாடலை தரங்கள் நிகழ்ச்சியை நடவு கொண்டு வருவோம் என்று வளமை போல அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார். மரகத வீணை என்ற திரைப்படத்திலிருந்து மரகத வீணை என்று ஆரம்பிக்கும் பதத்தோடு பாடுகின்றது அந்த பாடல்.

அன்பு உறுப்புகளை, நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த திட்டிக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே. மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியகம், MTR FM ரேடியோ கனடா. நேயர் விருப்பம். கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல், அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். ஒன்றியல் தமிழ் வானொலியின் கலம்பத்தில் தினமும் நிகழ்ச்சிகளை மாறி மாறி நிகழ்த்தும் வேளையிலே இன்றைய நாள் உனக்காக நான் நிகழ்வு அழகாக அரங்கேறியது. சிறப்பாக ஆரோக்கியமாக அமைந்த அந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து வந்தவர்கள் அன்பு உறவுகளாக தங்களுக்கு விருப்பமான பாடல்களை தந்தது மட்டுமல்லாமல், எடுத்த விடயத்தை உனக்காக நான் என்ற விடயத்தில் அழகாக பல கோணங்களில் ஆய்வு செய்தோம். அற்புதமான முடிவுகளை தேடிக்கண்ட வேளையிலே தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் உனக்காக நான் என்ற நிகழ்விலே பதிவிட்டு சென்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சி உனக்காக நான் நேயர் விருப்பம் என்ற தலைப்பில் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றன அவர்களுடைய விருப்ப பாடல்கள். முதலில் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோவில் ஞானசேகரன் தந்த பாடலை கேட்போம். முடியாத வேளையிலும் முடியும் என்று ஓடி வந்து இணைந்து சிறப்பித்து நிகழ்ச்சியை அலங்கரித்து பலவாறான விடயங்களை ஆன்மீகத்தோடு உட்புகுத்தி சென்றுவிட்டு சென்றவர் ஆன்மீகத் துறையிலே அவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் இணைந்து ஒரு பாடலை கேட்போமா என்று கேட்டு ஆதி பராசக்தி திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் பாடுகின்றது என்றைய உனக்காக நான் நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் முகத்தில் ஆத்தாடி மாரியம்மா என்ற வரியை தொடர்ந்து
1: பூவாடக்காரி பொன்னழகி உனக்கு பொங்கலிட

ஆடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிச்சும்

ஆத்திரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி. சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி. பத்திரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா, இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடி அம்மா. பத்திரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா, இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடி அம்மா. காத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்ச

0: மகனே, மகளே, நான் வந்து விட்டேன்.
1: ஐயோ ஆத்தா, வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியா?
2: வந்துட்டியா ஆத்தா? எங்க குடிசைக்கு வந்துட்டியா?
1: என் புள்ள ஆத்தா கால்ல புளு. ஆத்தா நின்றுட்டு இருக்குது. நான் என்ன செய்ய? எவ்வளவு ஆடிட்டே நிக்கிறேன். அந்த பாயத்து போடு. உண்டாச்சிக்கும் ஆத்தா நின்றுட்டே உண்டா.

அவனோடு அடுத்து வந்திருந்து மனித நேயம் அறம் என்பவற்றையெல்லாம் உள்ளடக்கி பேசி மகிழ்ந்துவிட்டு ஒரு பாடலை மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து சத்தியம் நீயே தர்மத்தாயே என்ற பாடலை கேட்டிருந்தார் நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். சரவணா, உங்கள் பாடலையும் நாங்கள் முனைகின்றோம், கேட்டு மகிழ்வோம். இதோ அந்த பாடல்.

கசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்

அன்புடனே வந்து இணைந்திருந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஆர் தேவா அவர்கள். தேவா அவர்களும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்துவிட்டு இந்த உலகத்தில் நாங்கள் எல்லோருக்காகவும் வாழ வேண்டும், எங்களுக்காகவும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அற்புதமான ஒரு பாடல் அவர் எனக்கே சொந்தம் என்ற திரைப்படத்தில் பாடிய சுராங்கனே சுராங்கனே என்ற பாடலை கேட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? இதோ அந்த பாடல்.

சின்ன குட்டையும்

கோடி கோடி பொண்ணு இருக்கு பாடு ராங்கனி.

0: இங்கே இந்த பாடல்களை நாங்கள் கேட்கும் வழியிலேதான் சிறப்பாக ஓடிவந்து மக்களோடு மக்களாகத்தான் இருந்து அளவலாவிக் கொண்டிருக்கின்றேன் என்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்துவிட்டு நானும் வந்து பேசுகின்றேன் என்று அவர் பல விடயங்களை கலந்து ஆரோக்கித்த வேளையிலே, இந்த சந்தேகம் என்பது எங்கள் எல்லோருக்கும் கூடாத ஒன்று, இந்த சந்தேகம் வந்துவிட்டால் பிரிவுதான் ஏற்படும் என்றெல்லாம் கூறி, ஆனால் அந்த சந்தேகம் தீர்ந்துவிட்டால் சந்தோஷம்தான் வரும், அந்த சந்தோஷத்தை கெடுப்பது சந்தேகம் ஆதலால் நாங்கள் சந்தேகப்படுவது சரியல்ல, மற்றவர்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது என்ற வகையில் நாங்கள் பேசிவிட்டு அவர் தந்த பாடல் சொர்க்கம் நரகம் என்ற திரைப்படத்தில் தெரிவித்தது சந்தேக கோடு அது சந்தேக கேடு என்று வரிதாங்கி பாட வருகின்றது கிருஷ்ணன் உங்களுக்காக.
1: தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை, அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை. சந்தேகக் கோடு

அது கத்தியாச்சு உத்தமியின் உயிருக்கு. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு, இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு, துன்பம் வாழ்

வாயாலே கெடுத்து கொண்டாள் தன்னையே. சந்தேக கோடு

லண்டன் மாநகரத்தில் இங்கிலாந்திலிருந்து வந்த கஸ்தூரி பலபடி எங்களை பேசி மகிழ்ந்துவிட்டு அவரும் எங்களுடைய கிருஷ்ண அஷ்டமி அதை பற்றியெல்லாம் பேசி ஆன்மீகத் துறையிலே நாங்கள் ஆன்மீகத்தை பின்பற்ற வேண்டும், ஆன்மீகத்தை பின்பற்றுவதால் நன்மையே என்றெல்லாம் கூறிவிட்டு எங்கள் ஒன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அவர்களுடைய ஞாபகம் வந்து அவருக்காக ஒரு பாடலை தருகின்றேன் என்று கேட்டிருக்கின்றார் ஒரு பாடல். அந்த பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படுத்து பாடலாக கண்ணா வருவாயா என்று வரி எடுத்து பாடுகின்றது. கஸ்தூரி, உங்கள் பாடல்.

மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் மல்லியத்திலிருந்து வந்து அழகாக பேசி மகிழ்ந்துவிட்டு தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் கூறிவிட்டு கிருஷ்ணனுடைய அந்த அஷ்டமி நாளையிலே கிருஷ்ணனுடைய நினைவாக தன்னுடைய ஒரு அன்பு உறவின் குழந்தை இருக்கின்றது. அந்த ஞாபகத்தில் அவருக்காக அவரை பார்ப்பது போன்று நான் இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன் என்ற வேளையிலே பாடுகின்றது அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே ஆயர் பாடி மாளிகையில் என்ற வரி எடுத்து.

இந்த வேளையிலேதான் தர்மபுரியிலிருந்து ராஜராஜன் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ராஜராஜன் அவர்கள் இணைந்து கிருஷ்ண அஷ்டமி பற்றி அவரும் பேசிவிட்டு கிருஷ்ண பக்தர்களுக்காக அந்த பஜனைகள் எல்லாம் செய்வார்களே அவர்களோடு இணைந்து தானும் பஜனை செய்வதாகவும் கிருஷ்ண ஞாபகமாக கிருஷ்ணனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோருக்குமாக ஒரு பாடலை தந்திருந்தார். ஜமுனா ஜமுனை நதியிலே என்ற ஒரு பாடல். அந்த பாடல் அவர் தந்த வேளையில் அந்த பாடல் தளபதி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடர்ந்து வந்த ரேவதி இனிமையாக பேசி கருத்துக்களை பரிமாறிவிட்டு இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்தும் வழங்கி இறுதியிலே முடிவுரையும் தந்தவர். அவர் விரும்பி கேட்கும் பாடலும் ஆடை என்ற திரைப்படுத்து பாடல், கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல என்ற பாடல், கண்ணனுடைய வரலாறு பற்றி பேசி, கண்ணனுடைய வருகை பற்றி பேசி, பிறந்த நாளை பற்றி எல்லாம் பேசி, ஜென்மாஷ்டமி என்பதை பற்றியும் குறிப்பிட்டு தந்த பாடல் இப்பொழுது காற்றலையில். ரேவதி உங்களுக்காக.

நீண்ட நேர காவலிலே பொறுமையோடு காத்திருந்து இறுதியாக வந்து இணைந்து அற்புதமாக பேசியிருந்தார் அன்பு மகள் ஷியாமலா திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து. அந்த இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா வந்து பேசும் வேளையிலேயே கிருஷ்ணனுடைய ஞாபகமாக இன்று எனக்கு ஒரு பாடல் வேண்டும் என்றார். அந்த பாடல் ஹரிதாஸ் திரைப்படத்தில் பாடியது. இத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் அந்த பாடல் இன்றும் கிருஷ்ணனை பற்றி கூறும்பொழுது பக்தியோடாக இருக்கின்றது. அந்த பாடல் ஒலிக்கின்றது ஷியாமலா கிருஷ்ணா முகுந்தா முராரே என்ற வரி எடுத்து.

குண்டளம் குவலய தள நீளம்

இறுதியாக வந்த நேயரின் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இடையிலே வந்து இணைந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்த ஒரு அன்பு உறவு நாகப்பன் அவர்கள். அவரும் பல விடயங்களை பேசி மகிழ்ந்து சமுதாயத்தை பற்றியும் எடுத்து பேசிவிட்டு அவர் கேட்ட பாடல் குங்குமம் திரைப்படுத்த பாடல் ஒன்று. என்னை விட்டு ஓடி போக முடியுமா என்று ஒரு தடவை கேட்டேன். நல்ல பாடலாக இருந்தது. மீண்டும் ஒரு தடவை கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது என்று கூறினபடியால் இறுதியாக பாடலை கேட்பதிலும் அவருக்கு அலாதி ஆனந்தம். எல்லோருடைய பாடலையும் கேட்டு ரசித்து தன்னுடைய பாடலையும் கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்பவர் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள், கோவை மாநகரத்திலிருந்து. எங்கே நாகப்பன், நீங்கள் கேட்ட என்னை விட்டு ஓடி போக முடியுமா நாங்களும் கேட்கின்றோம் இருக்கின்றது பாடல்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரத்தில் ஒரு நாள் நிகழ்ந்த உனக்காக நான் நிகழ்ச்சியிலே வந்து இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் அற்புதமாக உரையாடி சென்ற வேளையில் அவர்கள் தங்கள் மன விருப்பத்துக்கேற்ற பாடலை கேட்டு அதை தங்கள் விருப்பமாக கூறியபடியால் உனக்காக நான் நேயர் விருப்பமாக இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலிலிருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றும் கூறி சந்திப்போம் மீண்டும்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் பாடலுடன் ஆரம்பிக்கின்றது நேயர் நேரம். அந்த படத்தில் ஒலித்த பாடல் பாலாபிஷேகம் செய்யவோ என்ற வரி கொண்ட பாடல்.

ஆணிமுத்து வாங்கி வந்தேன் என்ற ஒரு சிறந்த பாடல், பாமா விஜயம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் இன்று ஒலிக்கின்றது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா உங்களுக்காக. இந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கும் வேளையில் உங்களோடு இணைந்து வளமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் இவர்களோடு நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

வழமை போல இன்றைய தின வாழ்த்துக்கள் தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து, ரவி, மாலதி, கண்ணன், சங்கரி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரையும் இணைத்து கேட்கின்றார் ஒரு பாடல். அந்த பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து. தசாவதாரம் திரைப்படத்தில் இருந்து முகுந்தா முகுந்தா என்று பாடி மகிழ்கின்றது.

அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணனும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவினர்களும் கேட்கும் பாடல். உச்சியிலே மச்சத்தண்ணி ஊத்திக்கிட்டு என்ற பல்லவி மஞ்சு விரட்டு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகம் ஒலிக்கின்றது நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

தொடரும் பாடலை தொடுத்து விடுகின்றார். தமிழ்நாடு காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்கள். மல்லிகை மாலை கட்டி என்ற பாடல் புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து தெரிவித்த வேளையிலே ஒலிக்க கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல், காதல் படுத்தும் பாடு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. காவலும் இல்லாமல் வேலியும் இல்லாமல் தர்மம் கலங்குதம்மா என்ற ஒரு தத்துவ பாடல். வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், நாங்களும் இணைந்து கேட்போம்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல், நந்தவன தேரு என்ற திரைப்படத்திலிருந்து வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே என்று வரி எடுத்து பாடும் இந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் கேட்ட பாடலாக நாங்களும் கேட்போம்.

இருக்கும் பாடல் பூத்த மல்லிகை காத்து நிக்குது என்ற வரி கொண்ட பாடல். இந்த பாடல் நம்ம ஊரு நல்ல ஊரு என்ற திரைப்படத்திலே ஒலித்தது. இன்று ஒலிக்க வைக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் நேயர் நேரத்திலே தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் கவிதை மலையிலே என்ற பாடல்தான். மாநகர காதல் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் உங்களுக்காக.

அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் குஷி திரைப்படத்து பாடல். வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு, தொடர்ந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் ஜோஜ், உங்கள் காதோரம் ஒலிக்கின்றது மேகம் கற்குது என்ற பாடல்.

கேட்க இருக்கின்றோம் அந்த பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்த பாடல். பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே என்று கேட்டு நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தன்னுடன் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்ற நினைவோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

0: வந்தாளே.
1: உன் ஆணவம் எங்கே? வீரம் போனது எங்கே? ஆரவாரம் கோபம் எல்லாம் அடங்கியது எங்கே?
0: பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரு அந்த பரமனையும்

சுருதி இழந்த ராகத்திலே சுகம் இருக்காது, நல்ல சொந்தம் கொஞ்சம் விலகி நின்றால் உறவு இருக்காது, இரண்டு கெட்ட நிலையிலே அன்பிருக்காது, அந்த இடைவெளியில் வளர்த்த பிள்ளை ஒழுங்கு பெறாது, ஒழுங்கு பெறாது. உன் ஆணவம் எங்கே, வீரம் போனது எங்கே, ஆரவாரம் கோபம் எல்லாம் அடங்கியது எங்கே, பட்டதெல்லாம் போ.

ரத்தம் உள்ள

என்று நேயர் நேரத்தை அலங்கரித்து இறுதிப் பாடலை தந்து முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றார். நீண்டகால உறவு கோவை மாநகரம் ஏ.ஆர். நாகப்பன் அவர்களும் என் உமா மகேஸ்வரி என் நந்தினி இவர்களும் இணைந்து கேட்கும் தேர்கொண்டு சென்றவன் யாரடி சொல்லடி தோழி என்ற பாடலோடு எனக்குள் ஒருவன் திரைப்படுத்து பாடல்

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு காற்றலையில் கலந்து வர செய்ய இருக்கின்றேன் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க இருக்கும் முதல் பாடல் வலியவன் என்ற திரைப்படத்து பாடல். ஆகா காதல் என்னை என்ற முதல் வரியோடு முழுவதையும் தருகின்றது அருள் மோகன் இங்கிலாந்திலிருந்து வந்த பாடலாகும்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு. மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றீர்கள். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படுத்த பாடலை இன்றும் பாட வைக்கின்றீர்கள். அந்த பாடல் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்று தத்துவமாக பாடுகின்றது.

இந்த வேளையிலே அடுத்த பாடலையும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றார்கள். எந்தன் கண்ணில் ஏழு உலகங்கள் என்று வரிகொண்டு குரு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பாடுகின்ற அடுத்த பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல் அனல் மீனே பனித்துளி என்று பாடும் பாரணம் 1000 திரைப்படத்து பாடல்.

நற்றவுகளை, இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கனடாவில் இருந்து மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. வீரனாக வேண்டும் என்ற திரைப்படுத்த பாடல், சிலு சிலு சிலு சிலு மலையே என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். எங்கே ஒலிக்க கேட்போமே.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடல்களை ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தரும் வேளையிலே மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடலையும் கேட்போம். வளமை போல ஜோடி குரலே கேட்கும் வகையில் இன்றும் கேட்கின்றார்கள். விலாசம் என்ற திரைப்படத்திலிருந்து சாலையோரம் நின்று என்று ஆரம்பிக்கும் பாடலை.

அவரை தொடர்ந்து நீண்ட கால உறவு. எங்களோடு இசை பயணத்திலே பணிபுரிந்து சிறப்பான பாடலை தந்து மகளும் கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார். முகம் ஒரு நிலா என்ற இனிமையான பாடலை மனசுக்கேத்த மகாராஜன் திரைப்படத்திலிருந்து

இவர்கள் வந்துவிட்டால் ரமணி தன்னுடைய பங்குக்கும் ஒரு பாடலை கொடுப்பார். ஊரான ஊருக்குள்ளே என்ற பாடலை மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து கற்றிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

கண்ணான கண்ணனுக்கு அவசரமா என்ற ஒரு பாடல் கேட்டிருக்கின்றீர்களா? ஆலயமணி திரைப்படத்து பாடல். இன்று இந்த பாடலை அழகாக கேட்டு எங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொள்ளுகின்றார் சிங்காரபூமியம், சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம்.

0: நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: அவரை தொடர்ந்து ஒரு பாடல் நிரேஷன் தருகின்றார். ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து வால் நட்சத்திரம் திரைப்படத்தில் தான் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த பாடலை. தட்டி தட்டி திறந்துடு என்ற ஒரு விழிப்புணர்வான பாடல்.

ஐரோப்பிய மண்தானே என்னவள். ஆனால் என்னவள் ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் கலைஞன் திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார். அந்த பாடல் எந்த நெஞ்சில் நீங்காத என்ற ஒரு பாடல். இனிமையோடு கேட்போம்.

இவர்களோடு இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள். மிகவும் பழைய திரைப்படத்தில் பாடல் அற்புதமான வரிகளை கொண்டது. தங்க கிளியே மொழி பேசு என்று வரியெடுத்து வீரக்கனல் திரைப்படத்திலிருந்து பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் ஒலிக்க கேட்டு மகிழ்ந்திருந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தையும் நிரப்பிச் செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கின்றேன் என்று கூறிவிட்டு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வந்து உங்களோட வெளியே இருக்கும் நான் என்று 2021 3 29 நாள் பாடல்கள் பலவற்றை கேட்டு மகிழ்ந்த நாம் இன்றைய கதம்பத்திலே ஒரு புது நிகழ்வு உங்களுக்கு தெரியும். இன்று திங்கட்கிழமை தோறும் காற்றலையில் வந்து பாட்டு சவாரி செய்வது வழக்கம். அந்த வகையிலே நாங்கள் தினமும் பாடல்களை கேட்பது போன்று எத்தனையோ பாடல்களை கேட்டு வைத்திருக்கின்றோம் எங்கள் மனதிலே. நினைவிலே இருக்கின்ற அந்த பாடலை நாங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரும் வகையிலும் எங்கள் நினைவை சரியான முறையிலே கொண்டு வந்து ஒரு நிலையிலே வைத்திருப்பது, பல அவதானங்கள் இருந்தாலும் ஒரு அவதானங்கள் வர வேண்டும். அந்த பாடல்களை நினைவில் கொண்டு வரும் பொழுது நாங்கள் எல்லா பாடல்களும் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களாகத்தான் இருந்திருக்கின்றது. எந்த பாடலாவது மனதுக்கு பிடிக்காத பாடல் என்று நாங்கள் சொல்ல முடியாது. இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம், மீதியை பின்பு தருகின்றேன். இன்று பாட்டு சவாரி நிகழ இருக்கின்றது என்று உறவுகளே, அந்த பாட்டு சவாரி வருவதற்கு முன்பு இந்த பாடல் ஒரு தடவை இணைத்து உங்கள் வருகை உங்கள் நிலையை நேருக்கு கொண்டு வந்து எல்லோரும் பாடல்கள் என்ன பாடல் வரப்போகுது கேட்கும் அவளோடு இருப்பீர்கள். இந்த பாடலை ஒளிபரப்பிக் கொண்டு நான் செய்தியை தந்து கொண்டிருப்பேன்.

ஆனா இந்த பாடக்கூட நல்ல ஒரு பாடல். எப்பொழுதும் நாங்கள் ஒரு பாடலை கேட்கும் பொழுதும் அந்த பாடல் இனிமையாக உற்று கேட்கும் பொழுது, மேலும் இனிமையாக கூர்ந்து கேட்கும் பொழுது அந்த அந்த பாடலின் கருத்து உங்கள் மனதை கவர்ந்து கொண்டு செல்லும். இசை கவர்ந்து கொண்டு செல்லும், பாடல் கவர்ந்து கொண்டு செல்லும், வரிகள் கவர்ந்து கொண்டு செல்லும், அதில் வரும் குரல்கள் எங்களை இழுத்துச் செல்லும். அப்படியாக பல வகையிலே ஒவ்வொரு பாடலும் எங்களை கவர்வது வழக்கம். அந்த வகையில் இன்று பாட்டு சவாரி எட்டாவது பாட்டு சவாரிக்கு இணைய இருக்கின்றோம். கடந்த 7 சவாரிகளிலேயும் ஒவ்வொரு பாடல்களை நீங்கள் சிறந்த பாடலாக உங்கள் வாக்கு மூலம் தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். இன்றைய போட்டியிலே அந்த 7 பாடல்களை, 7 வாரங்களாக நீங்கள் கடந்த 7 வாரங்களில் ஒவ்வொரு வாரத்திலும் தெரிவு செய்த முதல் பாடல், சிறந்த பாடல், ஒவ்வொரு வாரத்துக்கும் சிறந்த பாடலாக 7 சிறந்த பாடலை தெரிவித்திருக்கின்றோம். அந்த 7 பாடல்கள் இன்று போட்டிக்கு வருகின்றன. ஒவ்வொரு வாரத்திலும் வந்த 7 பாடல்களும் இன்று 8வது சவாரிக்கு வந்த 7 பாடல்களும் நிற்கின்றன. 7 வாரத்திலும் முதலாவதாக வந்த பாடல்கள் இது எப்படி இருக்கும்? கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் தான் இன்று மீண்டும் போட்டிக்கு வருகின்றன. நான் கூறியபடி உங்களுக்கு 7 வாக்குகள் தரப்படுகின்றது. அந்த 7 வாக்குகளிலும் நீங்கள் 7 பாடல்களும் இன்று தரப்போகின்றீர்கள். 7 ஸ்வரங்கள், அதனால் நான் 7 பாடலை தெரிவு செய்து வாரம் வாரம் தருவதுண்டு. அந்த வகையில் இன்று 8வது பாட்டு சவாரி நிகழ இருக்கின்றது. அந்த பாட்டு சவாரியில் கலந்து கொள்ளும் பாடல்களை தர இருக்கின்றேன். அன்பு உறவுகளே, ஆயத்தமாக இருங்கள், எழுதிக் கொள்ளுங்கள், அல்லது மனதிலே

சரி, அந்த ஏழு பாடல்கள் எதுவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணும் வேளையிலே, முதலாவது பாடல் முதலாவது வாரத்திலே முதல் பாடலாக போட்டியிலே வெற்றி பெற்ற பாடல் அன்பு நடமாடும் கலைக்கூடமே, அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடல்.

உண்மையான அந்த பாடல் எங்கள் பாட்டு சவாரி ஒன்று, அதாவது முதலாவது வரத்து முதலாவது சிறந்த பாடலாக உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல். இரண்டாவது பாடல், இரண்டாவது வாரம் தெரிவு செய்யப்பட்ட பாடல், நிலவு என்ற பதத்திலே எல்லா பாடலும் வந்து உங்களை தெரிவு செய்யப்பட்டு சொன்ன ராமன் எத்தனை ராமனடி திரைப்படுத்த பாடல், நிலவு வந்து பாடுமோ என்ற பாடல் இரண்டாவது பாடலாக, இரண்டாவது போட்டி, இந்த போட்டியிலே இரண்டாவது வரிசையிலே நிற்கின்ற, முதலாவதாக அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்ற பாடல், இரண்டாவது பாடல் கலந்து கொள்ளும் பாடல், இரண்டாவது இலக்கத்தோடு வருகின்றது நிலவு வந்து.

உண்மையான அந்த பாடல் இரண்டாவது பாடல், இரண்டு பாடல்கள், முதல் பாடல் இரண்டாவது பாடல், நிலவு வந்து பாடுமோ இரண்டாவது வாரத்தில் முதல் பாடலாக நீங்கள் தெரிவு செய்த பாடல், அந்த பாடல் இரண்டாவது இலக்கத்தோடு வந்து இந்த போட்டியிலே ஏழு பாடல்களில் இரண்டாவது பாடல்களாக நிற்கின்றது. மூன்றாவது இடத்தில் வந்து நிற்கின்றது ஒரு பாடல். மூன்றாவது வாரம் நீங்கள் முதல் பாடலாக தெரிவு செய்த அந்த பாடல் கலங்கரை விளக்கத்து பாடல் காற்று வாங்க போனேன், இது மூன்றாவது இலக்கத்தோடு இன்று வந்து வரிசையிலே நிற்கின்றது.

இறுதியான அந்த பாடல் மூன்றாவது பாடலாக வந்து நிற்கும் வேளையிலே அடுத்த பாடல் மூன்றாவது வாரத்து பாடலையும் கேட்டுவிட்டோம். காற்று வாங்க போனேன் கலங்கரை விளக்கத்து திரைப்படம் பாடல், அந்த பாடல் இன்று மூன்றாவது இலக்கத்தோடு உங்கள் பாட்டு சவாரியிலே வந்து நிற்கின்றது. அப்ப நான்காவது பாடல் இதாக இருக்கு, நான்காவது இலக்கத்தை கொண்டு வருகின்றது. நான்காவது வாரத்தில் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்ட பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து நீங்கள் தெரிவித்தது உன் கண்ணில்.

உண்மையான இந்த பாடல் நான்காவது வாரம் முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்டு வந்தது அநேகமான வாக்குகளால். உங்களுடைய ஞாபகத்துக்காக இந்த பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு தெரியும். கேட்டு பாடல்கள் தான், போட்டியில் கலந்த பாடல்கள் தான். பாடல்களுடைய தன்மைகள் உங்கள் அனைவருக்கும் முழங்கும். உற்று கேட்டு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஞாபகத்தில் கொண்டு வாருங்கள் என்பதற்காக காற்றலை தந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து ஐந்தாவதாக போட்டியிலே வந்து இன்று கலக்கும் பாடல், கண் போன போக்கிலே கால் போகலாமா, பணம் படைத்தவன் திரைப்படுத்த பாடல். அன்று நாங்கள் ஐந்தாவது வாரத்தில் இதுதான் முதலாவது பாடலாக வந்த பாடல். கேளுங்கள் பாடலை.

இனிமையான அந்த பாடல் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. காற்றலையில் கேட்பதற்காக அந்த பாடல்தான் உங்களுக்கு இன்றைய பாட்டு போட்டியிலே, பாட்டு சவாரியிலே ஐந்தாவது இலக்கத்தோடு வந்து போட்டியில் கலந்து கொள்ள நிற்கின்றது. அதேவேளை ஆறாவது வாரம் ஓடி முதலாவது பாடலாக தெரிவு செய்தப்பட்ட பாடல் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்து பாடல், அந்த பாடல் இன்று ஆறாவது இலக்கத்தோடு வருகின்றது, ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றேன்.

இந்த பாடல் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா வாழ்வே மாயம் திரைப்படத்தில் ஒழித்த பாடலை நீங்கள் ஆறாவது வாரம் வந்த போட்டியிலே பாட்டு சவாரி ஆறிலே முதலாவது பாடலாக வாக்களித்து தெரிவு செய்த பாடல். அதுவும் இன்று இலக்கம் ஆறிலே வந்து நிற்கின்றது. என்னையும் தெரிவு செய்யுங்கள், எங்களுக்குள் யார் திறந்தவர் வேண்டும் என்று கூறுங்கள் என்று வந்து நிற்கும் வேளையிலே ஏழாவதாக ஒரு பாடல் நாங்கள் கடந்த வாரம் பாட்டு சவாரி ஏழிலே தெரிவு செய்த பாடல் அமோகமான வரவேற்பு பெற்ற பாடல். போட்டியிலே வந்து முதலாவது இடத்தை பெற்று வந்து நின்று வெற்றி கொடி நாட்டிய அந்த பாடல் கடந்த வாரம் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டோம். அந்த பாடலில் இப்பொழுது கேட்போம். மன்னிப்பூ திரைப்படத்திலிருந்து வெண்ணிலா வானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன் என்ற பாடல் கடந்த வாரம் முதலாவது பாடலாக வந்ததல்லவா? அந்த பாடலும் இன்று ஏழாவது நிலையிலே ஏழாவது இடத்திலே நிற்கின்றது. ஏழாவது இடம் என்றால் ஏழாவது வரிசையிலே நிற்கின்றது. ஏழு பாடல்களும் ஏழு இடத்திலே நிற்கின்றது. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்ற இலக்கங்களை தாங்கி அதில் ஏழாவது இலக்கம் தாங்கி வரும் பாடல் இதுதான். நீலவான ஓடைகளுக்கு அடுத்ததாக நீங்கள் கடந்த வாரம் தெரிவு செய்த பாடல் வெண்ணிலா வானில் வரும் வேளையில் கேட்போமா? அந்த

நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லை என்று எண்ணுகின்றேன். இது முனியர் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு. நீங்கள் எப்போதும் இந்த கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு பக்கம் பாடிக்கொண்டு போகும் பொழுது அது பிழை வருவது வழக்கம்தான். ஒற்றை கர்மத்தை தன் கர்மத்தை தானே செய்து கொண்டிருந்தால் என்றும் சிறப்பாக இருக்கும் அன்பு உறவுகளே. அந்த வகையிலே நீங்களாக நினைத்து மற்றவர்களோடு கலந்துரையாட வேண்டிய அவசியமும் இல்லை, கலந்துரையாடலாம், உரையாடினாலும் இந்த பாடல்களை காற்றலை நீங்கள் வந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏழு பாடல்கள் உங்களுக்கு தருகின்றேன். ஏழு பாடல்களும் எந்த பாடல் முதலாவது பாடல் இன்றைக்கு பெறுகின்றது என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஏழு பாடல் வரிசையிலே கூறுகின்றேன் பாடல்களை. முதலாவது இலக்கத்தோடு வந்து நிற்கும் முதலாவது வாரத்தில் வெற்றி பெற்ற பாடல்கள், முதலாவது இரண்டாவது ஏழு வாரங்களும் வெற்றி பெற்ற முதல் பாடல்கள் இன்று போட்டிக்கு வருகின்றன. அதில் முதலாவது பாடலாக வருவது அன்பு நடமாடும் கலைக்கூடமே அவன்தான் மனிதன் திரைப்படுத்து பாடல். அடுத்த பாடல் வருகின்றது நிலவு வந்து பாடுமோ என்ற ராமன் எத்தனை ராமனின் இத்திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதற்கு வாக்களிக்கலாம். காற்று வாங்க போனேன் கலங்கரை விளக்கத்து பாடல், அந்த பாடல் மூன்றாவது வரிசையிலே நிற்கின்றது. அந்த வரிசையிலே நிற்கும்போதுதான் அந்த பாடல் சரியென்றால் நீங்கள் அதற்கு வாக்களிக்கலாம். ஐயையோ, நான் இது கடந்த வாரம் இதுக்கு தெரிவு செய்து விட்டேனே, இன்று எப்படி தெரிவு செய்வது என்று எண்ணாமல் நீங்கள் அந்த பாடலை தெரிவி. அல்லது காற்று வாங்க போனேன் கலங்கரை விளக்கத்து பாடல் மூன்றாவது இலக்கத்தோடு வந்திருக்கிறது. நான்காவது இலக்க பாடலாக உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல். ஐந்தாவது பாடல் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற பாடல். ஆறாவது பாடல் நீலவான கூடையில் நீந்துகின்ற வெண்ணிலா என்ற பாடல். ஏழாவது பாடல் வெண்ணிலா வானில் வரும் வேளையிலே என்ற பாடல். சற்று தடுமாற்றத்துடன் நான் இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை தருவதற்கு. அந்த வேளையிலே ஏழு பாடல்களை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஏழு பாடல்களை உங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இருக்கின்றேன் அன்பு உறவுகளே. அந்த ஏழு பாடல்கள் முதலாவது பாடலாக வந்தது கடந்த வாரங்களிலே. ஆனால் அந்த ஏழு பாடல்களும் சேர்ந்து வந்து போட்டிக்கு வரும்பொழுது இன்று பாட்டு சவாரி எட்டிலே அந்த ஏழு பாடலும் வந்து கலந்து கொள்ளுகின்றது. அப்படியானால் என்ன பாடலை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு திக்குமுக்காடு பொறுத்து அவர் வில்லங்கமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் கொஞ்சம் பாரதூரமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நீங்களாக தெரிவு செய்து முதலாவதாக கொண்டு வந்த பாடல் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்றே, இதில் எதை முதலாவதாக தெரிவு செய்து எல்லாம் சிறந்த பாடல்கள் தானே. அந்த வகையிலே உங்களுக்கு இந்த பாடல்கள் இன்று காற்றலைக்கு வர இருக்கின்றது. நீங்கள் கேட்டு மகிழ்ந்திடலாம். மகிழ்வதோடு மட்டுமில்லாமல் நன்றாக சிந்தித்து கூர்ந்து கவனித்து அன்பாக அதை நீங்கள் கவனமாக கேட்டு இதில் எந்த பாடல் உங்களை மிக கவர்ந்திருக்கின்றது என்ற ஏழு வாக்குகளையும் இந்த ஏழு பாடல்களுக்கும் தர வேண்டும். அதனால் இன்று இந்த ஏழு பாடல்களிலும் ஏழும் முதலாவது வந்த பாடல் இந்த ஏழு முதலாவது போட்டி பாடல்களையும் இன்று காற்றலைக்கு விடும் பொழுதிலே நீங்கள் எந்த பாடலை முதலாவதாக தெரிவு செய்வீர்கள் என்று கேட்டுக்கொள்ள இருக்கின்றேன். அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஏழு பாடல்கள் ஏழு வாக்குகள் தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது துவக்கம். நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள், மகிழ்ந்து கொண்டிருங்கள். மகிழ்ந்து கொண்டே உங்கள் மனதை கவர்ந்த பாடலை தந்து செல்லுங்கள். சரியா? வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. எங்கே பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: செய்யுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் தேவா அவர்களே, வணக்கம வணக்கம் தேவா, வணக்கம் வணக்கம் தேவா.
1: எங்க அன்பு ஐயாவுக்கும் எங்க மீரா அம்மாவுக்கும் அன்பு செல்லங்கள் நேத்தி பாடின பாடங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கொண்டீர்களா? இப்பொழுது பாட்டு சவாரியில வந்திருக்கின்றோம். பாட்டு சவாரி இலக்கம் எட்டு, எட்டாவது வாரம்.
1: அப்படிங்களா?
0: எட்டாவது வாரம் சொல்லிட்டு வாரம் வாரம் ஏழு பாடல்கள் பெறுவது உண்டு. பேசும்போது கேட்டுவிட்டு பேச வேண்டும். இப்பொழுது இன்றைய தினம் எட்டாவது வாரமாக வந்திருக்கின்றது பாட்டு சவாரி. அதில் ஏழு பாடல்கள் வந்திருக்கின்றது. அந்த ஏழு பாடலும் கடந்த ஏழு வாரங்களிலும் நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் தான். ஒவ்வொன்றும் முதல் பரிசை பெற்ற பாடல்கள். இன்று எட்டும் ஏழு பாடல்கள். அப்ப இந்த இன்று நீங்கள் இந்த பாடல்களுக்கு இந்த பாடல்களை தெரிவு செய்தீர்கள் என்று வாக்களிக்க வேண்டும். அதே போல
1: வாக்களிக்க
0: நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: முதல் காலுக்கு போடுவீங்களோ ஒரு பாடல்?
0: பாட்டு சவாரியில அது வராது. பாட்டு சவாரி நாளைய தினம்
1: நானாக நான் இல்லை தாய்
0: அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இந்த ஏழு இன்றைக்கு போட்டிக்கு வந்த ஏழு பாடலும் ஞாபகத்தில் இருக்கின்றதா?
1: கண்டிப்பா இருக்கியா? குடும்பமே குடும்பமே கட்டிட்டு வந்திருக்கோம்.
0: அதான் இப்ப ஏழு பாடல்களும் நான் ஒளிபரப்பி முதல் சரண பல்லவி சரணங்களை ஏழு பாடலையும் கேட்டுவிட்டீர்கள். இந்த ஏழு பாடலுக்கும் தான் இன்று நீங்கள் காத்தலையில் வந்து வாக்களிக்க போகின்றீர்கள். சரிதானே? நீங்கள் தயார் நிலையில் இருக்கின்றீர்களா நீங்கள் வாக்களிப்பதற்கு? ஏழு பாடல்கள் அப்படி இருங்க, உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்கின்றேன். சரியா? இருங்கள், அப்படியே இருங்கள், நான் வாக்குச்சாவடிக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். இப்போ
1: நன்றி.

0: கலியகத்துக்கு. அங்கே நன்றி. ஏழு பாடல்களுக்கும் நீங்கள் தெரிவு செய்துவிட்டு செல்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த ஏழு பாடல்களும் போட்டியில வந்து முதலாவது பரிசு பெற்ற பாடல்கள் தான் இல்லையா?
1: இல்ல அதான் குழப்பம் விட்டு, இந்த புது புது பாடல ஐயா எடுத்து போடக்கூடாதா அப்படின்ட்டு. பழைய பாடல
0: கடந்த பாடல்கள் கடந்த பாடல்கள்
1: வெற்றி பெற்ற பாடல, வெற்றி பெற்றவங்களே வெற்றி பெறதுங்கிறது என்னமோ போல இருந்துச்சு. அப்படி எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் எழுதி எல்லாம் போட்டி போட்டிட்டு
0: போட்டியிலே கடந்த வாரங்களே முதலாவதா வந்து இந்த வாரத்திலே எது முதலாவதா வருதுன்னு பார்ப்போம். இது ஒரு வசதி தான். நான் எடுக்க மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன்.
1: வாழ்த்துக்களுக்காக சொல்லுவோம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அடுத்த உறவாக பவனம்மாள். வணக்கம். வணக்கம் வணக்கம் பவனம்மாள்.
2: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் பாட்டுச்சவாரியிலே கடந்து வந்திருக்கோம். பாட்டுச்சவாரி எட்டு ஏழு வாரமும் முதல் பரிசு பெற்ற பாடல்கள் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்றன. அந்த வேளையிலே நீங்கள் முதலில் பாட்டுச்சவாரியிலே வாக்களிக்க போகிறீர்களா, பாடலை தரப்போகிறீர்களா?
2: வாக்களிக்கிறீங்களா? பாட்டும் தரேன் ஐயா, நாளைய பாட்டு தரேன்.
0: சரி, நாளைய பாடலை தரங்கள்.
2: அரங்கேற்றம் படத்துல இருந்து மூத்தவள் நீ கொடுத்தாய். ஆமாங்கய்யா.
0: மூத்தவள் நீ கொடுத்தால் வாழ்விலே முன்னேற்றம், பவனம்
2: என்ற
0: இரண்டாவது பாடல். சரி, இன்று பாடலை தெரிவு செய்வதற்கு கடினம் இருக்கின்றதா உங்களுக்கு? எல்லாம் சரியான பாடல் என்ன?
2: ஆமாங்க இல்லையா, இவரது திறமைக்கு அதாவது திறமை வளர்க்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒண்ணு எங்களுக்கு ஒன்னும் சிரமம் கிடையாது.
0: இதுலே வந்து திறமை என்று இல்லை, யாருக்கு திறமை?
2: எங்களுக்கு தான். நாங்க வந்து மூளைய வந்து இது பயன்படுத்தி
0: இல்லை பவனம்மாள், இதை நீங்கள் பெரிதாக என்னவென்றால், இந்த பாடல்களை இன்று இந்த ஏழு பாடலையும் ஒப்பிட்டு பார்க்க உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கின்றது, இதுல என்ன திறமை இருக்கின்றது? திறமை நீங்கள் இசையமைப்பாளர்களும் அல்ல, நீங்கள் சிறந்த சங்கீத வித்வான்களும் அல்ல, அல்ல கவிஞர்களும் அல்ல, பாடகர்களும் அல்ல, அப்படி இல்லை. திறமை என்று இங்கே கூறுவதில் நீங்கள் எந்த பாடல் உங்களை பிடித்திருக்கின்றது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடல் பிடிக்கும் தானே பவனம்மாள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடல் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாடல் பிடிக்கும். அந்த வகையிலே இன்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது செல்வோம் அங்கே எங்கே வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்வோம் ஐயா,
0: செல்வோம் செல்வோம்.

0: நல்லது பவுனம்மாள் அவர்களே, நாங்கள் கலையகத்துக்கு வந்து விட்டோம். பாடல்கள் ஏழையும் தெரிந்ததில் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. அங்கே வாக்குச்சாவடியிலே ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் அடுத்த உறவுடன் செல்ல போகின்றேன். வந்து வாக்களித்து பாடல் கேட்டமைக்கு நன்றி பவுனம்மாள். நன்றி.
1: நன்றிங்க. நன்றிங்க.
0: அடுத்த உறவு வந்து அழைத்திருந்தார். அவர் அழைப்பை நிறுத்திவிட்டார். மீண்டும் அழைக்க வேண்டும் என்ப உறவுகளை. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நாங்கள் பாட்டு சவாரியிலே சவாரி செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் கேட்கின்றது, என் குரலும் கேட்கின்றது என்று எண்ணுகின்றேன். வானொலி சிறப்பாக சரியாக சீராக அமைந்திருக்கின்றது. இந்த வேளையிலே பாடல்களை வந்து கேட்டு செல்லும் உங்களுக்கு அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பு எங்களுடைய ஒரு புதிய உறவு இன்று வந்து இணைந்து பாடல்கள் உறவு இஞ்சிக்குடி சியாமலா, நீங்கள் வந்திருந்தீர்கள். வாருங்கள், வாக்களிப்பதற்கு ஓடி வாருங்கள்.

0: பாடலை நிறுத்தி உறவை அழைத்துக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம், இஞ்சிக்குடி சியாமலா நீங்கள் தானே?
1: இஞ்சிக்குடி சியாமலா பிரபா.
0: சியாமலா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கும்.
0: இப்பொழுது நேரலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கு. இது வந்து பாட்டு சவாரி, அதாவது 8வது பாட்டு சவாரி இன்று காற்றலையில் வருகின்றது. நீங்கள் முதல் முதல் நினைக்கின்றபடியால் கேட்டிருப்பீர்கள். முன்பு 7 வாரங்களும் 7 பாடல்களும் தெரிவு செய்யப்பட்ட 1வது பாடலாக தெரிவு செய்ய பாடல்கள் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்றன. இந்த 7 பாடல்களும் உங்களுக்கு பிடித்த பாடல் எது, 1வதாக பிடித்தது எது, 2வதாக பிடித்தது எது என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்கள் வாக்களிப்பு ரகசியமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், மற்றவர்கள் கேட்காத வகையில்.
1: இப்பொழுது
0: வாக்களிக்க செல்வோமா?
2: சரி, வாக்களிக்க செல்வோம்.

0: நாங்கள் கதை எடுத்துட்டு வந்து விட்டோம்.
1: ஒரு வெள்ளாடு ஏங்கியாகிறது படத்தில் இருந்து மானத்தில் நாங்கள் மான்கள்.
0: மானத்தில் நாங்கள் மான்கள்,
1: மான்கள்.
0: ஓ, நல்ல பாடல் அந்த பாடல்.
1: படம் வெள்ளாடு ஏங்கியாகிறது.
0: படம் வெள்ளாடு ஏங்கியாகிறது.
1: ஒரு வெள்ளாடு ஏங்கியாகிறது.
0: ஒரு வெள்ளாடு ஏங்கியாகிறது. மானத்தில் ஒரு வெள்ளாடு ஏங்கியாகிறது என்ற திரைப்படத்தில் கேட்டிருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் கதம்ப நிகழ்விலே கிடைக்கும். உங்களுக்கு பாட்டு சவாரியில் கலந்து பாடல்களை பதிவு செய்து செல்லும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை தெரிவு செய்வதில் சிரமம் ஒன்றும் இல்லை. சிரமம் நாங்கள் கேட்கும் பாடல்கள் எங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் தானே, நாங்கள் தெரிவு செய்யலாம். அப்படித்தானே?
1: எனக்கு பிடிச்சது நான் சொல்லியிருக்கேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதான் பாடல்கள் எந்த பாடலும் இத்தனை பேரை கவர்ந்திருக்கின்றது என்றுதான் பதிவெடுக்கின்றோம். வாழ்த்துக்கிழமா பாடல் போட்டி முடிவிலே அறிவிக்கப்படும். நன்றி, நன்றி ஷியாமலா அவர்களே.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

பாடல்களை மாறி மாறி கேட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம் உங்களுக்கு பாடல்களை ஞாபகப்படுத்தி நினைவூட்டி கொண்டு வருகின்றது என்றால் போட்டியிலே முதலாவதாக நீங்கள் தெரிவு செய்த பாடல் தான் இன்றும் வருகின்றது. ஒரு சிலர் அந்த பாடலை ஏழு பாடல்களை எல்லோரும் தெரியவில்லை. ஒரே நேரத்தில் ஏழு வாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட அந்த முதல் பாடல்கள் இன்று முதல் பாடலாக தெரிவு செய்ய வந்திருக்கின்றது. எட்டாவது சவாரியிலே அழகாக பாடலை கேட்டு சவாரி செய்து நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றோம். பாடலை கேட்டு வந்து தாருங்கள். விரைவாக வந்து பாடல்களுக்கு நீங்கள் வாக்குகளை அளித்தால் நலமாக இருக்கும். அதற்காக பாடலை தெரிவு செய்வதற்கு கடினமாக இருக்கின்றது. விரைவாக ஓடி வாருங்கள் நான் கேட்கவில்லை. பதிவுகளை நீங்கள் ஏழு பாடலும் கேட்ட பாடல்கள் நிதானித்து

0: அந்த பாடல்கள் 7 பாடங்களாக காற்றலையில் கலந்து போட்டியிலே சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள். அத்தனை சிறந்த பாடல்களும் பிறகு இப்ப மாநில அளவிலே ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒவ்வொரு போட்டியிலே முதலாவது பரிசு பெற்று அத்தனை பேரும் மத்திய போட்டியில் செல்வது வழக்கம். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த மாநிலத்திலே முதலாவது பரிசை பெற்றவர்கள் தான். அவர்களுக்குள்ளே போட்டி வைத்து திறமைசாலியை கண்டுபிடித்தவர் தான் நாடளாவ ரீதியிலே முதலாவதாக வருவார். அதே போன்று இப்பொழுது இந்த தேர்தலில் பாட்டி சவாரி 8 வந்து கடந்த 7 வாரங்களும் அந்த பாடல்கள் முதல் பாடல்களாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் போட்டியிலே நிற்கின்றது. அந்த 7 இது சிறந்த பாடல் என்று தெரிவு செய்யும் ஒரு கடைசி இறுதி சுற்று தான் இந்த சுற்று. பின்பு வளையப்படி நாங்கள் செல்வோம் ஒவ்வொரு வாரமும். அந்த வகையில் இந்த 7 பாடலும் உங்களால் தெரிவு செய்யப்பட்டது, மனதை கவர்ந்த பாடல். இந்த 7 பாடல்களுக்கும் அதிசிறந்த பாடலாக வரப்போகின்றது என்று ஒரு பாடல், அது எந்த பாடல் என்று இப்பொழுது தெரியாது, உங்கள் கையிலே தான் இருக்கின்றது. உங்கள் பொன்னான வாக்குகளை இங்கே வாக்குச்சாவடியில் வந்து நிதானமாக சிந்தித்து நீங்கள் சுதந்திரமாக வாக்களிக்க இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டார்கள், உங்களுக்கு மூளை செலவைகள் தர மாட்டார்கள், உங்களுக்கு கையூட்டு தந்து அதாவது இளஞ்சம் கொடுத்து உங்களை திசை திருப்ப மாட்டார்கள். உங்கள் சிந்தனையில் உங்கள் மனதுக்கு உங்கள் மனோ நிலைக்கேற்ப பாடல்கள் இந்த பாடல்கள் எதுவாக இருக்கும். இவைதான் சிறந்த பாடல்கள் அல்ல. உங்கள் தென்னகத்து திரைவானில் வந்த திரைப்படங்கள் கோடிக்கணக்கான பாடல்கள் கொட்டி கிடக்கின்றன. அவற்றுக்குள்ளே தெரிவு செய்து கொண்டு வந்து சில பாடல்களை 7 சுரங்கள் என்றபடியால் 7 பாடல்கள் வாரம் வாரம் தந்து 7 வாரங்கள் தொடர்ந்து நடந்து நாங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்த பாடல் அத்தனையும் அந்த 7 பாடல்களும் இன்று போட்டிக்கு நிற்கின்றன. தங்களுக்கு தாங்கள் இலக்கத்தை போட்டி கொண்டு அதிலே சற்று கடினமாக இருக்கும் உங்களுக்கு தெரிவு செய்யறதுக்கு. முதலாவது நிலையிலே நிற்கின்றது, முதலாவது வரிசையிலே அங்கே வந்து முதலாவது இலக்கத்தை கட்டி கொண்டு நிற்பது அன்பு நடமாடும் கலை கூடமே. 2வது இலக்கத்தோடு வந்து நிற்கின்றது நிலவு வந்து பாடுமோ. 3வது இலக்கத்தோடு வந்து நிற்கின்றது காற்று வாங்க போனேன். 4வது இலக்கத்தோடு வந்திருக்கின்றது உன் கண்ணில் நீர் வழிந்தால். 5வது இலக்கத்தோடு வருகின்றது கண் போன போக்கிலே கால் போகலாமா. 6வது இலக்கத்தில் வந்து நிற்கிறது நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. 7வது இலக்கத்தோடு வந்திருக்கின்றது வெண்ணிலா வானில் வரும் வேளையிலே நான் விழித்துக் கொண்டேன். இந்த 7 பாடல்களும் 7 வாரத்திலே முதல் பாடல் முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள். அந்த முதலுக்கு முதல் எதுவென்று இன்று தேர்ந்தெடுப்பதுதான் இன்றைய தேர்தல். அதனால் தேர்தல் காலங்கள் அங்கே நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. சரியான உங்கள் மனதுக்கு சரி என்று படுகிறதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய போட்டி. எங்கே கேட்டுக்கொண்டே வாருங்கள், விரைவாக வந்து பாடல்களை விரைவாக அல்ல, நீங்கள் உங்கள் இறுதி நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் கடினப்படாமல் இலகுவாக சுதந்திரமாக வந்து பதிவிட்டு செல்லுங்கள். அடுத்த உறவு வாக்களிக்க வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் முகமது ராபிக் அவர்களே.
1: வணக்கம்.
0: இரவு வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் பகல் வணக்கத்தை தருகின்றேன். நிலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கின்றேன். இப்பொழுது வாக்களிக்க போகணும், வாக்களிக்க போவோமா? வாக்குச்சாவடிக்கு
1: போலாமா?
0: நல்லது நல்லது. வாக்குச்சாவடிக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன்.

0: நல்லது. முகமது ராபிக் அவர்கள், உங்களுடைய வாக்குகளை அழகாக தந்தீர்கள். சரி, இந்த வகையிலே நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: நாளைய படம் வந்து ஆவாரம்பு.
0: ஆவாரம்பு
1: படம் பேர் ஆவாரம்பு. சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது செல்ல கீழே, அந்த பாடலையா?
0: சாமி கிட்ட எங்க பெரிய பாடங்கள் கேட்டோம்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது செல்ல கீழே, அந்த பாடலையா?
0: சொல்லி வச்சு சேர்ந்தது. நல்லது மகனே, இணைந்து திறப்பித்ததுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கும்.
1: வணக்கம் வணக்கம்.
0: அடுத்த வாக்காளரிடம் செல்கின்றேன். எங்கே அடுத்த வாக்காளர் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் பி பி பிரகாஷ் அவர்களே. வணக்கம் வணக்கம் மகனே. வாக்கு போடுவதற்கு எப்படி உங்களுக்கு போட்டி கடுமையாக இருக்கின்றதா பாடல்கள்?
2: இல்லப்பா, இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு சுற்றுலையும் ஜெயிச்சவங்களை எல்லாரும் ஒன்னு சேர்த்து திரும்ப ஒரு சுற்றுல வைக்கிற மாதிரி இருக்கு. நல்லாதான் இருக்கு.
0: அதான் இது வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு சுற்றுலே முதலாவதா வந்தவர்கள்
2: மத்தியில்
0: அதே போன்று எல்லோரும் வந்து இதிலேதான் சரியான தெரிவி அதி சிறந்த பாடல் என்று நாங்கள் தெரிவித்து 7 வாரங்களில் வந்த பாடல் 8வது பாட்டு சவாரி தருகின்றது. சரி, நாங்கள் வாக்குச்சாவடி. அப்ப வாக்களிக்க செல்வோமா?
2: போலாம்பா.

0: கதையகத்தோடு வந்துவிட்டோம். இப்பொழுது உங்களுடைய நாளைய விருப்ப பாடலே கூடலாம். என்ன பாடல் நாளைக்கு உங்களுக்கு தேவை?
1: நாளைக்கு வந்து சின்னவர், பிரபு நடிச்ச சின்னவர்ங்கிற படத்துல வந்து அம்பியில வானம் சந்தனத்தான் போடும் அலையோடு சிந்து படிக்கும் அந்த பாட்டு.
0: அற்புதம். அந்தியிலே வானம் இப்பொழுது அந்த நேரத்திலே வந்த வாக்கை தந்துவிட உங்களுக்கு இந்த பாடல்களை தெரிவு செய்வதில் கடினமாக இருந்ததா? எல்லாம் முதலாவதா இருக்கின்றது, எதை தருகிறது இல்லையா? பாடல்கள் அத்தனையும் சிறந்த பாடல்கள். நன்றி நன்றி. ஒவ்வொருவரும் மனதிற்கு பிடித்த பாடல் தானே நாங்கள் தர வேண்டும். அதனால் உங்களுடைய வாக்குப்பாடல் சிறந்த பாடல்கள் பதிவு. நன்றி நன்றி. நீங்கள்
1: வாக்குகள்
0: வாழ்த்துக்களை. நன்றி மகனே நன்றி. இப்ப ஞானசேகரம் வந்து சென்றீர்கள் மீண்டும்.

0: சார், எங்கள் அன்பு நெஞ்சம் ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் அப்பா. தங்களுக்கு நண்பர்கள் வணக்கம்.
0: நண்பர்கள் வணக்கத்தை அந்த உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை நான் தருகின்றேன். நலமாக நலமாக இருப்பதை விட்டு மகிழ்கின்றோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். இன்று மாலை நேரத்தில் நீங்கள் காற்றலைக்கு வந்தீர்களா? நேர் நேரத்திலே
1: நான் நினைத்தேன்.
0: நல்லது. இன்று பணியில் இருக்காங்க. ஆலய திருவிழாக்கள், தேர்தல் நடவடிக்கைகள் நடக்கின்றதா? எல்லோரும் கொஞ்சம் பணியோடு தான் இருப்பீர்கள். சரி, இப்ப வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? பாடலை தரப்போகின்றீர்களா?
1: வாக்குச்சாவடி போடுவோம், வாக்க போட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம்
0: வாக்குத்தானே முக்கியம் இல்லையா?
1: ஆமா.

0: நல்லது ஐயா, நீங்கள் நிதானமாக நிதானித்து வாக்கை நன்றாக தந்திருக்கின்றீர்கள். அந்த வேளையிலே எல்லாம் முதலாவது வந்த பாடல்கள் தான், உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் தான், நேயர்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல். இப்ப பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன் த பெஸ்ட் சாரி, அந்த வகையில் அது பிரபாகனு ஞான எங்களுடைய பிரகாஷ் அவர்கள் பெயரை சூட்டிவிட்டு சென்றார், பாடியும் காட்டியிருந்தார். சரி, உங்களுக்கு நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும், என்ன திரைப்படத்தில்?
1: அபூர்வதாங்கல் படத்துல இருந்து கேள்வியின் நாயகனே.
0: சிறப்பான ஒரு பாடல் ஐயா, கேள்வியின் நாயகனே. என் கேள்விக்கு பதில் என்ன ஐயா? கேள்வியின் நாயகனே பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்திலே கிடைக்கும். அபூர்வதாங்கல் திரைப்படத்திலிருந்து காட்டலையில் வந்து இன்று போட்டிக்கு பெஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் தெரிவு செய்ய வந்த உங்களுக்கு நன்றியை கூறியும். முதல் எது முதல், முதலுக்கு முதல், அப்படிதானே? முதலுக்குள் முதல் சரியா, தமிழ் முதலுக்குள் முதல். அருமையாக வாராந்தம் வந்த முதல் இடத்தை பிடித்த பாடல்கள் இன்று எல்லாம் சேர்ந்து வந்து நிற்கும் வேளையில் அந்த முதல்களுக்குள்ளே எது முதல் ஒன்று என்று தேடிக்கொள்ளுகின்றோம். பெஸ்ட் இந்த
1: முதலுக்கு சுந்தரம் அவர் பாட்டு பாடியிருப்பாங்கப்பா, ஒன்றில் இந்த ஒன்று, ஒன்றாக ஒன்று, ஒன்றை விட்டு ஒன்று, ஒன்று போல ஒன்று, ஒன்றுக்காக ஒன்று அப்படின்னு. அது மாதிரி இப்ப
0: வாங்கிருக்கு,
1: அந்த ஒன்றுக்கு எந்த ஒன்று வருது என்று தெரியவில்லை.
0: முதலாக வர இருக்கிறது இறுதியிலே தெரியும் தானே, இல்லையுடைய வாக்குகளின்படி இறுதியிலே தெரிந்த இது வந்து
1: ஆர்வமாக உள்ள ஆர்வமாக உள்ளோம்.
0: ஏழு வாரங்களுக்குள்ள வந்த முதல் பாடல்களுக்கு எட்டாவது பாடல் முதலுக்குள் முதல், கே பி சுந்தரம்மாங்கள் கூடிய முதலுக்குள் முதல் அதென்று பார்ப்போம். நல்லது, உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே எப்படி செல்கின்றது விரோத காலங்கள், திருவிழா காலங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது?
1: திருவிழா காலங்கள் நல்ல மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இன்பமாகவும் போகின்றது. அந்த சமயம் தேர்தல் காலங்கள் அது பொழுதுபோக்கு திருவிழாவுக்கு வந்து மாற்றாக இடையூறாக இருக்கிறது.
0: இடையூறு தான் அந்த தேர்தல் அல்லவா? நல்லது விஜயராமா, நல்லது ஞானசேகரன், இன்னும் ஒரு அன்பு வாக்காளர் பெறுங்க, அவரை அழைத்து விடுகின்றேன்.
1: நன்றியப்பா, நன்றியப்பா, மகிழ்ச்சிப்பா, நீங்க
0: நன்றி. வணக்கம், வணக்கம் விஜயராகவன் அவர்களே. வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்ற இரவு வணக்கத்தை

0: ஆயிரம் வந்து
1: நாளே பாடல் வந்து முன்கண்ணில் நீர் வடிந்தால், அந்த பாடலே முதல் பாடலே.
2: அப்படி நீங்க கூற முடியாது, அப்படி கூற முடியாது. இந்த போட்டியிலே வந்த பாடல்கள் கேட்க வேண்டாம், வேறு பாடல் தாருங்கள்.
1: வேறு பாடல் வந்து நினைத்ததை முடிப்போம் ஐயா.
2: நினைத்ததை நீங்கள் முடிப்பீர்களா? கெட்டிக்காரன் தானே நீங்கள். நினைத்ததை முடிப்பவன், நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான் என்று கூறுவீர்கள்.
1: அந்த படத்துல வந்து பூமழை தூவி அந்த பாடல், பூமழை
2: தூவி, பூமழை தூவியா? சரி சரி, பூமழை தூவி. நல்லது நல்லது. விஜயராகவன் அவர்களே, நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள், வாக்களித்தமைக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நிகழ்ச்சி முடிவிலே இன்றைய பாடல் எது முதலாவது பாடல் என்று தெரிய வரும். வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள். புதிய நேயர்கள் வாழ்த்துக்கிறாங்க, ரொம்ப பேர் கலந்து வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: பண்பலை மூலமாக.
2: நன்றி, உங்கள் வாழ்த்துக்கள் அவரை சென்றடையும் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி.

இனிமையான அந்த பாடல்கள் இன்று தேர்வுக்கு வந்திருக்கின்றன. பாட்டு சவாரி எட்டிலே முதலுக்குள் முதல், பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் என்று தேடிக்கொண்டு வரும் வேளையிலே ஃபர்ஸ்ட் இன் த பெஸ்டாக இன்று எது வருகின்றதோ தெரியாது. முதலாவது பாடலாக முதலுக்குள் முதலாவதாக வருகின்றது. ஒவ்வொரு வாரமும் முதல் வரிசையில் வந்த பாடல்கள் தெளிவாகும் வகையிலே அந்த பாடல்களை நாங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டு வந்து வாக்களித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அன்பு உறவுகள் பலர் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள், இன்னும் பலர் வர இருக்கின்றார்கள். அந்த வகையில் பாடலின் வரிசை உங்களுக்கு தடுமாற்றமாக இருந்தால் இங்கே நிலையத்திலிருந்து அன்பு மகள் மீரா அவர்கள் பாடல்கள் ஏழு பாடல்களையும் தந்ததோடு அல்லாமல் எனக்கு ஒளிப்பதிவிலும் உதவியாக இருக்கின்றார். அப்போது வந்து இது ஒரு சிரமமான விடயம்தான், அங்கு பாடல் தர வேண்டும், இங்கு நிப்பாட்ட வேண்டும், வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்று இரண்டு கை போதாது. அந்த இடத்திலே மகள் மீராவும் எனக்கு ஒத்தாசையாக இருப்பது வாழ்த்துக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. அவர் தானே எங்களை ஆக்கிவிட்டவர். இந்த நிலைக்கு முதலுக்குள் முதல் என்ற பாடலை தேடிக்கொண்ட நிகழ்ச்சியிலே பாட்டு சவாரி எட்டிலே கலந்து கொண்டு பாடல்கள் ஏழு வாரங்களில் முதலாவது பாடலை கேட்ட பாடல்கள் இன்று இது முதலாவதாக வருகின்றது என்ற கடும் போட்டி மிகவும் கடுமையாக இருந்தது. இதை யாரை தெரிவு செய்வது என்ற எண்ணத்திலே இருக்கும் ஒரு தேர்தல் போன்று இன்று எந்த பாடலை தெரிவு செய்வது என்று நீங்கள் கொஞ்சம் தடுமாறிக்கொண்டிருப்பீர்கள் என்று இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. இன்னும் வரவேண்டிய வாக்குகள் வர இருக்கின்றது, வாக்குச்சாவடி திறந்திருக்கின்றது, வந்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது ஒரு முக்கியமான போட்டி என்று

மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போ

ஐந்தாவது இலக்கத்தை தாங்கி வந்து நானும் போட்டிக்கு வந்திருக்கின்றேன் என்று ஓடி வந்த அந்த பாடல் காற்றலையில் ஒலித்தது. அன்பு உறவுகளே, இந்த ஐந்தாவது வாரத்திலே நீங்கள் வந்து தெரிவு செய்த முதல் பாடல் தான் இந்த பாடல். முதலுக்குள் முதல் தேடுகின்றோம், பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் எது என்று தேடும் இந்த வேளையில மனித தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து விடுகின்றது. உங்களுக்கு ஏழு பாடல்களையும் பயிற்சியாக உங்கள் ஞாபகத்துக்கு, நல்ல ஞாபகத்தில் இருக்கின்றது. இருப்பினும் உங்களுக்கு தெரிவு செய்தது சிற்று கடினமாக இருக்கிறது. இதிலே நீங்கள் பார்க்க வேண்டியது இசை, பொருள், வரிகள், கவிதை, பாடல், அது மட்டுமல்லாமல் பாடிய விதம், பாடியவர்களின் குரல், பாடலுக்கு வந்த இசை, பாடல் வந்த திரைப்படம், பாடல் வந்த காட்சி என்று பல விடயங்கள் இருக்கின்றது. இதிலே உங்களை எது கவர்ந்திருக்கின்றது? இந்த பாடல்களில் வரும் இந்த விடயங்கள் அத்தனையும் சேர்ந்து ஒரு பாடலில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பாடல் எது உங்கள் மனதை இன்று கவர்ந்திருக்கின்றது? முதலுக்குள் முதல் தேடுகின்ற முதலாக தெரிவு செய்து ஒவ்வொரு பாடலும் தந்த இலகுவாக இருந்தது. ஒரு பதத்திலே ஏழு பதத்தை ஏழு பாடலை தந்து தெரிவு செய்த வேளையிலே இன்று அந்த தெருவிலே வந்த ஏழு பாடல்களும் போட்டியிலே நிற்கின்றது, கலந்து வந்து நிற்கின்றது. ஆதலால் மாநில அளவிலே நடந்த போட்டி இப்போ மத்திய அளவிலே வந்து நாடலாவர் ரீதியிலே வெற்றி காண்பது போன்று ஏழு வாரங்களாக ஒலித்த பாடல்களில் முதலாவதாக வந்த பாடல்கள் அந்த எட்டாவது வாரத்தில் இந்த முதலாவதுக்குள் எது முதலாவதாக இருக்கும் என்று தேடும் ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரிவு செய்வது கடினமாக இருக்காது, ஆனால் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு முதலுக்குள் முதலை தேடும் பட்சத்தில் அடுத்த பாடல் வருகின்றது. ஆறாவது பாடலாக என்ன பாடல் நிற்கின்றது கேட்டு பார்ப்போம்.

நான் பேசியது உங்களுக்கு ஒன்றுமே கேட்கவில்லை. நான் ஆளியை பதித்து விட்டிருந்தேன். ஏனென்றால் இரண்டு கைகளாலும் மாறி மாறி நான் நடமாட வேண்டிய நிலையிலே தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. முதலாவது இலக்கம் கொண்டு வந்த பாடல் அன்பு நடமாடும் கலை கூடமே. இரண்டாவது இலக்கத்தோடு நிற்கின்றது நிலவு வந்து பாடுமோ. நானும் வருகின்றேன் என்று மூன்றாவது இலக்கத்தை கழுவி கொண்டு வந்திருக்கின்றது காற்று வாங்க போனேன். ஏன் நான் வரக்கூடாதா போட்டிக்கு என்று நான்காவது இலக்கத்தை கொண்டு வந்திருக்கின்றது. தான் நாலாவது இலக்கத்தில் நிற்கின்ற எனக்கு தாருங்கள் வாக்கு என்று கேட்கின்றது உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல். ஏன் நான் தலைத்தவளா என்று கண்டு கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற பாடல் ஐந்தாவது இலக்கத்தை கொண்டு வந்திருக்கும் வேளையிலே என்னை விட நீங்கள் முந்த முடியாது என்று ஆறாவது இலக்கத்தை கொண்டு வந்து முன்னுக்கு நிற்கின்றது நீலவான ஓடையிலே என்ற பாடல் முன்னாலே நின்று எங்களை காட்டிக்கொண்டு அந்த வேளையில ஏழாவது பாடல் நீங்களெல்லாம் சரியில்லை நான் தான் சிறந்தனான் என்று வந்திருக்கின்றது வன்னிதாபானில் வரும் வேளையிலே என்ற ஏழாவது பாடல். இந்த ஏழு பாடல்களும் கடந்த ஏழு வாரங்களில் வெற்றி கொடியின் அடித்தலையிலே கிரீடத்தை சுமந்து நான் தான் முதலாவது நான் தான் முதலாவது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தெரிவு செய்த பாடல் இன்று அந்த ஏழு பேரையும் கொண்டு வந்து காற்றலையில் எட்டாவது முதலுக்குள் முதல் பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் இன் த பெஸ்ட் என்று சொல்லி முதல் முதலுக்குள் என்று கண்டு ஓடி வந்து நிற்கின்றன. இவற்றை தெரிவு செய்தவர்கள் உங்களுக்கு கடிதங்கள் இருக்கின்றது என்று எனக்கு தெரிகின்றது. இருப்பினும் பாடல்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து தருகின்றேன் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. எத்தனை உறவுகள் இன்னும் வர இருக்கின்றீர்கள் விரைவாக வர வேண்டும். வாக்குச்சாவடியை அவர்கள் விரைவாக பூட்டி விடுவார்கள். ஓடி வாருங்கள் ஓடி வந்து உங்கள் தெரிவை தாருங்கள்.

0: ஃபாரூக் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் ஃபாரூக் அவர்களே.
1: வணக்கம் அப்பா.
0: எப்படி
1: அனைவருக்கும்
0: அனைவருக்கும் வணக்கம் கூறிய உங்களுக்கு நாங்கள் அனைவரும் வணக்கம் கூறுகின்றோம். நலம் கூறிய உங்களுக்கு, நலம் கேட்ட உங்களுக்கு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். அங்கே சவுத் இந்தியாவில் இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கின்றது? காற்றலை எப்படி இருக்கின்றது? வானிலை எப்படி இருக்கின்றது? உங்களுடைய பணியாளர் எப்படி இருக்கின்றது? அற்புதமாக
1: அருமையாக இருக்கிறது, அற்புதமாக அருமையாக நிம்மதியாக இருக்கிறது.
0: ஆமா, உள்ளே இருந்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அப்படித்தான் இருக்கு. வெளியே இல்லைன்னு சரி என்று பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் முதலுக்குள் முதல் தேடி திரிகின்றோம். 7 வாரங்களாக நீங்கள் தெரிவு செய்த முதல் பாடல்கள் இன்று அந்த முதலுக்குள் இன்று ஒரு முதலை தெரிவு செய்ய வந்திருக்கின்றோம். முதலையை அல்ல, முதலை, முதல் எது முதலாவதாக வரும் முதலுக்குள் முதலாவதா தேடுகின்ற இந்த வேளையில் நீங்க வாக்களிக்க போகின்றீர்களா, பாடலை கேட்க போகின்றீர்களா?
1: வாக்களிக்கிறோம்.
0: சரி, வாக்களிக்க செல்வோமா? செல்வோம், வாக்களிப்பது ஆயத்தமாக.
2: அதில்

0: கண்டோன
1: போக்கிலே உங்களை பார்த்து பார்த்து கண்கள் கூத்திருக்கின்றது அவர்களுக்கு அப்படித்தான். அவர்களை பார்க்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து உங்கள்
2: கண்களை
1: நீ வருமாறு போட்டியை பற்றி என்ன
2: நினைக்கின்றீர்கள்?
0: அருமையை பாருங்க, நல்ல சிறப்பா போற
1: காலமரம் ஒரு பதத்திலே ஏழு பாடல். இன்று ஏழு வெற்றியாளர்களும் வந்து நிற்கின்றார்களே, யார் எங்களுக்கு சிறந்தவர்கள்?
0: ஒன்று
1: ஒன்று பாடலாக இருக்கின்றது. சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். போட்டி முடிவிலே எந்த பாடல் என்று 49 பாடல்கள் கேட்டிருந்தீர்கள் கடந்த 7 வாரங்கள். அப்ப இந்த 7 பாடல்களுக்கும் இந்த பாடல் முதலாவதாக வரும் பாடல் 7 பாடல்களுக்கு மட்டும்தான் முதலாவதல்ல, 49 பாடல்களுக்கும் முதலாவதாக வரப்போகின்றது அல்லவா?
0: அதான்
1: வேறு ஒவ்வொரு பாடலையும் அந்த பாடலை இன்று கொண்டு வந்திருக்கின்றோம். மத்திய போட்டி மாநில போட்டியிலிருந்து நாடு தலைமையை போட்டி நடக்கின்றது. அப்புறத்தான் தேர்தலும் வருகின்றது. தேர்தலும் கவனமாக கவனமாக வாக்களி 6 தேதி தேர்தல் இல்லையா? உங்களுக்கு தபால் வாக்கு இருக்கின்றதா?
0: இல்லையா? இல்லையா?
1: அப்படி என்ன நாட்டிலே
3: வணக்கம்
0: தேவா. ஐயா, அந்த ஓட்டு போட்டதெல்லாம் காதல் விட்டுட்டே இருக்கு. பாட்டு ஓடி விட்டுட்டு ஓட்டு போடுறது காதல் ஓடும்.
1: ஓட்டு போட்டுக்கொண்டே காதல். இப்பொழுது ஓட்டு கேட்கின்றதா? சரி, தவறுதல் நடப்பது வழக்கான இதுகளெல்லாம் பெரிய பெரிய தவறுகளாக எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. நன்றி, நன்றி இணைந்து கூறிய வைக்க வாழ்த்துக்கள் தேவா. இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே அங்கே பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் பேசுவது கேட்டுவிட்டது என்று லீக் அவுட் ஆகிவிட்டது. அந்த வாக்கு தள்ளுபடியாக்க வேண்டுமோ தெரியவில்லை, என்ன மாதிரி குற்றப்பத்திரிகை வருகிறதோ தெரியவில்லை. இருப்பினும் தொடர்ந்து

பாடல்கள் மாறி மாறி ஒலித்துக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஃபாரூக் அவர்கள் வந்து கூறியது போல சுவாரஸ்யமாக இருக்கின்றது பாடல் போட்டி. இன்று நாங்கள் தெரிவு செய்யும் முதல் பாடல் 49 பாடலுக்குள்ளே சிறந்த பாடலாக வர இருக்கின்றது. அந்த வகையிலே 7 பாடல்களையும் கேட்டு நீங்கள் மகிழ்ந்து கொண்டு அந்த பாடல்கள் நன்றாக சுவைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது எந்த பாடல் நல்ல பாடலாக எல்லோருக்கும் பிடித்திருக்கு. இந்த 49 பாடல்களுக்கும் இந்த பாடல் நல்லாக இருந்திருக்கின்ற ஒவ்வொரு தெருவிலே வந்து இன்று வந்திருக்கின்றது. பாடலுக்குள் பாடலாக, முதலுக்குள் முதலாக, ஃபர்ஸ்ட் இந்த பெஸ்ட் என்று தேடி கொண்டு போவதற்காக வரும் பாடல் எதுவென்பதை இன்னும் தேர்தல் முடிவிலே, இது 1 மணி நேரம் இருக்கின்றது தேர்தல் முடிவு வருவதற்கு. அந்த அன்பு உறவுகள் வந்து இப்பொழுது 8 உறவுகள் தான் வந்திருக்கின்றார்கள். இன்னும் பாதி வாக்காளர்கள் வரவில்லை. அவர்கள் வர வேண்டும், பதிவை தர வேண்டும், பாடல்களை தெரிவு செய்து தங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன்.

0: அடுத்த வாக்காளர் வருகின்றார் குவைத் நாட்டிலிருந்து. வணக்கம் குவைத் நாட்டு வாக்காளர் அவர்களே. ஜோர்ஜ் வணக்கம. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கிறீங்களா ஜோர்ஜ்?
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக வளமாக இருக்கின்றோம். உங்களுக்கு இப்பொழுது உங்கள் பணி முடிவு அடைந்திருக்குமா?
1: முடிவு அடைந்தது இப்ப திரும்ப ஒரு கூப்பிட்டாங்க, போய் செஞ்சு கொடுத்துட்டு
0: வந்தாங்க. அப்பா உங்களுக்கு தான் ஓய்வு நாள் எந்த நேரம் பேரு? நீங்கள் வந்து முதலுக்குள் முதல் ஐயா. நீங்கள் மற்ற தொழிலாளர்களுக்குள்ள நீங்கள் சென்று பணி செய்வதற்குள்ள நீங்கள் ஒரு முதலாவது ஆள் தான் பார்க்க தெரியும். அந்த வகையில இப்ப நாங்கள் பாட்டு சவாரியிலே 8வது இலக்கத்திலே வந்திருக்கோம். 8வது பாட்டு சவாரியிலே முதலாவதாக இந்த பாடல் அத்தனைக்கு முதலாவதாக எது வருகின்றது தெரிவு செய்ய வந்திருக்கோம். கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோமா, பாடலை கேட்போ சிறப்போன்றீர்களா?
1: வாக்குச்சாவடி சென்று வாக்களித்து

0: பாடலையா தாய்மேல் ஆணை படம்.
1: தாய்மேல் ஆணை என்ற திரைப்படத்தில இருந்து என்ன பாடம்?
0: வைக்க வரப்புக்குள்ள வயசு பொண்ணு ஒதுங்கி ஒதுங்கி போகுது, அந்த பாடல் ஐயா.
1: என்ன மாதிரி என்ன மாதிரி? வாய்க்கால் வரம்புக்குள்ள வயசு பொண்ணு ஒதுங்கி போகுதா? வாய்க்கால் வரம்புக்குள்ள நீங்கள் வயசு பொண்ணை ஒதுங்கி போக செய்திருக்கின்றீர்கள், எல்லாரும் உங்களை கண்டவன் ஏன் அப்படி அது போகுது? வம்பு பண்ண வருகின்றார் என்று அப்படித்தானே. இது வந்து இந்த தாய்மேல் ஆணைய திரைப்படமா? வாய்க்கால் வரப்புக்குள்ளே வயசு பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணப்பா, என்ன பழக்கம் உங்களுக்கு?
0: அவர்
1: ரெண்டா நல்ல வரைய அழகா பாடுவார் இந்த இப்படியான பாடல். வயசு பொண்ணு நல்லது மகனே. உங்களுக்கு பாடல் தெரியும், கடினம் எதுவும் இருந்ததா? கொஞ்சம்
0: கடினமா?
1: எத்தனை லட்சக்கணக்கான பாடல இது ஒரு ஜுஜுபி இல்லையா?
0: அப்படியானால்
1: இந்த பாடல்கள் ஏதாவது பாடலை நீங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடலை இதற்கு முன்பு கேட்டிருக்கின்றீர்களா வானொலியில் தரும்படி? சரி நல்லது. ஏழு வாரங்களாக 49 பாடல்களுக்கு தெரிவு செய்த 7 பாடல் என்று போட்டிக்கு நின்ற வேளையிலே அதுக்கு நீங்கள் வந்து பங்கு பெற்று சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள், இழைப்பாருங்கள். இப்பொழுது இன்னும் 40 நிமிடங்களிலே போட்டியின் அறிவிப்பு வரும், எந்த பாடல் தெரிவுக்கு வந்தது என்று. சரியா?
0: காத்துக்கொண்டிருங்கள்.
1: கேட்டுக்கொண்டிருக்குவதற்கு பாட்டின் முதல் பாடல் பெஸ்ட் இந்த பெஸ்ட் இன்றைக்கு தெரிவு செய்ய.

0: பாடல்கள் போட்டியிலே
1: நீர்
0: போட்டியிலே கலந்து கொண்டிருக்கும் பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் அன்பர்களே. அந்த வகையிலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாடல், இப்பொழுது ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாடல் நான்காவது இலக்கத்தோடு வந்து நிற்கின்றது. நான்காவது வாரத்திலே முதல் பாடலாக தெரிவு செய்த பாடல் கேட்போமா?

0: மணவை வாக்குச்சாவடிக்கு இன்னும் வாக்குகள் வந்து சேரவில்லை. அடுத்து சிதம்பரம் வாக்குச்சாவடியிலிருந்து வரவில்லை, மேலும் பல இடங்களிலும் வரவில்லை, எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு அன்பு நெஞ்சம் எங்கள் அன்பு விஜயராகவன் அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்கின்றார்கள். வேலு பொக்கிஷம் பாடல்களை திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பு ஏற்படவில்லை ஐயா. இதுபோன்ற பாடல்களை திரும்ப நேயர்கள் கேட்டாலும் மறு ஒளிபரப்பு செய்ய மாட்டார்கள். ஆனால் MTR பண்பலைக்கு நிகர் எவரும் இதுவரையில் இந்த வானொலியும் கிடையாது. தங்களுக்கும் இயக்குநர் திருமதி மீரா அம்மா அவர்களுக்கும் MTR பண்பலைக்கும் நன்றி வணக்கம் ஐயா என்று எழுதியிருக்கார் SAP விஜயராகவன், புதுச்சேரி காரைக்காலிருந்து விஜயராகவன் ஐயா எழுதியிருக்கின்றார். வாக்களித்து சென்றுவிட்டு வாக்கினுடைய முடிவுகளை தேர்தல் முடிவை எண்ணி அங்கே பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அற்புதமான நிகழ்வு, சுவாரஸ்யமான உணர்வான நிகழ்வாக இருக்கும் வேளையிலே அடுத்த இலக்கத்தை தாங்கி வருகின்றது. 5வது இலக்கத்தை கொண்டு வந்த பாடல் எங்கே பார்ப்பாங்க. 5வது வரிசையில் நின்று போட்டியில் இருக்கின்றது சவாரி செய்ய சொல்லி வருகின்றது பாடல். அன்பு மகளே ரேவதி வந்துவிட்டீர்கள். வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம் அம்மா. வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் மகளே. நேற்றைய தினம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்தீர்கள், கேட்டுக்கொண்டிருந்தேன். நலமாக இருக்க வேண்டும், நலம் வேண்டும் உங்களுக்கு வந்து நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நீங்கள் நலமாக இருப்பீர்கள் நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது மகளே. அப்ப இப்பொழுது வாக்குச்சாவடியில் வந்து வாக்குப்பதிவு செய்ய வந்திருக்கின்றீர்கள், பாடல்களை தெரிவு செய்து வந்தீர்கள். பாடல்களை தெரிவு செய்தது கடினமாக இருந்ததா?
1: இல்லையப்பா.
0: சரி, அப்ப வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? இருங்கள், அழைத்துக் கொண்டு

0: கரையாத்துக்குள் வந்துவிட்டோம். வாக்குச்சாவடியில் ஏதாவது இடர்பாடு தடுமாற்றம் இருந்ததா உங்களுக்கு?
1: இல்லை, நான் முதலிலே வரிசைப்படுத்திக் கொண்டு விட்டேன்.
0: வரிசைப்படுத்திக் கொண்டு நிதானமாக நேர்மையாக, யாரும் உங்களை வற்புறுத்தாமல், தலையை கழுவாமல், லஞ்சம் கொடுக்காமல் நீங்கள் நேர்மையாக உங்கள் வாக்களை
1: அளித்தீர்கள்.
0: போட்டி பரமான போட்டி இல்ல, மாநிலங்களிலே தெரிவாகி நாடுவீ தாழ்ந்த ரீதியில் இல்ல, பெரிய போட்டி இல்ல. பாட்டுக்குள் பாட்டு, சிறப்புக்குள் சிறப்பு, முதலுக்குள் முதல் இல்லப்பா, தேடுகிறோம் பெஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட். சரி, அந்த வகையில் சிறப்பாக உங்களுடைய பதிவு இருந்தது, உங்களுடைய வாக்கு சிறப்பாக, ஒழுங்காக, நிதானமாக, நேர்மையாக செய்தீர்கள் என்று தெரிய வரும் மகளே. என்ன பாடலை நாளைய தினம் கேட்கப் போகின்றீர்கள் மகளே?
1: நாளைய தினம் சொல்கிறேன் அப்பா, இப்பொழுதே சொல்லிவிட்டேன்.
0: ஆமா, இப்பொழுது சொல்ல வேண்டும், கூறுங்கள்.
1: சொல்கிறேன் அப்பா, நாளைய தினம் எனக்கு உன் கண்ணில் நீர் வழிந்தாலே தாங்க.
0: அந்த பாடல் இந்த போட்டியில நிற்கின்றதம்மா, போற ஒரு பாடல் கேளுங்கள்.
1: என்ன
0: பாடலாக இருக்கும்?
1: இருங்கப்பா, கரையில நிறைய பாடல் இருக்கிறதப்பா.
0: ஒன்னு தான்
1: அன்பு மேகமே இங்கு ஓடிவா.
0: அற்புதமான ஒரு பாடலை கேட்கின்றீர்கள், அன்பு மேகமே. இந்த பாடலும் ஒரு தடவை போட்டிக்கு வந்த பாடல்.
1: அன்பு அன்பில் வந்தது ஏழு பாடல்.
0: ஆமா ஆமா, இங்கு வந்து இந்த போட்டியை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
1: நல்ல நல்ல இது போட்டி அப்பா. இது பாடல்களை தெரிவு பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கப்பா.
0: எல்லாம் நல்ல பாடல்கள். ஏன்னா நீங்கள் எல்லோரும் தெரிஞ்ச பாடல்கள் தானே. நல்லவரை உள்ளத்தை கவர்ந்த பாடல்கள் தான் அதிகமாக இன்றைய மனநிலை, இன்று உங்கள் உள்ளத்தை கவர்ந்த பாடல்களை தானே நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ஒரு இப்பொழுது நீண்ட நாள் திருக்குறள் கேட்கவில்லை, திருப்புகள். ஆனால் இப்பொழுது ஒரு திருப்புகளை பாடினால் எல்லோரும் வருவார்கள் என்று நேரம் கிடைக்கின்றது. ஒரு பாடலை பாடுங்கள், என்ன ஒரு திருப்புகளை.
1: வாக்களிக்க
0: வருவர்கள் எல்லாம் அடையாள அட்டைகளை எடுத்து வைத்து வர வேண்டும் அல்லவா? நீங்கள் கொண்டு வாருங்க.
1: இதுலயும் முக்கியமானது ஒன்று கண்ணர். கரகரப்பிரியால ஒரு பாடல்
0: எடுக்கிறேன்.
1: இதை நான் இதையும் தயார் செய்து வந்திருந்தால் நன்றாக எழுந்திருக்கும். இதோ
0: வந்துவிட்டேன். அப்பா கேட்டு விட்டார்.
1: பரவாயில்லப்பா. கர கர பிரியா டிக்ஷனரிய பார்த்துட்டு இருக்கப்பா. இதோ வந்துவிட்டேன்.
0: இம்மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. வாக்காளர்களுக்களே, வாக்காளர் உழைப்பாறு நேரம் இது. இந்த இடைவேளை நேரத்திலே அன்பு மகள் ரேவதியின் குரலிலே ஒரு திருப்புகள் கேட்டால் எப்படி இருக்கும் என்று எண்ணினேன். உடனே கேட்டுவிட்டேன். அவரும் ஒத்துக்கொண்டு விட்டார். தருகின்றார் திருப்புகளை. அவரை கேட்டுக்கொள்வோம். கரகரப்பிரியா ராகத்திலே எடுத்து வரும் அந்த திருப்புகள் எதுவாக இருக்கும் என்று கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கின்றோமே. அங்கே கொண்டு வாருங்கள்.
1: திருச்சிட்டம்பலம். சால நெடுநாள் மடந்தை தாயமதிலே அலைந்து சாமனதாக வந்து புவினே சாபகமும் மாணவின்பே கீரியழுதே கிடந்தே காரணிலே தவழ்ந்தே விளையாடி பாலன் எனவே மொழிந்து பாவமொழி மாத தங்கள் பாரதனமே தனைந்து பொருந்தே பார்மிசையிலே முழன்றே பாதமலச்சேர தருவாயே ஆலமமுதாக உண்ட ஆளும் படை நாடாத திங்கள் ஆடரவு தந்த முருகோடி ஆனைமதி ஆனைமடு வாயில் அன்று மூலமென ஓலமென்ற ஆதிமுதல் நாரணன் தன் மருகோணியே கோலமலர்வாவியே மேலும் குணம் வாழ்மட கோவை அமுதூரவுண்ட குமரே கூடி வரும் சூரடங்க மாலவரவேந்து கோடை நகர் வாழ வந்த பெருமாளே.

0: பாணரவேதாமையின்றே பாதமலர் சேர அன்பு தருவாயே. கோடை நகர் வாழ வந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம்
1: சிறப்பு சிறப்பு அம்மா இந்த நேரத்திலே இந்த பாடலை தந்த எங்களுடைய இடைவேளைக்கு உங்கள் இனிய குரலே அந்த பாடலை கரகரப்பிரியா ராகத்திலே இனிமையாக தந்த உங்களுக்கு முனிவர் தமிழ் வானொலி வாழ்த்து கூறுகின்றது. தேர்தலிலே வந்து பங்களித்து பாடலும் பாடலையும் கேட்டு திருப்புகளையும் தந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி.
0: வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி அப்பா. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நம்ம வானொலிக்கு ரொம்ப நன்றி அப்பா.
1: நன்றி அம்மா. நாங்கள் அடுத்த உறவு பெற இருக்கின்றார், அவர் வாக்களிக்க வர
0: வேண்டும்.
1: நல்லதம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொறுத்திருந்து தேர்தல் முடிவை கேட்டுக்கொள்ளுங்கள். பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் எதுவென்று பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி அப்பா. நன்றி
1: நன்றி. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்து விட்டு திருப்புகளம் பாடி சென்றவருக்கு நன்றி. ஒரு வழியிலே பாடல் அடுத்தது எந்த பாடல் என்று கேட்டு பார்ப்போம்.

இனிமையான அந்த பாடல் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று வந்தது. அந்த பாடல் என்று எங்களுக்கு 5வது இலக்கத்தோடு வந்த பாடல். ஒவ்வொரு பாடலையும் தெரிவு செய்வது, ஏனென்றால் எல்லாம் சிறந்த பாடலாகத்தான் இருக்கின்ற. சிறந்தவர்களுக்குள் சிறந்தவரை தேடுவது கடினம்தான். அன்பு உறவுகளே, உங்களுக்கு இன்னும் அரை மணி நேரம் தரப்படுகின்றது. அந்த அரை மணி நேரத்துக்குள் பதிவுக்கு வருபவர்கள் உடனடியாக வந்து பாடலை பதிவு செய்து செல்லுங்கள். தேர்தல் அதிகாரிகள் செல்வதற்கு நேரமாகின்றது. நாங்களும் நிகழ்ச்சியை நேரத்துக்கு முடித்து வெற்றி பாடல்கள் அதிலெல்லாம் தருவதற்கு இருக்கின்றது. அதனால் நிகழ்ச்சி சரியான நேரத்துக்கு இன்றைக்கு ஆரம்பித்தது என்றால் தேர்தல் நிகழ்ச்சி என்றபடியால் இங்கே 6வது இலக்கத்தோடு வந்திருக்கும் பாடலையும் கேட்டு விடுவோமே. ஓடி வாருங்கள் வாக்களிப்பதற்கு. மனவையிலிருந்து எந்த வாக்கு, அந்த மனவை வாக்குப்பட்டியிலே எந்த வாக்குகளையும் காணவில்லை. வர வேண்டும், அங்கு இருக்கின்றார்கள் 4-5 வாக்காளர்கள் வந்து வாக்கு தர வேண்டும். அது காலையில் வந்து மாலையில் வந்து நேர் நேரத்தில் பங்கு பற்றிய நேரத்தில் கண்டிப்பாக வருவோம் என்று கூறியவர்கள் கூட வரவில்லை. நாகப்பட்டினத்திலிருந்தும் இன்னும் வருவதற்கு இருக்கின்றது வாக்குப்பட்டிக்குள்ளே. ஓடி வாருங்கள் வந்து பாடல்களுக்கு பதிவை செய்து செல்லுங்கள். இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:52.

குவைத் நாட்டிலே இரண்டு மூன்று வாக்குகள் இருக்கின்றன, ஒரு வாக்கு மட்டும்தான் வந்தது, மற்றவர்களும் வர வேண்டும், வாக்கை தர வேண்டும். இந்த பாடல்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் கடமைப்பாடு உள்ளோம். நாளாந்தம் எங்கள் மனதுக்கேற்ற பாடல்களை கேட்பதற்கு வானொலிகள் உதவி செய்கின்றன, ஊடகங்கள் எல்லாம் உதவி செய்கின்றன. அந்த வேளையிலே உங்கள் பெயரை கூறி உங்களுக்காக பாடலை, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை தந்து வந்த வானொலி, இன்று நீங்கள் கேட்ட பாடல்களுக்குள் சிறந்த பாடலை தெரிவு செய்யுங்கள். உங்கள் கரத்திலே ஏழு வாக்குகளையும் தந்து தாமதித்துக் கொண்டிருக்க பார்த்துக் கொண்டிருக்கின்றபடியால் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து நாணயத்தோடு உங்கள் வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன்.

0: ஆமாம், மனவை வாக்குச்சீட்டு வாக்களிப்பவர் வந்துவிட்டார் வாக்குச்சாவடிக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ராமன் அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா? ராமன்
1: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றது. சரி, நீங்கள் இன்றைய பாடல்களை கேட்டீர்கள். தெருவுக்கு வந்து ஒவ்வொரு பாடமும் முதல் பாடலாக வந்தது. இன்று பாடலுக்குள் பாடலாக, வெற்றிக்குள் வெற்றியாக, முதலுக்குள் முதலாக
1: கஷ்டம்தான்.
0: இருப்பினும் ஒரு மாதிரி நீங்கள் இவ்வளவு நேரம் சென்றிருக்கிற இந்த பாடலை சரியான முடிவுக்கு வர என்று எண்ணுகின்றேன். அந்த பாடலோடு வந்த உங்களுக்கு நான் உங்களை வாக்கடை வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்லட்டுமா?
1: போலாம் ஐயா.
0: சரி, அங்கே போ.

0: இப்பொழுது கலையகத்துக்கு வந்துவிட்டோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அற்புதமாக, ஒரு தடையும் இல்லாமல் சுதந்திரமாக உங்கள் சுய புத்தியிலே
1: வாக்களித்திருக்கின்றீர்கள்.
0: யாரும் லஞ்சம் கொடுத்து திசை திருப்பி கையூட்டெல்லாம் கொடுத்து
1: கிடையாது
0: கூடாது. நிதானம், இது வருகின்ற தேர்தலுக்கு ஒரு பயிற்சியாக நகைச்சுவையோடு சுவாரஸ்யமாக செல்லும் இந்த பாடல் தேர்வு. நாங்கள் நடனம் பாடல்களை கேட்கணும், ஏதோ ஒரு பாடல் எங்கள் உள்ளத்தை தொட்டுக்கொண்டு தானே செல்கின்றது. அந்த வகையில் இந்திய மொழிகள பாடல்களும் உள்ளத்தை தொடும் பாடலாக தெரிவு செய்திருக்கிறீர்கள். சரி, நாளைய தினம் கதம்பத்துக்கு என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானங்களை பாட்டியா?
0: ஓ, பொய்யிலே பிறந்தவரா? கவிதைக்கு பொய் என்று ஐயா, அதனால் புலவர்கள் பொய் சொல்வது வழக்கம்தான். அந்த பொய்யிலே வந்து புகழ் பரப்பி எல்லாம் பொய் புழுதி பாடல்களை தருவார்கள். தமிழைத்தான் அவர்கள் புழுகின்றார்கள். தமிழிலே கவிதைக்கு பொய் என்னும் ஒரு கருத்து
1: இருக்கு.
0: ஆமா, ஒரு பொருள் பொய்யிலே பிறந்து கவிதையிலே பிறந்து கவிதையிலே வளர்ந்தவர் என்பதை அப்படி கூறுகின்றார்கள். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்
1: பெருமானே.
0: வானம்பாடி திரைப்படத்தில் இல்லையா?
1: ஆமாம்பாடி
0: என்ற திரைப்படத்தில் வந்த பாடல். இந்த பாடல் நன்றாக நீங்கள் நிதானித்து நிதானமாக வந்து இந்த தேர்தல் உண்மையிலே எங்களுடைய தேர்தலுக்கும் இது முக்கியமாக எங்களுடைய உள்ளத்துக்கு சுதந்திரம் வேண்டும். நான் விரும்பியதைத்தான் செய்ய வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ நான் தெரிவு செய்ததுதான் அது வாக்கு. அந்த வாக்கை தரும் பொழுது யாரும் எங்களை திருண்டக்கூடாது, எங்களை மாற்றக்கூடாது, திசை மாற்றாமல் வீட்டிலே கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே இந்த பாகுபாடு, அதாவது வந்து அவரவருக்கு ரொம்ப விருப்பம் இருக்கின்றது.
1: அவர்கள்
0: இங்கே பார்த்து குடும்பமா வந்து வாக்களித்த போது பாடல் நான் அவரவற்ற விருப்பத்து கேட்டு பாடல. இதுல வந்து யாரும் தேண்டிக்க, அவர் மனதுக்கு எந்த பாடல், எந்த வரி, எந்த இசை, எந்த பாடகர் குரல் எப்படி அவரை கவர்ந்ததோ அதை மனதிலே வைத்துக் கொண்டு வந்து வாக்களிக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் ராமன். நீங்கள் வாழ்த்து சரிதா வந்து நல்ல ஒரு பாடகியா இருக்குன்னா ஒளிவு ஒளிச்சு மறைத்தா நேற்று வந்து பிடிபட்டு போன அம்மீரா அவர் பாடகியே காட்டி விட்டார். ஐயோ அம்மா, நான் பாப்பாவுதான் பாடகிட்ட. அவரும் நல்ல அழகாக பாடினார். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அந்த பாடல் தான் அந்த பாடல் பாடியிருந்தார். அழகாக
1: பாப்பா ரெடி பாட்டு பாப்பா தூங்கிட்டாங்க.
0: சின்ன பாப்பா இல்ல, பெரிய பாப்பா பாடணும். அம்மா பிடித்து விட்டார் உடனே. ஓசு எல்லாம் நன்றாக இருந்த, நல்ல குரல் அவருக்கு, நல்ல அழுத்தம் திருத்தமாக ஆறுதலாக அழகாக
1: பாடியிருந்தார்.
0: இதுவும் அந்த உள்ளத்தில் இருக்கின்ற சில எத்தனையோ தாழ்வுகளை இடப்படுபடுத்தி சொல்லுங்க. சங்கீதம் ஒரு நல்ல பொருள். அதாவது நாங்கள் சங்கீதம் சுரபரிசியோட பாட சொல்ல, சும்மா சும்மா பாடும் பொழுது எங்களை அறியாமல் எங்களை நாங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகின்றோம். மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்ற ஒரு சோக நேரத்தில் ஒரு சோக பாடல ஒரு தடவை நீங்க பாடி பாருங்கள், அந்த சோகம் குறைந்துவிடும். மகிழ்ச்சியான நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான பாடல் உங்களுக்கு படும், உடனே பாடுங்க, அந்த மகிழ்ச்சி கூடிக்கொண்டு போகும். பாடல் வந்து ஒரு மன ஒருவருக்கு மனோநிலையை மாற்றக்கூடிய ஒன்று, மனதுக்கு பிடித்து. அதனால் தான் இசை என்ற பொருள், இசை இசை இசையப் பண்ணுவது எங்களை

0: அங்க
1: நான் பார்த்தேன், உங்கள் இருவரும் குடும்பமா வந்தது புதுக்கோட்டை செல்வகுமார் குடும்பத்திலையும் பார்த்தேன். ஒருவருடைய விருப்பம் அல்ல, மற்றவருடைய ரசனை. ரசனைக்கு வித்தியாசம் உண்டு ஐயா. ஒருவருக்கு குழம்பு கறி பிடிக்கும், உறைப்பு கறி பிடிக்கும், இனிப்பு கறி பிடிக்கும், ஒருவருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருவருக்கு புளிப்பு பிடிக்கும். அரை சுவை இல்லவா இருக்குங்கிறது. அது போல இதில் ஏழு சுவை இருக்கு. நிறைவாக நீங்கள் வந்து அற்புதமாக இருக்கிறது. வாக்கு நீங்கள் தேர்தலுக்கு ஆயத்தமாக விட்டீங்க, உங்களுடைய பொது தேர்தலுக்கு. உங்கள் தொகுதியிலே எத்தனை வாக்காளர்கள், எத்தனை அபேட்சகர்கள் போட்டியிடுகிறார்கள்?
0: மொத்தம் 22 பேர், 22 நபர்.
1: அடங்க அப்பா, 22 பேரும் மனதை உயர்த்தி வைக்க போகின்றார்கள் பாருங்களா. 22 பேர்ல ஒருவராக திரும்பி வர மாட்டாங்களா ஐயா. இன்னைக்கு ஓட்டு, இன்றைக்கு ஓட்டு, நாளைக்கு கம்பெனிட்டு, அவ்வளவுதான். அவங்க அடுத்த 5 வருஷத்துல வருவார்கள். இதுதான் வாழ வழக்கமாக இந்த ஆசிய நாடுகள்லயே நடக்கின்றது. ஒரே அமர்க்களமாக இருக்கணும். அங்க போய் இங்க போய் கண்டா விட மாட்டாங்க. எழுது கொண்டு மூளை செலவை செய்வார்கள் இல்லையா?
0: கொஞ்சம்
1: இருந்தாலும் விட மாட்டாங்க, இருந்தாலும் விட மாட்டாங்க. இப்ப முந்தி மாதிரி இல்லத்தாரு, முந்தி மாதிரி ரகசியம் இருக்க முடியாது. எல்லாம் எல்லாம் ஊடகத்திலே வெளியாகி விட்டுருவோம். இங்கே அப்படித்தான். இங்கே வந்து தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நிகழ்வதில்லை, பெருசாக நிகழ்வதில்லை. அவரவர் தங்கள் தங்கள் குழுக்களோடு சேர்ந்து பேசிக்கொள்வார்கள். ஒரு ஒரு தேநீர் விருந்து மாதிரி அப்படி வந்து சில கருத்துக்களை சொல்லிவிட்டு போயிடுவார்கள். ஆனால் ஊடகங்கள் தான் எடுத்து வருவது முழுவதும். ஊடகம் என்ன செய்யும்? அமெரிக்க தேர்தலையும் பார்த்துட்டு ஊடகம் அழைத்து அவர்களை பேட்டி காணுங்க, அவர்களை செவி காணும் பொழுது அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களையும் தங்களுடைய விஞ்ஞாபனத்தையும் அதன் மூலம் கொடுப்பார்கள். கேள்விக்கு பதில் கூறுவதாலே அவர்கள் கொள்கை பரப்பி விடுவார்கள். பெரிய கூட்டம் போட்டு எல்லாம் பேசுவதில்லை, கேள்வி பதில் தான். எப்பொழுது தேர்தல் வரும், யார் தேர்தலில் நிற்கின்றார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியாது.
0: தெரியாது.
1: அவர்கள் ஒவ்வொருத்தர் உண்டு, அவர்களுடைய பெயரை பட்டியலில் போடுவாங்க. எங்கள் நாடு போல அந்த பதாதைகள் வைப்பார்கள். பதாதைகளே வைத்து அவரை படம் போட்டு அவற்றை பேரையும் போட்டிருக்கோம். நாங்கள் உடனே வந்து அவரை பற்றி அறிய வேண்டும் என்றால் உடனே அவருடைய வலைத்தளத்திலே சென்று அவர் என்னென்ன செய்தார் எல்லாம், அவருடைய முன்னேற்ற முடக்கம் எல்லாம் தெரியும். அதற்குள்ளே அரசியல் வாழ்க்கை எப்படி, பொது வாழ்க்கை எப்படி என்பதெல்லாம் காட்டுவார். நல்லது ராமன் அவர்களே, உங்கள் மனைவி வாக்களிக்க வர வேண்டும், நீங்கள் தொலைபேசி விவரம் கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து இணைந்து சிறப்பித்த இந்த நேரத்திலே வாக்களித்தமைக்கும் நன்றி. நன்றி நன்றி ராமன். நன்றி. முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடல்கள் தொகுத்து வழங்கிய ஒழுங்காக வந்து கொண்டிருக்கின்றது வரிசையாக. அந்த வரிசையிலே இது எந்த இலக்கத்து பாடலாக இருக்கும்? 6வது வரிசையில் நிற்கின்ற பாடலாக இருக்கின்றது இந்த பாடல். 6வது வாரம் 1வது பாடல். அங்கே கேட்போம்.

வானில் வரும் என்ற பாடல். இந்த பாடல்கள் அத்தனையும் ஒவ்வொரு வாரமும் முதலிடத்தை பெற்றது என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கு. இங்கே புதுக்கோட்டையிலிருந்து இன்னும் வாக்கு வரவில்லை, கண்ணனுடைய வாக்கு வரவில்லை, இங்கே ரோஜாவன் ஒருவர் வந்து வாக்களிப்பார்கள் அவர்களும் வரவில்லை, செல்வா எங்களுடைய செந்தன்ராஜ் வரவில்லை. உங்களுக்கு இன்னும் 20 நிமிடங்களில் இந்த வாக்கு வாக்களிப்பு நிலையம் பூட்டப்படும். அதற்கிடையிலே வந்து உங்கள் பாடலை பதிவு செய்து செல்லுங்கள் அன்பு உறவுகளே.

பாடல் இலக்கங்கள் தெரியாதவிட்டால் இங்கே எங்களுடைய புலனத்திலே பாடல்கள் பதியப்பட்டு விட்டிருக்கின்றன. 1, 2, 3, 4, 7 பாடல்களும் அங்கே பதியப்பட்டிருக்கின்றன. அந்த பதிவை பார்த்துக் கொள்ளலாம் நீங்கள். அதோடு உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக பாடல்களும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

இனிமையான பாடல்கள் 7 பாடல்கள் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்றன. விரைவில் நாங்கள் வாக்குச்சாவடியை மூட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். பாடல்களை நீங்கள் வந்து வாக்களித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நேரம் இருக்கின்றது. இன்னும் உங்களுக்கு 13 நிமிடங்கள் இருக்கின்றன. 13 நிமிடத்தில் எங்கள் வாக்குச்சாவடி மூடப்படும். அதற்கிடையில் வந்து பங்களித்துக் கொள்பவர்கள் வர வேண்டும். சில வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டிகளுக்கு இன்னும் வாக்கு வரவில்லை, ஓடி வர வேண்டும். தந்து தெரிவு செய்யுங்கள். பெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் எது வந்து பார்ப்போம்.

0: மாறி மாறி பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய போட்டியிலே பங்கு பற்றிய பாடல்கள் போட்டியின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். வாக்களிப்பு நிலையம் சில 12 நிமிடங்கள் மூடப்பட இருக்கின்றது. அதற்கிடையில் இங்கே வர வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கோம். வந்துவிட்டார் ஒருவர், அணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சிவகோட்டை செல்வகுமார் அவர்களே வணக்கம். நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன்பா, நலமா இருக்கேன்பா.
0: சிறப்பா இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கின்றீர்களா?
1: வீட்டில தான் இருக்கேன்.
0: நிச்சயமாக 11 மணி 20 நிமிடம் அல்லவா உங்களுக்கு? அப்ப வாக்குச்சாவடிக்கு சென்று முதலில் வாக்கை அழைத்து விட்டு வந்து பேசுவோமா?
1: வாக்குச்சாவடிக்கு போய் விளக்கத்தை தந்துருவோம்பா.
0: ஆமா, அவர்கள் விரைவில் பூட்டி விடுவார்கள்.

0: சரி பாடலை கூறுங்கள் செல்வகுமார். உங்களுடைய பாடல்,
1: என்னுடைய பாடல் வந்து அப்ப இந்த மோகனா முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பாடல் சொல்லிடுறேன்.
0: இல்ல இப்ப இப்ப கூற முடியாதா?
1: ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, அந்த பாடல் தான்.
0: ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அந்த பாடல் இன்று அந்த
1: அதே பாடல், அதே பாடல்.
0: இது வாழ்க்கை போராட்டங்கள், வளமையாக வாழ்க்கை போராட்டங்கள், வாழ்வியல் தத்துவங்கள் ஒரு பாடல். நல்ல பாடலை கேட்டு பதிவு செய்து சென்னைக்கு நன்றி ஐயா. அடுத்த வாக்காளரிடம் நீங்கள் தொலைபேசியை கொடுத்து விட்டு நீங்கள் உங்களுக்கு எல்லாம் முடியாது. நீங்கள் அங்கே போய் ரகசியமா இருந்து விட வேண்டும். அவர் பேசும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடாது. இது வாக்குச்சாவடிக்கு போட முடியும். எங்கே வாருங்கள் மோகனா, மோகனா வாருங்கள். வணக்கம் மகளே, இன்று ஒரு சுதந்திர நாள்.
2: உங்கள்
0: நலமா இருக்கின்றமா? நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா? குழந்தைகள் எல்லாம் தூங்கி விட்டார்களா? என் பேர குழந்தைகள் நல்லதம்மா, பொறுப்புக்கூடிய பெண்ணுங்கள். சரி, இப்பொழுது நாங்கள் உங்க சுதந்திர நாள் என்று உங்களுக்கு என்ன, நீங்கள் சுதந்திரமாக உங்களுக்கு விருப்பமான எந்த பாடல் என்று தெரிவு செய்ய போகிறீர்கள். உங்களை நான் காற்றலையிலிருந்து அங்கே வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்ல இருக்கின்றேன். அங்கு சென்று பாடலை நீங்கள் பதிவு செய்யுங்கள்.

0: சார். இப்பொழுது கலையரத்துக்குள் வந்துவிட்டோம் மகளே. அப்பாவின் கரம் பிடித்து வந்து வடிவாக காற்றலையில் சென்று வாக்களித்து வந்திருக்கிறீர்கள். வாக்குச்சாவடியிலே நீங்கள் சுதந்திரமாக உங்களுடைய எண்ணத்துக்கு நீங்கள் விரும்பிய பாடலாக தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். என்ன பாடல் நாளைக்கு உங்களுக்கு தேவையாயிருக்கும்?
1: நாளை
0: அந்த பாடல் விருப்பம் உங்களுக்கு. மகனுக்கும் அப்படி என்னை பாடிய
1: மாட்டேன்.
0: என் பேரன் பாடிய
1: அருமையா
0: இருந்து தமிழா நீ பேசுவது தமிழா என்ற தனிப்பாடல். சரி, அந்த பாடலை நாங்கள் அடிக்கடி கேட்டால் எங்களை பற்றி நாங்கள் தமிழர் தான் என்ற உணர்வு வந்து கொண்டிருக்கும். நல்ல பாடல், நல்ல பாடலை கேட்டீர்கள் மகளே. தமிழ் உணர்வை தீண்டி இருக்கின்றீர்கள். மீண்டும் அந்த பாடல் அவ்வளவு தூரம் எங்கள் மத்தியிலே மனதிலே பதிந்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கும் வேளையிலே ஒரு உறவுகள் வருவதற்கும் நாங்களும் விடுபட்டுக் கொள்வோம். இணைந்து குடும்பமாக வந்து வாக்களித்தவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. நன்றி அம்மா.
1: நன்றி
0: மகளே. நன்றி மகளே. இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில். இன்னும் உங்களுக்கு 4 நிமிடங்கள் இருக்கின்றன. அதற்கிடையில் வர வேண்டிய வாக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். முக்கியமானவர்கள் வர வேண்டும், அவர்கள் வரவில்லை இன்னும், வந்து வாக்களித்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் முதலுக்குள் முதல் தேடுகின்றோம்.

எளிமையான பாடல்கள் போட்டியிலே பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 2 நிமிடங்களில் வாக்குச்சாவடி மூடப்படும்.

இனிமையாக இன்றைய தேர்தல் முடிவடைந்தது, வாக்குச்சாவடி மூடப்பட்டு விட்டது. அன்பு உறவுகளே, இப்பொழுது நீங்கள் பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல் நாளைய தினம் கதம்பத்தில் கேட்க விரும்புபவர்கள் வந்து பாடலை பதிவு செய்து செய்யலாம். இந்த வேளையிலே இப்பொழுது தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் பெட்டியை மூடிக்கொண்டு சென்று பக்குவமாக பாதுகாப்பான முறையிலே அதற்கு சீல் வைத்து கொண்டு சென்று இப்போ எண்ணப்படுகின்றது. எண்ணி இந்த பாடல் இந்த வாரம் முதலுக்குள் முதலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று இன்னும் சில நிமிடங்களில் தெரியும். அதுவரை நீங்கள் பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டிருங்கள். அன்பு உறவுகளே, இடையில் நீங்கள் அழைத்தால் பாடல் நிறுத்தி உங்களுடைய பாடல்கள் எடுக்கப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பதியாதவர்கள் வேறு யாராவது இருந்தால் வரலாம். நிறைவாக இந்த தேர்தலை ஒழுங்காக நிகழ்த்த உதவியா இருந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி.

வணக்கம் சந்திரராஜ். மூடுகிற வேளையில வந்திருக்கின்றீர்கள். பாருங்கள், தேர்தல் அதிகாரிகள் தாமதித்திருக்கின்றார்களோ தெரியவில்லை. தேர்தல் நேரம் இருக்கின்றது, பட்டியல் மூட ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் உங்களுடைய சிதம்பரம் பட்டி இது மூடப்படவில்லை. உடனடியாக வாக்களை செல்வோமாங்க.

0: இப்பொழுது கூறுங்கள், எப்படி இருந்த வாக்காளர்கள் உங்களுக்கு ஏதாவது அதிகாரிகள் உங்களை மிரட்டினார்களா இல்ல தானே? என்ன பாடலை பதிவு செல்ல போகின்ற அதனால தான் நான் அங்கே
1: கூறுங்கள். போகும் படகுகளே
0: கால பாடல், கால அலைகளிலே
1: போகும் படகுகளை.
0: உண்மைதான், கால அலைகளே போகின்ற படகுகளை நாங்கள் நிறுத்த முடியாது இல்லையா? போய்தான்
1: போகும் படகுகளே,
0: கால அலையினிலே போகும் படகுகள் போடுறத நாங்கள் என்ன திரைப்படத்தில்
1: தெரியுமா?
0: சரி, நான் பார்த்து தருகின்றேன். நல்லது, இணைந்து சிறப்பித்த மிக்க வாழ்த்துக்கள். கால அலை
1: அருமையான கால அலையினிலே போகும் படகுகளை.
0: நல்லது நல்லது, கூறுங்கள், விடயத்தை கூறுங்கள்.
1: பாட்டுச்சவரில எல்லாமே அருமையான பாடல்கள், எதை தேர்வு பண்றதுன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான தொகுப்பு.
0: எல்லோருக்கும் கிடையாது, மாநில அளவிலே வெற்றி பெற்று இப்ப நாடு அளாவ ரீதியிலே போட்டிக்கு வருவது போன்ற இல்ல உச்சக்கட்ட போட்டி அல்லவா? பெஸ்ட் இன் த பெஸ்ட், பெஸ்ட் முதல் முதல் முதலுக்குள் முதல். இந்த முதல் பாடலா ஏழு வாரங்களும் அந்த பாடம் 49 பாடல்கள், 49 பாடல்களை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்று தெரிந்து இன்று 49 பாடல்களுக்கே தெரிவு செய்தேன். அந்த ஏழு பாடலும் போட்டிக்கு நின்றால் அதை தெரிவு செய்வது சற்று கடினம் தான்.
1: இதனுடைய நம்ம முதலிடையாது பார்ப்போம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி தந்திருந்தா இறுதி நேரத்தில் வந்து வாக்களித்தமைக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றிகள், நன்றிகள்,
1: நன்றி.
0: சரி.

0: வணக்கம் வணக்கம் ரோஜா. வணக்கம் ரோஜா.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். அப்படி நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கிறேன்ப்பா. நான் வாக்களிக்கலாம்.
0: நான் நினைக்கவில்லை வாக்குச்சாவடி பூட்டப்பட்டு விட்டது. நீங்கள் பாடலை கேட்கலாம். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் நாளைக்கு?
1: மாமாக்கு
0: மட்டும் அவர் ஓடி வந்துட்டாரு. உங்களுக்கு போதிய அளவு 2 மணித்தியாலத்துக்கு மேல் பல தலைவர்கள் அழைக்கப்பட்டது. உதவியாக இருந்தீர்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு தேவி திரைப்படத்தில் இருந்து அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்க்கை அந்த பாட்டு வேணும்.
0: அந்த பாடல் அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்க்கை. மாமாவை மட்டும் எடுத்தேன்னா மாமா அந்த உடனே ஓடி வந்து நான் நிறைவேற்று அது பூட்டுவதற்கிடையில வந்து விட்டார். அதனால் வந்தது. எல்லோருக்கும் ஒரே மாதிரி தானே. நான் என்ன வேண்டும்? அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்க்கை. சரி, இப்ப நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து கேட்டபடியால் சரி வாருங்கள். உங்களை வாக்களிக்க கேட்டு பார்ப்போம். தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்து கொள்வோம். வாருங்கள். உங்களை அழைத்து செல்கின்றேன் வாக்குச்சாவடி.

0: உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெஞ்சில்
1: இப்பொழுது வந்துவிட்டோம். ரோஜா அவர்களே, நல்லது. தேர்தல் வந்து 12 மணி வரையும் தான், ஆனால் வாக்களிப்பு நிலையத்திலே வாக்கு ஓரளவு ஒரு சரியான நேரத்துக்கு போட்டி தங்கள் எண்ணிக்கைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இறுதி நேரத்தில் வருபவர்களையும் அவர்கள் பார்த்து அங்கே இடம் இருந்தால் ஏற்றுக்கொள்வது போன்று உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. இதுதான் இறுதி சந்தர்ப்பம், இனிமேல் கிடையாது யாருக்கும். இனிமேல் வாக்கு அளிக்க வருபவர்களும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பு வந்துவிட வேண்டும். அடுத்து தபால் வாக்குகளும் இங்கே கிடையாது. நன்றி ரோஜா. நீங்கள் கேட்ட பாடல் தேவி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். சரி, நல்லது. நன்றி நன்றி நன்றி. பாடலின் தாக்கங்கள் புரிகின்றது. பாடலை கேளுங்கள். வேறு இப்பொழுது தேர்தல் அறிக்கை வரும். எல்லாம் குழப்பப்பட்டு விட்டதுதான். இந்த பாடல் கேட்டுக்கொண்டிருந்தோம், அந்த பாடல் வரவில்லை. எங்கே அந்த பாடல்? ஓடி பெற வேண்டும் அந்த பாடல். அந்த சிவகாமி மகனிடம் கேட்டோம், மீண்டும் அந்த பாடலை ஒழிக்க

போட்டி முடிவுகள் தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு பக்குவமாக சட்டப்பூர்வமாக கலையகத்துக்கு வந்திருக்கின்றது. 15 மொத்த வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. அதாவது வந்து 15 வாக்காளர்கள் வந்து 15 வாக்குகள் 15 வாக்காளர்கள் வந்து மொத்தமாக வாக்களித்திருக்கின்றார்கள். தங்களுடைய 7 வாக்குகளையும் பிரித்து தங்கள் மனதுக்கு பிடித்த வகையிலான பாடல்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த 7 பாடல்களும் சிறந்த பாடல்கள். 7 பாடல்களும் வந்து இன்று 1வது பாடலாக ஒவ்வொரு வாரத்தில் வந்தது. ஒரே வாரத்தில் 7 பாடலையும் கொண்டு வந்து குறித்த வகையிலே இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தேர்தல் முடிவுகளுக்குள் 2 பாடல்கள் தெளிவாகவே இல்லை. 1வது பாடலுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. அந்த பாடல் 2 நிலவு வந்து பாடுமோ என்ற பாடல், காற்று வாங்க போனேன் என்ற பாடல், அந்த 2 பாடலும் எந்த புள்ளிகளையும் 1வது புள்ளியை பெறவில்லை. அடுத்து பெறவில்லை. ஒரு புள்ளியை, அதாவது வந்து 1 புள்ளியை மட்டும் பெற்ற பாடல் என்று பார்த்தால், 1 உறவு வந்து வாக்களித்து சென்றிருந்தார், இடையிலே வந்து வருவதால் வருகிற பிரச்சனை ஒன்று இருக்கின்றது எங்களுக்கு. கேட்போமே. ஒரு புள்ளியை மட்டும் இல்லை,

சற்று தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற உறவுகளே குழப்பமாகிவிட்டது. சரி, இங்கே காற்று வாங்க போனேன் நிலவு வந்து பாடுமோ என்பது ஒரு புள்ளியையும் பெறவில்லை. இரண்டு புள்ளிகளை, இரண்டு பாடல்கள் முதலாவது இடத்துக்காக தெரிவு செய்யப்பட்டு, முதலாவது பாடல் தங்களுக்கு பிடித்ததாக இரண்டு புள்ளிகளை பெற்ற பாடல்கள் நீலவான ஓடையில் வெண்ணிலா வானில் வரும் என்ற அந்த இரண்டு பாடலும் இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றன, வாக்குகளை பெற்றிருக்கின்றன. மூன்று வாக்குகளை பெற்ற பாடல் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற பாடல் மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றன. நான்கு வாக்குகளை பெற்ற பாடல் அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்ற பாடல் நான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றன. மொத்தமாக ஆறு வாக்குகளை பெற்று உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல் இந்த வாரம் முதலுக்குள் முதலாக சிறந்த பாடலாக ஏழு வாரங்களிலும் வந்த வெற்றி பாடல்களுள் தெரிவாகி இருக்கின்றது. இன்றைய தேர்விலே உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல் ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. அந்த ஆறு புள்ளிகளையும் தந்தவர்கள், ஆறு வாக்குகளையும் பெற்றவர்கள் நாகப்பட்டினம் பவுனம்மாள், இஞ்சிக்குடி சியாமலா, ஞானசேகரன், விஜயராகவன், ஃபாரூக், மீண்டும் ரோஜா. ஆறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றது. இவர்களுள் யாராவது ஒருவர் வந்து ஒரு பாடலை கேட்டு செல்லலாம். இரண்டாவது நிலையிலே வந்திருக்கும் பாடல் அன்பு நடமாடும் கலைக்கூடமை தேவா, முகமது ராபிக், ரேவதி, சந்தன்ராஜ் இவர்களின் மனதுக்கு பிடித்த பாடலாக நான்கு வாக்குகளை பெற்றிருக்கிற பாடல் அது அன்பு நடமாடும் கலைக்கூடமே. இவர்களுள் ஒருவர் வந்து பாடல் கேட்டால் தரப்படும். மூன்றாவது நிலைக்கு வந்திருக்கின்றது கண் பூன போக்கிலே. அதற்கு வாக்களித்தவர்கள் ஜார்ஜ், ராமன், மோகனா இவர்கள் வந்து தந்திருக்கின்றார்கள். அடுத்த இரண்டு பாடல் ஒவ்வொரு பாடலைப்பட்ட நீலவான ஓடையில் என்ற பாடலுக்கு வாக்களித்து சென்றவர் சந்தனராஜ் அவர்கள், இல்லை சந்தன்ராஜ் சந்தன்ராஜ் அவர்கள் வந்து தந்த, இல்லை அவர் வந்து அன்பு நடமாடும் கலைக்கூடமே தந்தவர் தகவல் இந்த அதான் ஒரு பாடலை பெற்றதற்கு பிரகாஷ் வந்து நீலவான ஓடையில் என்ற பாடலுக்கும், செல்வகுமார் வந்து வெண்ணிலாவானில் வரும் பாடலுக்கும் தந்திருக்கின்றார். அவர்களிலே இந்த முதலாவது இவர்கள் வந்து பாடலை அவர்களுக்காக பாடல் தரப்படும். முதலாவது பாடலை கேட்டு ஆறு பேர் ஒருவர் வந்து பாடலை கேளுங்கள், இரண்டாவது பாடலுக்கு வந்து பாடலை கேளுங்கள், பாடல் கேட்காது விட்டால் பாடல்கள் தரப்பட மாட்டாது. இதுதான் இந்த வார சிறந்த பாடலாக முன்றியல் தமிழ் வானொலியில் ஏழு முதல் பாடல்களையும் வந்து முதலாவது இடம்பெற்ற பாடல்களை தெரிவு செய்த வேளையிலே உன் கண்ணில் நீர் வழிந்தால் அந்த பாடல் அற்புதமான பாடல். அந்த பாடல் இன்று ஆறு பேருடைய மனதிலே பட்டிருக்கின்றது. அன்பு உறவுகளை வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு கட்டளையை நான் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். வந்து பாடல்களை கேட்டுச் செல்லுங்கள். முதலாவது பாடலுக்கு இவர் வந்து பாடலை கேளுங்கள், உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படுகின்றது. இப்பொழுது பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் வந்து பாடலை கேட்டுக்கொண்டோம். இன்றைய தினம் முதலாவது தெரிவிலே வந்து வெற்றி பெற்ற பாடல் உன் கண்ணில் நீர் வழிந்தால், இரண்டாவது இடம் பிடித்த பாடல் அன்பு நடமாடும் கலைக்கூடமே, மூன்றாவது இடம் பிடித்த பாடல் கண் போன போக்கிலே கால் போகலாமா. வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே.

0: வணக்கம் பாரூக், அன்பு வணக்கம் பாரூக், கூறுங்கள் என்ன பாடலோடு வந்திருக்கின்ற, என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்? சரி, நல்லது. உங்கள் பாடல் அசுரன் திரைப்படத்திலிருந்து கிடைக்கும் என்பதை. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்கள்? அடுத்தவர் யாரோ அழைப்புக்கு வந்தார்கள், சென்று விட்டார்கள் போல் தெரிகின்றது. வலைத்தளமும் பிழைத்துக் கொண்டிருக்கின்றது. நல்லது நல்லது மகனே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒவ்வொரு தளம் வந்து பூந்து விட்டது. வைரஸ்களெல்லாம் ஆரம்பமாக வருகின்றது. Do you want to close lip online radio? No. அடுத்த பாடலை தர வேண்டும், அந்த தர வேண்டும் என்று கேட்கும் வேளையில் என்னுடைய வலைத்தளம் தடுக்கப்பட்டிருக்கிறது, என்னவென்று தெரியல சார். எங்கே அடுத்த பாடல் யாருக்கு வேண்டும் என்று ஓடி வந்து கேளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கேட்கின்றார்? வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் காற்றலையில்? வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கே ஓடி வர வேண்டும்? காற்றலையில் இணைந்து கொண்டிருக்கின்றேன். சரி, இப்பொழுது இவர் அன்பு நெஞ்சம் ஃபாரூக் அவர்கள் ஒரு பாடலை, அவர் இரண்டாவது வரிசை பெற்றவர் ஃபாரூக் அவர்கள் வந்து பாடலை கேட்கும். இரவு நல்லாக இருக்கு. அடுத்தது தேவா. தேவாவுக்கு பாடல் கொடுக்க முடியாது, ஏனென்றால் நீங்கள் இரண்டாவது பாடலை பெற்றவர்கள். பார்ப்போம். வணக்கம் தேவா. தேவா வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: உங்களுடைய பாடல் இரண்டாவது பாடலா வந்தது? நீங்கள் முகமது ராபிக், அடுத்தது ரேவதி, அடுத்தது சந்தன்ராஜ். இல்ல, அவர்கள் வரவில்லை, நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இரண்டாவது
1: புண்ணியம் தேடி காசிக்கு போவார்.
0: புண்ணியம் தேடி காசிக்கு போவார். அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். புண்ணியம் தேடி காசிக்கு போவார். நல்லது நல்லது. அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? ராபிக், உங்களுக்கு பாடல் இரண்டாவது பாடலை அவர் கேட்டுவிட்டார். நீங்கள் இதற்கு உங்களுக்கு வந்து நீங்களும் உங்களுடைய பாடல் இரண்டாவது வந்து என்ன பாடல் ஐயா? இரண்டாவது பாடல வந்து என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து தாரா சேர்ந்த கூட்டம் படம் பேரு. அதுல வந்து சொடக்கு மேல சொடக்கு போடுவது என் வரலு வரலு வந்து அந்த பாடலையா?
0: சொடக்கு மேல சொடக்கு போடு. இந்த பாடல் கிருதியாகத்தான் தருவேன். ஏன்டா இரண்டாவது பரிசு பெற்ற பாடவர்கள் தேவா வந்து தந்து விட்டார். உங்களுக்கும் தருகின்றேன். நீங்கள் கேட்டபடியால் அடுத்தவரிடம் சொல்கின்றேன். வணக்கம் வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம். நீங்களும் இரண்டாவது முதலாவது வரிசையில் வந்த பாடல், முதலாவது பாடலை தந்தமைக்கு வாக்களித்திருக்கேன். கூறுங்கள், என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: இன்னைக்கு வந்து பாடல் இந்தியா
0: எல்லோருக்கும் தர
1: பாதகாணிக்க இந்தியா பாதகாணிக்க இருந்து வீடு வரை வரை வீதி வரை பிள்ளை காடு வரை யாரோ கடைசி வரை
0: வீடு வரை உறவு என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். நல்லது ஐயா. அடுத்த பாடலை கேட்பது ரேவதி வருகின்றார். வணக்கம் வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். ரேவதி வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். அப்பா,
0: நீங்கள் வாக்களித்த பாடல் இரண்டாவதா வந்திருக்கிறது. அதுல வந்து இருவேறு பாடலை கேட்டு விட்டார். சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
2: எனக்கு நீ கவனி காதல் இல்ல எங்கேயோ பார்த்த முகம் அந்த பாடல்.
0: எங்கேயோ பார்த்த முகம் அந்த பாடல் மகளுக்கு வேண்டுமா? சரி, எங்கேயோ பார்த்த முகம் கேட்போம். அந்த பாடல் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி மகளே, நன்றி நன்றி. இதுவரை வந்து பாடலை கேட்ட அன்பு ரபோலின் பாடல் காற்றலைக்கு வருகின்றது. அந்த பாடலை காற்றலை ஒழுங்காக தருகிறேன். வாழ்த்துக்கிழமா உங்களுக்கு. நல்லது. இப்பொழுது வருகின்ற பாடல் எங்களுடைய ராபி ஃபாரூக் நீங்கள் கேட்ட பாடல், அசுரன் திரைப்படத்து பாடல் வருகின்றது. கேட்டு மகிழ்வோம் அனைவரும்.
3: During the pandemic, I lost my job. I realized

0: கோயில் பக்கம் முருகர் தானான்னு பாக்க போறேன்.
1: அவ வந்துருவானே போ, சின்ன புள்ளை கூட்டி ஏன் வெயில் அலையிட?
0: நான் போய் பாத்துட்டு வந்துருவேன்.
2: நான் போய் பாத்துக்கிறேன்.
0: இல்லப்பா, நானும் போய் பாத்துக்கிறேன். என் மனசுக்கு ஒரு சமாதானம் இருக்கும்ல. நானும் போய் பாத்துட்டு வரேன்.
2: நீ வீட்டுக்கு வா.
3: எப்படி வருவான் புள்ளியதா கொண்டானோல. ஐயா, பெத்தவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது மச்சான்.
1: முதல்ல அந்த படத்துல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க படையல் போடட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ட்ரோவி எல்லாம் செய்யுங்க.

0: என்னால சும்மா இருக்க முடியல மாப்பிள, அவனை கொன்றுவோம்.
1: போனவங்களை நினைச்சிருக்கிறவங்களை இறந்துடக்கூடாது மச்சான். இது ரெண்டு புள்ளையில இருக்கு, பச்சம்மா இருக்கு, இருக்கிறவங்களை காப்பாத்திக்கணும் மச்சான்.
0: தங்கச்சி அழுதுகிட்டே இருக்கா மாப்பிள.
1: நாலாவது நாளாவெல்லாம் சரியாயிடும்.
2: மாமா, தங்கச்சி போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு
0: வந்துருக்கோம். நீ பள்ளிக்கூடம் போலியா?
2: அப்பா காலில இருந்து சந்தனம் வரைக்கும் குடிச்சுக்கிட்டே கிடக்காரு. அம்மாவும் அண்ணன் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. நீயும் சந்த சந்தன்னு போயிருத. நானும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன்னா அப்புறம் தங்கச்சி யாரு பாத்துக்கிடுவா?

0: கிளம்புறோம். இந்தி ராமைய மாமா கடையில் போய் இட்லிக்கு உளுந்து, எள்ளு, மொச்சை, அகத்திக்கீரை, நம்ம படையல் போடுறதுக்கு என்னெல்லாம் தராரோ அதெல்லாம் வாங்கிட்டு வா.
1: இதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வச்சுள்ளது?
0: உங்க அண்ணன் போயிட்டான், வரமாட்டான்.

0: ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, எவ்வளவு வேதனைப்பட்டு என் அம்மாவும் செத்துருப்பானோ. இன்னும் அவன் நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வர மாதிரியே இருக்கு.
1: அடுத்த பாடல் எங்கள் அன்பு நெஞ்சம் தேவா, நீங்கள் கேட்ட பாடல் வருகின்ற காற்றலையில் புண்ணியம் தேடி காசிக்கு போவார். கற்புமா அந்த பாடலை, அந்த பாடல் காசி திரைப்படுத்து பாடல்.

0: ஹாப்பி பர்த்டே சார், மை கிஃப்ட்.
1: சொடக்கு மேல சொடக்கு போட்டுது என் விரல் வந்து நடுத்தருவில் சொடக்கு மேல.

0: மேல சொடக்கு மேல சொடக்கு போடுது.
1: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம் பார்த்தாலும்

அந்த பாடல் ஒரு வாழ்வியல் தத்துவத்தை கூறிய அந்த பாடல் சோகத்தோடு வந்திருக்கின்றது. சோக நேரத்திலே அன்பு உறவுடையது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பாட்டு சவாரியிலே விஜயராகவன் நீங்கள் கேட்ட பாடல் தந்த வேளை. அடுத்த பாடல் சென்னை திருநந்தபூர் ரேவதி அவர்களின் நில் கபனி காதலி திரைப்படுத்த பாடல்.

இனிமையான இந்த பாடல்களோடு இன்றைய காற்றலை பாடல்கள் ஒலிபரப்பு நிறைவேறுகின்றது. அன்பு உறவுகளே, இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் காற்றலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது இன்று அலங்கரித்து வைத்தது பாட்டு சவாரி 8. இன்றைய பாட்டு சவாரி 8 நாங்கள் கேட்ட பாடல்களை தெரிவு செய்ய வந்திருந்தோம். அந்த வேளையிலே போட்டியிலே கலந்து கொண்டது கடந்த வாரங்களில் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள். ஆதலால் அந்த பாடலை நாங்கள் தெரிவு செய்தது சற்று கடினமாக இருந்தது எல்லோருக்கும் என்றது தெரிய வந்தது. ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா பாடலும் முதலாவதாக வர முடியாது. பாடல்களும் பாடலாக வந்து எங்கள் மனதை கவர்ந்த பாடல்கள் தான் என்று நாங்கள் தெரிவிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடலாக இருந்தது. எல்லா பாடல்களையும் தெரிவு செய்ய முடியாது, ஆனால் எல்லா பாடலையும் தெரிவு செய்யத்தான் வேண்டும். எல்லாம் சிறந்த பாடல்கள் தான். அது அந்தந்த திரைப்படத்திலே வரும் பொழுது அந்த கருத்துக்களை புகுத்தி விடும் பொழுது அது பாலியல் தத்துவமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், நவரசம் பொருந்திய பாடல்களாக எந்த பாடல் எங்கள் மனதை கவருகின்றதோ அந்த பாடல் தான் எங்களுக்கு தோன்றி வருகின்றது. அன்பு உறவுகளே, அந்த வகையில் இன்று வந்த பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல். இத்தனை நாளும் வந்த 49 பாடல்களுக்கும் முதலாவது பாடலாக இன்று தெரிவாகி பாடலுள் பாடலாக பாட்டு சவாரியிலே இந்த வாரம் சிறந்த பாடலாக கடந்த வாரங்களோடு சேர்த்து பார்த்து தெரிவு செய்து விட்டீர்கள். அந்த பாடலை தேர்தல் அறிவித்த போது விரும்பி கேட்ட பாடலையும் தந்துவிட்டோம். என்பது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாட்டுக்கு பாட்டு நிறைவு பாட்டு சவாரி நிறைவு பெற்றது மன்னிக்க வேண்டும், தடுமாற்றம் ஏற்படுகின்றது. அந்த வகையிலே அந்த பாட்டு சவாரியை வந்து சிறப்பித்து பாடலை தெரிவு செய்து பாடலை கேட்ட அன்பு உறவுகளை உங்கள் ஆதரவுக்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு காற்றலை நிறைவு செய்யும் வேளையிலே இன்று நாங்கள் இன்றைய இரவு நல்ல இரவாக, நாளைய பகல் நல்ல பகலாக, நாளைய நேரம் இருவரும் நேரங்கள் காலங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வணங்குவதற்கு முன்பு இன்று இறைவன் போன்று இருந்து எங்கள் விதியை நிர்ணயிக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் விதியை நிர்ணயித்துக் கொண்டிருப்பது இந்த நுண்கிருமி, கொரோனா என்ற நுண்கிருமி. அது எப்படி வந்தது, ஏன் வந்தது என்று யாருக்கும் தெரியாது. அதை எப்படி அழிக்க வேண்டும் என்று தெரியாமல் திண்டாடுகின்றது அரசாங்கங்கள். அதை எப்படி நிப்பாட்டுவது என்று உண்மை மருந்துகளை கொடுக்க தவறிக்கொண்டிருக்கின்றது சுகாதார நிறுவனம் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். இந்த வெண்ணிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் சென்று வருபவர்கள் ஏன் இந்த நுண்கிருமியை அளிக்க தயாராக இல்லை அவர்கள்? இது வியாபாரமா அரசியலா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு மொழிகள் தமிழ் வானொலியிலே இன்று இருப்பவரை நாளை நாங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை என்ற ஒரு கருத்து என் மனதிலே இருக்கின்றது. அப்படி நடந்துவிட்டால் தெய்வங்கள் ஏதும் இல்லை என்றான் கூறும். தெய்வங்களில் நாங்கள் குறை சொல்லியும் பயனில்லை. ஏனென்றால் முன் அறிவித்தலாக இந்த நோயாளிகள் நோய் வருகின்றது என்று தெரிந்தவுடன் இத்தனை பேர் ஆணவத்தோடு அலைந்தோம். இன்றும் கூட ஒரு பக்கத்தாலே தடையூசி ஒரு பக்கத்தாலே எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்ற நேரத்தில் கூட திமிரோடு செல்கின்றோம். எத்தனையோ பேர் எங்கள் ஊரில் இல்லை, நாங்கள் எல்லாம் இது போடுவதில்லை என்று அகங்காரமாக பேசியவர்கள் இருக்கின்றார்கள். கண்ணுக்கு தெரியாத இந்த நுண்கிருமி, கண்ணுக்கு தெரியாத கடவுளை வேண்டி நம்பிக்கை வைத்து அவர் கூறும் சமய கொள்கைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் கண்ணுக்கு தெரியாத உயிர் ஒல்லி நோயாக என்று தலைவிரித்தாடும் இந்த நுண்கிருமிக்கு ஏன் பயப்படவில்லை, ஏன் பாதுகாப்பை நாங்கள் கடைபிடிக்கவில்லை? நாங்கள் எத்தனையோ தடவை நான் வானொலியிலே அடித்து அடித்து கூறியிருக்கின்றேன். சிலருக்கு சிரிப்பாக இருந்தது எனக்கு தெரியும், சிலர் திமிராக என்னோடு பேசியதை நான் அறிவேன், சிலர் எவ்வளவு எதிர்த்தாளமாக பேசினார். எங்கள் நாளில் அப்படி ஒன்று இல்லை, நாங்கள் எல்லாம் அது போடுவதில்லை, அது செய்வதில்லை, அதையெல்லாம் போய் என்று கூறுகிற எத்தனை பேர் இருக்கிறது கண் முன்னே காணுகின்றோம். அதனால் நாங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று எண்ணவே தேவையில்லை. பிறப்பவர் எவரும் இறப்பது உறுதி, அதை இந்த நுண்கிருமி வந்துதான் எங்களை அழிக்க வேண்டுமா, அது எங்கள் அறியாமை அல்லவா என்று சிறு குறிப்பை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வை பற்றி அதிபர் அவர்கள் வந்து நிலைய இயக்குனர் வந்து அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றி அறிவித்தல் தருவார் என்று எண்ணிக்கொண்டு காற்றலையிலிருந்து இந்த பாடலை தந்து இந்த பாடலோடு நிறைவு பெற்று செல்கின்றது பாட்டு சவாரி. அன்பு உறவுகளை கேட்போமோ அத்தோடு நானும் உங்களுக்கு அன்பும் நன்றியும் வணக்கமும் கூறி பாதுகாப்பாக இருங்கள். நாளைய நாள் நாங்கள் நலமாக இருப்பதற்கு இந்த நுண்கிருமியை எண்ணி பாருங்கள். அந்த சட்டத்திட்டங்களை அந்த வழிவகுப்புகளை பாதுகாப்பு முறைகளை கடைபிடிப்போம். வீடு வாழ்வோம், நோயின்றி வாழ்வோம் என்று காற்றலை இந்த விட வெற்றி செல்லும். நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதல் பாடல் தனியாத தாகம் திரைப்படத்திலிருந்து. பூவே, நீ யார் சொல்லி யாருக்காக மலர்ந்தாய் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தரும் இனிமையான இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்துவிட்டு தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்பதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். நாங்களும் இணைந்து கேட்கலாமே.

மீண்டும் ஒரு பாடல். திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்புடன் ஷியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரை சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையால் தமிழ் இனியார் இவர்களையும் வலமை போல இணைத்து இன்றும் கேட்கும் வேளையிலே மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது ஒரு பாடல் இவர்களுக்காக. ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம் என்ற பாடல்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் தத்துவத்தோடு வருகின்றது. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என்ற பல்லவியை கொண்ட பாடல் மன்னிப்பு என்ற திரைப்படத்திலிருந்து இசை அரசரின் குரலில். இந்த பாடலை வளமை போல இன்றும் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபாயித் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாகா ஐம்ரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையிலே நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ராமன் தேடிய சீதை என்ற ஒரு திரைப்படம் பொன்மன செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா நாயகனாக நடித்த திரைப்படத்திலே படார் படார் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்க வைக்கின்றார் நீண்டகால உறவு. தினமும் அந்த பாடலை கேட்கும் அன்பு உறவாக இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் கேட்கும் அந்த பாடலை இன்றும் கண்ணன் சங்கரே ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி அவர்களோடு வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் மேலும் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாதன் பாலமுருகன் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: நகத்தில் கியூடெக்ஸின் நிறம் பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம்.
1: என்ன கிடைச்சதா?
2: கிடைச்சது. அவங்க காப்பாத்தான் வந்திருக்கேன். சொல்லமா சரியா? இன்னும் உனக்கு என்னென்ன பாட்டு தெரியுமா? அதான் பாடு. நானும் எனக்கு தெரிஞ்ச பாட்டுலாம் பாடுறேன். ரெண்டு பேருமா சேர்ந்தா ரெண்டு பேரும் போகி

போகாதே.

0: மாயமா ஏமா ஏமா கோபமா, நாம இருவருமே காதலிச்ச பாபமா.
1: பெல்லா பெல்லா பெல்லா பெல்லா டாங்கிரி டிங்கலை,
2: லைலா லைலா லைலா லைலா டிங்கிரி டாங்கலை.
3: அடுத்த ப்ரோக்ராம் என்ன?
4: அடுத்ததா ரூமுக்கு போய்,
3: ரூமுக்கு போய்
4: நான் மாத்திரை கொடுக்கற மாதிரி கொடுக்கறேன். நீ
5: சாப்பிட்டுட்டு
4: சொல்ல,

சுவைத்துக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. காற்றலையிலே கலந்துவிட்ட பாடல்களாக நேர் நேரத்தில் பாடிக்கொண்டிருக்கும் காதுக்கினிய கீதங்கள்.

சட்டம் என் கையில் என்று திரைப்படுத்து பாடல் ஒன்று ஆழக்கடலில் தேடிய முத்து என்று பாட வருகின்றது. இந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அனந்தராமன் விஜயம் இவர்களும் இணைந்து கேட்கும் பாடலாக மஞ்ச தண்ணி உத்து மாமா மேல பாத்து என்ற பல்லவி சோலை அம்மா என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: இது தாலி கட்ட மந்திரம்டா. இப்போ முதராத்திரிக்கு மந்திரம் சொல்லு.
1: அப்படியா? இந்த அப்படி நேத்து ராத்திரி என்னைக்கு ராத்திரி.

இவர்களோடுதான் இன்னும் ஒரு பாடலை, காதல் மகராணி கவிதை பூ விரித்தாள் என்ற பாடலை கேட்க வைக்கின்றார். காதல் பரிசு என்ற திரைப்படத்தில் இருந்து நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் முகமது ராபிக் அவர்கள்தான் இப்படி எழுதிவிட்டு தன்னுடன் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை மணித்து விடுகின்றார். எல்லோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடலை நாங்களும் கேட்போம்.

அடுத்து வரும் இனிமையான இன்னமோர் பாடல், மனமும் ஆடுதே என்ற ஒரு அற்புதமான பாடல், களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் பாடியதல்லவா. அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க வேண்டும் என்று நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பாடும் வேளையிலே அந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் சுமி மடுக்கின்றார்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஈழமணி திருநாட்டிலிருந்து அவர்கள் கேட்கும் அந்த பாடல் அவரது உறவுகளாக மன்னார் சிவம், பவனியா சுந்தரம் இவர்களும் இணைகின்றார்கள். எங்கே இந்த மூன்று ஊர்களிலிருந்து கேட்கிறார்கள் என்ன பாடல் கேட்கின்றார்கள் என்ன பாடலை புத்தம் புது காலை பொன்முற வேலை என்ற பாடல். இந்த பாடலை இசைஞானி இளையராஜா இசையமைத்ததாகவும் எஸ் ஜானகி அம்மா பாடியதாகவும் எழுதியிருக்கின்றார்கள். 1980 ஆண்டு திரைக்கு வந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்கின்ற பாடல்களோடு அடுத்து ஒரு பாடல் தேன் நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. பாடல் நிலவும் மலரும் பாடுது என்று இனிமையாக பாடும் அந்த பாடலை தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு நிர்மலம்மா கேட்டிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

திருமணம் தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றார். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்ற ஒரு அற்புதமான பாடல். இசை மன்னர் டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரலே திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இந்த பாடலை இன்று விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன். தன்னுடைய உலகவாழ் மக்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும்

அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருப்பது தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படுத்து பாடல் இன்குலாப் ஷிந்தாபாத் என்ற வரியெடுத்து அந்த பாடல் கம்பீரமாக பாடுகின்றது.

கட எல்லை உணரையும் பெண் எல்லை வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை.

தம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்டு அலைவோகை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வென்னும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டோம், மனைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், மனைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம், நாய்கள் வெளியேற வழி சொல்லும் அவள்

0: கொடி உண்டு, இளைஞர்கள் பதை உண்டு, தலைவன் துணை உண்டு, சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு. இங்கே ஒரு காந்தி இருக்கின்றான் அவன் வாய்க, தெற்கே ஒரு காந்தி வருகின்றான் அவன் வாய்க. பாரதமே என் அருமை, பாரதமே உன் அடிமை, தீரு மட்டும் போரிடுவோம் அன்னையின் ஆணை. தாயகமே என் இனிமை, தாயகமே உன் உரிமை, காப்பதற்கு போரிடுவோம் தந்தையின் ஆணை. இந்துதான் சிந்தாகா, இந்துதான் சிந்தாகா.
1: ஸ்டைல் ஸ்டைல் தான் என்ற ஒரு பாடலை பாஷா திரைப்படத்தில் கேட்டிருந்தோம். இன்று அந்த பாடலை கேட்க வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

வரியாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கண்ணும் கண்ணும் நோக்கியா என்ற அந்நியன் திரைப்படத்து பாடல். இந்த பாடல் நீண்டகால உறவு, வளைகுடா மண், ஜோஜ் உங்கள் காதோரம் ஒலிக்க வைக்கின்றது முந்தைய தமிழ் வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. காற்றோடு கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று ஒன்றியல் தமிழ் வானொலியின் கன்னடா கலையகத்திலிருந்து இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இப்பொழுது முதல் காற்றலையில் ஒலிக்க இருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் வாரம் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் கோடை மழை என்ற திரைப்படத்திலிருந்து காற்றோடு குழலின் நாதமே என்ற பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி தந்திருக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற பாடல். அந்த பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்தில் இருந்து டிரான்சி.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலையும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். நிழல்கள் என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். இது ஒரு பொன் மாலை பொழுது என்ற வரியெடுத்து பாடுகின்றது.

அவரைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல், கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் தந்த பாடல். கண் பேசும் அழகு என்று காஜா என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போமே அந்த பாடலை.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் வானொலியில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

காற்றலையில் கலந்து வரும் கீதங்களுள் அடுத்து வரும் பாடல். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து, அங்கிருந்து வளமை போல நின்றும் அருள் மோகன், மலையில் நனைந்த என்ற முதல் வரியை கொண்ட காற்றுள்ள வரை என்ற திரைப்படத்து பாடலை தந்த வேளை நாங்கள் இணைந்து கேட்போம்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடலை கேட்போமா? சிறு பார்வையிலே என்று ஆரம்பிக்கும் வரிதான் அவரது அந்த பாடலின் முதல் வரி. பீமா என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் பாடல் வளமையாக எங்களோடு இணைந்து கொள்ளும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் ரமணி நீங்கள் தந்த பாடல். லவ் கேம் என்ற திரைப்படத்து பாடல் வா வா நண்பனே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடலை மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட காலமாக எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதி தரும் பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து கல்யாண தீநிலா என்று அழகாக பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

அன்புடனே தருகின்றார். சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் ஒரு பாடல், பலே பாண்டியா என்ற ஒரு திரைப்படம், யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே என்ற பாடலை தருகின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஊதா கலர் ரிப்பன் என்ற பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்து பாடல். இந்த பாடலை ஐரோப்பிய மாநிலம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிவேஷன் தந்திருக்கின்றார்.

மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று உங்கள் அனைவருக்கும் கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு 9வது மாதம் 4வது நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் 11:33 முற்பகல்.

0: வணக்கம் கூறி இணைந்த நான் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ், இவற்றிற்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, உறவுகளே, உங்களுக்கும் வணக்கம் வைத்து வருக வருக என்று அழைக்கின்றேன் இன்றைய நாள் கதம்பத்திற்கு. இந்த வேளை என் அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இன்றைய நாள் கிருஷ்ண அஷ்டமி என்று உலகெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் சைவ இந்து மக்களின் புண்ணியமான விசேஷ தினமான என்று எல்லோருக்கும் அந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இணைந்து கொள்ளும் இந்த வேளையிலே இன்றைய நாள் கதம்பத்தில் நாங்கள் காணப்போவது வாரத்தில் ஒரு நாள் இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா. பக்தி கொண்டாடுவோம் என்ற பக்தி வேளையில் இணைவோம்.
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: அன்புடனே பக்தி வேளையை அலங்கரிப்பதற்காக அன்பு மகள் ஷியாமலா, அன்புடன் ஜெகவர் சாதிக் அவர்கள், அவரைத் தொடர்ந்து இப்பொழுது விஜயராகவன் அவர்களும் அழைத்து அவர்கள் தங்களுடைய பதவினை தருகின்றார்கள். நாங்கள் இணைந்திருக்கின்றோம், பக்தி வேளை கொண்டாடுவோம், பக்தியோடு வாழ்வோம் என்று இணையவரும் எல்லோருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிப்போம். வாருங்கள் பக்தி வேளைக்கு. 6478746415 இன்றைய நாள் கிருஷ்ண ஜெயந்தி என்று எல்லோரும் அறிவித்து இங்கே தங்கள் தங்கள் செல்வ குழந்தைகளுக்கெல்லாம் கிருஷ்ணரை போன்று அந்த நிறங்களிலே வண்ணங்களிலே ஆடைகளை உடுத்தி வணக்கம் கூறி வாழ்த்துக்களும் கூட்டு பரிமாறிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது.

0: பணிவோடு நின்று திரு
1: பக்தி வேளை நிகழ்வை அலங்கரிக்க இணையம் முதல் நேர இணைத்துக் கொள்வோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேலவோடுதல எஸ்ஏபி விஜயரவன்.
1: ஆதார் அட்டையுடன் வந்து இணைந்து விட்டார் பக்தி வேளைக்கு எங்கள் அன்பு நீண்ட கால உறவு சேப்பு விஜயராகவன் அவர்கள் புதுச்சேரியில் இருந்து. எப்படி இருக்கின்றீர்கள் விஜயராகவன்? நீங்கள் விஜயராகவன்?
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் குறிப்பிட்டேன், வணக்கம் கூறி இணைந்து கொண்டோம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நான் நல்லமா இருக்கேன். நீங்க நல்லமா இருக்கீங்களா? மீனாமா நல்லமா இருக்காங்களா? கனடா மக்கள் நல்லமா இருக்காங்களா?
1: கனடா மக்கள் எல்லோரும் நலமா இருக்கின்றார்கள் என்னால் கூற முடியாது. நலமாகவும் நலமில்லாமலும் இருக்கின்றார்கள். நான் நலமாக இருக்கின்றேன், மீராமாவும் நலம், ஆனால் பூர்ண நலம் இல்லாமல் இருக்கின்றார், கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கின்றார். அங்கே உங்கள் நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்ற செய்தியை கேட்டு மகிழ்ந்தோம். காலநிலை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை வெயில் அதிகமாக தான் இருக்கிறது. மழை அறிவிச்சிருக்கிறார்கள் மூன்று தினங்களுக்கு, இன்னும் மழை வரவில்லை.
1: மூன்று நாள் மழை எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று தந்திருக்கின்றார்கள்?
2: இன்று முதல் சொல்லியிருக்காங்க.
1: அப்போ நாங்கள் இன்று இன்னும் உங்களுக்கு இந்த நாள் முடியவில்லை, முடிவதற்கிடையிலே வரும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
2: வருவது போல் தெரியவில்லை. வெயில் கடுமையாக இருக்கு. ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் மழை பெய்து
1: கொண்டிருக்கிறது. விஜயராகவன், பகல் வேளையில் வெயில் அடித்தது, இப்பொழுது இரவு நேரம். இன்னும் இப்பொழுது நேரம் உங்களுக்கு சரியாக 9:07 காட்டுகின்றது. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே அடுத்த நாள் பிறந்துவிடும். இரவு நேரம் 12 சென்றுவிடும். அதற்கிடையிலே மழை வரும் என்று எண்ணுகிறீர்களா? வரும்.
2: மழை வந்து காரைக்காலையும் செய்திகள் சொல்லிட்டாங்க வானிலை அறிக்கையில.
1: இல்ல, நீங்கள் நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா மழை வரும் என்று? அந்த ஆகாயத்தை பார்க்கும் பொழுது காற்றினுடைய தன்மையை பார்க்கும் போது, வெப்பத்தின் தன்மையை உணரும் போது மழை வரலாம் என்று எண்ணுகிறீர்களா?
2: இன்னைக்கு கண்டிப்பா வந்தாகணும், ஏன்னா கோகுலாஷ்டம் இல்ல, இன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்த நாள். எப்படியாதாலும் மழை தூராமல் இருக்காது, விடியறதுக்குள்ள மழை பெய்தாகணும். அது அது ஒரு இது
1: பார்ப்போம் பார்ப்போம். அந்த எப்படி உங்களை நம்பிக்கை வீண் போகாது, கிருஷ்ணாஷ்டமிக்கு மழை வர வேண்டும், அது ஒரு நீங்கள் கூறுகின்றீர்கள், அப்படியா நாளையிலே மழை வரும் என்று எங்கே பார்ப்போம் வருகின்றதா என்று அறிவோம். சரி.
2: தஞ்சை மாவட்டம் கும்போணம் அருகில் உள்ள ஆடுதுறை அருகில் உள்ள கோவிந்தபுரத்தில் இன்னைக்கு வந்து கோகுலாஷ்டமி மிக அருமையாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
1: சென்றீர்களா? அங்கு சென்றீர்களா?
2: சென்று வந்தேன், காலையில் போயிட்டு வந்துட்டேன் நானே.
1: என்று தானே அந்த வீடுகளிலே எல்லாம் அந்த குழந்தை பிள்ளையுடைய காலடி போன்று சுண்ணாம்பிலே அந்த மாவிலே கரைத்து அதிலே அடையாளம் வைத்து அவர் வருவது போன்ற பாதம் எல்லாம் வைப்பார்கள், அப்படி செய்தீர்களா நீங்களும்?
2: செய்துவிட்டு நான் போயிட்டு வந்துவிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து இரவு வரத்துக்கு ரொம்ப தூரம் எனக்கு
1: அதனால் நேரத்துடன் சென்று வந்து
2: விட்டீர்கள். அங்கு நல்ல நிகழ்ச்சிகள் கச்சேரிகள்லாம் நடக்கும், அந்த வடநாட்டு வந்து அந்த செய்வார்கள் அந்த பூஜைகள்லாம்.
1: கிருஷ்ணர் பிறந்த நாள் என்று கண்ணன் என்று எண்ணுகிறார்கள், கிருஷ்ணன் பிறந்த நாள் தான் என்று. கண்ண அவதாரம் இல்லை, கிருஷ்ண அவதாரத்திலே கிருஷ்ணன் பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார். ஆனால் அதை இல்லங்களிலே எல்லாம் மகிழ்வாக குழந்தைகளுக்கு சோடித்து அந்த அவர் வருவது ஒன்று பாதங்களை எல்லாம் வைத்து அழகாக செய்வார்கள்.
2: தமிழ் பாரம்பரியத்தில் அது உண்டு, ஆனால் வடநாட்டில் அவர் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். அவர்
1: ஆமாம், அவர் அங்கு பிறந்தாலும் நாங்களும் வணங்குகிறோம் தானே
2: ஜெராவன்.
1: அதனால் அதை கொண்டாடுவதில் பிழையில்லை தான், ஒரு பிறந்த நாள் தானே இல்லையா?
2: ஆமாயா, நானும் அவர் பிறந்த நாள் தான் நானும் பிறந்திருக்கேன். அவர் பேர் தான் என் பேரும் விஜயராகவன்.
1: அப்போ விஜயராகவன் பெருமாள், அவர் விஜயராகவன், நீங்கள் குட்டி விஜயராகவன், அப்படிதான் குட்டி கிருஷ்ணன், அப்படியா? அதே. அப்போ இன்று உங்களுக்கு பிறந்த நாளா? அவருடைய பிறந்த நாள் எண்ணிவிட்டேன், உங்களுக்கு அவருடைய பெயரை உங்களுக்கு விஜயராகவன் என்று பெயரை வைத்திருங்க, வெற்றியை கொண்டாடக்கூடிய ராகவன். வாழ்த்துக்கள் விஜயராகவன். சரி, எப்படி கொண்டாடி நீங்கள் இன்று அந்த விஜயதசமி அதாவது கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடினீர்கள்? வீட்டிலே என்ன செய்தீர்கள்?
2: வீட்டில் பூஜைகள்லாம் செய்து விட்டு சென்று போயிட்டு வந்துட்டேன் எனக்கு இரவு நான் அங்கே தங்கி வர முடியாது, அவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் அது காரு எங்கள் காரைக்கலுக்கும் அந்த ஆடுதுறை கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிறது.
1: பாதுகாப்பை கருதி நீங்கள் முன்னேறி அப்ப அங்கே தொடர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படியே கொண்டாடுவார்களா? இரவிரவாக கொண்டாடுவார்கள்.
2: இரவுதையா நல்ல சிறப்பா செய்வாங்க அங்க. நான் ரெண்டு மூணு தடவை இரவுல போயிட்டு வந்திருக்கேன். அப்பலாம்
1: வாழ்த்துக்கள் சார். சரி, இன்று இந்த நல்ல நாள்லயே நாங்கள் உங்களுக்கும் வாழ்த்து. என்ன பாடலை கேட்டு மகளை போகிறீர்கள்?
2: அந்த ஆயப்பாடி மாளிகையில் அந்த பாடல ஒளிபரப்பு.
1: அந்த பாடல் எங்க? ஆயர்பாடி மாளிகையில். இதை நேற்று எங்களுடைய ஞானசேகரன் அவர் கேட்டு ஒளிபரப்பப்பட்டது. உங்களுக்கும் ஒளிபரப்பலாம். ஆயர்பாடி மாளிகையில் என்று வருகின்றது. ஆயர்பாடி மாளிகையில் இவர் எங்கே பிறந்தார்? கிருஷ்ணர்.
2: கிருஷ்ணர் வந்து உத்தரப்பிரதேசத்துல மதுரா என்ற இடத்துல.
1: மதுரா என்ற இடத்துல அவர் ஆயர்பாடியிலே தான் பிறந்தாரா? இல்லை,
2: ஆயர்பாடியில வந்து வளர்ந்தாருன்னு சொல்றாங்க.
1: அது கண்ணன்.
2: கண்ணன்.
1: ஆனால் இந்த பாடல் அவரை கருதித்தான் வருகிறது. சிறப்பான ஒரு பாடலை தந்திருக்கிறீர்கள். முதல் பாடல் பக்தியோடு பக்தி வேளையிலே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறீர்கள். நல்ல நல்ல பாடல்களை தளத்திலேயும் எழுதுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி. நன்றி
1: நன்றி விஜயராகவன் அவர்களே, இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக ஆயத்தமாக இருக்கின்றார் எங்களுடைய அன்பு மகள் கஸ்தூரி. லண்டன்ல முதல்ல வந்து விட்டார். இணைப்பு கிடைத்து விட்டது. வாழ்த்துக்கள். வணக்கம் கஸ்தூரி.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.
1: இந்த கிருஷ்ண பிறந்த நாளிலே உங்களுக்கு இணைப்பு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி, பெரும் பரம் என்றுதான் கூற வேண்டும். இல்லையா? இல்லையென்றா அழைத்து அழைத்து கலைத்து
3: என்ன கைவிட மாட்டார். நல்லவர்.
1: அவர் நல்லவரா?
3: ரொம்ப நல்லவர்.
1: அப்ப அவர் தீயவர்களுக்கு கெட்டவர்களுக்கு கவனிக்க மாட்டார். என்ன
3: அவரெல்லாம் கிடைக்க மாட்டார்.
1: அவர் அதே அவரை பற்றி தானே சொல்கிறாரு, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக பிறந்தவர். அப்போ நல்லவருக்கு வழிகாட்டும் வேளையில் தீயவர்களை அழித்து விடுவார் தானே? இவர்தானே வளர்ந்த பின்பு கூறினார், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும் என்று நடக்கும் என்று கூறியிருக்கார். இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த வருங்காலத்தை பற்றி கூறியிருக்கார். அவர் தான் என்ன கிருஷ்ணா உபதேசம். அதுதான் கீதோபசாரம். வாழ்த்துக்கள். சரி, இன்று அவருடைய பிறந்த நாளை நீங்கள் எப்படி கொண்டாடினீர்கள் கஸ்தூரி?
3: நான் இன்னும் ஒன்றும் கொண்டாடலையா. ஆனா இனிதான் நான் ஏதோ கேசரி ஹிண்டி சாமிய கும்பிட வேணும். ஆனா எங்களுக்கு 6 மணிக்கு நான் பொதுவாவே வெள்ளிக்கிழமையில 5:30 ஆறு மணிக்குள்ள ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கிறேன். நான் நார்மலாவே சாதாரண நாள்லயே வெள்ளிக்கிழமையில பால் காட்சி வைப்பேன், அப்படி இல்ல அவர் கலந்து வைப்பேன், ஏதாவது ஒன்று செய்கிறது. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் கேசரி மட்டும் இப்ப கிண்டி போட்டு வைக்கிறாரு.
1: அவருக்கு கேசரி கேசரியில் மிக பிரியமோ? அவர்
3: ரொம்ப பிடிக்கும் லட்டு. பிடிக்கும் கேசரி லட்டு, கேசரி அதோட வெண்ண
1: கண்ணன் பிறப்பிலே தான் அப்படி செய்தவர் என்று நான் அறிந்தேன். ஆனால் உணவு வந்து வெண்ணெய் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு நிவேத்தியங்களுக்கு நெய்யை சேர்த்துக் கொள்வார்கள். கண்ணன் அவதாரத்திலே தான் ஆடை பால் ஆடையை திருடுவார், வெண்ணை திருடுவார், உருளோடு கட்டுப்படுவார், அடி வாங்குவார் என்றெல்லாம் புராணங்கள்
3: கூறுகின்றனர்.
1: அல்ல அல்ல,
3: கிருஷ்ணன் அவதாரமும் கண்ணன் அவதாரமும் ஒன்றுதானே?
1: அப்படி என்ன கூறுங்கள், கூறுங்கள் கேட்போம்.
3: அதாவது தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்து கோகுலத்தில் வளர்ந்தவர் கண்ணன்.
1: ஆமாம்.
3: பிறகு வளர்ந்து ஆட்சி செய்ய மன்னினா வந்தவர் கிருஷ்ணர் என்ற பெயர் லகுபடிவினார்.
1: ஓ அப்படியா சங்க. அப்ப அப்ப அப்ப இன்று பிறந்தது, அப்ப இன்று பிறந்தது கண்ணனா கிருஷ்ணனா? ஆமா
3: கண்ணன் தான்.
1: அப்ப இன்று பிறந்தது கண்ணன் தானா?
3: ஆமா.
1: அட அப்ப கிருஷ்ண ஜெயந்தி என்று கூறுகிறார்களே.
3: பாட்டு படிக்கிறோம் நாங்கள் ஐயா, ஒரு தாலாட்டு பாட்டு ஒண்ணு கிருஷ்ணருக்கு.
1: எப்படி பாடுறீங்க?
3: அங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி அங்க ஒரு இந்தியாவில் ஒரு இது இருக்குது, அதுல வந்து என்ன செய்யறது, மலர் தொட்டில் போட்டு அவரே அவரை போட்டு தாலாட்டு பாடுறது.
1: ஹரே கிருஷ்ணனையா கண்ணனையா?
3: கண்ணன்
1: என்ன பாடல் அந்த பாடல்?
3: அது நான் பாடி காட்டுறேன்.
1: எங்க பாடுங்க?

விடை கண்ணால் என்னை பார், கண்ணா விடை கண்ணால் என்னை பார்.

0: நன்றி ஐயா.
1: தூங்க விட்டாரா? நான் தூங்க பார்த்து விட்டேன்.
0: தூங்கிரு.
1: நான் தூங்கி இருப்பேன், நான் கண்ணன் இல்லை, அதனால் தான் தூங்கவில்லை. கேட்டுக்கொண்டு நன்றாக இருந்தது மகளே. சிறப்பான ஒரு விடயத்தை அழகாக இந்த பக்தி வேளை நாளையிலே வந்து கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு மேலும் தெளிவாக, கொஞ்சம் தெளிவாக இருந்தவளை மேலும் தெளிவாக்கி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். கண்ணன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் கண்ணன். குழந்தை பருவத்தில் கண்ணனாகவே இருந்து மாய விளையாட்டுகளையும் சித்து விளையாட்டுகளையும் செய்தது மட்டுமல்லாமல் அங்கே அப்பொழுதிருந்தே அவரது தீமைகளை அளிக்கின்ற சக்தியை நாங்கள் உணரக்கூடிய வகையில் மாயமாக மாயத்தனமாக எல்லாம் செய்திருக்கின்றார். அதில்
0: அதாவது சக்கரங்கள்
1: ஆரம்ப காலத்திலே அவர் பூதகியை கொன்றார். அவரை நீரிலே தீர்த்தமாடும் பொழுது அதில் மல்லர்களை அனுப்பி ஹம்சராசன் அவரை கொல்ல வைக்க பார்த்தபோது அவர்களே தண்ணீருக்குள்ளே அமுக்கி தாண்டு தாண்டு எழும்பி மாய விளையாட்டுகள் காட்டி அவர்களை அழித்தார். அப்படி சின்ன வயதிலே பல விடயத்தை செய்தவர். மலர்ந்த பின்பு திருநடனம் புரிந்தவர், திருநடனம் புரிந்து அந்த பாம்பு. அப்படி சிறு வயதிலேயே பல சிறப்புகளை தீமைகளை அளித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மங்களை அளித்த வண்ணம் அந்த பிறவி எடுத்து வந்தார். அடுத்து வளர்ந்த பின்பு கிருஷ்ணனாக வந்துதான் பாரத போரியை மூட்டி அந்த அதர்மங்களை அழிப்பதற்கு அத்தனையும் செய்தார். சிறப்பு அந்த நிகழ்ச்சியை இன்று பக்தி வேளையிலே கலந்துரவாதற்கு அது வெள்ளிக்கிழமை கிடைத்த நல்ல நாளிலே விஜயராகவன் அவரும் நீங்களும் இணைந்து சிறப்பித்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய என்ன பாடு என்று நீங்கள் கேட்க போ. நேற்றைய பாடல் உங்களுடைய பாடல் ஒளிபரப்புக்கு முன்பே குருணே இப்படி கஸ்தூரி உங்களுக்காக பாடல் கேட்டார் மகளே. என்னோட சந்தோஷப்பட்டார், மகிழ்ச்சி
0: அடைந்தது. இன்றைக்கு எனக்கு பாடல் திருமால் பெருமதுர படத்துல பாடலும் அதே ஐயா.
1: திருமால்
0: பெருமைக்கு நிகரேது.
1: ஆமா, இனிமையான ஒரு பாடல் திருமால் பெருமைக்கு நிகரேது. அதுல எல்லா அவதாரங்களும் வருகின்றது இல்லையா?
0: அதுல எனக்கு அந்த அவர் படிப்பார் ரெண்டா, நான் பேர் ஞாபகம் இல்ல, விஷ்ணு சித்தர் என்று சொல்லி அந்த இது படிப்பார், பச்சை மாமலை.
1: ஆமா,
0: அவ்வளவு அழகா இருக்கும் கேக்குறதுக்கு.

0: சிறப்பு
1: அது
0: சிறப்பு
1: ரொம்ப
0: உங்களின்
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா.
0: குரலோடு நாங்கள்
1: அதோட
0: அந்த
1: நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏனண்டா இந்த நான் படிச்ச பாடல் நான் நினைக்கிறேன் 14 வயசுல முத முதல் வயசுக்கு வந்து நான் தாவடி பாவாடை போட்டு முத முதல் போய் கிருஷ்ணனுக்கு தாலாட்டு பாடின பாடல் இது.
0: சிறப்பு இன்று அதை பாடியிருக்கேன். வாழ்த்துக்கள் மகளே. நல்ல பக்தி
1: ஓடி
0: வேளையில வந்து பக்திமயமான விடயங்களை பகிர்ந்து எங்களை பக்தி வண்ணமாக்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துகள். கிருஷ்ணா அஷ்டமியில் என்று கிருஷ்ணம பிறந்த நாளிலே உங்களுக்கு எல்லா நன்மும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றியம்மா.
1: நன்றி நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அடுத்த உறவாக இன்னொரு நேரம் காத்து கொண்டிருக்கின்றார் வலையிலே என்னுடைய அன்பு உறவு. எங்கே மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிற நீண்ட நேரமாக ஒரே நேரத்தில் இருந்திருக்கின்றார். இப்பொழுது போட்டிகள் துவங்கிவிட்டது. அழைப்பிலே போட்டி யார் யாருடைய அழைப்பு கிடைக்கப் போகின்றது. அவர் அழைப்பிலே இருந்தவர் தான் பெறுகின்றார். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் ஏஆர் நாகப்பன் அவர்கள். தானாக வந்த சந்தனமாக இப்பொழுது வந்து வாசனை வீசி கொண்டிருக்கின்றீர்கள் கோவை மாநகரிலிருந்து. நலமாக இருக்கின்றீர்களா நாகப்பன்?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம். நான் நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கிறேன்.
0: அதுதானே பாது, அப்படியெல்லாம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பகல் வணக்கம் தந்தவரை உங்களுக்கு இரவு வணக்கம் தந்து இணைந்து கொள்வோம். ஐக்கியமாகிவிட்டோம் ஒன்றிய தமிழ் வானொலியிலே பக்தி வேளையிலே. சரி, அங்கு காலநிலை சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீங்கள் எல்லாம் நலமாக வளமாக நல்லவனாக வல்லவனாக இருக்கும் இந்த வேளையில். இன்று கிருஷ்ண ஜெயந்தி என்று ஏதோ கூறுகிறார்கள். நீங்கள் அதை பற்றி என்ன கேள்விப்பட்டீர்கள்? உங்களோட ஊர்ல எப்படி இருக்கின்றது?
2: இங்க கூட இஸ்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஐயா, அந்த அரே ரமா அரே கிருஷ்ணா
0: மாதிரி
2: இஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடியே 2-3 நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ணிடுவாங்க.
0: ஒரு அமைப்பு
2: அது. ஆமா அமைப்பு. அதுல இந்த இப்ப இதுக்கு முன்னாடி பேசினாங்களே சகோதரி அந்த
0: கஸ்தூரியில
2: போட்டு அந்த மாதிரியான பண்றாங்க, நிறைய பண்றாங்க. 3 நாள் தொடர்ந்து பண்றாங்க, இன்னைக்கு நாளைக்கும் இருக்கும். அது நாம போற வழியில அப்பப்ப போய் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரத்தான் முடியுமே தவிர முழுசா அங்க இருக்க முடியாது.
0: இருக்க முடியாது, அதான் தெரிந்தபடி என்ன 3 நாளும் தொடர்ந்து இருக்க முடியாது. இல்ல அங்க பக்தர் கூட்டம் அப்படி இருக்கின்றது, அங்க பக்தர் கூட்டங்கள் அப்படி இருக்கின்றது.
2: அதுக்குன்னு ஒரு அமைப்பே இருக்குது ஐயா, சரியான கூட்டம் இருக்கும் ஐயா அங்க அந்த கொடிசியா ஹாலில். அதுக்கு பக்கத்திலே அவங்களுக்கான இடமெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க.
0: குறிப்பாக உங்களோட உங்களோட கணக்கின்படி மதிப்பீட்டின்படி சுமார் எத்தனை பக்தர்கள் கூடி இருந்திருப்பார்கள் அந்த இடத்த நீங்கள் போன வேளையிலே?
2: ஒரு 3000 பேர் இருப்பாங்க.
0: ஓ, 3000 பேர் இருக்கின்றார்கள். பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகள் எல்லாம் அப்படி இருந்தது.
2: அது அவங்க எல்லாம் பாத்துக்க, அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்க பிராமணர் ஆளுகளாகவும் இருப்பாங்க. நாமம் போட்டவங்களா இருக்கிறாங்க, அது வேற மாதிரி. அது ஒரு
0: அமைப்பு. நாமம் தான் அவர்களுடைய பொட்டு. நாங்கள் பொட்டு என்று குங்குமம் சந்தனம் வைப்பவர்கள் அவர்கள் நாமத்தை நாமமாக நீட்டு இழுத்து விடுவார்கள்.
2: வந்து விபூதியா பூசக்கூடிய ஆட்கள்
0: அது சிவசின்னங்கள் எங்களுடையது, அவர்கள் வைஷ்ணவ. ஆனால் அவரும் வந்து கிருஷ்ணர் வந்து பாரபட்சமற்றவர். ஆனால் அதை கொண்டாடுகிற நாங்கள் தான் கொஞ்சம் முடிஞ்சு நாங்கள் வைஷ்ணவர்கள் நீங்கள் சைவர்கள் என்று பேதம் பார்க்கின்றோம். அப்படி அல்ல, அவர் அருகர நம அரகர சிவ நம பார்வதி என்றெல்லாம் கூறும் பொழுது மகாதேவாவையும் அதுக்குள்ளே பூஜை தான் சொல்லுகிறார். ரெண்டும் ஒன்று தான். அவர்தான் இவற்றை எல்லாம் ஆக்குதல் ஆக்கிவிட்டார் என்று கூறுவார்கள். இவர் அதான் அந்த அகத்தியர் திரைப்படத்தில் இல்லை, அகத்தியர்களே தானே சிவாய நம என சொல்வோமே என்றவுடனே நம நாராயண நம ஓம் சிவாய நம என்ற. சரி, அங்கே எல்லோரும் சைவ, அதாவது இந்து மக்கள் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு கடவுள் அவர் என்று அவருடைய இறைவன். இறைவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை, ஆனால் தோன்றிய அவதாரம் எடுத்து தோன்றிய நாள்.
2: பிறந்தவர்களாயும்
0: இருப்பார் விஜயராகவன் சொன்னால் இல்லை, அவர் தான் என்று பிறக்கவில்லை, தனக்கும் அவற்றை பெயர் என்று கூறும். அதே அவர்களுடைய நம்பிக்கை இறை பெயரை சூட்டும் பொழுது அதை சுருக்கி
2: பெயர் வச்சிருவாங்க,
0: அதை சுருக்கி நீட்டி முடக்கி. ஆனால் அந்த கிருஷ்ணன் போல் வாழுகின்றார்களா அந்த பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டிய பின்பு அந்த பிள்ளைகள் கிருஷ்ணன் போல் வாழுகின்றார்களா என்று பார்க்க வேண்டும் இல்லையா?
2: அது அவங்க அந்த பெயர் வைக்கிற போது அதே அமைப்புல கொண்டு வருவாங்க இல்லையா வளர்த்து?
0: அவர்கள் கொண்டு வந்து வளர்ந்த பின்பு என்ன செய்வார்கள்? எத்தனை கிருஷ்ணன்கள் திருவிளையாடலை செய்கிறார்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, அப்ப இந்த புண்ணிய நாளையிலே என்ன பாடலை நல்ல சம்பவத்தை நல்ல ஒரு விடயத்தை வந்து கூறினீர்கள். அங்கே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற அந்த அமைப்பு இங்கு கனடாவிலும் பெரியதா இருக்கிறது, அமெரிக்காவிலும் பெரியதாக இருக்கின்றது.
2: இந்த இஸ்கான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கனடாவில இருக்கா?
0: இஸ்தான் என்றது என்ன மொழி?
2: இல்ல, இஸ்கான் அந்த அமைப்பினுடைய பேர்
0: அது அவர்கள் வைத்திருக்க இஸ்தானுடைய கிளையாகிறது. ஆனா சரியான அது அவர்கள் அது அது ஒண்ணு அது அவர்கள மொழியில கூறுகிறார். அதை இது அந்த அமைப்புக்கு பெரும்பாலாக ஹரே ராம ஹரே கிருஷ்ணா என்று உலக நாடு முழுக்க இருக்கின்றது கிளைகள். உலக நாடு முழு கனடாவிலே பல இடங்களில் அந்த கிளை இருக்கின்றது. அதே பெயரில் அமெரிக்காவிலும் இருக்கின்றது, இலங்கையிலே இருக்கின்றது, இந்தியாவிலே இருக்கின்றது, எல்லா இடமும் இருக்கின்றது ஐயா. இங்கிலாந்திலே எல்லா நாடுகளிலேயும் அந்த அமைப்பு இருக்கின்றது. அது ஒரு பெரிய அமைப்பு. கிறிஸ்து அவர்கள் கிருஷ்ணரை மூலக்கடவுளாக வச்சு தொடங்குவார்கள். நல்லபடியங்கள்லாம் அங்கே செய்யப்படும் அநேகமாக. அன்பு கருணை சாந்தம் அவர் தான் அது.
2: முக்கியமா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்ப நல்ல விமர்சையா கொண்டாடுவாங்க.
0: ஏனென்றால் அவருடைய ஜெயந்தி நல்லவருக்கும் தெரிந்த ஜெயந்தி. அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளும் தோன்றிய அவதாரங்கள் தோன்றிய நாளே அப்படி சொல்லுவார்கள் இவர்கள். அவங்களோட மொழியிலே கிருஷ்ணா கிருஷ்ணாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி என்றெல்லாம் கூறுகிறார். கிருஷ்ண அட்டமி அட்டமி அட்டமி திதியிலே அவர் பிறந்தவர். இந்த நவ கிரகம் எங்களுடைய நவ திதி இருக்கல்ல அட்டமி நவ ஏகாதசி.
2: இருங்கள்
0: ஏகாதசியில் ஆரம்பித்து 15 நாட்களுக்கு பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற திதியிலே 8வது நாள் அட்டமி என்று கூறுவது. இந்த அட்டமியிலே நாங்கள் செய்வ நாங்கள் நல்ல விடயங்களை செய்ய மாட்டோம் இந்த நல்ல விஷயங்களை. ஆனால் அட்டமியிலே அன்றுதான் அவர் பிறந்தவர். அட்டமி நேரத்தில் பிறந்தவனே அப்பாவி பாம்பை கொன்றவனே என்று பாரதத்திலே துரியோதனாக்கள் இவரை கிண்டல் அடிப்பார்கள். இவர் வந்துவிட்டார், இவர் அட்டவியில் பிறந்தவர், சும்மா அப்பாவி பாம்பை தான் கொன்றவர் என்றெல்லாம் அவர் செய்த கிருதி அந்த கிறித்துவங்கள் அதெல்லாம் அவர் செய்த தர்மத்தை நிலைநாட்ட அதர்மங்களை அழித்த அற்புதங்களே அது உண்டு. அதை இவர்கள் கிண்டலாக பேசுவார்கள். இப்பொழுது தெரியும் தானே நல்லதுக்கு பொல்லாதது சொல்லி கொண்டு போறேன். அட்டமி என்பது அது. நாங்கள் அந்த அட்டமியிலே அதிகமாக நல்லபடியங்கள் திருமணங்கள் போன்ற மங்களமான காரியங்கள் ஒரு நாளுக்கு முன்னும் எந்த முதல் ஒரு எந்த பதவி ஒரு பணியை செய்யறதென்றால் அட்டமியிலே துவங்க மாட்டோம். ஆனால் அந்த அட்டமியிலே தான் அவர் பிறந்தவர். அது அந்த வைஷ்ணவ மதத்தில் உள்ளவர்களுக்கு அதை பெருமையாக கொண்டாடுகிறார்.
2: இன்றைய தினத்துக்கு அது பொருந்தாது இல்லையா அந்த அஷ்டமி இதுங்கிறது? இன்னைக்கு என்ன வேணா செய்யலாம்.
0: அப்படி என்றால்
2: அதாவது நீங்க சொன்ன அதே கருத்து தான். பொதுவா வந்து எந்த ஒரு செயலையும்
0: தொடங்க
2: மாட்டோம் அஷ்டமியில. ஆனா இந்த அஷ்டமிக்கு அது பொருந்தாது.
0: அதே நேரம் ஐயா நீங்கள் சொன்னது சரி, அதை இன்று செய்யலாம் தானே. இப்ப உதாரணத்துக்கு நெல் விதைக்க போகின்றீர்கள், அட்டமியில செய்ய மாட்டார்கள். ஆனா நேற்று விதைத்தாலும் முளைக்கும், இன்று விதைத்தாலும் அது முளைக்கும். தண்ணீர் காற்று மழை வெயில் இருந்தா முளைக்கும்.
2: ஒரு நம்பிக்கை
0: அவ்வளவு நம்பிக்கை அதுதான். இவர்கள் அதை செய்வார்கள். எப்படி சொல்லுவார்கள் அந்த மொழி என்றால் அட்டமி நாளில் தொட்டது நாசம் என்று கூறுவார்கள். அவர் வந்து அதர்மத்தை நாசம் பண்ண பிறந்தவர் அட்டமி தினத்திலே. அவர் வந்த அவதாரங்களும் ஒரு அவதாரத்தையும் குறிக்கின்றது. பாடி இருக்கின்றார்கள் அடியவர்கள் ஆழ்வார்கள். நாளும் கோளும் நன்மை தரும். நாள் என்ன கோள் என்ன எல்லாம் ஒன்றுதான் இல்லையா?
2: பாக்குறாங்களே பெரும்பாலும்
0: எல்லோரும் பார்ப்பது அவசரத்துக்கு பார்க்க மாட்டாங்களே ஐயா. அவசரமா செய்ய வேண்டாம் பார்க்க மாட்டாங்க. இந்த நாள் திருமணம் செய்ய வேணும் கணவனுக்கு ஒரு ஒரு ஆணம் பெண்ணும் தெரியாதனமா காதலிச்சு விட்டார்கள், தெரியாதனமா நடந்து கொண்டார்கள். நான் விட்டா பிழைச்சு விடும் இன்றைக்கு எப்படியும் செய்து விட வேணும். இப்ப விரைவில் செய்யணும்னா ஒரு சனிக்கிழமை, ஒரு சனி அல்ல ஞாயிற்றுக்கு செய்யணும். சனி ஞாயிறு அட்டை நவமி என்றால் இவர்கள் செய்பவர்கள் அந்த ஐயரை பிடிச்சோ அல்ல அந்த அந்த அந்த வைத்தியரை பிடிச்சி அதுக்கு ரெண்டு மந்திரத்தை சொல்லி அதை செய்து செய்து விடப்பா கல்யாணத்தை சொல்லுவார்கள். அவரும் அதுக்கு என்ன நன்னா பண்ணிடுவோம், அதன் அதனால் என்ன நன்னா பண்ணிடுவோம்னு பண்ணி விட்டுருவாரு. இதெல்லாம் ஆனால் அவர்கள் சிறப்பாகவும் வாழ்கிறார்கள். இந்த திதி நாள் பார்த்து
2: செய்யல,
0: திதி நாள் பார்த்து செய்தவர்கள் பலதாகியும் போயிருக்கார். இதெல்லாம் நம்பிக்கைகள், சந்தர்ப்பங்கள். அதனால் நாங்கள் அதுக்கு மாறுபாடு
2: அதை தெளிவா சொல்லணும்னா செல்வம் படம் பார்க்கணும்.
0: ஆமா ஆமாம் ஆமாம், அற்புதம், சரியான கருத்தை கொண்டு வந்தது. அதையெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு முன்னோர்கள் நம் முன்பு தென்னகத்து திரைப்படம் தான் நான் அடிக்கடி சொல்வேன். சமுதாயத்திலே என்னென்ன இருக்கின்றதோ சமுதாய விழிப்புணர்வுகள் சீர்கேடுகளை திருப்துவதற்கு வந்த படங்கள் அன்று இன்று அல்ல. ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த மதத்தவர் ஆனாலும் ஐதீகத்தை நம்பி அந்த மத கோட்பாடுகளை நம்பி நல்லபடி வாழத்தான் அது சொல்லுகிறது. நாங்கள் தான் எங்களுடைய வசதிக்கேற்ப மாற்றிவிட்டோம், புரிகிறதா ஐயா? நாங்கள் எங்கள் வசதிக்கேற்ப மாறிவிட்டோம், அவ்வளவுதான். நன்றி. இன்று என்ன பாடலை கேட்போம் நாகப்பன்? பக்தி பாடல், பக்தி பாடல். அப்படி சாமி பாட்டு புதுசு இல்லையா? அதனால அது என்ன உற்சாக உற்சாக கானம், உற்சாக பானம் பண்றவங்களுக்கு உற்சாக கானம்.
2: நேற்று நல்லா இருந்தது இல்லையா அந்த பாட்டு?
0: அது உங்களுக்கு சிறப்பாக
2: இருக்கு.
0: நாங்களும் அந்த பாடல கேட்டா தூங்க மாட்டோம், நீங்களும் நல்லா தூங்குறீர்கள் சொல்றீங்க. அதான் நான் கூறியிருந்தேனே, தூக்கம் வரவில்லையாண்டு உற்சாக பானம் அருந்துவார்கள். எங்கள் நாகப்பன் தூக்கம் பெற வேணும் என்றால் உற்சாக கானம் கேட்க வேணும்.
2: இன்று
0: என்ன துள்ளல்ல என்ன பக்தி வருகின்ற இருக்கின்றது?
2: நீங்க சாமி பாட்டு சாமி பாட்டு சாமிங்கிற படத்துல இருந்து பாட்டு கேட்கலாமான்னு
0: நினைச்சேன். உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது விருப்பமோ அதுதான் ஐயா எங்க திருப்தி. எது திருப்தி
2: தவிர அந்த பாட்டு நல்ல பாட்டு இல்லையா, அதனால கேட்க முடியல.
0: அப்ப போற பாட்டுகள் இருக்குது ஐயாப்பா, பக்தியோடு வர்ற பாடல் பலது இருக்கின்றது. சாமிங்கிற படத்துல பாடல் வேணும், நாங்களோட வரப்போம், அதுல காரியம் இல்ல. என்ன பாடல் வேண்டும்?
2: அது ஒரு பக்கம் கடைசியா தானே வரப்போது, அதனால அது கவலை இல்ல.
0: அது அது போல கடைசியா கேட்டு அதனாலதான் நீங்கள் உங்களுக்கு வந்து எதுவும் இருவார்கள் மற்றவர்கள் கூறும். என்ன பாடல்
2: இருக்கலாம் ஐயா? இன்னைக்கு வந்து படம் வந்து ஒரு கொடியில் இரு மலர்கள்.
0: ஆஹா, சிறப்பான பாடம், படமா இருக்கு. ஒரு கொடியில் இருமகள், என்ன பாடல்?
2: கண்ணனின் சன்னதியில் எந்த கண்மணி புன்னகை.
0: சிறப்பான பாடல், கண்ணனின் சன்னதி.
2: நம்மளும் ஊரோட ஒத்து போயிருவோம் ஐயா,
0: இன்னொரு
2: கேட்டுக்கலாம்.
0: அதனால தானே நம் முன்னோர்கள் சொன்ன, சாரை தின்னி ஊருக்கு போனால் நடுமுறை நமக்கு கண்டிருக்கணுமா. இந்த பாம்பு தின்ற ஊருக்கு போனால் அதை பொறுப்படையாமல் அவர் போது அந்த நடுமுண்டை எனக்கு போடப்பா அப்படின்னு முந்தி கேட்கணுமாம். அப்ப அவங்க நினைப்பாங்க, அடே இவங்களை நம்ம ஆள்தான் எல்லாம் நல்லா செய்வாங்களாம். ஒத்து போதல், சரை தண்ணி ஊருக்கு போனால் நடுமுறை நமக்கு என்று இருக்க வேண்டும்.
2: கண்ணனின் சாமிங்கிற படத்துல இருந்து பாட்டு கேட்டா நம்ம தனியாயிருவோம்.
0: அதுதானே கண்ணனின் சந்நிதியில் விபூதியும் பட்டியும் ஒரு சாட்சியத்தையும் போட்டு என்ன பண்ண முடியாலும் செய்யலாம் தானே ஐயா? வாழ்த்துக்கள். உங்கள் கண்ணனின் சந்நிதியில் ஒளிபரப்பாகும் கெட்டு மகிழ்வோம். இணைந்து மகிழ்வாக சிறப்பித்ததுக்கு நன்றி, நன்றி.
2: இன்றைய தினங்கள் கிடைக்குமா இல்ல நாளை தினம் சேர்த்து?
0: அது வருகின்ற தொகையை பொறுத்தது. ஐந்து ஆறு பேர் என்ன இன்றைக்கு கொடுத்து விடுவேன், அதுக்கு மேலேண்டா இருக்கு. எனக்கு அப்படின்னா நல்லா தூங்குங்கள் நீங்கள், நீங்க தூங்க மாட்டீங்களே. என்ன என்னை முடிவடைய போகும் மட்டும் என்னோடய இருப்பீர்கள் அல்லவா? நன்றி.
2: இன்றைய தினம் பகல் வேலையில கேட்டேன் அந்த பாட்டு, நேரம் நேரம் பாட்டு
0: நல்லது. ஆமா ஆமா,
2: அந்த என்னை விட்டு ஓடி போக முடியுமா பாடல் கேட்க முடிச்சது.
0: அது கேட்டோம் எப்படி இருந்தது பாட்டு?
2: படத்தின் பெயர் குமுதம், ஆனா நீங்க குங்குமம் சொல்லிட்டீங்க.
0: ஓஹோ,
2: முதல்ல அது அது பரவாயில்ல, இருந்தாலும் குமுதம்னு தெரியுமே எல்லாருக்கும் இந்த பாட்டை கேட்டா.
0: சரி, நான் கவனித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, நன்றி ஐயா,
2: நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி,
0: நன்றி. அடுத்த உறவு வருகின்றார் எங்களுடைய யார் இருவர் இருக்கின்றீர்கள், யார் முதலில் வரப்போகின்றீர்கள் வாருங்கள் பார்ப்போம், யார் முதலில் வரப்போகின்றீர்கள் வாருங்கள் பார்ப்போம். ஆ, வருகின்றார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் மகாலிங்கம்.
3: வணக்கம்யா. வணக்கம்யா.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கையா. நான் வள மகிழ்ச்சியா இருக்கையா.
0: சிறப்பு. அந்த ஆயர்பாடி மாளிகையில் பாடல் கேட்டீர்களா?
3: கேட்டேன்யா, கேட்டேன்யா, அருமையா இருந்தது.
0: அந்த ஞாபகம் எப்படி இருந்தது உங்களுக்கு?
3: நன்றாக தான்.
0: மீட்டிக் கொண்டீர்கள், வாழ்த்துக்கள். இன்று கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் பிறந்த நாள், என்ன செய்தீர்கள், எங்கு சென்றீர்கள், எப்படி கொண்டாடினீர்கள்?
3: இன்று கிருஷ்ணன் ஜெயந்திக்கு சும்மா சாதாரணமாக கோயிலுக்கு தான் போனோம். ஆனால் எங்கள் பகுதியில் இல்லை, வீர விஜயராகவன் சொன்ன மாதிரி பாண்டரங்கன் கோயில் ஆடுதுறை பக அருகில் இருக்குது. கிட்டத்தட்ட 15 மைல் தூரம் இருக்குயா. அங்கே போக முடியல. இங்கே உள்ளூரில் நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன்யா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அஷ்டமி, கோகுல அஷ்டமின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ண ஜெயந்தி. இந்த அஷ்டமி பற்றி கூட நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அஷ்டமியில் வந்து என்னுடைய காரியங்கள் பூராமே அந்த அஷ்டமியில் தான் நடைபெறும். அந்த தெரியாமையே நடக்கும், ஆனால் அது நல்லதாகவே எனக்கு நடக்கும்யா. அந்த மாரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. வயலில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விதை விதைக்கும் போது மற்றவங்கெல்லாம் வந்து எனக்கு ஆள் வரும் அன்னைக்கு. ஏன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிற நிலம் இருக்கிறதுனால எனக்கு அன்னைக்கு வரும். காரணம் என்னென்னா, அஷ்டமின்னு யாரும் விதைக்க மாட்டாங்க, ஆனால் நான் விதைப்பேன், ஆள் கிடைச்சதுன்னு. அப்போ செய்யும்போது எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் செஞ்சேன், ஆனால் கொஞ்சம் இழுபறியாக இருக்குமே ஒழிஞ்சு, ஆனால் நல்ல விளைச்சலாக இருக்குங்க.
0: அப்போ என்ன கூற விரும்புகிறீர்கள், அதை சிறப்புன்னு கூறுகிறீர்களா?
3: அஷ்டமியில செய்த காரியம் நன்றாகவே இருக்கும், நலம் பாய்க்குங்க.
0: ஏனென்றால் உங்களோட மனம், உங்களோட மனம் இன்னைக்கு போட்டால் நல்லது நினைக்கிறீர்கள், நல்லது வருது. ஐயோ, நம்ம பிள்ளையாக இருக்கும்போது பிள்ளையாகத்தான் போகும். மனம்தான் காரணம். அட்டமி என்றுதான் அதை கூறுவார்கள். அஷ்டமி என்ற அந்த இஷ் வந்து அது எங்களுடைய மொழியில இல்லை. அட்டமி, நவமி என்றுதான்.
3: அட்டங்கிறது 8.
0: அதைத்தான்
3: பொருந்தாது
0: ஐயா. என்ன நீங்கள் மாறி மாறி கேட்கிற, அட்டமி என்பது 8வது நாள் வார திதி தானே அட்டமி. அதை அவர்கள் அஷ்டமி என்று கூறுகிறார்கள். அவர்களோட வட மொழியிலே அஷ்டம் என்றது அற்று போறது, அட்டம் என்பது 8வது. எங்களுக்கு அதில் ஒரு பிள்ளையும் இல்லை, அதில் ஒரு பிள்ளையும் இல்லை. அட்டமி என்பது எங்களோட மொழி. சரி, இப்பொழுது அங்கே போ, நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஆலயத்துக்கு தான் போக வேணும்ன்ற. எந்த ஆலயத்துக்கு போனாலும் தெய்வத்தை வழிபடுவதுதான், வீட்டிலிருந்து கொண்டாடுவதுனாலும் தெய்வத்தை வழிபடுவதுதான், மனந்தானே காரணம். அதனால் அஷ்டமியிலே இப்போ நாகப்பன் நானும் பேசும்போது அவசரத்துக்கு தேவைக்கு செய்கிறார்கள், துப்புரவாக கழித்து விடல அன்று போட வேணும். நீங்களும் வந்து அந்த அன்றைய தினம் வேறு ஆட்கள், வேறு நாட்களிலே ஆட்களை பிடிப்பது கடினம், அன்றென்றால் ஆட்களை பிடிக்கலாம் என்ற வசதிக்காக செய்கிறீர்கள். புரிகிறதா?
3: இன்று கால, ஆமாயா, காலபைரவர் கும்பிடுறது நல்லது அஷ்டமியில.
0: அஷ்டமி நாளையிலே காலபைரவரை தரிசிப்பது நல்லதா? குருங்கள் என்ன காரணம்?
3: அந்த கோயிலுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன்.
0: என்ன காரணம் நல்லது? அதிலே அஷ்டமி நாளிலே காலபைரவரை எதற்காக வணங்க வேண்டும்?
3: அந்த காலபைரவுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க.
0: அது காலபைரவருக்கு வந்த நாள் அஷ்டமியாம். அஷ்டமி காலபைரவருக்கு வந்த நாளோ?
3: ஆமாயா.
0: தெரிந்து கொண்டோம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆதலால் நாளும் கோளும் நமக்காக அமைக்கப்பட்டது, நாளும் கோளும் நமக்கு நன்மையே செய்யும் என்று ஐதீகத்திலே கூறப்படுகின்றது. ஆதலால் நாளும் கோளும் சரிவரும் பொழுது நீங்கள் எப்படித்தான் தவிர்த்தாலும் நிமிர்ந்தாலும் அது நடப்பது நடந்தே ஆகும். உங்களுக்கு இந்த நாளையில் தான் நடக்க வேண்டாம், நடந்தே ஆகும் ஐயா. அதை தடுக்க யாராலும் முடியாது. அதனால் நீங்கள் அங்கு சென்று பைரவரையும் வணங்கும் வேளை அஷ்டமியோடு வழங்குவதா? அது அங்கே அவைகள கனெக்ஷன் இருக்கு ஐயா, அவைகளில் தொடர்புகள் இருக்கும் ஐயா. பைரவர் அங்கே அந்த அருள் பாலிக்க செய்வார் உங்கள். சரி, உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் யாராவது கண்ணன் பேடம் அடித்து வந்தார்களா, பார்த்தீர்களா?
3: அதான் நேற்று கூட சொன்னேன், அதே மாதிரி என் பேரை வந்து
0: இன்று வந்தார்களா
3: இன்று எனக்கு மகள் வழி எங்க அண்ணியோடைய தங்கை

0: முகுந்தா
1: என்ன கேட்கவில்லை,
0: முகுந்தா
1: கேட்கல.
0: முகுந்தா
1: முகுந்தா முகுந்தா
0: அந்த
1: பாடலா
0: பாடல்.
1: தசாவதாரத்திலே? முகுந்தா முகுந்தாவா? சிறப்பு சிறப்பு. முகுந்தா முகுந்தா என்று மகாலிங்கம் அவர்களுக்காக ஒலிக்க வைத்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். பக்தி வேளையை அலங்கரித்து பதில் பகிர்ந்து எங்களுடைய சில சில வினாக்களுக்கு நல்ல விடை தந்து முழுமையாக்கி சென்றவங்களுக்கு என்னுடைய நன்றி. அந்த நாங்கள் பேசியதிலே இதை கண்டுபிடித்து எல்லா நாளும் கோளும் சிறந்ததுதான் என்றதை நிறைவு செல்கின்றார் மகாலிங்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து அவரோடு போட்டி போட்டு அழைத்து கொண்டிருந்த இன்னொரு அவரை அழைக்கப் போகின்றேன். நன்றி மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம். எங்கே அடுத்த உறவு விட்டு வருகின்றார் வருகின்றார் வந்துவிட்டார் வந்துவிட்டார் பார்த்து கொண்டிருந்து பக்கத்திலிருந்து வந்துட்டார். வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்.
1: சரவணன் அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன் நெய்வேலியில் இருந்து வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் இருக்கின்றோம். எனக்கு முன்னாடி மகாலிங்கம் அவர்கள் வந்துட்டாங்க.
1: இருவரும் அழைத்தீர்கள். அவருடைய அழைப்பு அவர் முதலில் அழைத்தார். அதைத் தொடர்ந்து நீங்களும் அழைத்தீர்கள். அவருடைய அழைப்பு முதல் வந்துவிட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இன்று உங்கள் வீட்டிலே காக்கை தரிசித்ததா உங்கள் இல்லத்தை? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, கிருஷ்ண ஜெயந்தி என்று இவர்கள் எல்லாம் வந்து வந்து கிருஷ்ணருடைய பிறந்த நாள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசனி குப்பத்திலே பிறந்த நாள் எப்படி போகின்றது? கிருஷ்ணருடைய பிறந்த நாள்
2: இந்த கிருஷ்ண ஜெயந்திங்கிறது எங்களுக்கு இப்படி என்ன எங்களுக்கு பிரபலமாலாம் இருக்காது. எங்க கிராமத்திலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விடுமுறை அது மூலம் மட்டும்தான் சாதாரணமான நாள் மாதிரியாக போயிட்டு
1: தான் கொண்டாடுகிறோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள். இந்த அதுலேயும் இந்த கிருஷ்ணர் என்று எங்களுடைய மொழியிலே வராது, கிட்டுனர் என்று தான் வரும். அவருக்கு பேர் கிட்டுனர். கிட்டுனர் அவர் எங்களோடு வந்து எங்களுக்கு அருள் புரிவதற்காக கிட்டி எங்களுக்கு கிட்ட வந்தவர் அவர். கிட்டுனர் அதான் அவருக்கு. அது இவர்கள் விடமொழியிலே வரும் பொழுது கிருஷ்ணர் அட்டமி அஷ்டமி என்று கூறுகிறார்கள். அதனால் நாங்கள் கிட்டுனர் என்று தான் அழைப்போம். அதை கொஞ்சம் நாங்கள் பின்பற்றிகள் தானே. அதனால் இப்போ என்னுடைய பெயர் கூட செல்வராசா என்று தான் என்னுடைய தாய் தந்தை பாட்டி எனக்கு சூட்டிய பெயர் செல்வராசா. நான் ஐந்தாவது குழந்தை செல்வமாக இருந்த செல்வராசா செல்ல ராசா என்று தான் அவர்கள் வைத்த பெயர். அது பதிவிலே கொண்டு பதிவேடு செய்யும் பொழுது செல்வராஜா என்று பதிந்து விட்டார்கள். உண்மையிலே என்ன பேர் செல்ல ராசா. எவ்வளோ அற்புதமான என்னை அப்படித்தான் அழைப்பார் என்னுடைய பாட்டி செல்ல ராசா. செல்லம் செல்ல குழந்தை ராசா என்றால் தங்களுக்கு அந்த அந்த அன்பிலே நாங்கள் கூப்பிடுறோம் தானே. கன்னத்தை தடவி கொண்டு தங்களை கன்னத்தில் கையை சொடுக்கு போடுவார்கள். அது மருவி மருவி செல்வராஜா என்று வந்துவிட்டது. என்னோட திரைப்படத்தில் கூட என் பேர் அப்படி எழுதாதேங்க செல்வராசா என்று எழுதும் போனால் அவர்கள் முடியாது நாகரிகம் இல்லை செல்வராஜா என்று தான் போடணும்னு செல்வராஜ் என்று போட்டு விட்டார்கள். அது உச்சரிப்புக்காக அப்படி போட்டார்கள். அது எனக்கு நான் அது குழந்தை இல்லை எனக்கு விருப்பம் இல்லையாது. ஆனால் தமிழிலே அழகாக நான் கையெழுத்து வைப்பது கையொப்பமிடுவது செல்வராசா என்று தான் ஏனென்றால் என்னோட பதிவு சான்றிதழிலே செல்வராசா என்று செல்ல ராசா ஒன்று இல்லை செல்வராசா என்று தான் இருக்கின்றது. அதனால் கிருஷ்ணன் என்றுதான் பெருமை தவிர கிருஷ்ணன் என்று பதிய மாட்டார்கள் எங்கள் நாட்டிலே. அது வடகிழக்கு என்று நாங்கள் அதை நாங்கள் கையாள்வதில்லை. கிருஷ்ணர் ஆலயம் ஆழ்வார் ஆலயம் என்றுதான் கூறுவோம். கிருஷ்ணர் அதை கௌரவமாக கிருஷ்ணர் என்று நன் என்றால் ஒருமையிலே வருகிறது. கிருஷ்ணன் என்றால் சின்னவராயிருக்கு. கிருஷ்ணர் என்றால் பெரியவர் என்ற மரியாதைக்குரிய பதமாக கிருஷ்ணர் என்று அழைப்பார்கள். இப்போ ஒருவருக்கு கிருஷ்ணன் என்று பெயர் இருக்கும். நாங்கள் இளையவர்கள் அவரை அழைக்கும் போது கிருஷ்ணன் என்று கூற மாட்டோம். கிருஷ்ணர் அவரை சந்தித்தோம். அவர் அங்கே இருக்க அந்த சந்தியிலே வந்து அவர் கிருஷ்ணர் வந்தார் என்று கூறுவோமே தவிர அந்த சந்தியிலே கிருஷ்ணன் வந்தார் என்று கூற மாட்டோம். அது சரியா நல்ல தமிழ் கிருஷ்ணர் என்பதுதான். ஆனால் பேச்சு வழக்கிலே பல மொழிகள் அதனால் தான் இந்த பொக்கிஷம் புதையல் என்று வருகின்றது. பல சொற்கள் பேச்சு வழக்கிலே மாறி வந்து விட்டது மாறிவிட்டது. அதைத்தான் சொன்னேன் சகோதர மொழிகள் வந்து எங்கள் மொழியை எங்கள் நாவல் இருந்து தள்ளிவிட்டு உட்கார்ந்து விட்டது என்று சொல்லுகிறேன். அதுதான் சரி. அப்ப அங்கே பெரிதா எங்கள் நாட்டிலும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை பெரிதாக கொண்டாடுவது இல்லை. கொண்டாடுகிறோம் ஆனால் பெரிதாக கொண்டாடு அந்த ஆலயத்துக்கு உரிமையானவர்கள் சொந்தக்காரர் அதை

0: சேர்ந்தவர்கள் தான் அதை கொண்டாடுவார்கள். நாங்கள் சிவ
1: ஆமாம்,
0: ஆலயத்தை
1: செய்யலாம்.
0: வணங்கி கொண்டிருக்கின்ற சைவர்கள் வெறுப்பு அல்ல, வெறுப்பு அல்ல. சிவாலயத்தில் உள்ள அதற்கு அதற்கும் மதிப்பு. ஏன்னா சிவாலயத்திற்குள்ள கிருஷ்ணருடைய தெய்வம் இருக்கிறார் தானே. ஆதலால் அந்த இந்த சொற்கள் உச்சரிப்புகளே கருத்துக்களோடு பெற வேண்டும். அன்று அங்கே நெய்வேலியிலே கிருஷ்ணருக்கு ஆலயம் இல்லையா? உங்கள் பகுதியில்,
1: நெய்வேலியிலே
0: உங்கள் பகுதியிலே அப்போ ஆலயம் இல்லை இல்லையா?
1: பெருமாள் கோயில்
0: பெருமாள் என்ன அவருக்குரியதான், பெருமாள் அந்த அவதாரத்திலே பெருமாளாக
1: இங்க பிரபலமான பெருமாள் கோயில் பாத்தீங்கன்னா பண்ருட்டில பெருமாள் கோயில், பெரிய பெருமாள் கோயில் இருக்கு. அப்புறம் உலகளந்த பெருமாள் இங்க அவங்க இருக்காங்க. இங்க இந்த ஊர் இங்க திருவந்திபுரத்துல பெரிய திருப்பதிக்கு நிகரான ஒரு ஆலயம் இருக்கு.
0: சென்றிருக்கின்றீங்களா அங்கே?
1: நாங்க அடிக்கடி அந்த கடலூர் போனோம்னா அந்த வழியெல்லாம் போய் ஆகணும். ஆமா,
0: ஓ நல்லது நல்லது நல்லது நல்லது சரவணன். அப்ப அங்கே உங்களுக்கு கொண்டாடப்படவில்லை இன்றைய நாள். இந்த இந்த நாளில என்ன பாடலை கேட்கலாம் நினைக்கின்றீர்கள்?
1: இந்த பாடலை கேட்பது முன்னாடி நாங்க பேசவே இல்லை, நீங்க தான் பேசிட்டே இருந்தீங்க.
0: பேசுங்கள், பேச வந்தது பேசுங்கள். நான்
1: இல்ல, இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் நல்ல நல்ல தமிழ் சொற்களை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியை வந்து ஒரு பிரபலமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் கடவுள் முருகன் பிறந்த நாள் இங்க தமிழகத்துல கொண்டாடுவதே இல்லை.
0: எப்ப பிறந்தார் முருகன்?
1: அதுதான் தெரியல,
0: தெரியாமல் எப்படி கொண்டாடுவது?
1: தமிழ் கடவுள் முருக கடவுள், அவர் முருக கடவுளுக்கு ஒரு ஜெயந்தி.
0: ஜெயந்தி என்பது, ஜெயந்தி என்பதே அந்நிய மொழி. ஜெயந்தி பிறந்தது, பிறப்பு தான் சரியான தமிழ். குறுங்கள், முருகனுக்கு இப்பொழுது பிறந்த நாள் இருக்கின்றதா?
1: அது கார்த்திகை மாசம், இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லுவாங்க.
0: இப்ப அண்மையில கொண்டாடினார்களா இல்லையா?
1: கொண்டாடல, இல்லை கொண்டாடவில்லை. அன்றைதான் முருகன் பிறந்ததாக கார்த்திகை பெண்களிடம் இருந்து தோன்றியவராக சொல்லுவாங்க.
0: அப்படியா? அப்ப அதை உங்க உங்களோட உங்களோட முருகன் ஆலயம் இருக்கின்றது உங்கள் அயலிலே, அங்கே அது விழாவாக செய்வார்களா? அந்த அந்த பூஜையை செய்வார்களா?
1: அது செய்வாங்க, செய்வார்கள் நினைக்கிறேன். ஆனா அங்க சென்றது இல்லை, செய்வாங்க அந்த டயத்துல கார்த்திகை நட்சத்திரம் வந்தத நாளில. அப்புறம் நாங்கள் நீங்கள் உங்கள் உரையாடலில் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, மகாலிங்கம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த நாளும் கோலும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. நாளும் கோலும்
0: பேசி கொடுங்க. நாள் கோல் என்றெல்லாம் கொடுக்கணும் இல்லவா? நாள் நட்சத்திரம் கிரகம் திதி என்று.
1: அதான் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும், சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு சொல்லிட்டு.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். அவரை வணங்கினாலும் இந்த நாள் கோல் ஒன்றும் செய்யாது. ஒவ்வொரு விடையாலும் அப்படித்தான் கூறப்படுகிறது. ஒவ்வொரு விடையுக்கு அதுதான் கிருஷ்ணர் அவதாரத்திலே அட்டமி நாளில் பிறந்தாலும் அதை பெரிதாக மகிழ்வாக வீடுகளில் கொண்டாடும்போது அட்டமியில் கொண்டாடக்கூடாது என்று மூட நம்பிக்கையோடு கூறுபவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இது ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாகின்றது. நம்பிக்கை தான் காரணம். அதே போன்று விநாயகருக்கு செய்கிறார்கள் சதுர்த்தி, பெரிய சதுர்த்தி எல்லாம் செய்கிறார்கள் விநாயகருக்கு. இவர்கள் எல்லாம் ஒரு அது ஒரு பிறந்த நாள் அல்ல. அன்று அவர்கள் தோன்றிய சில அற்புதங்களுக்காக காட்டப்படுகின்றது. இறைவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவருடைய அவதாரங்கள் தான் ஏகனான இறைவன் அநேகனாக வரும் பொழுது அந்தந்த அவதாரங்கள் எடுத்த திதிகள் நாளிகைகள் தான் பார்க்கின்றார்கள். விஷ்ணு பகவான் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்த நாள் தான் உண்டு. கிருட்டிண அவதாரம், கண் அவதாரம் எடுத்தவர், கண் அவதாரம் எடுக்கைகளில் அதை எடுத்த நாளை தான் இவர்கள் அவர் பிறந்த நாள் என்று கூறுகின்றார்கள். அன்று வழிபடு. எல்லா தெய்வத்துக்கும் இருக்கு, எல்லா தெய்வத்தையும் வழிபடும் பொழுது நீங்கள் கூறிய நாள் என் செய்யும் கோள் என் செய்யும் என்று நீங்கள் முருகரை கும்பிடும் பொழுது கேட்கிற அதே பாடலுமே விநாயகர் என்று போட்டு கேட்டாலும் விநாயகர் மதம் தான் செய்கிறார், கிருஷ்ணரும் அதை தான் செய்கிறார், பைரவரும் அதை தான் செய்கிறார், அம்பாளும் அதை தான் செய்கின்றார்கள். இந்த தெய்வங்கள் எல்லாம் நாள் கோள் பார்ப்பதில்லை, அவர்களுக்கு நாள் கோள் எல்லாம் நமக்காக உள்ளது என்றுதான் அந்தந்த நாளிலே வருகின்ற சில சில வினைகளை அவர்கள் தடுத்து விடுவார்கள். அடியார்களுக்கு, தங்களை நம்பினோர்களுக்கு, தங்களை வழிபடுபவர்களுக்கு. இப்போ பாருங்கள், எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு இன்னும் ஒரு இடம் இருக்கு, இந்த முழக்கம், இடி முழக்கம் அதிகமாக ஏற்படும் போது எல்லோரும் ஒரு வார்த்தையை உச்சரிப்பார்கள், உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லுவார் என்று?
1: அர்ச்சனா.
0: அர்ச்சனருக்கு அபயம், அர்ச்சனருக்கு. ஏன்? அவன் வீரன் ஐயா, இதை இடி இடிக்கு அவன் பயப்பட மாட்டான், எங்களை காத்துக்கொள்ளணும். அவருக்கு அவர் அந்த அந்த அந்த விடயத்தில் அவர் அவரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். காலிலே கல் அடி விழு அடித்து நடந்து போகுது, காலிலே அடி விழுந்த உடனே அம்மா என்று அழுவோம், இல்லை என்றால் பக்கத்தில் நாங்கள் அன்றாடம் தொழுவோம், கடவுளை கேட்டுக்கொள்வோம். அந்த நேரத்தில் டாக்டரையோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவரையோ கூப்பிட மாட்டோம், அம்மா என்று அழுவோம், அல்லது முருகா என்று கூப்பிடுவோம். நீங்கள் என்ன முருகா என்று சொல்லலாம், இன்னொருத்தர் கிருஷ்ணா நாமா என்று நம்மோ என்று கூறுவார்கள். இங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் தனக்கு இந்த ஏவரைகள் கொட்டாவிகள் இருமல்கள் வந்தால் உடனே கிருஷ்ணார்ப்பணம் என்று கூறுவார், அவருக்கு விருப்பம். தெய்வங்களின் பெயரை சொல்வதனால்தான் எங்களுக்கு தலையோடு வருவது தலை பாகையோடு போகும் என்று கூறுவது போன்று வருகின்ற துன்பம் கொஞ்சம் வர்ற துன்பம் வந்தேயாகும், கொஞ்சம் விலகி செல்லும், கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஒரு மரத்திலிருந்து ஒரு தேங்காய் விழப்போகின்றது, நேரடியாக தலையிலே விழாமல் ஒரு பக்கமாக விழுந்து போகும் அல்லவா? அப்படி நாங்கள் ஓடும் பொழுது ஒரு தடியில் தடக்கப்படும் பொழுது அந்த தடி முறிந்து அந்த வேகம் குறைந்து செல்லும். இது எங்களுடைய பண்பாடுகளுக்கும் அறத்தின் பால் பின் நடப்பவர்களுக்கும் ஏற்படுவது. துன்பம் வந்தே ஆகும், வராமல் போவதில்லை. துன்பப்படாத எந்த ஆன்மாக்களும் எந்த உயிரும் இல்லை இந்த உலகத்திலே. துன்பம் என்பது பெற்றாமல் எந்த உயிரும் இல்லை, ஆனால் பெற்றும் துன்பம் சற்று சுலபமாக இருக்க வேண்டும் என்று தெய்வத்தை நம்புகிறோம். புரிகிறதா? அதனால் முருகனுக்கு பிறந்த நாள், முருகனுக்கு அது ஒரு நாள் மட்டும்தான், கார்த்திகை நாள் மட்டுமல்ல, எத்தனை நாட்கள் முருகனுக்காக கொண்டாடப்படும். ஒவ்வொரு கடவுளுக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இருக்கின்றது, ஒவ்வொரு திதியிலேயும் நாங்கள் அந்தந்த திதியிலே ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கான விழாக்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 365 நாட்களும் எங்களுக்கு தெய்வத்துக்குரிய நாட்கள் தான். ஏனென்றால் தெய்வம் தானே எங்களை காத்துக்கொள்வது, எங்களுக்கு அருள் தருவது, எங்களில் இருக்கிற மமதைகளை ஆணவங்களை அழித்துக் கொள்வது, இறுதியிலே எங்களை தங்களோடு ஏற்றுக்கொள்வதும் அவர்கள் தானே ஐயா. சிறப்பு. என்ன பாடலை கேட்போம் சரவணன் என்று?
1: சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும்.
0: இப்ப நாம முருகனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் படலாம் தானே இல்லையா? அவரை நினைத்தால் முருகா முருகா என்றது முருகாதாமனம் என்றெல்லாம், முருகா உன்னை அழைத்த போது வர வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்றோம். அந்த ஒவ்வொரு அவதாரத்திலே நாங்கள் அவர் பால் அன்பு வைத்து ஊன்றுவிட்டால் அந்த அவதாரம் தான் கடவுள். கண்ணனை மட்டும் நினைத்தா தான் துன்பம் போகும், முருகனை போகாதோண்டு அப்படி இல்லை. சரியா?
1: அப்படி இல்லை, இறைவன் ஒருவனே தான்.
0: கண்ணனை நினைத்தால் எப்படி வரும் அந்த பாடல்?
1: கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் அப்படி வரும்.
0: யார் சொன்னது? நான் சொன்னதா?
1: நான் சொன்னது, நான் சொன்னது.
0: அவ கண்ணனிடம் நாங்கள் சொல்லிவிட்டால் அது பலிக்கும் என்று கூறப்படும். உண்மை, உண்மை, உண்மை. ஒவ்வொரு அவதாரத்திலும் இவர்கள் மக்களுடைய அடியவர்களுடைய துயர்தீக்கத்தான் தங்களுடைய கிருத்திரங்களை செய்தார்கள். சரியா? ஓம் நம சிவாய, ஓம் மகாதேவா, சம்பவ மகாதேவா, ஓம் சரவணபவா, கிருஷ்ணார்ப்பணம் என்ற கிருஷ்ண சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஜெயமாக அமையட்டும். ஜெயம் என்று கூறுவதே எங்களுடைய மொழியல்ல, அது வெற்றி என்றது, ஜெயம். நன்றி சரவணா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி ஐயா, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். இது முன்னேற தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பக்தி வேளை. பக்தி வேளையை அலங்கரிக்க வந்து சிறப்பித்துக் கொண்டு செல்பவர்கள் அடுத்த ஒருவரை இருக்கின்றார், அழைத்து விட்டு சென்று விட்டார், மீண்டும் அழைப்பார் எண்ணுகின்றோம். என்று எண்ணுகின்றேன்.
2: திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம், பரிவு கொண்டு புகழ் துதி புரி.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளேஷா, வணக்கம். அப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருக்கும். இந்த நாளையிலே பேத்தியார் கண்ணனோட வீடு வந்தார் போல் தெரிகின்றது. அங்க போனீர்கள், அதுவும் சன்கிளாஸ் போட்டு வந்த கண்ணனை கண்டோம் என்று நாங்கள் இல்லையா? சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சி தானே அம்மா, கண்ணன் குழந்தை பிறந்தவன். இப்பொழுது இது நவநாகரிக கண்ணன், கலியுக கண்ணன். இப்பொழுது சென்று வந்த அவரோட தானே சென்று பார்த்து விட்டு வந்தீர்கள்?
1: என்ன
0: நல்லா இருக்கு, அழகா இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி எங்களுடைய ஜெய ஜெயா என்ன குண்டு பேத்தி, அவரும் அவர் வந்திருந்தார். தரணீஸ்வரர், தரணீஸ்வரர் அவர் மூத்தவர், சுந்தரேஸ்வரர் இவர், தரணீஸ்வரர். ஈஸ்வரர்கள் எல்லாம் பிள்ளையாக பெற்று வைத்திருக்கார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்படியெல்லாம் வாழ்த்துக்களை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளதிட்டு மகிழ்வாக இருந்தது. இன்று நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் ஷியாமலா? நீங்கள் ஆஸ்பத்திரி?
1: எங்க வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன், சாமி கும்பிடுறதா வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: எப்படி இருந்துக்கிறார் அவர்?
1: அவளும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு இன்னைக்கு.
0: வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ஊன்றுகோலோட தான் வராரா?
1: அதனால்தான்
0: வைத்தியசாலையிலே வைத்து கண்காணிப்பார்கள். உங்களை வீடுக்கு அனுப்பி மிகவும் கவனமா இருக்கணும். மருந்துகள் எடுப்பார், எல்லாம் செய்வார். அந்த காலை ஆட்டி அமர்த்தி அதுக்கு தைரியத்துல நின்று பார்க்க ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாம் செய்யக்கூடாதம்மா. கிருஷ்ண ஜெயந்தியில இருந்து அவரும் ஒரு குழந்தை மாதிரி வீட்டுக்கு வந்து
1: விட்டார்.
0: நல்லது. அங்க அப்ப இனிமேல் தான் நீங்க சாமி கும்பிடணுமா? கும்பிட்டு
1: விட்டீங்களா?
0: கும்பிட்டு
1: கரண்ட் போயிச்சு ஓடியாது வாசல்ல கண்டப்பா.
0: பாத்தீரா, கரண்ட் போ வந்து விட்டார் கடவுள. உங்களுக்கு
1: மட்டும் கூப்பிடும் போது கரண்ட் கரண்ட் இல்லாம பவர் இல்ல, எது இல்லாம இருந்துச்சு, மின்சாரம் தடைபட்டு இருந்துச்சு. அப்புறம் கிருஷ்ணா வாவான்னு கரண்ட் சேர்ந்து வந்துருச்சு.
0: அவர் கரண்ட் தானே, வந்தா கரண்ட் அடித்தவரை அடித்து விடுவார்.
1: வந்து முடிச்சு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சோன்னே
0: போயிட்டாரு. அவர் வேண்டிய நேரத்துக்கு வந்து
1: அவர் வேலை முடிஞ்சோடனே, அவர் வேலை முடிஞ்சோடனே போயிட்டார்.
0: அவர் வேண்டிய நேரம் வந்து உங்கள் வினயை தீர்த்து விட்டு அவர் போயிட்டு போய்விட்டார். இனிமேல் நீங்கள் இருக்கலாம். நல்லது. அந்த அந்த சின்ன கண்ணன், கண்ணாடி போட்ட கண்ணனை பார்க்க சிரித்து கொண்டே சொன்னாடே, கலியுக கண்ணன் கண்ணாடி ஓட்டணும். அங்கே அவர் முடியலாமே சேர்ந்த தரணீஸ்வரர், அது இன்னும் அவர் நின்று நிற்கிறார்.
1: ரொம்ப நிறைய முடிப்பா பாப்பாக்கும்.
0: சிறப்பா
1: பிறந்து 10 மாசம் ஆகுது, 5 தடவை முடி வெட்டியாச்சு.
0: ஓ, பட்டு பட்டு தான் தலைக்கும் கூடுதலாகும்.
1: ஆமா, வளர்ந்துகிட்டே இருக்குது. அவளுக்கு முகத்துல வந்து விழுதுனால வெட்டிக்கிட்டே இருக்காங்க.
0: பெண் குழந்தையல்லவா, முடி வேண்டும் தானே.
1: அது இன்னும் கொஞ்ச நாள் போகணும்பா. இப்ப முடி ரொம்ப கஷ்டப்படுற வேண்டிய வெயில் அவளுக்கு.
0: வியர்வேதலோட கஷ்டமாக தான் இருக்கும். சிறப்பு. குழந்தைகளை பார்த்து அவர் குழந்தையாக வந்து எல்லாருடைய உள்ளத்திலேயும் இடம் பிடித்து கொண்டு அவர்களுக்கு எல்லாம் வினைகளை தீர்ப்பதற்காக கிருஷ்ணன் என்ற உருவத்திலே வந்து தர்மத்தை நிலைநாட்டு, அதர்மத்தை எத்தனை வழிகளால் எந்தெந்த வகையில் கையாள முடியுமோ அதையெல்லாம் செய்து அந்த தர்மத்தை நிலைநாட்டியவர். நல்லது. என்ன பாடலை கேட்போம் ஷியாமலா?
1: தனிப்பாடல் தான், எம் எஸ் சுசிலா இசையமைச்ச பாட்டு, சுசிலா அம்மா பாடினது. கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தால், அந்த பாட்டுப்பா.
0: இனிமை, இனிமை. கோகுலத்தில் ஒரு நாள் ராதை, இது சுசிலாவா பாடியது?
1: ஆமாப்பா, சுசிலா அம்மா பாடினதாப்பா.
0: ஓ, என் ஆல்பத்தில் இருக்கும் நினைக்கிறேன்.
1: ஆமா, அதுல எல்லாரும் பாட்டிருப்பாங்க. ஒரு பாட்டு இருக்கும், டிஎம்எஸ் ஐயா பாடினது ஒண்ணு, எஸ்பிபி ஐயா பாடினது ஒண்ணு, எல்லாரீஸ்வரி, ஜானகி அம்மா,
0: கோகுலத்தில் ஒரு நாள்
1: எல்லாரும் பாடிப்பாங்க.
0: நல்ல ஒரு பாடல் இந்த பாடல். கோகுலத்தில் ஒரு நாள் சரித்திரம் மாதிரி, கதை மாதிரி குறிக்கொண்டு போகும் அந்த பாடல். நல்ல பாடல்.
1: ஆமாப்பா, ஆமாப்பா.
0: சிறப்பு மகளே, நினைந்தவைக்கு நன்றி, வாழ்த்துக்களை குறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். இந்த கிருஷ்ணாஷ்டமி பக்தி நாளுக்கு, பக்தி வேளையிலே, பக்தி வேளை நிகழ்ச்சி நாளையிலே வந்தது சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? தூரத்திலிருந்து அழைக்கின்றார். இவர் யாராக இருக்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வந்து இந்தியாவிலிருந்து பேசுறேன் சார்.
0: இந்தியாவிலிருந்து பேசுகிறீர்கள், எந்த இடத்திலிருந்து பேசுகிறீர்கள்?
2: தமிழ்நாடு. தமிழ்நாடு சார், தமிழ்நாடு.
0: அதான் தமிழ்நாட்டிலே எந்த பகுதியில் இருக்கின்றீர்கள்?
2: கடலூருக்கும் பக்கத்துல சிதம்பரம் என்ற ஒரு கிராமத்தில இருந்து பேசுறேங்க சார்.
0: சிதம்பரம் என்ற சிதம்பரம் என்ற கிராமத்திலிருந்து பேசுகிறீர்கள். என்ன பெயர் ஐயா உங்களுக்கு?
2: எனது பெயர் வந்து பரஞ்சோதிங்க ஐயா.
0: பரம்சோதி, சிறப்பான பெயர், இறைவனுடைய பெயர் பரம்சோதி. பரம்சோதி அவர்களே, நீங்கள் என்ன படிக்கிறீர்களா, பணிபுரிகிறீர்களா, எப்படி இருக்கிறீர்கள்?
2: எனக்கு வந்து கண் பார்வை தெரியாது, நான் வந்து ஊதுபத்தி வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறேங்க ஐயா.
0: அப்படியா, வல்லுநர் தான் நீங்கள். நீங்கள் பெரிய திறனாளி, கண் பார்வை, பார்வை குறைவாக இல்லாதவிட்டாலும் நீங்கள் ஊதுபத்தி வியாபாரம் செய்கிறீர்கள் என்று எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. அந்த ஊதுபத்தி பக்திக்குரிய ஒரு சாத பொருள், அதை நீங்கள் உங்களுக்கு தொழிலாக எடுத்துக்கணும். எப்படி, ஒரே இடத்தில் கடை வைத்திருக்கிறீர்களா இல்லை கொண்டு சென்று வியாபாரம் செய்வீர்களா?
2: கொண்டு சென்று வீடு வீடாக அலுவலகங்களுக்கும் போய் நான் மக்களிடத்தில் கொண்டு இருக்கிறேனுங்க ஐயா.
0: அப்படி உதவியாளர் இல்லாமல் உங்களால் சென்று வர முடியுமா பரம்சோதி அவர்களே?
2: கண்டிப்பா உதவியாளர் இல்லாம ஒரு ஸ்டிக்கு துணை கொண்டு போய் கொண்டு வரீங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள் ஐயா, இறைவன் உங்களோடு தான் இருக்கிறார் ஐயா. நீங்கள் எல்லாம் வல்லமை வல்லவர்கள் என்று கூறுபவர்கள் நீங்கள் தான். எல்லாம் இருந்தும் முடியாதவர் எத்தனை? நீங்கள் இல்லாதிருந்தும் ஒரு வல்லவராக இருக்கின்றீர்கள். அந்த பணங்களை எல்லாம் நீங்கள் தரும் பொழுது சரியாக எண்ணி எல்லாம் பார்ப்பீர்கள். முடியும் அதுக்கெல்லாம் நீங்கள் அறிவு அந்த வழிகளை வைத்திருக்கிறீர்கள் இல்லையா?
2: கண்டிப்பாக தொடு உணர்வோடு நான் அந்த அளவு வைத்து நாங்கள் வந்து பணம் பரிமாற்றத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம் ஐயா.
0: நல்ல தமிழ், தொடு உணர்வோடு அளவீடுகளை வைத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களை யாரும் ஏமாற்றவும் மாட்டார்கள், உங்களிடம் வில்லங்கமாக நடக்க மாட்டார். என்ன, இறைவன் உங்களோடு இருக்கின்றார் இல்லையா?
2: ஆமாங்க ஐயா.
0: எவ்வளவு காலமாக இந்த பணியை நீங்கள் ஆற்றி கொண்டிருக்கின்றீர்கள் ஐயா?
2: இது வந்து ஒரு 10 வருட காலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் ஐயா.
0: சிறப்பு, மேலும் பல வருடங்கள் நீங்கள் சிறப்படைய சிறப்பாக பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த உங்களோட நான் கூறுவதையிட்டு தவறாக எண்ண வேண்டாம். இந்த பார்வை குறைபாட்டுக்கு ஏதாவது நீங்கள் வைத்தியத்தை அணுகினீர்களா, வைத்தியரை?
2: வைத்தியரை வந்து பார்த்து கொண்டுதான் ஐயா இருக்கிறேன்.
0: அவர் என்ன கூறுகிறார்கள்? நம்பிக்கை வச்சிருக்கின்றார்களா?
2: கடவுள் மேல நம்பிக்கை வைத்து தான் மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வருகின்றாங்க ஐயா.
0: அவர் தான் ஐயா எங்களுக்கு உதவி, வேறு யாரும் இல்ல.
2: எனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதெல்லாம் அவருடைய கடாட்சம் ஐயா. இறை அருள் இல்லாமல் இவை ஒன்றும் கைகூட மாட்டாது. உங்களுடைய இறை நம்பிக்கை மேலும் வளரட்டும், மேலும் சிறப்படைவீர்கள் நீங்கள். இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள்?
2: சிதம்பரத்தில் உள்ள சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தான் இந்த நம்பரை அறிமுகப்படுத்தினார்கள் ஐயா.
0: சிறப்பு, அவர் பலரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், உங்களையும் அறிமுகப்படுத்தியவிட்டு நாங்கள் பெருமைப்பட்டு அவருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். அவர் பலருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். எங்கள் முன்னேற்ற வானொலியில் அவர் ஒரு முதுகெலும்பாக இருக்கின்றார். அவர் வழிகாட்டினபடியால் நீங்கள் இங்கே வந்தீர்கள். அவர் நல்ல வழியை தான் உங்களுக்கு காட்டியிருக்க நல்ல. இதற்கு முன்பு வேறு வானொலிகளோடு இணைந்திருக்கின்றீர்களா?
2: காரைக்கால் எஃப்எம்ல இருந்திருக்கிறேன். பார்வை போனதுல இடையில தச்சு விட்டுருச்சு, மறுபடியும் அவரை இன்னைக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது. அதன் மூலயமா நான் வந்து இப்ப உங்கள்கிட்ட சந்திச்சிருக்கேன்.
0: இது உங்களுக்கு பிறந்த காலத்து பிறப்பிலிருந்து இந்த பார்வை குறைபாடு இருக்கிறதா, இடையிலே ஏற்பட்டதா?
2: இடையில நீங்க 2009 இந்த பாதிப்பு எனக்கு வந்து தலையில கட்டி வந்தது. அதன் மூலயமா ஆப்ரேஷன் பண்ணி பார்வை வந்து
0: பரம்சோதி. நீங்கள் பெரும்பெரும் பெரம்பொருளுடைய பெயரையே சூட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அவர் சிதம்பரத்திலே இருக்கின்றார். சிதம்பரத்திலே இருக்கும் சிதம்பரம் எங்களுடைய சந்தனராஜ் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் வந்து தொடு உணர்வை கொண்டுதான் இந்த இலக்கங்களை அழுத்தி எங்களோடு இணைகின்றீர்கள் அப்படித்தானே?
2: ஆமாங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. எத்தனை குழந்தைகள்?
2: 2 குழந்தைகள் ஐயா.
0: ஆண் குழந்தைகளா?
2: பெண் குழந்தை ஒன்று, ஆண் குழந்தை ஒன்று.
0: ஓ, ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. மேலும் நீங்கள் சிறப்படைய வேணும், உங்கள் ஃபேமிலி சிறந்து வாழ வேணும், உங்களுக்கு விரைவில் உங்களுடைய அந்த புலன் கட்புலன் சிறப்பாக வர வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் இறைவனிடம். மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் இறைவனை வேண்டுகின்றோம். என்ற கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் பிறந்த நாளிலே வந்திருக்கின்றீர்கள், அவருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக அது கைகூடும். முயற்சியை கைவிடாதீர்கள் ஐயா, முயற்சியை கைவிடாதீர்கள். சிறப்பு பரஞ்சோதி அவர்களே, ஆலயங்கள் செல்வதுண்டா? அருகிலே ஆலயங்கள் இருக்கின்றதா?
2: ஆலயங்கள் இருக்குதுங்க ஐயா.
0: நீங்கள் சென்று வருவீர்கள் என்ன?
2: ஆ, சென்று வருவோம்.
0: நன்றாக முறையிடுங்கள், நன்றாக முறையிடுங்கள், நிச்சயம் பலிக்கும், நிச்சயம் பலிக்கும். இங்கே உங்களுடைய சரவணன் வந்து கூறினார் தானே, கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் என்று. அது நிச்சயமாக பலிக்கும் ஐயா. என்னுடைய ஆசிகள் உங்களுக்கு, உங்களை விட மூத்தவன் நான், நல்லா எங்களுடைய ஆசிகள் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறார், அன்பாக ஆதரவாக. சரி, இன்று இதற்கு முன்பு இந்த வானொலியை கேட்டிருக்கின்றீர்களா? இன்றுதான் கேட்க
2: கேட்கின்றீர்கள்.
0: வாழ்த்துக்கள். இது கனடாவிலே அமைந்த ஒரு வானொலி, 36 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இது அநேகமாக தமிழ் வானொலி தான். அந்நிய அந்த சகோதர மொழிகளை வெறுப்பவர்கள் அல்ல, ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ். அந்த தமிழை நாங்கள் தமிழுக்கு செய்கிற தொண்டாக செய்கின்றோம். நீங்கள் எந்த நேரமும் இந்த இப்போ நீங்கள் பேசுகின்ற நேரங்களிலே ஒவ்வொரு நாளும் தினமும் இந்த நிகழ்ச்சி இருக்கும். ஏனைய நிகழ்ச்சிகள் வந்து ஒருவேறப்பி கொண்டு போகணும். என்னோடு உள்ள இந்த நேரொலி நிகழ்ச்சி இந்த நேரத்தில் நிகழ்வு நீங்கள் வந்து பங்கு பற்றி கொள்ளலாம். இன்று இந்த நேரத்தில் நீங்கள் வருவதற்கு உங்களை சார், நீங்கள் வெளியே செல்ல மாட்டீர்களானே, வீட்டில் இருப்பீர்கள், முடிந்த அளவு இருக்கலாம். 24 மணித்தாலும் உங்கள் வானொலியில் நிகழ்ச்சிகள் உண்டு, கேட்டு மகிழலாம்.
2: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
0: நன்றி பரஞ்சோதி அவர்கள். இன்று உங்களுக்காக என்ன பாடலை கேட்டு கொள்ள வேணும் என்று வந்தீர்கள்? என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்? அது பக்தி
2: பாடல் வந்து தமிழ் பாடல் வந்து ஐயா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா. இந்த பாடலை பதிவிடுங்க ஐயா.
0: அற்புதமான பாடல் உங்களுக்காக பதிவிடும். உங்களுக்கு பாடும் திறமைகள் நல்ல சாரீரம். இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த நேரத்தில் பாடுவோர் பாடலாம் என்று உலகளாக இருந்து வந்து பாடுவார்கள். சொந்த குரலிலே வார்த்தியங்கள் உணர்ந்தவரை நீங்களே தொலைபேசியிலே எங்களோட பாடி காட்டலாம். நாளை மறுநாள் இந்த நிகழ்ச்சி இங்கே இருக்கும். நாளை மறுநாள் நீங்கள் வரலாம், அழைத்து உங்களுக்கு இணைப்பு தருவோம். நீங்கள் பாடலாம், உங்களுக்கு விருப்பமான பாடலை தயார் பண்ணி எந்த பாடலும் பாடலாம். பக்தி பாடல்தான் பாட வேண்டும் என்ற அல்ல. வாழ்த்துக்கள் பரம்சோதி, மிக எங்கள் உள்ளத்தை தொட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அன்பு ஒரு உறவாக எங்களோட குடும்பத்தோடு இணைந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒரு உறவாக உங்களை நாங்கள் இணைத்து கொண்டு வருக வருக என்று வரவேற்று நீங்கள் கேட்ட பாடலை ஒலிபரப்பி மகிழ்ந்து கொள்வோம். இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு.
2: நன்றிங்க ஐயா.
0: நன்றி பரம்சோதி அவர்களே, வாழ்த்துக்கள்.
2: சரிங்க ஐயா,
0: நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். பக்தி வேளையிலே இறையருளால் என்று எங்களுக்கு ஒரு அன்பு உறவு கிடைத்திருக்கின்றார். அவரும் எங்களுடைய குடும்பத்திலே இணைந்து விட்டார் என்று தான் கூற வேண்டும். அழகாக பாடி தன் குரல் பதிவையும் தன்னுடைய நிலையையும் எடுத்து சிறப்பாக தமிழிலே உரையாடி சென்றிருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் அவருக்கு நல்ல சுபிக்ஷம் கிடைக்க வேண்டும் என்று, அவருடைய வாழ்க்கையை நல்ல ஒளி வீச வேண்டும் என்று இறைவனிடம் நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக யார் பிறப்புகின்றீர்கள்? இங்கே காத்து கொண்டிருக்கிறார் என்புடன் ஓம் நம சிவாய. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். ஓம் நமச்சிவாய. நச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு வந்து இணைந்து எங்களை மகிழ வைக்கும் ஆர் தேவா அவர்களே, நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம். சிறப்பாக உங்களை வரவேற்கணும். நலமாக இருக்கின்றீர்களா?
3: இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் போய்கிட்டு இருக்கிற இந்த எம்டிஆர் வானொலிக்கும் நன்றி தெரிவித்து, நல்லா இருக்கியா இன்னைக்கு ஜெயந்தி? நல்லா இருக்க, நல்லா இதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே
0: இருந்தேன்.
3: அமைதியா
0: இன்று பிறந்த நாள், கிருஷ்ணனுடைய பிறந்த நாள்ல எங்கள் வானொலிக்கு பிறந்திருக்கின்றார் பரம்சோதி என்றவர்.
3: ஆமா,
0: பரம்சோதி என்ற ஒரு ஒரு உறவு எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு எங்க மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அவர் பிறந்திருக்கின்றார் என்று இல்லையா?
3: லண்டன் சகோதரி பாடின பாட்டும் நல்ல அருமையா பாடினாங்க. பேச்ச கேக்க கேக்க எனக்கு
0: மகள் வந்து பாடும்போது நான் தூக்கத்துக்கு போற மாதிரி அப்படி ஒரு தாளட கிருஷ்ணனை தாண்டு சிறப்பா இருந்தவர் தந்தையாருடைய அவருடைய கணவருடைய சைவ பணி மிகவும் பிரபல்யமானது, மிகவும் போற்றக்கூடியது, வேண்டக்கூடியது. வாழ்த்துக்கள். சரி தேவா, அங்க உங்களுடைய அயல் எப்படி இருக்கின்றது இன்றைய கிருஷ்ண ஜெயந்தியிலே, கிருஷ்ண பிறந்த நாளிலே, கிருஷ்ணர் பிறந்த நாளிலே?
3: அதாவது 7 வயசுக்கு கீழே உள்ளது எல்லாம் கண்ணனும் பொம்பளை பிள்ளைகள்லாம் ராதையுமாவே வந்துச்சு.
0: வந்து
3: வீரம்மாவுக்கு இன்னைக்கு குதூகலமா இருக்கும். வீரம்மாவுக்கு இன்னைக்கு குதூகலம் தான்.
0: ஆமாமா, அவ ஒரே மகிழ்ச்சியா தளங்களை பார்ப்பதும், இங்க படங்கள் இந்த குழந்தை பிள்ளைகளை பார்ப்பதும், கண்ணாடி போட்ட கண்ணன் கூட வந்து விட்டாரு என்று தெரியுமா? அழகா இருக்கின்றது, மகிழ்ச்சி.
3: இந்த இது இன்னொன்னே நான் எனக்கு ஞாபகம் வந்தது வீரம்மாவை தான்.
0: வீரம்மா
3: இன்னைக்கு ஜம ஜாலியா இருப்பாங்க. உண்மையிலேயே அப்படியே அட்டகாசமா ட்ரெஸ் பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி கூட்டம் தான்.
0: அவைக்கும் ஒரு ஆனந்தம், அவைக்கு என்னன்னு தெரியாது, அவைக்கு ஒரு சந்தோஷமா
3: இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா, எல்லாம் விளையாண்டு விளையாண்டுகிட்டு போட்டோ
0: பிடிச்சுக்கிட்டு. பல அம்சங்களிலே இறைவன் பல உருவங்களை கொண்டு வந்து மக்களை மகள வைக்கத்தான் இருக்கின்றார். ஒருபோதும் துன்பப்பட வைப்பது குழந்தை உள்ளத்தோடு, குழந்தை பிள்ளையாக கூட குமரன் வருகின்றார், கண்ணன் வருகின்றார், அம்பாள் வருகின்றார், குழந்தையாக எல்லோரும் குழந்தை வடிவங்களிலே வந்து எங்களை மகள வைக்கின்றார்கள். குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் வந்து எங்களை மகள் வைக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு. அவர்கள் எல்லாம் தெய்வீக அனுக்கிரகம் பெறுவதற்காக இந்த காட்சிகளை, இந்த சம்பவங்களை, இந்த நாள் நட்சத்திரங்களை, அதனால் தான் நாளன் செய்யும் கோளன் செய்யும் என்று இப்படி சரவணன் கூறினார். நாளும் கோளும் நமக்கு என்று கூறியிருக்கின்றார்கள்.
3: ஆமாயா, நாலு கோளும் நம்மள ஒன்றும் செய்யாது, அது உண்மைதான். அது இந்த இதெல்லாம் நாலு கோளு இதை பாக்குறது நம்மளுடைய நம்பிக்கைக்காக தைரியத்துக்காக தான் பாக்குற மொழியா, அது ஒண்ணும் நம்மள ஒண்ணும் பண்ணாது.
0: அந்த நம்பிக்கை எப்படி வருதுன்னா, நம்பிக்கை எப்படி வருதுன்னா, எங்களுக்கு கைகூடக்கூடிய விஷயங்கள் வருவதே நல்லதாகவும், எங்களுக்கு உள்ளுக்கு தெரிஞ்சு நிலவராதுன்றதே கூட அதை வாங்கி விடுவார். எங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொண்டோம். மறுபடி வருகின்ற நாள் கோளெல்லாம் நமக்கு நன்மையைத்தான் செய்கின்றது, நன்மையைத்தான் செய்கின்றது.
3: ஆமா, நெல் விளைச்சா நெல் விளையாம இருக்காது, நமக்கு அவங்களுக்கு நம்பிக்கை.
0: சரி, என்ன பாடல் பக்தி பாடலாக என்று நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
3: இந்த கோகுலத்துக்கு ஒரு மொழி அந்த பாட்டு இல்லன்னா புல்லாங்குல
0: கோகுலத்து பசுக்கள் எல்லாம், கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் பெயரை கேட்டால் நாலு வடி பால் கறக்குது, அதுதான் அந்த பாட்டு தானே?
3: அந்த பாட்டு தான்
0: சிறப்பா. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கொண்டு வரும் அந்த பாடல, கோகுலத்து.
3: அதே மாதிரியா இந்த கோயில் எல்லாம் பார்த்தேன், இந்த வயசானவங்க எல்லாம் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு அந்த வீட்டு கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு கேளுங்கய்யா, அந்த பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு ராதா கண்ணா கிருஷ்ணா அப்படின்னு வயசானவங்க எல்லாம்
0: உட்காந்துட்டு
3: கை தட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஆட விடுதுவோம். ஆனா எல்லாம் எல்லா பிள்ளைகளும் ஆடுது,
0: தொட்டு பார்ப்பார்கள், முத்தம் கொடுப்பார்கள், அணைப்பார்கள்.
3: அது ஒரு நிம்மதி, அவங்க நிம்மதி. வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு, அது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்.
0: அதனால தானே
3: வயசானவங்களுக்கு எல்லாம்
0: கூறப்பட்டிருக்கு, யாழ் இனிது குழல் இனிது என்பர்
3: இனிது. ஆமா,
0: தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள். யாழ் நல்ல இனிமை, குழல் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் கூறுவார். இவற்றையெல்லாம் விட மேலானது சிறப்பானது குழந்தையினுடைய மழலை. அது மட்டுமில்லாமல் குழந்தையினுடைய திருவிளையாடல், அது சிரிக்கும் போது, அது காலாடு ஆட்டும் போது, நடக்கும் போது, கண்ணால பார்க்கும் போது, திரு திருவண்டெல்லாம்
3: ஓடிக்கொண்டிருக்கும்
0: துன்பம் எல்லாம் தீர்ந்துவிடும்.
3: எந்த உலக பெரிய துன்பமா இருந்தாலும் குழந்தை உள்ள பார்த்தோம்னா போயிடும்.
0: குழந்தையை பார்த்து மகள் வராது. நாங்கள் குழந்தை உள்ளத்தில் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஒரு பெரியவர் வந்து கண்ணன் பழசம் போட்டு வந்தால் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஒரு குழந்தை சும்மா வந்தாலே கண்ணா வாடான்னு தான் கூப்பிடுகிறோம். சும்மா அந்த உடுப்பு இல்லாமல் வந்தால் கூட கண்ணன் என்றுதான் நாங்கள் அழைக்கிறோம்.
3: கண்ணா, ஆமா, தானாவே வந்துடுறியா கண்ணா அப்படியேப்பா அப்படிங்கிறது. பெண் குழந்தைகளோட கண்ணான்னு தான் கூப்பிடுவோம்.
0: பெண் குழந்தைகளை கூட கண்ணான் தான் அழைப்பார்கள். இது என்னுடைய கடைசி மகள், அவ இப்ப திருமணமாகி பெரியவள், வைத்தியத்துறையில் இருக்கின்றார். ஆனால் இப்பொழுதுனா கண்ணாண்டு தான் நடைப்பேன் அவரை. கண்ணாண்டா அவருக்கு பெரிய ஆனந்தம். அப்பா தாரி என்ன, அப்பா என்ன, கண்ணாண்டு தான் நடைப்பார். அவருக்கு அது ஒரு பெருமை, எனக்கும் அது ஒரு பெருமை. கண்ணாண்டு கூறுவதில் எனக்கு அவருக்கு வேறு பெயர், தம்பாளுடைய பெயர், ஆனால் கண்ணாண்டு அழைப்பேன் அவர். அந்த ஆண் குழந்தை என்ன பெண் குழந்தைன்னு நாங்கள் சின்ன பாடா கண்ணா அப்படின்னு தான் அழைப்போம். வா கண்ணா வா, அது ஆணவ பெண்ணும்
3: வா கண்ணா வா. ஆமையா ஆமையா. இன்னைக்கு நானே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சியா, எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு பிள்ளைகள், இங்க இங்கடா இருந்துச்சு இவ்வளவு பிள்ளைகள்ட்டு, ஏன்னா எல்லாம் அவ்வளவு வந்துருக்கு அப்படின்ட்டு எல்லாம் வேதம் போட்டுக்கிட்டு ரொம்ப மன நிம்மதியா இருந்துச்சு.
0: கவலைப்படாதீர்கள், வருத்தப்படுது, அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களிடம் ஒரு கண்ணன் வருவார் தானே. இவர்களை போல உடுப்பு போட்டு படத்தை போட்டு வாழ்த்துக்களை. நாங்கள் நினைப்பதெல்லாம் நடப்பதற்கு ஆண்டவனுடைய துணை வேண்டும். அவருடைய துணையின்றி எதுவுமே நடவாது. அதனால் ஆன்மீகம் நாங்கள் பேசிக்கொள்ளும். ஆன்மீகம் ஆண்டவன், ஆண்டவனை நம்புங்கள். அதனால் தானே இன்னும் ஒரு பாடல் எங்களுடைய இஸ்லாமிய பாடல் ஐயம் ஹனீபா ஐயா தந்தாரே ஒரு பாடல், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை.
3: இல்லை என்று சொல்லுவது கண்டிப்பாயா. உங்க வாக்கு பலிக்கியா, எனக்கு உங்க உங்களை தான் நம்புவேன். உங்க உங்க ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான் எனக்கு.
0: இன்று ஒரு நல்ல ஒரு அன்பர் வந்து இணைந்திருக்கின்றார் எங்களுக்கு, பரம் சு.
3: ஆமாயா ஆமாயா.
0: அவர் எல்லோரையும் விட வல்லவர் ஐயா, கொஞ்சம் வல்லவனாக நல்லவனாக கூறுவோம்ல, எங்களை விட வல்லவர் ஐயா. எங்களால் முடியாத ஒன்றை அவர் நிகழ்த்தி சாதனை காட்டுகிறார் பார்க்கவில்லை.
3: இல்லையா, அது சரி பண்ணிடுவாங்க,
0: செய்து விடுவார்கள் இறைவன் அருளால. இல்லை, ஆனால் துணிந்ததை அந்த கர்மத்தை செய்கின்றார் அவர். யோசித்து வாருங்க, நாங்கள்
3: செய்யணும். வந்துருங்க, நிறைய கண்ணு இப்ப இறந்தவங்க கண்ணெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. கண்ணு கிடைச்சா அவருக்கு கண்ணு வந்துடும்,
0: அவருக்கு கிடைக்கும். அவருக்கு
3: ஒரு கண்ணு
0: இறைவன், இறைவன் தொண்டுதான் அவர் செய்வது என்றால், இறைவனுக்கு தூபம் பத்தி குச்சி, அதுக்கு பேரே பத்தி குச்சி என்று கூறுவோம். ஊதுபத்தி என்று சொல்றதை ஊது பத்தி, பத்தி குச்சி என்று கூறுகின்றோம். அந்த பக்தியிலே ஈடுபட்டு அந்த பக்தியாக இறைவனுக்கு அதை கொடுக்கும்போது அவர் கொடுக்கின்ற ஊதுபத்தியினால் இறைவனுக்கு தீபம் காட்டப்படுகின்றது இல்லையா. அந்த இறைவன் கருணை அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். பேருமே பரம் சோதி. வாழ்த்துக்கள். நல்லது தேவா, இணைந்து
3: மகிழ்ந்தோம். நன்றி நன்றி நன்றி. மீராமாவுக்கு இன்னைக்கு குதூகலமா இருக்காங்க, நல்லா இருக்கட்டும்.
0: வாழ்த்துக்கள். கொஞ்சம் கொஞ்சம் வைத்தியவர சோதனைகளோடு இன்று காலை வைத்தியரோட அழைப்போடு தான் இருக்கின்றார். இருக்கின்றார், விரைவில் வந்து விடுவார். அவரை கண்ணன் விட
3: மாட்டார். நன்றி. பொறுமையா வட்டியா, நல்லா இருக்கும்.
0: வாழ்த்துக்கள்.
3: உங்களுக்குதான், அதான் உங்களுக்குதான் பாரமா இருக்கேன்னு சொன்னா.
0: இல்லை இல்லை, ஒரு பாரம் இல்லை. நன்றி நன்றி தேவா, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் பேரைச்சுன்னா ஓம் நாலு படி பால் வடக்கு.
3: நன்றி நன்றி.
0: சுரக்கம், அருள் சுரக்கன்று. சிறப்பான இந்த வேளையில அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு நான் இருக்கும் வேளையில வருகின்றார் எங்களுடைய ஆன்மீக தொண்டு புரியும் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
4: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம் அப்பா.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த மகனே, உங்களுக்கு நல்ல முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? ஆன்மா ஆன்மீகம் முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
4: ஆன்மீகம் முடிந்த எல்லாம் திரும்பி விட்டேன்.
0: வந்து விட்டு இன்று கிருட்டிணன் பிறந்த நாள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
4: அனைத்து இல்லங்களிலும் சிறு குழந்தைகள் உள்ள இல்லங்கள் அனைத்திலுமே அது எந்த மதமா இருந்தாலும் சரி, அந்த கிருஷ்ணர் மாத்தி குழந்தைங்களை கிருஷ்ணராக எல்லாம் அழகு
0: ஐயா, அவர்கள் வீடுகள் பணிய இல்லை, அந்த வலைத்தளம் எல்லாம் அவர்கள் தான் ஆட்சி ஏற்று விட்டார்கள் என்று.
4: உறவினர்கள் மதத்துக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு
0: அப்பாற்பட்டு,
4: ஐயோ அவ்வளவு சந்தோஷம் ஐயா. அந்த குழந்தைங்களை பார்க்கும் போது நமக்கு
0: குழந்தையும்
4: தெய்வம் ஒன்றுங்கிறது, இவங்களை பார்க்க அந்த வேஷம் படும் போது பாக்குறது தான் நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
0: சிறப்பு, மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் செய்த குறும்புகள் அதுகளெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அழகாக இருக்கு. இது வந்து வலைத்தளத்தை பார்க்கும்போது யாரடா எத்தனை கண்ணனை பார்ப்பது ஐயா, ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே என்றது இதுதான் காரணம். இதெல்லாம் பார்க்கற ஆயிரங்கண் போதாது, எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான கண்மணம் எங்க பார்த்தாலும் கண்ணன் தானே, எங்க பார்த்தாலும் கண்ணன் தானே.
4: ஆமா ஆமா, எங்க பார்த்தாலும் ஆண் வேடம் பெண் வேடம், ஆண்பால் பெண்பால் கிடையாது, எல்லாருமே கண்ணனா வந்துடுறாங்க.
0: நாங்கள் கண்ணா வந்துதான் அழைத்துக் கொள்வோம். கண்ணா
4: அவங்க வீட்டுல இன்னொரு இன்னொரு ஆண்பால் பெண்பால் இருந்து அவங்க வந்து ஆய மாறி இருக்காங்க. ஆமா,
0: பார்க்கும்போது வளத்தளத்தை திறந்தால் கண்ணன் தான், எங்க பார்த்தாலும் கண்ணன், எங்க பார்த்தாலும் கண்ணன்.
4: ஆமா ஆமா, ரொம்ப மகிழ்வா சந்தோஷமா இருந்துச்சு அந்த அந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது.
0: வீடு
4: வந்துட்டீர்கள்,
0: பூஜை செய்யும் போது மின் வந்தது, மின் மின் நின்று விட்டது என்று கூறினார். உங்களுக்கு இப்ப வந்திருக்கா, மின் இருக்கின்றதா இல்லையா?
4: பனி
0: வேலைகள் நடக்கின்றது, புனரமைப்பு செய்கிறார்களோ?
4: ஆமா, இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கும். வெப்பம் அதிகமா
0: இருக்கிறதுனால
4: உபயோகம் அதிகமாப்படுத்தல, உங்களுக்கு அதனால பாதிப்பு அதிகமா
0: இருக்கலாம் இருக்கலாம். அநேகமான இடத்தில் கணனிகளும் பலதாக இருக்கின்றன, செயலிழந்து விட்டது. எனக்கு எங்களுக்கு தான்
4: நடைபெற்று
0: சாதாரண வெப்பம் என்பது சாதாரணமா. சிறப்பு. இனிமே நான் இந்த வேலையில என்ன பாடலை கேட்போம்?
4: அம்மா கே பி சுந்தரமா பாடின பாட்டு தான்பா. என்ன புளிஞ்சி ஒரு பாட்டு பாங்கல்ல, நான் பழத்தை புளிஞ்சு, அந்த பாட்டுவா?
0: பிழிந்து முருகா நீ ஏறிப்படி கோணத்துடன் ஆண்டியானாய், அற்புதம். இன்னும் அந்த பாடல எத்தனையோ பேர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவதந்த ரசனை இன்னும் வரவில்லை ஐயா எனக்கு.
4: ஆமா ஆமா, அவங்க மட்டும்தான், அவங்களுக்கே அது பொருந்தது, வேற யாருக்கும் பொருந்தல. அவங்களோட ஆதங்கத்தை நல்லா வெளிப்படுத்திருப்பாங்க. சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா, நமக்கு அந்த அப்ப தெரியல சுட்ட பழம் சுடாத. இந்த மண்ணை ஊதும் போதுதான் தெரியுது, ஆகா சுடுது அதான் ஊதுறாங்க அப்படின்னு. அப்பதான் அப்பவே அப்பவே முருகன் எந்த அளவுக்கு யோசிச்சு பேசியிருக்காரு.
0: தமிழ்லயே அவ்வளவு ஆர்வம், அதிலும் அவ்வையும்.
4: ஆமா, தமிழ் கடவுள்
0: அதுவும் அவ்வையும் தமிழ் கேட்கவருக்கு பேரும். அவர் மாம்பழம் கிடைக்கவில்லை என்று அந்த கதையின்படி, மாம்பழம் கிடைக்கவில்லை என்று எல்லாத்தையும் விட்டு உறைந்து விட்டு வந்து மலையில இருக்கின்ற கோபத்துல
4: தாய்
0: எவ்வளவு எல்லாம் பெற்றதாய் சக்தி எவ்வளவு கூறி பார்த்தா. ஆனால் தமிழ் தாய் வந்தவுடன் எனக்கு அதி உரிமை உண்டு என்ன கேக்குறது பா, இவன் கேக்குறா அந்த பாடலன்னு. தமிழுக்கு உரிமை உண்டு என்று சொல்றான், அவனை அழைத்து போவதற்கு. உன் தத்துவம் பிழை என்று சொல்லவும் தமிழுக்கு உரிமை உண்டு என்று கூறுகிறான், அடித்து
4: கூறுகிறான்.
0: அவரோட விளையாட வேணும்னு நாவல் மரத்துல வந்து இடையன் போல இருந்தோண்டு, இப்ப வந்து வெயில்ல இருக்க பசி அண்ணாந்து பார்த்து விட்டு பசிக்கிறது பழம் போடுன்றோன்னு அவர் உடனே இவர் சுட்ட பழம் வேணுமா சுடாத
4: சுடாத பழம் வேணுமா.
0: அவர் இந்த சிறைவேன் போட்டவுடன் இவன் எடுத்து அதுல மண் ஒட்டி விட்டது ஊதி பார்க்கும் போது அவர் கேட்கிறார், நன்றாக சுடுகிறதா, நன்றாக ஊதுங்கள்
4: முதலே
0: நினைக்கிறார். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற போது அவருக்கு புரியவில்லை. இவ்வளவு தமிழறிஞர்
4: புரியாது,
0: இவ்வளவோ அறிஞர், இவ்வளவோ அறிஞர். இப்ப நாங்க சுட்டதுன்னா என்ன, அவர் புட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்டு என்னை சோதித்த குமரா அப்பா, அப்பதான் நமக்கு புரிந்தது முதுமையடைந்து விட்டேன் நான் என்பதை சுட்டி காட்டுகிறார் என்று. ஞான பழத்தை புளிந்த அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடல். ஆனால் அந்த பாடல் ராகத்தை கனவேர் எடுத்து பாடுகிறார்கள், ஆனால் அந்த அவனுடைய அந்த சாரீரம் இவர்கள் யாருக்கும் இல்லை. அதே போன்று
4: நிச்சயமா நிச்சயமா கிடைக்காதுப்பா, அவங்களுக்கு மட்டும்தான்ப்பா, அவங்களுக்கே உரித்தான உண்டு, வேற யாருக்கும் அது கிடைக்காது. ஆமா, யாரு போனாலும் அது முழுமையடையாது.
0: காரணம் இறைவன் மீது உள்ள பக்தியும் தமிழ் மீது உள்ள பற்றும்தான் அவவுக்கு.
4: இயற்கையாவே அவங்க வந்து அந்த பக்தியில ஈடுபாடு அதிகம். அதுவும் சினிமாங்கிற நடிப்புங்கிறது வந்து நமக்கு தான் நடிப்பா நினைக்கிறோம். அவங்க வந்து அதுலயே வந்து மூழ்கிட்டாங்க. அவங்க நினைக்கல, அவங்க அவங்க வாழ்ந்து காட்டிட்டு
0: போயிட்டாங்க. சங்கீதத்தை நன்றாக கற்றுணர்ந்தவர். அவர் சாரீரம் அதை கேட்டது போல் வந்தது. ஆனா நடித்த பாத்திரங்கள் அத்தனையும் பக்தியோடு தான் அவர் வந்து பக்திக்கு ஆன்மீகத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவர். ஒரு சாதனையை படைத்தபட்டு சென்று விட்டார். இப்பொழுது அற்புதமாக வந்து அன்பு உறவுகள் வந்து ஆன்மீகத்திலே கலந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி தெரிந்தவரை பேசி அறியாதவற்றை நாங்கள் அறிந்து அவர்கள் தெரியாதவற்றை அவர்களும் பெற்று இதில் பொது அறிவுகளை நாங்கள் பெற்று
4: அவங்களுக்கு பேரன் அடுத்த வருஷம் கிடைக்கணும்னு சொன்னது அவரு வந்து அவரு அந்த அடைஞ்ச ஆனந்தத்துக்கு அளவே கிடையல. அவரு சொல்ல சொல்ல உங்க அப்பா வாயால வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதே மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு அவரு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இல்ல இல்ல அதான் சொல்றேன் நானு. அது ரொம்ப இயல்பா அந்த வார்த்தை வந்து விழுது பாருங்க. அது அது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு. உங்களுக்கும் அது வந்து அது மாதிரி பேச போறேன்னு தெரியாது. அவருக்கும் இந்த வாசகம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், இந்த வார்த்தை கிடைக்கும் அடுத்த ஆண்டு அப்படிங்கறது வந்து எதிர்பார்க்காம அவரு சாதாரண நிகழ்ச்சியை பத்தி பேசுறதுக்கு தான் வந்தாரு அவரு. ஆனா அவருக்கு வந்து இவ்வளவு சந்தோஷம் வந்து நீங்க கொடுத்துட்டீங்க. அவரு அவருக்கு கிடைச்ச இன்பத்தை தாண்டி இப்ப நாங்களும் அந்த இன்பத்தோட நாங்க வந்து ரொம்ப மூழ்கி போயிட்டோம்ப்பா.
0: ஒவ்வொருத்தரோடும் நான் பழகிறது ஐயா உள்ளன் போடுதான். அதனால தான் வார்த்தைகள் வருகின்றது. ஏனென்றால் நான் அடிக்கடி கூறுவேன், உற்றார் உறவினர் யாருமில்லாத ஒரு அகதிகளாகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். அவர்களோடு நாங்கள் பேசும் பொழுதெல்லாம் ஒருவரும் ஆனந்தத்தோட பழக முடியாத ஒரு ரணம் எங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றது. ஒவ்வொருத்தர் உள்ளத்துக்குள்ளே யாரும் இங்கே நன்றாக இருந்துவிட்டு இங்கே வரவில்லை. இவ்வளவு ரணங்களோடு நாங்கள் இங்கே வந்தோம். வந்த இடத்தில் எங்கள் வானொலியில வந்து எம்மவர்கள் பேசும் பொழுதும் இந்த நிலை மனதுக்குள்ள இருந்தோண்டு அதைத்தான் உறுத்திக்கொண்டு அந்த வழிக்குத்தான் எங்களை பேச வைக்கும். ஆனால் என் தொப்புள் கொடி உறவுகள் என்று அன்று கூறி தந்தார்கள். அந்த உறவுகளாக நீங்கள் அனைவரும் வரும் பொழுது இவற்றையெல்லாம் மறந்து உண்மை அன்போடு தான் நான் என் உண்மையான உறவுகளுக்கு தான் என்னுடைய எண்ணம். இந்த வானொலியில என்ன செய்தாலும் எனக்கு இது வானொலி அதுக்கு என் மகளுக்கு தான் நன்றி கூற வேண்டும். அவர் 30 வருடம் 30வது வருடம் 20 எத்தனையாவது வருடம் 30வது வருடத்தை தொடப்போகின்றோம். அதுவரைக்கும் ஆண்டு கொண்டிருந்த வழியில் என்னை இப்போ 20 வருடங்களுக்கு கிட்ட என்னை எங்கெல்லாம் சொன்ன மனிதன்னான் பல்கலை வித்திரந்து ஆசிரியராக இருந்து லோவெல்லாம் செய்த வழியில் என்னை கொண்டு வந்து அமர்த்தி இதில் இருத்து விட்டார். இது என்னை பற்றி கொண்டது. இப்பொழுது நீங்கள் எல்லோரும் உள்ளத்தை பற்றி கொண்டு விட்டீர்கள். விட்டு விலக முடியாமல் இருக்கின்றேன் நான். பூசைகள் செய்து நட்சத்திரங்களை எல்லாம் கேட்டு அங்கே அபிஷேகங்களை செய்து ஆண்ட கடவுளபடி அந்த பிரசாதங்களை எல்லாம் அது நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புலனத்தில் அனுப்பினாலும் எனக்கு நேரடியாக கிடைத்தது போன்ற அந்த உணர்வு எனக்கு இருந்தது.
4: இல்லப்பா நான் ஒரு தடவை உங்களுக்கு அனுப்பணும் சொல்லாம செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கான
0: சூழ்நிலைகள்
4: வாங்கி வச்சிருக்கேன்.
0: அது தேவையில்லையா?
4: உங்க கைக்கு கிடைச்சுன்னா ரொம்ப
0: அதை படிக்கும் போது
4: சந்தோஷமா இருக்கு எனக்கு.
0: அதை படிக்கும் போது அவ்வளவு தெம்பாக இருந்தது ஐயா. எல்லோருக்கும் நான் அடைமொழி வைத்து பெயர் குறிப்பெயர்கள் வைத்து செல்லமாகத்தான் அவர்களை அழைத்துக் கொள்வேன். தானாக வந்து சந்தோஷம் இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேரை சூட்டிக்கொள்வது இதனால்
4: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம்
0: மகிழ்ச்சிக்குரிய ஏன்னா மனதிலே படுகிறது. அப்படித்தான் உள்ளார்ந்து நான் உணர்ந்து என்னுடைய உறவுகளாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். 1 வருஷம் 2 வருஷமா எத்தனை நீங்கள் எல்லாம் எத்தனை வருஷம் என்னோட பழகி கொண்டிருக்கின்றீர்கள்.
4: இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான்ப்பா கொரோனா காலத்துல
0: தான் வந்து விட்டீர்கள். கொரோனா காலம் நீங்கள் தானே ஐயா முகவங்கி எல்லாம் செய்து மருத்துவம் உள்ள முகவங்கி எல்லாம் விநியோகம் செய்து
4: மூலிகை முகக்கவசம் மூலிகை
0: கொரோனாவுக்கு முன்பே வந்து விட்டீர்கள் நீங்கள். கொரோனா காலத்தில்
4: வந்து கொரோனா இருந்தது உங்களோட நாங்க.
0: ஓ, கொரோனா காலத்தில் முக கவசம் நீங்கள் விநியோகம் செய்தீர்கள், மூலிகை முகக்கவசம்.
4: மூலிகை முகக்கவசம்.
0: அப்படி குழந்தைகளை நான் பத்மினி சித்தார்த்தன் பேர குழந்தைகளாக தான் நினைத்து பழகி கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், வேறு சம்பாத்தியம் தேவையில்ல. மாட மாளிகைகள், ஆடை ஆபரணங்கள், அணிகலங்கள், வாகனங்கள், பணங்கள், அது ஒன்றுமே இல்லை. உறவு பந்தம் அது கூடி பிறந்தோ அல்லது என் இரத்த உறவிலே தான் இருக்க வேண்டும் என்று அல்ல. மனித இனம் எங்கிருக்கின்றதோ அங்கு அன்பு பாலிக்க வேண்டும், எல்லோருடன் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும். அது கிடைப்பது அரிது ஐயா, உண்மை அன்பு கிடைப்பது அரிது. உண்மை அன்பு கிடைப்பது அரிது. நன்றி மகனே.
4: மேலும்
0: இது இறைவனுடைய கொடை. இன்றைய பிரபு கிருஷ்ணருடைய பிறந்த நாளில் இதை பற்றி பேசி மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள் என்றும் மகளுடன்.
4: அப்போ இன்னைக்கு வந்து இன்னொரு இதுப்பா, கிருஷ்ணருக்கு பிறந்த நாள் இருந்து நமக்கு வந்து எப்போதும் போல இந்த தேய்பிரா அஷ்டமி பைரவருக்கு அபிஷேகம் சிறப்பு அபிஷேகம்லாம் நடந்துச்சுப்பா இன்னைக்கு. அதெல்லாம் நான் வந்து அந்த இது எடுத்து காணொலி எடுத்திருக்கேன் உங்களுக்கு. அதெல்லாம் இது டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இரவு இல்லைன்னா காலையில் அனுப்பி வைக்கிறேன்.
0: இந்த வேளையில் மாலிங்கம் அதை குறிப்பிட்டிருந்தார், அங்கே போகாலும் பைரவரிடம் போகிறது சிறப்பு என்று சொன்னார் இந்த அட்டமி நாளை.
4: ஆமாம், தேய்பிரா அஷ்டமி தான் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு கண்ணோட பர்த்டேவும் சேர்ந்ததுனால ரொம்ப ரெண்டு விதமான சிறப்பாக போயிட்டு இன்னைக்கு.
0: நல்லது, ஞானசேகரம் பகிர்ந்து கொண்டோம் நல்ல பக்தி படையத்தையும் உண்மை அன்புகளையும். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் ஒளிபரப்புவோம். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.
4: நன்றி அப்பா, நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும்
0: சந்திப்போம். அடுத்த உறவாக அன்பு மகள் ரேவதி, நீங்கள் வருகின்றீர்கள், வர வேண்டும் மகளே. ரேவதி வணக்கம்.
5: அப்பா வணக்கம். அப்பா
0: வணக்கம் மகளே. வாய்நிலை அப்பா அப்பா என்று அழைப்பதில் நீங்கள் வல்லவர். எனக்கு எத்தனை பெண் குழந்தைகள் பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள். சிறப்பு ரேவதி, நலமா இருக்கின்றீர்களா?
5: நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக, மகிழ்வாக, சிறப்பாக இருக்கின்றீர்கள் என்று கிட்டுன பிறந்த நாள் எப்படி, கிட்டுனருடைய பிறந்த நாள் எப்படி இருக்கின்றது?
5: கொண்டாடினோம் அப்பா, நன்றாக கொண்டாடினோம்.
0: நன்றாக கொண்டாட. குழந்தைகளுடைய படங்கள் எல்லாம் இப்ப நாங்கள் வெளியே சென்று பார்க்க தேவையில்ல, உள்ளே இருந்தபடியே கிட்டுனர் எங்களுக்கு கண்ண அவதாரம் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் புலனங்களிலே. பார்த்தீர்கள் ஆனே? வெளியே சென்று பார்த்தாலும் உங்களுக்கு இங்கே இல்லை, அங்கே பார்த்தாலும் இங்கு பார்த்தாலும் கண்ணனுடைய வேஷத்தோடு திரிவார்கள் எல்லாரும் ஆலயங்களில் அஞ்சு நாக்கள் எல்லாரும். ஒரு ஆனந்தம், ஆனந்தமானது. இதுல வந்து இன்று அட்டமை தினம், அதுவும் தேய்பறை அமரபக்க அட்டமி. அந்த அட்டமி நாளிலே அதை நாங்கள் நல்ல கர்மங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த நாளையில் பிறந்துதான் அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்ற கிருஷ்ண அவதாரம் தோன்றியது. அதுதான் அந்த அமரபக்க அட்டமி தினத்திலே அவர் பிறந்திருக்கு. அஷ்டமி என்பது எங்கட மொழி தமிழில் வரா தமிழ் வார்த்தை அல்ல. அதில் ஈஸ்வரர் என்றபடியால் அது வந்து வட எழுத்துக்களே சம்மந்தப்படுகிறது. அவர்களுக்கும் கிட்டிருக்கிறார்கள். உண்மையாக கிருஷ்ணர் என்பதற்கும் இஷ்வந்து எங்களுடைய இதில் பெறாது. கிட்டுனர் என்பதுதான் நாங்கள் தமிழிலே பேசிக்கொள்ள வார்த்தை. கிட்டுனருடைய பிறந்த நாள் ஜெயந்தி என்பதும் தமிழ் வார்த்தை அல்ல, ஜனனம் என்பதும் அல்ல, பிறந்த நாள் தான். அவருடைய அகவை என்று கூறலாம் தமிழில், அகவை. இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு இப்படி பேசுவது ஏனென்றால் பொக்கிஷத்துக்கு உதவும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம். சரி, அவ கிருஷ்ணர் அகதை அகவை என்று எல்லோரும் மகிழ்வாக கொண்டாடி கொண்டு தர்மம் நிலைக்க வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும் என்று குழந்தையாக பிறந்ததிலிருந்தே அந்த கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். அவர் பிறந்து வளர்ந்து மகாபாரதம் என்ற இதிகாசத்தை உருவாக்குற அளவுக்கு தர்மத்தை வெல்ல வைக்க எத்தனையோ தந்திர உபாயங்களை கற்பித்து மாய வித்தைகளை செய்து மாயவன் என்ற பேரும் அவருக்கு இருக்க ஒரு பேர் மாயக்கண்ணன் என்று. அவர் தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவர். அந்த அது தெய்வம், அந்த தெய்வத்தை நாங்கள் வணங்குவதற்காக இன்றைய நாளை கொண்டாடுவோம். இரண்டாவது, அந்த குழந்தையை குழந்தை உருவத்திலே வைத்து கொண்டாடுவதனாலே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. குழந்தை இதோ இந்த தெய்வம் முன்னாலே அது இந்த குழந்தையின் வடிவத்திலே இருக்கின்றது. அந்த குழந்தை பருவத்தை அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் அணைக்கின்றோம். எல்லோரும் எந்த குழந்தையாக இருந்தாலும் உடனே அதை பார்த்து நாங்கள் லயிக்கின்றோம், ரசிக்கின்றோம். அந்த வகையில் கண்ணனும் குழந்தை அவதாரமாக வந்து எங்களுக்கு உள்ளத்திலே புகுந்து விட்டார். அவர் வளர்ந்து வந்து எங்களுக்கு நன்மையை செய்வார். கண்ணனிடம் சொன்னால் எல்லாம் பலிக்கும், கண்ணன் நினைத்தாலே நன்மை பயக்கும். அந்த தலையோடு வருவது தலைப்பாகையோடு போகும். கடவுளை நினைந்தால் என்று கூறுவோம். அது பாரதத்திலே அழகாக காட்டப்பட்டிருக்கின்றது. கர்ணன் திரைப்படத்திலே காட்டப்படுகின்றது தானே அம்மா? கர்ணனுக்கு அர்ஜுனால் உதவப்பட்டுவிட்ட நாக அஸ்திரம், அந்த அஸ்திரம் போனால் தலையெடுக்காமல் திரும்பாத ஏதோ ஒன்றை தட்டி கொண்டுதான் வரும். அதனால் கிருஷ்ணர் தன்னுடைய பெருவிரலால் மெதுவாக அந்த தேரனை அழுத்தினவுடன், அவர் பலம் வாய்ந்த கடவுள், அழுத்தினவுடன் அவருடைய உருவம் கொஞ்சம் பதிந்தது. நேராக வந்த அம்பு தலை பாகையை தட்டிவிட்டு போய்விட்டது. அதைத்தான் நாங்கள் கடவுளை நம்பும் பொழுது தலைப்பாகையோடு போனோம். ஆனால் துன்பம் வந்தே ஆகும், அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அதற்காகத்தான் ஆன்மீகத்தை நாங்கள் நாடுகின்றோம். அதிலே எங்களுடைய மதமான இந்து மதம் சைவ மதத்திலே குடும்பமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது தெய்வீக அவதாரங்களை. அப்பா, அம்மா, மாமன், மச்சான், அண்ணா, தங்கை என்றெல்லாம் அங்கே உறவு முறைகள் இருக்கின்றன. வாழ்க்கையில் நாங்களும் உறவுகளோடு தானே வாழுகின்றோம். அதுதான் அந்த ஒரு சிலர் கேட்பார், கடவுள் ஒருவன் தானே, கடவுள் ஒருவன் தானே, என்ன இப்படி கணக்க வச்சிருக்க? அதெல்லாம் அவதாரங்கள். ஒரு நன்மைகள் செய்யும் பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் எடுக்கின்ற அவதாரங்கள். அந்த நேரத்தில் அந்த அவதாரத்தை எடுக்க வேண்டும். இரணியனை வதம் செய்யவன் இரணியன் என்ற கொடியவன், இரணியன் என்பது ஆணவம், அங்கே நரசிம்மர் என்பது விஷ்ணுவுடைய ஒரு அவதாரம். நரசிம்மர் வந்து அவர் கேட்ட வரங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து விடுவார் சிவபெருமான். அந்த வரங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தப்பாக நடக்கின்றார். இங்கும் அப்படித்தான் நடைபெறுகிறது. இல்லை பாவம் பார்த்து இரக்கம் பார்த்து ஒன்றை செய்ய போனால் பழி செய்வார்கள். அவர் செய்யும் பொழுது அவரை அழிப்பதற்கு உபாயங்களை தேடிக்கொண்டு போகின்றார். ஒரு வகையில் இறுதியாக நகத்தினாலே அவரை கொல்ல முடிந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் மண்ணிலோ விண்ணிலோ வந்து யாரும் என்னை தாக்க முடியாதோ, மண்ணுக்கு மண்ணுக்கு இடையிலே தூக்கி காலிலே வைத்து கொண்டு அந்தரமான இடத்திலே அவற்றை கால் நிலத்தில் முட்டவில்லை, மேலே வைத்து கொண்டு இரண்டு நகங்களாலும் தடியால கத்தியால வாழால ஒன்றாலேயும் கொல்ல முடியாது வரம் இருக்கு அவருக்கு. நகம் அவர் கேட்க மறந்தவர். நகத்தாலே நர சிம்மராக வந்து சிம்மனுடைய நர நகத்தினாலே அவர் உடலை கழித்து வதம் செய்கின்றார். இது அந்த அவதாரத்தை ஏன் எடுத்தார்? கடவுள் பிடிச்சி ஆகொள்ளலாமா? இல்லை, அதர்மத்தை அழிப்பதற்காக அந்த அவதாரம் எடுக்க வேண்டும் என்று எடுத்தது. அது இறைவனால் தான் முடியும் அந்த அவதாரத்தை எடுக்க. ஆகலால் தான் இறைவன் ஏகன், அந்த ஏகன் அநேகனாக இருக்கின்றார். சிறப்பு நீங்கள் கூறுங்கள். இன்று உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ண அவதாரத்தை பற்றி
5: அப்பா நீங்க சொன்னது நானும் சொல்கிறேன். அப்பா அவர் நிறைய அளவுல தான் நீங்க சொல்ற மாதிரி நமக்கு மகிழ்ச்சி ஊட்டும் அளவுல எல்லா அவதார நிகழ்ச்சிகளையும் செய்திருக்கிறார். அப்பா நீங்க சொன்னதை வச்சு ஒரு சிறப்புகள் எடுத்திருக்கப்பா. நான்
0: சிறப்பு அதைத்தான் எதிர்பார்த்தேன். கொண்டு வாருங்கள் அந்த சிறப்புகளை. பொழிப்புரையை தருவீர்கள் தானே? பொழிப்புரை
5: அதற்காக இப்ப நீங்க சொன்னீங்கல்லப்பா நரசிம்ம அவதாரம், அதற்கான பொழிப்புரை. உரிய தவ நெறியில் நமோ நாராயணா என்று அதற்கு பொழிப்புரை தான். ஒரே நிமிடம் அப்பா, பொருள் தான் ஏற்கனவே ஒன்னு எடுத்து வச்சிருந்தேன். சரி அதற்குள்ள இதை எடுத்துட்டேன். சரி இந்த பாடல் வந்து அப்பா சொல்றது கேத்த மாதிரி இருக்குமே அப்படின்னு பாடல் தெரியுது.
0: பொழிப்புரை
5: தயாரித்து வந்ததே கூட அப்பா
0: காரியம் இல்லை.
5: அப்பா கிடைத்து விட்டது அப்பா, கிடைத்து
0: விட்டது.
5: சரி அப்பா, உரிய தவணையில் பாடலாம்னு நினைச்சப்பா, அதுக்கு எனக்கு பொருள் தெரியாதனால நான் இந்த திருப்புவையே பாடுறேன்.

0: பகையான மயிலையும் வேலாயுதத்தையும் கொண்ட ஆடம்பர கோலாகலனே, ஒரு நாளேனும் நினைத்து சொல்லாத உன் திருவடிகளை பற்றி சிறிதழிவு கூட ஏதும் அறியாத ஏழை நான். உன் திருவாயால் அதி பசு பாசம் ஆகியவற்றை பற்றிய உபதேசம் பெற வேண்டும். கையிலே சூலாயுதத்தை ஏந்தியவனே, முன்னொரு நாள் கடல் போல பேர் ஒளியும் கொடிய கடலை குடித்தலும் உடைய துர்க்கை ஆடவும் யானையை ஐராவதம் வாகனமாக கொண்ட இந்திரனும் ஜெய ஜெய சேனாபதியே என்று ஆரவாரம் செய்யவும் போர்க்களத்தின் மேல் நீ புகுந்ததனால் பயந்து நடுங்கிய சூரன் கூக்குரல் இடவும் நாயும் பேயும் பூதங்களும் கழுகுகளும் நரிகளும் காகங்களும் அவனது குடலை கீறி தின்னவும் சண்டை செய்த பல தோள்களை உடையவனே, மேற்கு திசையில் பெரிய சமுத்திரம் போன்று பரவி வரும் காவேரி ஆறு சூழ்ந்த குளிர்ந்த வயலூரில் உள்ளம் நிறைந்து வீற்றிருக்கும் பெருமாளே. இப்பொழுது பாடல் அப்பா
1: சிறப்பு கொண்டு வரங்கள்.
0: அரிமருகோனே நமோ என்றே, அறுதியில்லானே நமோ என்றே,

என்று அருணஸ்வரூபா நமோ என்று உளதாசை பரிபுரபாத சுரேசன் அருமகநாத அரவராவின் பகைமயில் வேலாயுதாடும் ஆடம்பரனாலும்

முன் தளபதி போலார ஆரம் கடின சுராபால சாமுண்டியும் ஆட கரிபரி மேலேறுவான் ஜய ஜய சேனாபதி என்று கலமிசை தானேறியே அஞ்சிய சூரன் குரல் விட நாய்பேகல் பூதம் கழுகுதல் கோமாயும் காகம் குடல் கொலவே பூசலாடும் பல தோள குடதிசை வாராழி போலும் அடர் நதி காவேரி சூழும் குளிர்

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் முடிவடைந்து விட்டது. திருச்சிற்றம்பலம் சிறப்பாக நீங்கள், நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தியில் அன்று கிருஷ்ணரைத்தான் பற்றி பேசிக்கொண்டிருந்த வேளையிலே முருகனும் அதற்குள்ளே வர வேண்டும் என்று ஒரு பலன். என்னால் நீங்கள் முருகனை இன்று பக்தி பாடலுக்கு முருகனை பற்றி பேசும் பொழிப்பிரியோடு ஆயத்தமாக வரும்பொழுது அந்த பாடல்லேயே அரியையும் சேர்த்து விட்டீர்கள். இதுதான் இறை கடாட்சம் என்பது இதுதான். அம்மா ஒன்று விட்டு ஒன்று போகாது. நீங்கள் ஏதோ அது நான் எங்களை அறியாமலே அது வந்து சேரும், வந்ததுக்குள்ளே புகுந்துவிடும். சிறப்பாக இருந்தது. நல்ல பொழிப்புரையை தந்துவிட்டு நீங்கள் பாடலை தரும் பொழுது முற்றாக எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு என்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும்?
0: எனக்கு வந்து கிருஷ்ணர் பாடலே பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன், லட்சுமி கல்யாணம் படம் அப்பா.
1: வாழ்த்துக்கு.

0: கேட்கின்றேன்.
1: சிறப்பு. இதற்கு முன்னும் அன்புடன் ஞானசேகரனோடு பேசும் பொழுதுனா கந்தன் கருணை வரலாறு பாடல் திருவிளையாடல் என்றெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம் என்றதை கலந்து மகள் குறிப்பிட்டிருந்தார் ஷியாமலா. வாழ்த்துக்கள் ஷியாமலா உங்களுக்கு. எங்களுக்கு தெரியும், நாங்கள் பேச்சில் பேசும் பொழுது இந்த விடயங்களை சம்பாஷித்து கொண்டிருந்தோம். இருப்பினும் உங்களுடைய குறிப்பிட்டுக்கு நன்றி. இது பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் என்று கிருஷ்ணருடைய பிருந்தாவனம் இல்லையா? ஆனால் கிருஷ்ணருக்குரியது துவாரகையா பிருந்தாவனமா?
0: கிருஷ்ணன்
1: துவாரகா எது, பிருந்தாவனம் எது?
0: துவாரகா வந்து அவர் அரசாட்சி செய்த இடம். அப்பா
1: நீங்கள் பார்த்த இடம் இல்லை, போயிருக்கிறீர்கள் அல்லவா? சுற்றுப்பயணம், நீங்களுடைய ஆன்மீக சுற்றுப்பயணத்திலே சென்று நீங்கள் சென்று வந்தீர்கள் அந்த
0: கூறினீர்கள்.
1: ஆமா ஆமா, அதை கூறினீர்கள்.
0: மதுராவில் வந்து ஒரு இப்பொழுதும் அதை வந்து அந்த இடத்த அழகா பாதுகாத்து சிறைச்சாலை மாதிரி இருட்ட அறையில அவர் பிறந்த இடம் அப்பா. அந்த இடத்த பிறந்தார். அவர் வளர்ந்தது வந்து பிருந்தாவனம். அந்த அந்த யசோதை இடம் நடு இரவிலேவே வந்து அவரு கம்சன் மாமன் கொன்னுடுவாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே வந்து கொண்டு தலை மேல யமுனை யாத்திரையில அவ்வளோ கடல் புரண்டு வெள்ளம் போறது. இருந்தாலும் வசுதேவர் இவர் போகும்போது தேவகி வசுதேவர் வசுதேவர் போகும்போது இடம் தருதப்பா, அது அழகாக வழி விட்டு அவர் கொண்டு போய் யசோதையில விட்டுடுறாரு. குழந்தைய விட்டுட்டு அங்க இருக்கிற மாயை மாயையே வந்து மாயான்றது பராசக்தி, அவளை கூட்டின்னு வந்து இங்க வந்து விட்டுடுறாரு. மறுநாள் வந்து கம்சன் வந்து குழந்தை பிறந்துட்டு பண்ணும்போது காவலர்கள்லாம் தூக்கிடுறாங்க இவரோட ஒரு அற்புத மாயையில. இத கொண்டு போய் வெட்டும் போது அது ஆகாசத்துல பறந்து உன்னை கொல்றதுக்கு தயாரா இருக்காங்க, நான் இல்ல உன்னை கொல்றவன், நான் இல்ல இந்த இடத்துல வளர்றாங்கன்னு சொல்லிட்டு அது பறந்து போயிருது ஆகாசத்துல. அது அது இதுதான் அப்பா கண்ணனும் அவருடைய சகோதரி மா பராசக்தி பார்வதி மா அந்த அந்த வரலாறு. கண்ணனும் அவங்களும் சகோதரி ஆமா. அப்புறம் அங்கு நல்லா வளர்றாரு. மாங்க வந்து கோவர்த்தன மழை வந்து இந்திரன் தான் பெய்யறாங்கன்ட்டு எல்லாரும் அவருக்கு பொங்கல் வைக்கும் போது கண்ணன் சொல்றாரு, எனக்கு எனக்கு என்ன ஏதாவது இவங்களெல்லாம் நான் காப்பாத்துறேன் பொங்கல் வந்து துதிக்க வேணான்னு சொல்லும் போது இந்திரன் கோபத்துல ஒரே மழையா வரும்போது மழையா கொட்டி இது பண்றாரு. இவர் வந்து விரல் நுனியில அந்த மலையை தாங்கி கோவர்தனகிரி மலையை தாங்கி எல்லோரையும் காப்பாத்துறார். அப்புறமா இந்திரன் வந்து தன்னோட கர்ப்பத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. கம்சனும் இவரை கொல்றதுக்கு பல விதத்திலையும் முயற்சி பண்றார். எப்படியிலும் எதுலயும் இவரை சாகடிக்க முடியல. பூதகியை கூப்பிட்டு பால் கொடுக்க சொல்றாரு விஷப்பால. அவளுக்கு வந்து சாப விமோச்சனம் ஆயிடுது. கண்ணனோட கையால இறந்து அவ மோட்சத்தை பெற்றா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சக்கராயுதன்ற ஒரு அசுரன், அப்புறம் அந்த கொக்கு உருமா வராரு, முராரின் முராரிய கொள்றாரு, முரளிதரன் ஆறாரு முரா. இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரங்களையும் பண்ணி கடைசியில கம்சனை அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு அம்மா அப்பா எல்லா நாடு நகரங்களோட. அப்பா இந்த துவாரகா கேட்டீங்களா, அதனோட சிறப்பு சொல்றேன் அப்பா. துவாரகால நல்லா ஆட்சி புரியிறாரப்பா. துவாரகா வந்து ஐந்து இடங்கள் இருக்கிறப்பா, பஞ்ச துவாரகான்னு சொல்லுவாங்க. துவாரகா பேட்டு துவாரகா ஒரு ஐந்து இடங்கள். அந்த சோன போன நேரம் நான் நல்லா ஞாபகம்
1: வச்சிருந்தேன்.
0: ஐந்து இடங்களையும் பார்த்தப்பா. இது குஜராத்ல இருக்குப்பா, ராஜஸ்தான் ஒரு பகுதியிலயும் குஜராத்லயும். இந்த ஐந்து கடல்ல வந்து நல்லா ஆட்சி பண்றாரு. கடல்ல இருக்குதான்ப்பா என்ன பேடு துவாரகா பேடு துவாரகாப்பா. இது என்ன ஆகுதுன்னா, அந்த கிருஷ்ணரோட குலத்துல ஒருத்தர் அவரோட பேரன் சும்மா இல்லாம வந்து வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு முனிவரை கேலி பண்ற மாதிரி கேக்குறாரு. நான் பிரெக்னண்டா, நான் வந்து கர்ப்பமா இருக்கேன், என் வயிற்றுல என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு முனிவரை கேலி பண்ணும்போது அந்த முனிவர் வந்து உலக்க பிறக்கும் உனக்கு, அந்த உலக்கை வந்து உங்க கிருஷ்ண இத உங்களோட குடும்ப குலத்தையே அழிச்சிடும், உங்க குலத்தையே அழிச்சிடும், அது மாதிரியே நடக்கிறதப்பா. அப்படி இருக்கும்போது இந்த துவாரகை வந்து தண்ணியில முழுகி போயிடுறதப்பா. அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன, கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா தன்னோட உருவத்தை அப்படியே வந்து தண்ணியில வரும்போது இங்க இருக்கிற கேரளால இங்க தமிழ்நாட்டுக்கு அண்டை நாடான கேரளால வரும்போது அங்க வந்து குருவும் வாயு பகவானும் குரு பகவானும் அந்த சுவாமிய அந்த உருவத்தை எடுத்து வச்சு அந்த குருவாயூர் கோயிலாக எல்லாரும் வணங்கும்படியாக குழந்தை கிருஷ்ணன் அப்பா அவரு அவரை வந்து இன்றும் எல்லோரும் வணங்குற மாதிரி அந்த இடத்துல அந்த கிருஷ்ணர் இங்க இருக்காரப்பா.
1: அந்த ஆலயத்து குருவாயூர் அப்பருக்கு என் மகள் சென்ற போது என்னுடைய ரதீஷ் அவருடைய வழிகாட்டலோடு அங்கெல்லாம் சென்றிருக்கின்றார். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது அவரை வணங்கி அவரை உண்மையிலே நீங்கள் அவரை ஒருவரை ஒரு ஒரு உரை அவதாரத்தை நாங்கள் மனதார நினைந்து உண்மையோட விசுவாசத்தோடு இருந்தால் அது இந்த வகையிலாவது ஒரு காட்சி கிடைக்கும் அம்மா. அந்த பலன் கிடைக்கும், எல்லோருக்கும் அந்த பலன் கிடைக்காது, புரியுங்களா? தெய்வீகம் என்பது அதுதான். அடுத்தது நாங்கள் குடும்பமாக வாழும் பொழுது அந்த குடும்ப உறவுகளோடு தான் எங்களோட உறவுகள் இருக்கு. கண்ணதாசன் ஐயாவுடைய அர்த்தமுள்ள இந்துவத்தை எடுத்து பார்த்தால் புரியும் அழகாக. லௌகிக குடும்பம் என்று எழுதியிருக்கிறார் அவர்கள். அன்பு பாசம் பரிவுகளோடு சொந்த பந்தங்களோடு எப்படி வாழ்வது என்பதை காட்டப்படும். அடுத்தது தெய்வீக அவதாரங்கள் வந்து தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிக்கும் பொழுது அதை வந்து போர் என்றோ அல்லது வேறு வார்த்தைகள் பாவிக்கால் திருவிளையாடல்கள் என்று கூறுவார்கள். இதையெல்லாம் எல்லாம் அவர்களோட திருவிளையாடல்கள் மேன்மதங்கிய ஆட்சி அது அவை அந்த விளையாட்டாகவே இதை செய்து கொண்டு போகிறார்கள். சிறப்பு, நல்ல நேரத்தை பகிர்ந்து கொண்டோம். உங்களுக்கான பாடல் பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் என்று நாங்களும் போய் பார்க்கலாம் தான், அதுக்கு அவருடைய அருள் வேண்டும், வேண்டிக் கொள்வோம். இந்த சிறப்பாக இருந்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு உறவு அழைக்கின்றார், அவரிடம் செல்ல இருக்கின்றேன் மகளே. முடிவிரையில் இப்போ நல்ல அழகாக சொல்லியிருக்கிறீர்கள், நேரம் இருந்தால் முடிவிரையில் வந்து சொல்லலாம் அல்லது நானே முடித்து வைக்கலாம், பார்ப்போம்.
0: நான்
1: வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன், திருபுவனம் வாருங்கள்.
2: வணக்கம்
1: இன்றுதான் பிறந்தீர்கள், பிறந்த உடனே இங்க ஓடி மறந்தே எல்லோரும் கிருஷ்ணா கிருஷ்ணா தானே கேட்கின்றார்கள் இங்கே கிருஷ்ணாஷ்டமி என்று கூறுகிறார்கள். கண்ணன் பிறந்த நாள், அதாவது கிருஷ்ணருடைய கிருட்டிணருடைய பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாள். உங்களோட பெயருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கபடியே அங்க விஜயராகவன் அவர்கள் கூறினார், எனக்கு கிருஷ்ணன் பிறந்த போது அவற்றை ஞாபகம் வச்சதுன்னு ஒரே ஆக்கள் சொன்னார். உங்களுக்கும் அப்படியா?
2: ஆமாம் ஐயா, கிருஷ்ணன் இப்ப லண்டன் கஸ்தூரி சொன்னதும் கண்ணன் கிருஷ்ணன் எல்லாம் ஒண்ணுதானே.
1: இல்ல, உங்களுடைய பெயரை உங்களுக்கு கிருஷ்ணன் என்று சூட வைத்தார்கள், அப்ப உங்களுக்கு குடும்பத்தவர்கள் கிருஷ்ணரை வாலாயமாக இருந்தார்களா?
2: இல்லையா, பெயர் சூட்டினது வேறு, இடையில் கூப்பிட்ட பெயர் தான் இது கிருஷ்ணன்.
1: ஓ, அப்ப உங்களுக்கு புனை பெயர் இடையிலே கிடைத்த? என்ன சாதனை செய்து, என்ன சாதனை செய்து இந்த பெயரை உங்களுக்கு சூட்டினார்கள்? மாய விளையாட்டுகள் செய்திருக்கிறீர்கள். நேற்று நீங்கள் அந்த பாட்டு ஒன்று கேட்டதுல இருந்து சற்று எனக்கும் அப்படி இருந்த ஒரு சந்தேகம் இருந்ததுதான், மாய கிட்டினர் என்று. அது அப்படியே இருக்கட்டும். சிறப்பு. இங்க எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்? அருகிலே கிருஷ்ண ஆலயம் இருக்குன்றதா?
2: போயிட்டு வந்தேன், திருக்கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. பதிவுல
1: அனுஷியா இருந்திருந்தா அந்த கையடையாள குழந்தை பிள்ளைங்க பாதங்களை வச்சு எல்லாம் செய்து கொண்டாடி இருப்பீர்கள். அவ இங்க அங்க இருக்கு, அவ பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளோட இருக்கிறார் இல்லையா?
2: ஆமாம் ஐயா.
1: சரி, சிறப்பு. அங்க இருந்தாலும் கிருஷ்ணனுடைய ஆட்சி, கிருஷ்ணனுடைய பரிபாலனம் உங்களுக்கு கிடைக்கும். கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். நீங்களும் கிருஷ்ணா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். பாதுகாப்பு அணி தலைவராக இருக்கணும். நீங்கள் பதவி உயர்வு தருகிறேன் உங்களுக்கு, சரியா? சரி, நல்லது கிருஷ்ணா. நேரத்தை கருதி என்ன பாடலை கேட்போம் என்று.
2: படம் வந்து வா கண்ணா வா.
1: வா கண்ணா வா, அதுல என்ன பாடல்?
2: ஆமாம், எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு தான்.
1: அப்படியா? ஒரு பாட்டு பாட மாட்டீங்களா? ஒரு பாட்டு பாட மாட்டீங்களா? எத்தனையோ பாடலாம் கேட்கிறீங்களா ஐயா எந்த நாளும்? சரி, எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு தான் பாடம் உங்களுக்கு வேண்டும். சரி, சிறிது கண்ணனை பற்றி அல்ல கிருஷ்ணனை பற்றி ஏதாவது என்ன அவதாரத்தில் என்ன செய்தார் என் திருவிளையாடல் கூற முடியுமா?
2: திருவிளையாடல் நிறைய இருக்கு,
1: சாட்சி சம்பந்தங்களுக்கு போக வேண்டி வந்துவிடும், அதனால் அடக்கி வாசிப்போம். நேரம்
2: போய்கொண்டிருக்கின்றது.
1: அதர்மத்தை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தது அதிசிறந்த பக்குவம், அதிசிறந்த கட்டம் மகாபாரதம். பாரதத்து கண்ணன் என்றே பேர் எடுத்தார் இல்லையா? பாரதத்துக்கு கீத உபசாரத்தை, உபதேசத்தை தந்துவிட்டு சென்றார். நடந்தது நன்றாகவே நடந்திருக்கின்றது, இப்பொழுது நடக்கின்றது நல்லாவே நடக்கும், இனி நடக்க வேண்டியதும் சரியாகவே நல்லாவே நடக்கும் என்ற சாரத்தை தந்து அதன்படி தான் உலகம் போய்கொண்டிருக்கின்றது. அவர் கிருஷ்ண அவதாரம் முடிந்து எடுக்க வேண்டிய ஒரு அவதாரம் இருக்கின்றது, அதுதான் 10வது அவதாரமான கல்கி. அந்த அவதாரத்தை அவர் எடுக்கும் பொழுது ஊழி இந்த உலகம் அழிந்து மூடப்பட்டு மறுமுறை தோன்றும் போது இப்ப இருக்கிற வரைபடம் மாதிரிதான் உலகப்படம் இருக்குமோ தெரியாது, யாராலும் கூற
2: முடியாது.
1: அது படிப்ப ஒரே நாளில் நடவாமல், ஒரே மாதத்தில் நடவாமல், ஒரு வருஷத்துக்குள்ள வர, ஒரு 10 வருஷத்துக்கு முடிவதல்ல, இன்னும் பல ஆண்டுகள் இருக்கின்றன. பல ஆண்டுகள் வரும், இத்தனை கொடூரங்களும் நடந்து கொண்டிருக்கும், அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருக்கும், அநியாயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும், தட்டி கேட்க முடியாத நிலை வரும். வாழ்க்கையும் சுருங்கி கொண்டு சென்று 20 வயது வாழ்விய ஆயுள் வருகின்ற ஒரு புறவி வரும். நாங்கள் இப்போ நாங்களெல்லாம் இப்போ 75-80க்கு வந்துவிட்டோம். 120 இருந்தது குறைந்து குறைந்து குறைந்து 30, 50, 60, 40, 30 20 வயது எல்லை வரை ஒரு 2 அடி உயர மக்கள் வரை வருவார்கள். பிறப்பு 2 அடி உயர இன்னும் குறுகி கொண்டு போய் முற்றாக அழிந்துவிடும். அப்பொழுது கல்கி பிறந்திருப்பார். அப்பொழுதுதான் அந்த கல்கையை நாங்கள் அறிய முடியும். அதனால் கிருஷ்ணன் அட்டமி தினம் என்று அமரபக்க அட்டமி, அமரபக்கத்திலே வருகின்ற அட்டமி நாள், 8வது நாள் இன்றுதான் அவர் பிறந்தார் என்று அறியப்பட்டு, குழந்தைகளுக்கெல்லாம் அவரை இப்போ கண்ணன் போன்று, சின்ன பாலகண்ணன் போன்று ஆடைகளை உடுத்தி மக்கள் மகிழ்வித்துக் கொண்டு, என்ன கண்ணன் என்ற பிறப்பும் மகிழ்வான பிறப்பும் மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் மகளை வைத்து பின்பு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவர். நன்றி கிருஷ்ணா. உங்களோடு கிருஷ்ணன் வந்துதான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நியதி. ஆரம்பத்திலே கிருஷ்ணன் வராமல் முடிவிலே கிருஷ்ணன் வந்துதான் அந்த நிகழ்ச்சியை
2: நிறைவு வராமல் இருக்க முடியாது.
1: என்னையா
2: எனது நாள் நான் வராமல் இருக்க முடியாது.
1: அதான் எப்படி வராமல் எல்லாத்தையும் விட்டு பார்த்து கொண்டு வந்து ஆட விட்டு வேடிக்கை பார்த்து இறுதியாக ஒரு ஆட்டத்தை ஆடிவிட்டீர்கள். சிறப்பு
2: இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
1: சிறப்பு கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இன்றைய நாளிலே அந்த வளமை போல வெள்ளிக்கிழமைகளில் பக்தி வேலை என்று ஒன்றை உருவாக்கி நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது பக்தியோடு எங்களுடைய சம்பாஷணைகள் போகும், பாடல்கள் போகும், ஒவ்வொரு அவதாரங்களை பற்றி எல்லாம் பேசுவோம். ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள், உகந்த நாள், கிருஷ்ண பகவானை வழிபடுவதற்கு. அவர் பிறந்த நாள் என்று, கிருஷ்ண ஜனன நாள் நாங்கள் பிறந்த நாள் என்று சொல்லும் வழியில் கிருஷ்ணாஷ்டமி என்றெல்லாம் வடமொழியிலே கூறுகின்றதைத்தான் அதிகமாக அது ஆட்சி பெற்றிருக்கிறது அந்த பதம். அவர் பிறந்ததும் வந்து இந்த நாளிலே என்றபடியால் நாங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் பொதுவான கடவுள் தான் அவர். எங்களுடைய சைவ ஆலயங்களிலே அவருடைய உருவம் திருவுருவம் இருக்கும். அவருடைய ஆலயத்திலே எங்களுடைய உருவ திருவுருவம் எங்கள் தெய்வங்களோட திருவுருவங்கள் இருக்கும். அதனால் இவர்கள் வேறு யாரும் இல்லை, ஒரே குடும்பத்தை எங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் எல்லோரும். இந்து மதம் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. சைவம், சாக்தம், வைஷ்ணவம், வைரு, சோமாரம் என்றெல்லாம் ஒவ்வொரு மூல கடவுளை வைத்து கூட ஒரு மூல கடவுள் இவர் தான். ஆனால் எல்லாம் ஒன்று தான், ஒன்றிலிருந்து தான் இவை எல்லாம் பிரிந்தது. ஏகனாக இருந்து அநேகனாக மாறி எங்களுக்கு அவதாரங்களை எடுத்து எங்களுக்கு அற்புதத்தை செய்து எங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டி செல்கின்றார்கள் அவ்வப்போது. அதனால் சாதாரணமாக இருந்தால் வருவதில்லை, அதன் தர்மத்தையே செய்து கொண்டிருப்பார். அவரையே நம்பி நாங்கள் நல்லவனாக அறம் மனிதநேயம் ஜீவகாரண்யத்தோடு நடந்தால் அந்த பஞ்சமா பாதகங்களை புரியக்கூடிய இந்த பஞ்ச புலன்களுக்கு அடிமைப்பட்டு ஆசைக்கு ஆளாகி நாங்கள் இந்த பஞ்சமா பாதகங்களை புரியும் பொழுதுதான் பார்க்கும் வரை பார்த்து இறுதியிலே முற்றாக அழித்து விடுவார். இதுதான் தெய்வீகம். அதனால் அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்ட கொண்டு வந்த தெய்வீக பிறவிகளை நாங்கள் கொண்டாடும் வேளையில் நாங்களும் அதர்மங்களை செய்யாமல் தர்ம வழியை நாட வேண்டும் என்ற ஒரு கருத்தை இதிலே நிலைநாட்டி கொள்ளலாம். வந்து பேசியவர்களும் அதுதான், எல்லா தங்களுடைய அனுபவங்களை வந்து பேசி அந்த வகையிலே தான் இறைவனங்கிடம் ஒன்று தமிழ் வானொலிக்கு ஒரு பேறு கிடைத்திருக்கின்றது, ஒரு புதிய உறவு. அதுவும் சாதாரணமாக வல்லவருக்கு வல்லவராக ஒருவர் திரு பரம் சோதி அவர்கள் எம்பெருமான் குடி கொண்டிருக்கிற சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கின்றார். அதை அறிமுகப்படுத்தியிருக்கார் எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். அவருக்கு நன்றி கூறி வந்தவரை நாங்கள் எல்லோரும் மீண்டும் வரவேற்று எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று மூன்றியல் தமிழ் வானொலி உறவுகளுக்கு அது எங்களுடைய பரம்சோதியாக நாங்கள் எண்ணிக்கொண்டு நாங்கள் அவரையும் ஏற்று எங்கள் குடும்பத்தில் இணைத்து மூன்றியல் தமிழ் வானொலியை வழி நடத்தி கொண்டு செல்ல எல்லாம் வல்ல இறைவனிடம் மீண்டும் விளையில் இன்றைய நாள் கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்த கிருஷ்ணரிடமும் இதை வேண்டி தீமைகள் வேண்டாம் நன்மைகள் தான் வேண்டும், அல்லல்கள் வேண்டாம் துன்பங்கள் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வோம் என்று வந்து இணைந்து சிறப்பித்த டிஜி ராகவன், கஸ்தூரி, நாகப்பன், மகாலிங்கம், சரவணன், சியாமலா, அன்புடன் பரம் சோதி அவர்கள், தேவா, ஞானசேகரன், ரேவதி இவர்களெல்லாம் வரும்வரை காத்து கொண்டிருந்து நடந்ததெல்லாம் சிறப்பாக நடந்தது, இப்பொழுது நடக்கின்றது நல்லாவே நடக்கின்றது, நான் வந்தால் நன்றாக நடக்கும் என்று முடிவையும் தந்து விட்டார் கிருஷ்ணன். பாருங்கள் அந்த பெயரோடு அவர் வந்து நிகழ்த்தி விட்டு விட்டார். ஒரு கேள்வி என்று கேட்டிருந்தார், என்னுடைய நாள் இன்றைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா? முடியாது. இறைவனை நாங்கள் வேண்டும் பொழுது அவரை பெண் துதிக்கும் போது இறைவன் நிச்சயமாக எங்களுக்கு கருணை புரிந்து எங்களுடைய துன்பங்களை களைவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பக்தி வேலையை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நேரம் 1:36 நிமிடத்தை தான் காட்டுகின்றது. அதனால் அதிக நிமிடங்கள் நாங்கள் எடுக்காமல் கேட்டுவிட்டோம். கிட்டத்தட்ட 11 உறவுகள் வந்து இணைந்தபடியால் 11 பாடல்களை இப்பொழுது தந்தால் உங்கள் தூக்கமெல்லாம் கலைந்து தூங்க உங்களோடு வீட்டில் தூங்க இருப்பவர்களுக்கெல்லாம் இடையூறாக அமைந்துவிடும். ஆதலால் பகல் வேளை நேயர் நேரத்துடன் இது கிடைக்கும் என்றும் கூறிக்கொண்டு சம்போ மகாதேவா என்று இறை துதியை நாங்கள் கூறி ஓம் நமசிவாய என்றும் கூறி நாராயண நம என்றும் கூறி துதித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என் அன்பு உறவுகளே, நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம், ஒரு குடையின்கள் இருந்து இப்படியொரு பிரார்த்தனையை இப்படியொரு இறை சிந்தனையை செய்வதற்கு கூட ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு அமைத்து கொடுத்த மூன்றியல் தமிழ் வானொலிக்கும் இறை கருணைக்கும் நன்றி கூறிக்கொண்டு என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் அனைவருடைய தாழ்பணியின் என் அன்னை தந்தை ஆசான் இவற்றையெல்லாம் நானே அறிய வைத்த அன்பு தமிழ் அதற்கு மேலாக எல்லாம் வல்ல இறைவன் இவர்கள் தாழ்பணிந்து நன்றி கூறி வணங்கி என் முகந்தெறிந்து தெரியாத உறவுகளே, இத்தனை நேரம் என்னோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்து கலந்து கொண்ட உறவுகளுக்கும் இங்கே பதில்களை எல்லாம் பல இடங்களிலிருந்தும் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 4வது நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அறம் கொண்டு மனித நேயம் கண்டு ஜீவகாருண்யம் கண்டு வாழ்வோம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நிறைவு பெறுகின்றது பக்தி வேளை.

ஐரோப்பிய நாடு என்றவுடன் என்னவள் பாடலும் எங்களுக்கு கிடைக்கும். அவர் ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறக்காமல் மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து அவருக்கு நல்ல விருப்பமான பாடல் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வார். சுகமான ராகங்களே என்று சுகமாக பாடுகின்றது.

இந்த வேளையிலேதான் இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். பேசும் தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து அழியாத ஒரு காவிய பாடல் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல என்று வரியெடுத்து காதோரம் இனித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

மலை மகளோ.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தேனான பாடல்களை தெரிவெடுத்து தந்தவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து இதயத்தை நிரப்பிச் செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று அன்புடன் கூறி விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியிலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். என் அன்பு உனக்கு நலந்தானி எல்லோரும் முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டணையில் உங்களோடு மீறா. இன்று தந்தையர் தினம். எல்லோரும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலகளாவ தந்தையாக உருவெடுத்த மானிடர்கள் எல்லோரும் தந்தையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ விதமான பாசங்கள் பிணைப்புகள் இருக்கிறது. அந்த சுயநலம் தன்னலம் கருதாத பாசம் தாய் தந்தையரிடம் மட்டும்தான் இருக்கிறது. சில வேளையில் தாயிடம் கூட சில தன்னலம் தன்னுடைய ஒரு இரண்டு பிள்ளைகளுக்கு பாகுபாடு பார்த்து செய்யக்கூடிய தன்மை தாயிடம் சில நேரம் இருக்கிறது. இந்த காலத்தில் அப்படித்தான் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் பாகுபாடு காட்டுற வகைகள் பெற்ற தாயிடம் இருக்கிறது. ஏனென்றால் அது என்ன பாகுபாடு காட்டுகிறார் என்றால், நன்றாக இருக்கிற பிள்ளையிடம் இருந்து மற்ற பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பார், கஷ்டப்படுகிற பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பார். அப்படி வாங்கி கொடுக்கும் தாயை நல்லாக இருக்கும் மகனை விட அல்லாட்டி அப்படி இருந்தாலும் கூட தான் நல்லா இருந்தாலும் கூட பிள்ளைகள் ஏமாற்று வேலை செய்வார்கள். அம்மா என்னட்டு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று அந்த தாயை சங்கடமான நிலைக்கு மாற்றி விடுவார். அந்த பாசம்தான் அந்த சுயநலத்தை கொண்டு வருகிறது. அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் இருக்கே, இவன் தான் இல்லை இல்லை என்று அழுகிறானே என்று சொல்லி அந்த தாய் அதுல ஒரு சின்ன தப்பு என்ற அறியாத்தனமா தன்னுடைய குழந்தையின் பொய்யான கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அந்த தாய் தன்னுடைய இன்னொரு பிள்ளையிடமிருந்து வாங்கி மற்ற பிள்ளையிடம் கொடுப்பார். அது உலகுக்கு வஞ்சகம் போல தோன்றும். என்ன இப்படி அம்மா செய்கிறா, எனக்கு வஞ்சிக்கிறா, அந்த பிள்ளையை பார்க்கிறா என்று. அது பிள்ளைகளிடம்தான் அந்த தவறு இருக்கிறது. ஏமாற்றும் பழக்கம் எவ்வளவு இருந்தாலும் தாயையும் தந்தையையும் போய் என்னட்ட ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று பொய் சொல்லுவார்கள் சில பிள்ளைகள். அது அவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் தான் தாய் கூட அந்த வஞ்சகத்துக்கு. ஆனால் தந்தை ஆனவர் எல்லாம் சரிசமனாகத்தான் செய்வார். அவருக்கு தேவை தன் பிள்ளைகள் எல்லாம் மற்றவர் போற்றும் வகையில் வாழ வேண்டும், கஷ்டமில்லாமல் வாழ வேண்டும், தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்ற பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் நடை பயில்வார். எல்லா கஷ்டத்தையும் தான் தாங்கிக் கொள்வார். இதுல நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால் இது நான் என்ன நான் சொல்லுகிறேன், அம்மாவை குறை சொல்லுகிறேன் என்று நீங்க நினைக்கலாம். அம்மா வந்து ஒரு பிள்ளையால் தான் அவருடைய குறைகளை அவர் அந்த குறையை கேட்க வேண்டி வருகிறார். இந்த குழந்தைகள் தான் பொய் செய்கிறார்கள். பெற்ற பிள்ளைகள் தாய் தந்தையருக்கு பொய் செய்கிறார்கள். அதனால் அவர்கள் அதை நம்பித்தான் தாய் கூட சற்று தளர்ந்து, சரி அந்த மகனிடம் இல்லாட்டி அந்த மகனிடம் வாங்கி இங்கே கொடுக்கலாம், அவன் நல்லா இருக்கிறாதான் என்று யோசித்துக் கொள்வார். ஆனால் தந்தை அவற்றையெல்லாம் சீராக சிந்தித்துத்தான் செயல்படுவார். எல்லா பிள்ளைகளுக்கும் சரி தமன் அவர் தந்தை என்ன நினைப்பார் என்றார், அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவன் அப்படி வாழ்கிறான், அதே போல இவனும் வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுப்பார் என்றே அந்த பிள்ளையிடமிருந்து இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். அது நான் இதை சொல்வதை சற்று நீங்க உற்று நோக்கினால் உங்களுக்கு புரியும். அது சில பேருக்கு சரியாகப்படும், சில பேருக்கு சரியாகப்படாது. இருந்தாலும் இன்றைய நாளில் என்னை பெற்ற என் தந்தை மீண்டும் மீண்டும் எங்களை எல்லாம் வளர்க்கும் போது கை நீட்டி கூட அடித்திருக்க மாட்டார். என்னுடைய தந்தையார் சுடுசொல் பேசியிருக்க மாட்டார், எரிந்து விழுந்திருக்க மாட்டார். நான் அதை அறியவே இல்லை. இருந்த காலம் மட்டிலும் அவர் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடும், இல்லை நாங்கள் தவறு செய்தால் கூட எங்களை சிரித்த முகத்தோடு தான் ஏதாவது சொல்லுவார். அப்படி தந்தை கிடைப்பது கடினம். அவர் அப்படி நடந்து கொண்டு போகும்போதுதான் சரி அப்பாண்ட வழியில அப்பாவுக்கு நாங்கள் பொய்யாக இருக்கக்கூடாது என்ற அந்த தன்மை எங்களுக்கு வரும்.
எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் பாகுபாடு காட்ட தெரியாது. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி தான் தந்தைமார் இருப்பார்கள். அதே போல எனது தந்தையும் அப்படித்தான். அன்பாக என்னை வளர்த்த பெற்று என்னை பெற்று வளர்த்த தந்தை, அவர் இல்லாத போது என்னை பாதுகாத்து வரும் தந்தை சிந்தனை செல்வன் அப்பா. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு சற்று கடினமாக பேசினாலும் கூட அது எனக்கு எனது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அம்மா அப்பா இல்லையே என்று ஏங்கும் பட்சத்தில் எங்களுக்கு அப்பாவாக உருவெடுத்து வரும் ஒரு உறவாக சிந்தனை செல்வன் அப்பா. இப்பொழுது நான் தடக்கி விழுந்தால் கூட, அல்லது ஏதாவது அடிபட்டால் கூட, அல்லது எனக்கு ஏதோ ஒரு நோய் வந்தா கூட, அம்மா என்று கத்திய நான் இப்ப கொஞ்ச காலமா இல்லை, இப்ப எத்தனையோ வருடங்களா அம்மா என்று கத்துவதில்லை, அப்பா என்று தான் கத்துகிறேன். ஐயோ அப்பா என்று தான் கத்துகிறேன். நீங்க வேணுமென்னா நீங்க பாக்கலாம். அழும்போது கூட அப்பா என்று தான் அழுவேன். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அந்த பாசத்தை சிந்தனை செல்வன் அப்பா கொண்டு வந்திருக்கிற. ஆரம்பத்தில இருந்தே பெண் பிள்ளைகள் தாப்பனோடு தான் சேருவார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனா உண்மையிலேயே தந்தைமார் எல்லா பிள்ளைகளோடும் தான் பாசம். தனது மகனை கூட ஒரு தந்தையார் தம்பி என்றுதான் கூப்பிடுவார். தம்பி இங்க வாங்கோ என்றுதான் கூப்பிடுவார். என தன்னோடு தோள் கொடுத்து தம்பியாக அன்பா அந்த அன்பை அருகே அணைத்து எடுப்பதற்காக அந்த தந்தை அப்படி ஒரு வைத்திருக்கிற அன்பை அப்படி தேடுகிறார். பிள்ளை ஒரு தந்தை பிள்ளை போல இருந்தால் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது சாதாரணமாக எல்லாரும் மாறிவார். தம்பி வந்து விட்டான், தம்பி வருகிறான், தம்பி வந்து விட்டாரா, எங்கட ஊர்ல அப்படித்தான் கேட்பார்கள். சில நேரம் பிள்ளைகளை பெயர் சொல்லி கூட கூப்பிடுவதில்லை. சில நேரத்தில் அந்த பாச பிணைப்பு ஒன்றையும் நாங்கள் சிந்திக்கும் போது, இப்ப இந்த காலத்தில் பாசங்கள் எல்லாம் வேஷமாக போகிறதா, வேஷத்தோடு தான் பழகுகிறார்களா என்ற ஒரு தன்மை வரும். வாயளவில் நாங்கள் உறவு முறைகளை கூப்பிடுகிறோம், கூப்பிடுகிறார்கள், கூப்பிடுவார்கள், ஆனால் அந்த உறவு முறை மனதளவில் இருந்து வெளிப்பட வேண்டும். மனதளவில் அந்த உறவு முறை நீடித்து இருந்தால்தான் அவர்கள் அடித்தாலும் திட்டினாலும் மங்களை எது சில வதை செய்தாலும் கூட அந்த பாசம் இருந்து கொண்டேதான் இருக்கும். உறவு என்பது மனதளவில் இருந்து வர வேண்டும். வாய் வார்த்தைக்காக அதாவது பேச்சுக்காக இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை தான் துன்பத்தில் இருக்கும் போது கூட, இப்ப எனக்கு ஒரு வருத்தம் அல்லாட்டி சரியான வருத்தம் முடியாத இடத்தில் இருக்கும் போது கூட ஒரு தாய் தந்தையர் தாங்கள் தான் விரும்பும் தள்ளாடி தான் அன்பு வச்சிருக்கிற ஒரு உறவுக்கு வருத்தம் அல்லாட்டி இயலாத நிலையில் இருக்கிறார் சொன்ன உடனே துடி தெளம்பி அப்படியா என்று அதைத்தான் யோசிப்பார்களே ஒழிய என்னுடைய துன்பத்தையே நான் யோசிச்சு கொண்டிருக்க மாட்டேன். அது தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அதுதான் பாசம். நான் ஒரு துன்பத்தில் இருக்கிறேன், தாழ முடியாத துன்பம் இருந்தாலும் நான் அன்பு வச்சிருக்கிற உறவு, அது அன்னையாக இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், யாராக இருக்கலாம், மனதளவில் அன்பு வைத்திருக்கிற அந்த உறவுக்கு ஏதும் ஒன்று என்றால் எனது துன்பம் எனக்கு துன்பமாக தெரியாது. நடக்க முடியாவிட்டாலும் தவழ்ந்து செல்வோம். அதுதான் பாசம், அதுதான் அன்பு. எல்லாரும் எல்லா விதமாயும் பாசத்தை கொட்டலாம். உதட்டளவில் நுனிநாவில் இருந்து உதட்டளவில் கொட்டலாம். தந்தையை பாருங்க, அப்பாவை பாருங்க, தனது பாசத்தை அள்ளி வீசி வார்த்தைகளால சொல்ல மாட்டார். எங்க அம்மாண்டா செல்லமே குஞ்சே என்று இங்க வாங்குவோண்டெல்லாம் சொல்லுவார்கள். அது தாயின் பாசம், வெளிப்படுத்தும் பாசம், கதறி அழுதுவது, பாசத்தை கொட்டி. ஆனா தந்தை கடைசி மட்டும் இப்படியான வார்த்தைகளை சொல்லி கொட்ட மாட்டார்.
எதுவா இருந்தாலும் மனதுக்குள்ளேயே தான் அழுவார். தன்னையே வதை செய்து தனது குள்ளைக்கு இப்படியா இப்படியா என்று அந்த மனதளவில் தான் அவர் வேதனைப்படுவார். அதுதான் பாசம். தாய்ப்பாசம் இருக்க நான் இல்லையே என்று சொல்லவில்லை. தாய்ப்பாசத்தை மீற முடியாது. இருந்தாலும் தந்தையின் பாசம் வெளி காட்ட முடியாத ஒரு பாசம், வெளி காட்டாத பாசம். இது எங்கட உதிரத்தோடு ஒற்றித்தான் இந்த பாசம் வர வேணும் என்றல்ல, இந்த அன்பு வர வேணும் என்றல்ல. கூட பிறக்க வேண்டும், அம்மா அப்பா அந்த இந்த தாய் தந்தையருக்கு நான் பிறந்திருந்தால் தான் நான் மகன். சில பேருக்கு அந்த கொள்கை இருக்கிறது. இன்னொருவரை பார்த்து அப்பா, மூத்தவர்களை பார்த்து அப்பா ஐயா என்று கூப்பிட மாட்டார்கள், அப்பான்னு கூப்பிட மாட்டார்கள். அவர் எனக்கு அப்பாவா, நான் கூப்பிட என்று ஆதரிக்கும். வயதுக்கு மூத்தவர் ஆக இருந்தாலும் சரி, வயதை நாங்கள் பார்க்கணும். உங்களை ஆதரிக்கும், அனுசரித்து தான் தந்தை ஸ்தானத்தில் இருந்து உங்களை ஆதரிப்பவர்கள் எல்லாரும் உங்களுக்கு தந்தையார் தான். சில பேர் அவர் என்னை பெறவில்லை, அவர் எனக்கு அப்பா இல்லை என்று சொல்லுவார். மனதில் அந்த அப்படியான பாசமற்ற நினைவுகளை வதைத்து, அதாவது நிறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான். வாயாரா அப்பா ஆண்டு, இப்ப இந்த காட்டலையில வந்து எத்தனை பேர் சிந்தனை சொல்லுவேன், அப்பாவை அப்பா அப்பாண்டு கூப்பிடுறீர்கள். எவ்வளவு பேர் பாசத்தோடு அப்பா சொல்லுங்க, அப்பா வாழ்த்த வந்தேன், அப்பா உங்களைத்தான் அப்பா ஆண்டு. அது நீங்க பாசத்தை நீங்கள் வளர்த்து கொண்டீங்க, அவ்வளவுதான். அந்த பாசம் உண்மையானது. ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற வார்த்தை அப்பாண்டு கூப்பிடுற விதத்திலே நான் சொல்லுவேன். உண்மையாக இவருடைய நாவில், அதாவது உதட்டளவில் இருந்து வருகிறதா உள்ளத்தில் இருந்து வருகிறதா என்று நான் சொல்லுவேன், உண்மையா நான் சொல்லுவேன். அது என்னென்று தெரியும் நீங்க கண்டு சொல்ல முடியாது. ஆனால் உதட்டளவில் வந்தாலும் உள்ளத்தில் இருந்து வந்தாலும் நீங்கள் பிள்ளைகள் தான். சரி, அவருக்கு இன்னும் உள்ளத்தில் இருந்து வரவில்லை, அதை காட்டிக்கொள்ளாமலேயே நாங்கள் நடைபயின்று சொல்லி, நான் அப்படித்தான். எனக்கு தெரியும் இவர் உதட்டளவில் தான் பேசுகிறார் என்பது தெரியும். அதை காட்டிக்கொள்ளாமலே போவோம். ஒரு நாளைக்கு அது மாறும் என்ற தன்மையோடு தான். இவர் சொல்லவில்லையே ஐயோ இவர் உதட்ட இவருக்கு உண்மையான பாசம் இல்லை, உள்ளத்தில் இருந்து வரவில்லை என்று புறக்கணிக்க மாட்டோம். நான் புறக்கணிக்க மாட்டேன், மாட்டோம் அல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு இவரும் உள்ளத்தில் இருந்து பேசும் நாள் வரும் என்பதற்காகத்தான் காத்திருப்பது. அப்பாவுக்கு நேற்றையிலிருந்து சிந்தனை செல்வான். அப்பாவுக்கு உலகளாவ உண்மையிலேயே நேரம் இல்லாமலேயே அவர்களுக்கு திருப்பி திருப்பி அவர்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்தார். சின்ன குழந்தைகள் கூட சொல்லுகிறார்கள், குட்டி குட்டி குழந்தைகள் கூட, தாத்தா அனுபவங்கள் கூட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். கடவுளுக்கு சமானம் அவர்கள் எல்லாரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, எங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போறதுன்றே தெரியாது. இதுதான் திருப்பி திருப்பி திருப்பி சொல்கிறேன். என்ன இன்றைக்கு நான் இருக்கிறேன், நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. அவ்வளவு தூரம் அவ்வளவு கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் நினைக்கிற கஷ்டம்டா பண கஷ்டம்தான் என்று சொன்ன நினைப்பார்கள். உலத்தால நாங்கள் வருந்துகிறோம். முதலாவது அன்பு கிடைக்காமல் வருந்துகிறோம். இப்பொழுது அன்பு கிடைக்கல கிடைக்கல அழுது எங்களுக்கு இப்ப அன்பே எப்படி நெருங்கி வரும் என்ற ஒரு தன்மையில எல்லாம் தள்ளி தள்ளியே வச்சுட்டார்கள். இப்ப கொரோனா வந்துட்டு கிட்டவே வரையில இப்ப அதெல்லாம் சாட்டன்னு சொல்லி எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சே போயிட்டாங்க. அன்பை நாடி ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை அன்பாக நீங்க எப்ப நீங்க பேசுகிறீங்க என்று எதிர்பார்ப்போடு இருப்பதுதான் இந்த காலம். அது உங்களுக்கு புரிகிறதா எனக்கு தெரியவில்லை. எவ்வளவோ எங்களுடைய வாழ்க்கையில வருவதை எல்லாம் சொல்லிக்கொண்டு போகலாம். சில நாட்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் பார்க்கிறோம், காற்றிலையில நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் மற்றவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று சிரிக்கிறோம். வழியில் சொல்ல முடியாத சோகங்கள் எத்தனையோ இருக்கும். எல்லாருக்கும் முடிந்த அளவு உதவி செய்ய பார்க்க வேண்டும் இந்த காலத்துல. எப்பவும் அந்த காலத்திலும் அப்படித்தான், இந்த காலத்திலும் அப்படித்தான். அந்த மனப்பான்மை வர வேண்டும்.
முடிந்த அளவு யாருக்கும் உதவி செய்யலாம். ஆனா உதவி செய்தும் உபத்திரத்தை கேட்டுக்கொள்ளும் தன்மைதான் இந்த காலம். அதை சகிச்சு போக வேண்டியதுதான். எவ்வளவு உதவி செய்தாலும் எங்களுக்கு நன்மை பயக்கவில்லை, இவர்கள் நன்மையாக பேசவில்லை, அதை காதில் எடுக்கக்கூடாது. பேசினாலும் பேசாட்டி, என கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள். அந்த சக்திக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எது வந்தாலும் நாங்கள் கொடுக்க கொடுக்கத்தான் எங்களுக்கு வரும் என்று சொல்லுவார்கள். எதுவாயிருந்தாலும் என்றால் ஒரு பானையில் நிறைய சோறு இருக்கிறது, அன்னம் இருக்கிறது, அது அப்படியே வச்சுக்கணும்னா அப்படித்தான் இருக்கு. நீங்க அள்ளி போட போடத்தான் அது எவ்வளவு குறைகிறது. திரும்பவும் நாங்கள் அதை உருவாக்க வேண்டும் என்று தன்மை வரும். அப்படியே இருந்தால் நாங்கள் சமைக்கவும் மாட்டோம், அப்படியே வச்சுக்கொண்டே இருப்போம். அடுத்த தடவை சமைக்க வேண்டும், நாங்கள் அன்னம் அதில் சமைச்சு சமைச்சு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அள்ளி அள்ளி கொடுத்தால்தான் திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்ற அந்த தன்மையும் எங்களுக்கு செய்வதற்கு வழிவகைகளும் எங்களுக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் அப்படியே தான் அந்த சோறு அப்படியே வச்சுட்டு பார்த்துக்கொண்டிருக்க வேண்டியதான். நீங்களும் சாப்பிட முடியுங்க, மற்றவர்களும் கொடுக்க மாட்டீர்கள். அதுக்கு பல பழமொழிகள் எல்லாம் சொல்லிட்டார்கள். இன்றைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. பாடுபவர்கள் மிக விரைவாக வந்து பாட வேண்டும். ஏனென்றால் குறுகிய நேரத்திலேயே நான் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். வருகிற காலத்தில் இனி நிகழ்ச்சிகளை எல்லாம் மனத்தியாலங்களை சரியான அளவில் கூட எடுக்கப்பட்டு, ஏனென்றால் அப்படியே ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் இப்ப ஒரு மணித்தியால் நிகழ்ச்சி சொன்னால் அந்த ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து போய்விடணும் என்று வந்து ஓடி வருவார்கள். ஆனா வருவது இப்ப என்ன, இது ரெண்டு மணித்தியாலத்துக்கு நீளும் இன்னும் எடுத்துக்கொண்டு போவார்கள். கடைசி நேரத்தில் நாங்க வந்து கேட்டா பேந்தும் பாட்டு கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் இல்லை. ரெண்டு மணித்தியாலம் வந்தால் ரெண்டு மணித்தியாலம் இதோட நிப்பாட்டணும். பாட்டு கொடுக்கிறோமோ கொடுக்கலையோ உடனே அந்த ரெண்டு மணித்தியாலத்தை நான் அதை நடைமுறைக்கு கொண்டு வரப்போறேன். என் அடுத்த நிகழ்வுகளை கொண்டு வர வேண்டும். அப்பதான் உங்களுக்கும் உற்சாகம் வரும். என்ன கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு மணித்தியாலம் நாங்கள் இதுல இருந்து நிகழ்ச்சிகளை எடுத்து வரும்போது நீங்களும் அந்த ரெண்டு மணித்தியாலத்துக்கு வந்து கேட்டு விட்டு போக வேணும் என்று எல்லாம் செய்து தூங்கி எழும்பி வந்து பார்ப்போம். இப்ப போகுதா நிகழ்ச்சி, போகுதா, அட பாட்டு இப்பதான் நேர நேரத்தில் போது, இதுல ஒரு போய் கேட்டுருவோம் அப்பா ஆச்சு இருப்பேன். அந்த தன்மைக்கு வர வேண்டாம். ஒரு இடத்துல ஒரு சாப்பாட்டு கடையில சாப்பாடு போடுங்க, மதிய சாப்பாடுண்டா, மதிய சாப்பாடு இந்த டைம்ல முடியுது என்றதான் அர்த்தம். அதுக்கு ஓடி போறோம் இல்ல, இது சாப்பிட்டு வருவோம். அதே போல கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சிகளும் தொகுத்து வழங்குறது மிக கஷ்டம். பாட்டு கேட்டுட்டு நீங்கள் பாட்டு கேட்டோம் என்பதை கேட்டு அந்த நீங்க அந்த இலக்கத்துக்கு இருந்தாலும் எழுதுங்கோ. நீங்க கேட்டுட்டு போய் பேசாம நீங்க அங்கால போய் தூங்கி உங்களோட அலுவல் பார்க்க வேண்டாம். அப்படி இல்லாவிட்டால் பாட்டு கேட்க வேண்டாம். யாரும் தயவு செய்து அந்த இருந்து அதை தெரிவு செய்து அதை எடுத்து வருகிறார்கள் அல்லவா. கஷ்டத்தோட கஷ்டமா ஒவ்வொரு தொழிலும் செய்து பார்த்தால் தான் தெரியும். இது தொழில் அண்டல்ல, இது எங்களுடைய மனசாந்திக்காண்ட ஆத்ம திருப்திக்காக நாங்கள் எடுத்து வரும் இந்த கலை. அதை துச்சம் சில பேர் வந்து இப்ப ஒரு நிகழ்ச்சி தருவதற்கண்டாலும் அல்லாட்டி என்ன என்றாலும் இது இந்த வானம் இல்லையா, இன்றைய கொடுக்கலாம் நாளைய கொடுக்க தேவையில்ல. அது என்ன ஒரு சொல்லுவார்கள், எந்த ஒரு விடைய அதாவது விற்பனையில கூட அழுகின பணத்தை கூட நான் விலையாக சொன்னால்தான் நல்லா இருக்குன்னு வாங்குவார்களாம். சும்மா கொடுத்தால் வாங்க மாட்டார். நல்ல பணத்தை

0: முடியாது, மாற முடியாதவர்களுக்கு மாறவே முடியாது என்று சொல்லிக்கொண்டு காற்றில இணைந்து கொள்ளும் என் நண்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் புவனேஸ்வரி. எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்? நீங்க வேற வேற நம்பர்ல எல்லாம் வரீங்க, டக்குன்னு நான் கண்டுபிடிச்சனா இல்லையா உங்களை? எப்படி இருக்கிறீங்க? அப்பாக்கு தந்தையர் தினம் வாழ்த்து சொல்லிட்டீங்களா? இந்த தந்தையருக்கு என்ன வாழ்த்து எப்ப இருந்து ஆரம்பமானது இதத்தான் நான் கேக்குறேன். நீங்க பிறந்து நீங்க அஞ்சு வயசுல இந்த இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்ததா புவனேஸ்வரி அம்மா?
1: ஆமா,
0: அஞ்சு வயசுல நீங்க தந்தையர் தின வாழ்த்து சொன்னீங்களா? இதான் இந்த கேள்வி. இந்த நாள் வந்ததா? இந்த நாள் வந்ததா? வரையில. அப்ப இந்த இது இந்த தந்தையர் தின வாழ்த்து நாள் அஞ்சு வயசுல இல்ல, இப்ப குறைய ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷத்துக்குள்ளதான் இந்த தந்தையர் தின வாழ்த்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நாள்ல, இல்லையா? தந்தைக்கு வாழ்த்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தான் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் தான் தந்தைய போற்ற வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் போட்டி பிரயோசனம் அல்ல. இந்த தந்தையர் தின வாழ்த்து ஏன் உருவானது? தாயார் தின வாழ்த்து, தந்தையர் தின வாழ்த்து எல்லாம் ஏன் உருவானது என்றால், இந்த வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள், அதாவது தாய் தந்தையர் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அது எப்படி என்றால், ஒரு ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து விட்டு அவர்கள் விவாகரத்து எடுத்துக்கொண்டு வேற இன்னொருவர் திருமணம் செய்து எங்கேயோ போய்விடுவார்கள். அந்த புள்ள பெருசா வளர்ந்தா பிறகு அல்லாட்டி எங்கேயாவது இருக்கிறார் என்றுதான் தாயை தேடி போய் அந்த நாள் ஒன்றை குறித்து வைத்து தாயை தேடி போய் ஒரு பூ கொடுத்து சாப்பாடு கொடுத்து பார்த்து முத்தமிட்டு விட்டு வருவார். அது அந்த நாள்ல மட்டும்தான் தாயை போய் பார்க்கலாம் என்ற அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு. மற்றது தந்தையருக்கும் அப்படித்தான், தந்தையும் வேற ஒரு கல்யாணம் கட்டி போன பிறகு அங்க. ஆனால் எங்களுக்கு, எங்களுடைய தமிழ் பண்பாடு, தாய் தந்தையர் குழந்தைகளை கவனமாக தாங்களே வளர்த்து கடைசி வரை பிள்ளைகளும் தங்களை கொண்டே ஒரு அநாத மனத்தில் விடும் வரையும் அவர்கள் பிள்ளைகளை கையுக்குள்ளேயே பொத்தி வைத்திருப்பார்கள். அப்ப அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தான் வாழ்த்து சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த ஒரு நாளுக்கு மட்டும் அம்மா அப்பா தின வாழ்த்துக்கள், தந்தை தின வாழ்த்துக்கள் ரெண்டு ஒரு நாள் மட்டும் சொல்லி போவதற்கு அவ்வளவு அவர்கள் அவர்களுடைய அவர்களுக்களை எங்களுக்கு செய்யும் அந்த அன்பு பரிகாரம் போதாது. அது வந்து ஒரு நாள் அல்ல, வாழ்நாள் பூராவும் நான் சாகும் வரையும் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது அவர்களுடைய பணி. அதனால இது இது வந்து வெளிநாட்டவருக்குத்தான் இந்த தந்தையர் தினம், தாய் தின வாழ்த்துக்களை

0: புவனேஸ்வரி,
1: என்ன பாட்டது?
2: பூபாலம்.
1: பூபாலம் என்ன படத்துல?
2: தூரல்
1: நின்று போச்சு படத்துல இருந்து பூபாலம், அந்த பாட்டா?
2: ஆமா,
1: இசைக்கும் அந்த பாட்டா. சரி, எங்க எடுத்து வாங்கோ.

0: கெட்டி காரி அருமை அருமை அருமை. இந்த குரல் வளம், அந்த குரல் வளத்துக்கு தான் உங்களுக்கு உமேனிய பாடும் தன்மை உள்வாங்கி அப்படியே அதுலயே மூழ்கி பாருங்க. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. புவனேஸ்வரிக்கு எத்தனை சகோதரர்கள்?
1: எனக்கு ஒரே ஒரு சகோதரன்.
0: ஒரே ஒரு சகோதரன், அவருடைய பெயர் என்ன?
1: ஸ்ரீநிதி.
0: என்ன பெயர் அது?
1: ஸ்ரீநிதி.
0: ஸ்ரீநிதி.
1: ஸ்ரீநிதி மஜினி.
0: ஸ்ரீநிதி சரியா நான் சொல்வது? என்னொருக்க சொல்லுங்க. ஸ்ரீ சரி, அங்கால என்ன என்ன எழுத்துக்களை சொல்லுங்க. நீ நீ அப்படியா? நீ மீ ஸ்ரீ நீ மீ. நீனா மீனாவா? தம்பிக்கு பேர். எத்தனை வயது அவருக்கு?
1: பதிமூணு.
0: அவர் பாட மாட்டாரா?
1: இல்லம்மா பாட
0: மாட்டேன். ஏன் அவர் பாடாம இருக்க? நீங்க நல்லா பாடுறீங்கல்ல. அப்ப அம்மாக்கு ஆர்வம் இருக்கா? கேக்கலாம். யாருக்கு இந்த ஆர்வம் இருந்து நீங்க பாடுறீங்கன்னு பாப்போம். அம்மாக்கு ஆர்வம் இருக்கா?
1: அம்மாக்கு ஆர்வம் இருக்கு.
0: அம்மாட பெயர் என்ன?
1: நீலாவதி.
0: நீலாவதி. அப்பாக்கு ஆர்வம் இருக்கா?
1: இருக்கணும்.
0: இருக்கு. அப்பாட பெயர் என்ன?
1: லட்சுமணன்.
0: என்ன பெயர் அது?
1: லக்ஷ்மணன்.
0: லக்ஷ்மணன். சரி சரி. அப்ப அப்பா அம்மாட ஆர்வம் இருக்குது. அப்ப அவருக்கு ஏன் அந்த ஆர்வம் இருக்கவில்லை? தெரியவில்லை. குக்கு குக்கு ஆசை ஆசை அவருக்கு. குக்கு குக்கு அது கேப்பாரா? இல்லையா? பாட்டே கேட்க மாட்டாரா? சரி சரி சரி. அடுத்த தடவை அம்மா அப்பாவும் வந்து பாட சொல்லுங்க. நீங்க பாருங்க, இப்ப ராமன் வந்து உங்களுக்கு பெரியப்பா இல்லையா? சரிதா வந்து உங்களுக்கு பெரியம்மா. அவங்க ரெண்டு பேரும் பாடுறாங்க பாத்தீங்களா? நல்லா அம்மா அப்பாவும் பாட சொல்லுங்க. அடுத்த தடவை நான் எதிர்பார்க்கிறேன் அவங்களுடைய செல்ல குரல்ல, அழகா இனிமையான குரல்ல நாங்க பாட்டு கேட்க ஆசைப்படுறோம். சரியா? ராமன் பாடிட்டா லக்ஷ்மன் பாடு தயக்கம் என்ன? சரி, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க அம்மா இன்னொரு பாட்டோட. சரியா?
1: சரி.
0: நன்றி நன்றி நன்றி. செல்லக்குட்டிக்கு காற்றலையில் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்க்கலாம் அடுத்து இணைகிற எங்களுடைய என்ன ராமன் இணைஞ்சார் உடனே ஓடிவிட்டார். சரி, இணைப்புக்கு வாங்கும் ராமன். அங்க பாக்கலாம், நீங்கள் இணைப்புக்கு வாங்கோ, பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. பாடல்கள் மிக விரைவாக வந்து பாடுபவர்கள் பாட வேண்டும். பலர் அழைச்சு கொண்டிருந்தீங்க. மற்றது இந்த காற்றலையில நான் வரும் முன்பு ஒரு எல்லாரும் ஒரு வணக்கம் போடுவீங்கல்ல. இப்ப எல்லாம் நாங்க இந்த புலனத்துலதான் பாக்குறோம், யார் யார் ஹாய் போடுறாங்கன்றெல்லாம் பாக்குறோம். முதல்ல செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமாருக்கு, புதுக்கோட்டை எம் ஆர் செல்வகுமாருக்கு ஒரு வணக்கம். அவர் வருக வருக மீராமான்னு போட்டிருக்கீங்க. சஞ்சனா ஸ்ரீ வணக்கம். அடுத்தது சரிதா ராமன், உங்களுக்கும் வணக்கம் சரிதா ராமன். அடுத்தது ஷியாமலா அம்மா, உங்களுக்கு வணக்கம். மஞ்சுளா, உங்களுக்கு வணக்கம். ஃபாரூக், உங்களுக்கு வணக்கம். எல்லாரும் இணைஞ்சு பாடலுக்கு வர வேண்டும். இப்பொழுது இணைந்திருக்கும் எங்களுடைய சதீஷ் குமார் வந்திருக்கிறார். எங்க பாப்போம்.
2: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். எனக்கு நீங்க வரும்போது இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது.
2: பாட்டுமா?
0: அந்த பாட்டு
2: சார்ந்த பாட்டு.

0: அது நீங்க வந்தோடனே எனக்கு அந்த கடல் ஞாபகம் வந்துருது. எப்படி அம்மா எப்படி ஐயா இருக்கிறீங்க நீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு தொழில் தொடங்கி விட்டதா?
1: இல்லம்மா, வருகிற 1ஆம் தேதி தான் விடுறதாக பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா.
0: ஆனா 15ஆம் தேதி திறக்க வேண்டியது, அவங்க இன்னும் அதை திறக்க இல்லையா?
1: கையில கொஞ்சம் நம்ம மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்பாடு இன்னும் கொஞ்சம் நீடிச்சிருக்காங்கம்மா. ஆனா நல்ல கட்டுப்பாடுல கட்டுப்பாடுகள் இங்க நல்லா இருக்குதுமா. நல்ல காவல்காரர்கள் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவர் கூட சின்ன குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் நடமாட்டம் இல்லை. அப்படி இருந்தால் மாஸ்க் இல்லாம வெளியில போறது இல்லம்மா. அப்படி இருக்கும் நம்ம ஊர்.
0: அப்படி இருந்தா கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தால் சிலவற்றை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். இல்ல, மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்க. உங்களுக்கு கனவு
1: இன்னைக்கு
0: ஒரு பாட்டு, என்ன பாட்டு பாட போறீங்க
1: அம்மா? இன்னைக்கு உங்களுக்கும் மற்றும் நம் அன்பு உறவுகள் அனைவர்களுக்கும் இன்று தந்தையர் தினம் என்னுடைய வாழ்த்துக்கள் மா. வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல்
0: என்னைய தந்தை ஆகிட்டீங்களா அப்பாக்கு?
1: நீங்களும் அம்மா, நீங்களும் ஒரு அம்மா ஸ்தானம் தானம்மா.
0: தந்தையர் தினம் வாழ்த்து இன்றைக்கு.
1: இதில் தந்தையர் தினம் வாழ்த்துக்கள் இருந்தாலும் தந்தையும் தாயும் பிள்ளைகள் மத்தியில் தந்தையும் தாயும் ஒன்றே.
0: அப்ப நீங்க சொல்றீங்க ஒரு தந்தையுடைய பலம் எனக்கு இருக்கண்டு இல்லையா?
1: கண்டிப்பாமா.
0: அப்பா நீங்களாவது சொன்னீங்களே, சூப்பர் சூப்பர். சரி சரி,
1: நன்றிமா.
0: எங்க என்ன இன்னைக்கு என்ன பாட்டோட வந்திருக்கீங்க? சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி
1: கேளுங்கம்மா.
0: உங்களுக்கு கனவுகள்ல நம்பிக்கை இருக்கிறதா?
1: கனவா?
0: கனவு கனவு
1: கனவில் வந்துமா பாதி நம்பிக்கை இருக்குதுமா. ஏன்னா சில நேரங்கள்ல வந்து கனவு கண்டது போல சில விஷயங்கள் நடந்தது உண்டு என்னுடைய வாழ்விலே.
0: வாழ்விலே கனவுல நான் வந்தது போல உங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நடந்திருக்கு?
1: நடந்திருக்கு. அது மாதிரி இன்னைக்கு நடந்த விஷயங்கள் மறுநாள் கனவிலும் வந்தது உண்டுமா?
0: வந்தது உண்டு. அது எல்லோருக்கும் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை நாங்கள் மனதில கண்டுட்டோம் என்று சொன்னா அதை நினைச்சு கொண்டிருக்கும் போது அது கனவாக வரும். ஏன்னா நாங்க எங்களுடைய நினைவில் அது தூங்காமல் இருக்கிறதுனால வரும். ஆனா கனவுல எங்களுக்கு திடீரென்று வர்ற சில காட்சிகள் பார்த்துவிட்டு அது எங்களுக்கு ஒரு துன்பமான விஷயம்னா நன்மையான விஷயம்னா நடைபெறுகிறது இல்லையா?
1: ஆமாம் ஆமாம்.
0: சரி,
1: கனவுல
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: கடவுள் நம்பிக்கை எனக்கு 100% இருக்குதுமா. அதனால இந்த கனவுகளும் அதுல நான் வந்து நான் நம்பக்கூடிய கொஞ்சம் விஷயமா தான் இருக்கு எனக்கு
0: இருக்கு. நீங்க எந்த எந்த கடவுளை நீங்க கும்பிடுறீங்க? உங்களோட குலதெய்வம் என்ன?
1: நான் வந்து எங்களுடைய குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா முருகன் தான் எங்களுடைய குலதெய்வம். ஆனால் நான் வந்து சிவபெருமான் பார்வதிய நான் ரொம்ப வணங்குவோமா, அதிகமா
0: வணங்குறீங்க. சரி, நல்ல நல்ல. இப்ப கனவுல எது எது கண்டால் நல்லம், எது எது கண்டால் கூடாது என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்திருக்கிறார்களா?
1: எனக்கு வந்துமா அம்மா அப்பா எனக்கு சொல்லி இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்யாணம் இந்த மாதிரி சடங்குகள் நல்ல சடங்குகள் நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க.
0: அது கண்டால் துன்பமானது ஏற்படும் என்பது,
1: துன்பமானது வரும் அப்படின்னு.
0: இறந்த வீடு கண்டால்,
1: கனவுல
0: இறந்த வீடு கண்டால் நல்லது நடக்கும். வேற சொல்லுங்க, வேற என்ன?
1: வேற வந்து வந்து கனவில் வந்து காவல்காரர்கள் நம் வீடு தேடி வரக்கூடாதுன்னு,
0: அதாவது
1: வரக்கூடாது காலை மாடு முட்டக்கூடாது. நம்ம கனவுல வந்து நம்மள வந்து காலை மாடு துரத்தவும் கூடாது, நம்மள வந்து முட்டவும் கூடாது. வேறு வந்து நம்மள வந்து கனவுல வந்து பாம்புகள் வந்து துரத்தக்கூடாது, ஆனா கடித்து விடலாம்.
0: பாம்பு கடிக்கலாம், துரத்தக்கூடாது.
1: துரத்தக்கூடாது, ஆனா கடித்து விடலாம். கடித்து விட்டால் நம்மள பிடிச்ச துன்பங்கள் அது ஒளிந்து விட்டதுன்னு
0: சொல்லுவாங்க. பாப்போம், உங்கள்ட்ட நிறைய போலயா. அங்க அடுத்து
1: அடுத்தது என்னன்னா, அந்த வீடு தீப்பத்தி எரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நெருப்புகளே நம்ம கனவுல வந்து நம்ம காட்டவும். ஏன்னா அப்படி நெருப்புகள் காட்டினால் ஏதோ ஒரு நம்மளை வீட்டு சடங்கு நடப்பதாக ஒரு ஐதீகம் சொல்லுவாங்கப்பா.
0: அது நல்லதா கெட்டதா அந்த சடங்கு?
1: அந்த சடங்கு நல்ல சடங்கு தான் சொல்லுவாங்க. சில பெண்கள் பூப்படையக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு அறிகுறிய சொல்லுவாங்க.
0: சொல்லுவாங்க வேறு சொல்லுங்க.
1: ஆமா
0: வேறு சொல்லுங்க.
1: வேறு வந்துமா வேறு ஒண்ணும் எனக்கு சரியா.
0: மீன் நண்டு அப்படி கடல் வால் உயிரினங்களை காணலாமா?
1: அது நல்ல எங்களுக்கு ஒரு ஒரு நற்செயல் தான். அதாவது மீன் இந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி போற ஜீவராசிகளை காண்பது வந்து நல்லது எங்களுக்கு. இப்போ நாங்க இன்னைக்கு ராத்திரி வந்து இப்போ நாங்க படுத்துவங்கிட்டு விடிய காலையில இப்ப நாங்க வந்து கடலுக்கு போறோம் அப்படின்னா அந்த ராத்திரி கனவுல எங்களுக்கு மீன் வர்றது எங்களுக்கு ஒரு நல்ல சகுனமா.
0: உங்களுக்கு நல்ல சகுனம். முட்டை?
1: ஆமா
0: முட்டையே கண்ணா கண்ட.
1: அது வந்து முட்டைகள் வந்து ஒண்ணு எனக்கு சரியா அதை பத்தி
0: தெரியல. இனி ஏதாவது அப்படி அறிஞ்சா நீங்க அடுத்த முறை வந்து எனக்கு சொல்லுங்க. சரியா?
1: கண்டிப்பாமா கண்டிப்பாமா. நிறைய நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறேன்.
0: உங்களோட பாட்டு என்னன்னு பாக்கலாம். பாடலாம் எடுத்து வாங்க.
1: என்னுடைய பாட்டுமா பகலில் ஓர் இரவுங்கிற படத்திலிருந்து இளமை என்னும் பூங்காற்றுங்கிற பாட்டை பாடலான் இருக்கம்மா.
0: சரி பாடுங்க.
1: இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம் தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்து வந்து வேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா பூங்காற்று அங்கும் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்ற அள்ளி அணைத்த கைகள் கேட்க நினைத்தால் மறந்தாள் கேள்வி எழும் எந்த உடலோ என்ன உறவோ. இளமையின் பூங்காற்று மங்கை இனம் மன்னன் இனம் குளம் குணம் வேகம் துடித்தால் கண்ணீரு கூந்தல் கலைந்த கனியே கொஞ்சி சுவைத்த கிளியே இந்த நிலைதான். இளமையின் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை நன்றி அம்மா.
0: அசடி நீங்க இயர்போன் போட்டு பாடுறீங்களா இல்லாட்டி போன வாயில சும்மா கிட்ட வச்சு பாடுறீங்களா?
1: இல்லம்மா இயர்போன் வச்சுதான் பாடுறேன். சரியா கேக்கலையாம்மா?
0: அந்த இயர்போன் வச்சு நீங்க இயர்போன் அங்கால இங்கால விலக்கி விலக்கி பாடுறீங்களா தலையால திருப்பி திருப்பி பாடுறீங்களா?
1: இல்லம்மா நேரம் வாய் கிட்ட வச்சுதான் அப்படி பாடுறேன்.
0: உங்களுக்கு போய் போய் வருதே அது.
1: அப்படிங்களா? டவர் ப்ராப்ளமா இருக்குமோ?
0: டவர் ப்ராப்ளம் ஒன்றும் இல்ல. பாட்டு வருது. நீங்க அந்த வயரை கொஞ்சம் மேல கீழே அப்படி இல்லாட்டி தலைய சும்மா அந்த பாவதர் மாதிரி அந்த அசைச்சிட்டீங்களோன்னு யோசிச்சேன்.
1: ஆமாமா அம்மா லேசா கொஞ்சம் தலை அப்படி இந்த சரணம் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் லேசா தலை அந்த மேலையும் கீழையும் கொஞ்சம்
0: அந்த பாட்டுல வந்தமாய் தன்னை மறந்து என்ன அப்படியே இருக்க அப்படியே மறந்து தலையை ஆட்டிட்டீங்க போல இருக்கு அது அப்படியே கீழே போய் கீழே விழுது. அப்ப பாட்டு முழுமையா எங்களுக்கு உள் வாங்க முடியல ஆனா நல்லா இருந்தது சூப்பர். நீங்க நல்லா பாடுவீங்கன்னு தெரியும் தானே, நல்ல குரல் வளம் கெட்டிக்காரன் நீங்க. இன்னும் வர வர வர வர ஒவ்வொரு படியா ஏறிக்கொண்டுதான் போறீங்க நீங்க. உங்கள்ட்ட உண்மையிலேயே அந்த அந்த வளர்ச்சியை பாக்குறேன்னா ஒரு ஒரு தாய்க்கு சொல்லுங்க
1: அது வளர்ச்சி நம்ம அது என் மூலியமா வரது இல்லம்மா, என் மூலியமா வந்தாலும் காரணம் வந்து இப்ப உங்களை போன்றவர்கள் தானம்மா. அதை நீங்க சதீஷ் அதை பாடுங்க சதீஷ் அதை பாடுங்கன்னு சொல்லும் போது நம்ம எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நான் எடுத்து கொடுக்கும்போது அது நல்லா இருக்கு. அப்ப அதுக்கு முழு காரணமே இந்த அம்மா வானொலி நம்ம அன்பு நேயர்கள் அம்மா நீங்க தாத்தா உங்களாலதானே எனக்கு நான் இருக்க முடியல அப்படி கிடையாது. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்து மனசுக்குள்ளே படிச்சுக்குவேன், பாட்டு டேப் ரிகார்டு ஓடும்போது கூட செலுத்தி படிச்சுக்குவேன் தவிர ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் கேட்கிற அளவுக்கு எனக்கு இது வரைக்கும் அந்த தகுதி இல்ல. இப்ப சில ஒரு ஆறு அஞ்சு ஆறு மாதங்களை எனக்கு இவ்வளவு பாட்டு பாருங்க இப்ப உங்ககிட்ட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பாடல் கிட்ட மேல படிச்சிருக்கேன் என்பது எல்லாம் அதுக்கு முழு காரணமே இந்த வானொலி தானம்மா.
0: மற்றது உங்களை எல்லாரும் போட்டுகிறார்கள் நல்லா பாடுற நல்லா பாடுற சதீஷ்குமாரா சதீஷ்குமாரா யாரோ நேற்று கேட்டதுங்களே எங்க இருந்து பாடுறாரு எந்த ஊருண்டு நாங்க நாகப்பட்டினம் சொல்லி இருக்கோம். அப்ப அதை பார்க்கும்போது அந்த உங்களுடைய உங்களுடைய பாட்டை எல்லாரும் விரும்புகிறார்கள். ஒரு தடவை ஒரு மனிதனுடைய பெயரை உச்சரிச்சு இவர் எப்படி எங்க இருந்து பாடுகிறார் என்று சொல்லி உங்களை விசாரிக்கிறார்கள் என்று சொன்னா உங்களுடைய பாடல் அவர்களுடைய இதயத்தில் பதிஞ்சிட்டது என்றதுதான் அர்த்தம்.
1: அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணுமா, எவ்வளவோ திறமையான விஷயங்கள் இருந்தோம் அந்த திறமைக்குள் ஒரு விஷயங்கள் என்னுடைய ஒரு பாடலையும் சேர்த்து ரசிச்சு அதுக்கு விமர்சனம் சொல்றாங்கன்னா அவங்க உண்மையிலேயே நல்ல ஒரு பெரிய மனம் கொண்டவங்க பெரிய மனுஷன் தான் ரசிப்பு தன்மை கொண்டவங்க அவங்க எல்லாம்.
0: நிச்சயமா நீங்க ஒரு கெட்டிக்காரன்
1: அதாவது
0: இன்னொரு
1: நல்லா இருந்தா மட்டும் பாராட்டணும் அவசியம் கிடையாது, அவங்க மனம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே பாராட்டக்கூடியவங்களும் இருக்காங்கம்மா. அது பாடல் நல்லா இல்லாம கூட இருக்கலாம், சிச்சி இந்த பாடல் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனம் அந்த பையன் கஷ்டப்பட போறான் அப்படிங்கறதுக்காக இல்லவே சூப்பர் நல்லா இருக்கு அருமையா பாடுறீங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. நல்லா இல்லாம இருந்தா கூட அதுதான் பெரிய மனம்.
0: அது ஒரு கலைஞனுக்கு வளர்ச்சி எங்க இருக்கிறது என்று சொன்னால் அந்த குறைகளை சொல்ல போகக்கூடாது வளர்ற கலைஞனுக்கு, அதுதான் என்னுடைய கருத்து. அந்த அதாவது அறிவிப்பு துறையில இருக்கிறவராக இருக்கலாம், ஒரு கலைத்துறையில இருக்கலாம், ஒரு பாட்டுக்கு வருவராக இருக்கலாம், அந்த உடனே எடுத்தோன்னு நீங்க குறையா அப்படி பாடிட்டீங்க அப்படி பாடிங்க சரியில்லை உங்களோட குரல் சரியில்லை அப்படி ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அப்பதான் கால ஒரு குழந்தைய நீங்க பாருங்க தட்டி கொடுக்கறது அப்படி என்று அது இப்படி தத்தி தத்தி எழும்பி ஒரு கால அப்படி நின்றோன்னு அட்டே நாட்டக்க போறாள் பாருங்கன்னு கை தட்டுவார்கள். அப்ப உடனே அந்த குழந்தை தத்தி தத்தி நடக்கும் அதோட உற்சாகம் தான். என்ன நீ நடுக விழுந்து விழுந்து எழும்புறா இல்லையன்னு பேசக்கூடாது அப்படியெல்லாம் சொல்ல போகக்கூடாது அதுதான். ஆனா உண்மையா நீ உங்களுடைய பாடல் உங்களுடைய குரல் நீங்க பாடுற தன்மை எல்லாம் நீங்க உண்மையிலேயே ஒரு வளர்ந்த ஒரு பாடகனை நாங்கள் எப்படி ரசிக்கிறோமோ ஒரு வளர்ச்சி பெற்று ஒரு இப்ப எல்லா சினிமாக்களும் பாடுகிறார்களே பாடகர்கள் அந்த அந்த பாடகர்களை எப்படி ரசிக்கிறோமோ அப்படித்தான் இங்கு வருகிற வந்து பாடுகிற என் அன்பு செல்வங்களுடைய குரலும் பாடலையும் நாங்கள் ரசிக்கிறோம். எல்லாரும் நல்லா மெல்ல மெல்ல அப்படியே வளர்ந்து கொண்டே வருகிறார்கள் வளர்ச்சி ஒரு படி படியா மேல ஏறுகிறார்கள் என்று ஷீ என் அதாவது கொஞ்சம் அந்த சோம்பறித்தனம் உள்ளவர்கள் நிறுத்தி போட்டிருக்கிறார்கள் அதனால அவர்கள் வளரவில்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் சோம்பறித்தனம் பயணி என்ன இந்த இது என்ன நிகழ்ச்சி ஒரு கப் பாடிட்டு விடுவோம் என்று சொன்னால் அது கலைக்கு
1: என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பாடிட்டு வர போறோம்
0: பாடுனது அது எத்தனை பேருடைய காதுக்கு போகிறது எத்தனை பேருடைய மனதை கொள்ளை கொள்ளுகிறது என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லை. அருமையா பாடுனீங்க அடுத்த நேரம் நான் சந்திக்க போறேன் அடுத்த பாட்டோட வாங்க ஐயா.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. காற்றலையில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ராமனை சந்திக்கலாம். வணக்கம் ராமன்.
2: வணக்கம் அம்மா நான் சஞ்சனாஸ்ரீ பேசுறேன்.
0: சஞ்சனாஸ்ரீ குட்டி பாட வந்திருக்கிறா எப்படி இருக்கிறீங்க சஞ்சனாஸ்ரீ?
2: நலமா இருக்கிறோம் நலமாக இருக்கிறீங்களா?
0: நல்ல நலமா இருக்கிறேன்னா
2: சரிங்கம்மா.
0: குட்டியோட பேசுறோம் சரி.
2: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா?
0: நல்ல மகிழ்ச்சியா இருக்கா? சரி அது சரி. நீங்க ஸ்பீக்கர் போட்டு பேசுறீங்களா? ஸ்பீக்கர் போட்டு பேசக்கூடாது, அது எக்கோ பண்ணது. நீங்க அத ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு காதுல வச்சு பேசுங்க, இல்லாட்டி இயர்போன் போட்டுட்டு பேசுங்க. சஞ்சனா ஸ்ரீகுட்டி, என்ன பாட்டோட வந்திருக்கீங்க நீங்க?
2: அம்மா இன்னைக்கு வந்து அப்ப தந்தையா தினனால நான் வந்து அப்பா வந்து இப்பதாம எடுத்தேன், அதனால பாடுறேன்.
0: பாடுங்க. எங்க பாடுங்க?

0: தட்டி காரி செல்ல குஞ்சு மாதிரி, அதாவது கிளி குஞ்சு மாதிரி பாடி இருக்கிறீங்க நீங்க. அது எங்கேயும் கிளி குஞ்சு எப்படி கத்தினாலும் நாங்க ரசிப்போம். அதே போல என் செல்ல குட்டிகள் நல்ல குரல் வளம், நல்லா பாடுறீங்க. உங்களோட தம்பி எப்ப பாடுவாரு? நல்ல புல் சூல் சாங் அப்படி பாடுவாரு ஒரு பாடல.
1: தம்பி வந்து குக்கு மட்டும்தான்
0: பாடுவான். சரி, இன்னொரு தடவை அவருக்கு நல்ல மற்ற பாடல்கள் சொல்லி கொடுங்க. தம்பி தாத்தா வந்து பாடுற கட்டி காரி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கலாமா செல்ல குட்டிக்கு? சரியா,
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி செல்ல குட்டிக்கு. கட்டளை இணைந்து கொள்ளாம ஒரு புதிய உறவுகளோட நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள். நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள். இங்கே வந்த உறவுகள் வந்து இணைந்து கொள்ளுங்கள். பாடல் பாடுவதற்கு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடலை எடுத்து வரலாம். வந்ததுக்கு நாங்க பாட்டு எடுத்து வரையில இன்றைக்கு கண்ணன் பாட்டு, கண்ணன் பாட்டு எடுத்து வரக்கூட நான் மறந்து விட்டேன். என்றால் சில விடயங்கள்ல அவ்வளவு தூரம் மனதில் ரொம்ப கஷ்டம் இருக்கும். சில விடயங்களை சில நோக்கும் போது அந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம் என்று தெரிஞ்சு கொண்டு நான் மட்டும் அவஸ்தைப்பட வேண்டாம், அதே மாதிரி கஷ்டம் மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை நினைத்து கொண்டுதான் சிலவற்றையெல்லாம் நாங்கள் சொல்லுவது காட்டிலேயே. சரி, எங்கே நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: மாற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். ஒரு அன்பு உறவு இணைஞ்சீங்க, ஓடி வாங்கோ பார்க்கலாம். எங்கே? வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
1: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் மகாலிங்கம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கம்மா. என்னது இழுக்குது?
0: என்ன
1: இழுக்குது?
0: எனக்கும் கேக்குது, எங்க கேக்குதுன்னுதான் நான் இப்ப யோசிக்கிறேன். சரி, எதுக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் தாங்க. எனக்கு இருக்க ஒரு நிமிஷம் தாங்க. இப்ப கேக்குதா உங்களுக்கு?
1: இல்லீங்க,
0: இப்ப கேக்கல. சரி, எங்க பாக்கலாம்.
1: உங்களுக்கு போன் பண்றீங்க
0: இல்லையே? ஏனென்றால் நீங்க இணைப்பில்
1: இருக்கிறீங்க.
0: சரி, அது அடுத்த இணைப்புக்கு வருகிறனால எடுத்து விட்டால் கன நேரம் காவல் இருக்கணும். நீங்க என்ன பாட்டோட முதல்ல ஊசி போட்டது எப்படி இருக்குது உங்களுக்கு உடல்நிலை?
1: நல்லா இருக்குமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா ஹெல்த்தியா தான் இருக்க.
0: சின்ன தலையடி அப்படி ஒண்ணு கூட, ஒரு இழைப்பு அப்படி ஒண்ணு வரல?
1: அதெல்லாம் ஒண்ணும். முத நாள் வந்து உடம்பு அப்படியே எரிஞ்ச ஒரு எரிச்சலா இருந்த மாதிரி இருந்தது. உஷ்ணம் அதிகமா இருக்கிற மாதிரி.
0: அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கிறதுன்னு சொல்லுங்க.
1: சரியா போச்சு. ஆமா, அது ஜலம்லாம் வரல.
0: கொஞ்சம்
1: வரல, ஆனா கை வலி லேசா இருந்தது, அது வந்து சரியா போச்சு.
0: சரி சரி. அப்பயும் நான் அவர்களுக்கு சொன்னேன், அந்த யானைக்கு போடுற ஊசி வந்து இவருக்கு போனச்சாலே மாறி கொஞ்சம்.
1: அது உங்களுக்கும் சேர்த்துள்ள சொல்றீங்க.
0: இல்ல, இவருக்கு ஒண்ணும் செய்யாதுங்க. நீங்க கொஞ்சம் ஒரு பெரிய ஊசியா போடுங்கன்னா அவங்க சைல பாக்க கழுதாம இருக்காரு.
1: உண்மைய சொன்னா யாருக்குமே அது பிடிக்காது.
0: இல்ல, யானைக்கு போடுற
1: ஆனா நைஸ் சின்ன ஊசி தான். ஆனா உள் வரைக்கும் அந்த 2 inches உள்ள ஊசி ரெண்டும் உள்ளார போட்டு.
0: அப்ப அந்த இன்ஜின் பார்த்து வச்சுட்டீங்களா? நீங்க உள்ள கட்டிக்கார் மற்றவையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, திரும்பி இருப்பாருங்க. நீங்க அந்த இத்தனை இஞ்சி போகலன்னு பாத்துருக்கீங்க பாருங்க. நீங்க எவ்வளவு ஒரு கட்டிக்கார். சரி சரி, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: நம்ம
0: என்ன பாட்டு பாட வந்திருக்கீங்க
1: சொல்றமா? பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு எடுக்கலான்ட்டு இருந்தேன்.
0: சரி, எடுத்துக்கொண்டு வாங்க பாப்போம். எந்த புள்ள கேக்குதுன்னு பாப்போம்.
1: இந்த வாரமா
0: இந்த வானிலையில கொஞ்சம் புள்ளைகள் இருக்கிறாங்க, அறிவுரை கேக்குற வாயில இருக்கு. நீங்க பாடுங்க பாப்போம். என்ன வந்த எடுத்துக்கொண்டு வராம இவ்வளவு நேரத்துக்கு பிறகு இதுல வந்து எடுக்கிறீங்களா? எங்க கொஞ்சம் ஓடியாங்க. சரி, நீங்க ஒரு எடுங்க, நான் மற்றவரை சந்திச்சிடுறேன். வணக்கம். வணக்கம், காற்றலையில இருக்கிறீங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் புவனேஸ்வரி. அப்படியே இணைப்புல இருந்து கொள்ளுங்க. இந்த மாமாவை பாட விட்டுட்டு, இந்த தாத்தாவை பாட விட்டுட்டு உங்களை
1: காணுமேனு பார்த்தா.
0: தாத்தா தாத்தா அப்படியே நில்லுங்க, நில்லுங்க. தாத்தா
1: பாடுங்களே, தவறுதெல்லாம் சொல்லுங்க.
0: அது என்னன்னா, புவனேஸ்வரி இந்த பக்கம் ஒரு படம் தெரியுது, நான் அவரை பார்த்தா மாமாண்ட லக்ஷ்மண்ட படம் உங்களை பார்த்து
1: சொன்னேன்.
0: நீங்க பாடு.
1: நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டு தந்தை நல் வழிகாட்டு தலைவன். துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று, துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று.

நாளை வளரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கிளை போல பேசு இளங்குயில் போல பாடு, கிளி போல பேசு இளங்குயில் போல பாடு, மலர் போல

மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம்.

தோட்டத்திலே நாளை வளரும் முல்லைகளே, நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளே. விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும். தவறான போக்கு நீர் வழி காட்ட வேண்டும், தவறான போக்கு நீர் வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் அண்ணன், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் அண்ணன்.

0: பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
1: கட்டிக்காரன் நல்லா பாடுனீங்க. நல்ல பெயரை வாங்க வேண்டும். ஏன் இந்த பாட்டு இன்றைக்கு எந்த பிள்ளைக்கு புத்தி சொல்லுவ? தந்தை என்ற ஸ்தானத்தில இருந்து கொண்டு வந்திருக்கீங்கல்ல.
2: அப்படியே
1: அப்பா, நல்ல நல்ல தந்தை தாத்தா என்ற ஸ்தானத்தில இருந்து நீங்க இந்த பாடல எடுத்து வந்திருக்கீங்க.
2: தாத்தான்னு கூட சொல்லலாம், ஏன்னா இன்னைக்கு மகளோட பையனுக்கு பிறந்த நாளு. அஞ்சு மகளாக இருக்கிற காயத்ரி கௌதம் பிள்ளைங்களுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். அதனால பேரன்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறதுனால தாத்தாங்கிற ஒரு எண்ணத்திலையும் சொல்லலாம். என்னுடைய அன்பு பிள்ளைங்க மகள் மகன்களுக்கும் நான் அப்பாவா சொல்றேன். என்னுடைய அப்பாவுக்கும் இன்னைக்கு நான் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எங்களுக்கு இணையதளத்தில் கேட்ட அப்பா சிந்தனை செல்வ அவர்களுக்கும் நிலைய இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
1: எங்கே புவனேஸ்வரி அம்மா? வணக்கம். புவனேஸ்வரி, இந்த அடுத்த ரெண்டாவது பாட்டு கேட்க போறேன்னா, என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?
3: இன்ஷன் வரப்பதில்லை, பழைய பாட்டு.
1: எங்க பாக்கலாம் பழைய பாட்டு?

ليه؟

0: அருமையுவனேஸ்வரி. ஆமா புவனேஸ்வரி அம்மா, முதல் நெஞ்சம் மறப்பது, அதுக்கு பிறகு வந்த அந்த அடுத்த வரிகளை பாடுங்க பாப்போம். அது என்ன வரி எடுத்து வந்தீங்க? பாட தேவையில்லை, அந்த வரிகளை சொல்லுங்க. ஒருக்கா
1: என்ன வரிமா? நெஞ்சம் மறுபடி
0: அடுத்தது இப்ப நீங்க கண்களும் மூடவில்லை என்றதுக்கு பிறகு அடுத்து நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அடுத்த பந்தி என்னது?
1: என் கண்களும் மூடவில்லை.
0: ஓ, அதுக்கு பிறகு அடுத்தது, அடுத்த தொகை எழுத விடுங்க.
1: அதுக்கப்புறம் நெஞ்சம் மறுப்பதில்லை.
0: சரி, இப்ப நீங்க மூன்று பந்தி பாடுனீங்க இல்ல? அதுல அடுத்த பாடுங்க பாக்கலாம். மூடவில்லை முதல் இது என்னண்டு ஆரம்பிச்சீங்க? அந்த முதல் ஒவ்வொன்றையும் என்னண்டு ஆரம்பிச்சது? அது
1: உன்னை பா

சரி, அடுத்து அதை தொடருங்க. மற்றத கண்டினியூ பண்ணுங்க.

0: அந்த வரிகள் நீங்கள் பெண் பாடிய பாடலை கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? அதுல ஆண் பாடிய பாடலும் இருக்கிறது என்ன?
1: ஒரு சரணம் வந்து பெண் பாடியிருக்காங்க, இன்னொரு சரணம் ஆண் பாடியிருக்காங்க.
0: இல்ல, இது வந்து தனியா பெண் பாடின பாட்டு தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க நினைக்கிறேன், தனியா இல்லையா? இது இரண்டு பேர் பாடுற பாட்டு அந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், பெண் பாடியது ஆண் பாடியது. தனியா பெண் பாடின பாட்டு எடுத்து வந்திருக்கீங்க இல்லையா?
1: இல்லமா, ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க பாட்டுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, அப்ப அடுத்த ஆண் பாடிய வரிகள் என்ன? நீங்க பாடிட்டீங்க, அதுக்கு பிறகு அடுத்த வரி என்ன?
1: முதல் நிறுத்தி

0: ஒரு மடமா அது. மற்றது அடுத்த வரி வந்து ஒரு பொழுதேனுமா? ஒரு பொழுதேனும் அதா. அப்ப நீங்க இப்ப பாடினது வந்து ஒரு மடமாது என்று தொடங்குகிறது, இப்ப எந்த ஒரு பொழுதேனும் என்று தொடங்குறதா?
1: பெண் பாடினது வந்து ஒரு மடமாது ஸ்டார்ட் ஆகுமா?
0: சரி.
1: ஆண் பாடினது வந்து ஒரு பொழுதேனும் தொடங்கும்.
0: அது ஆண் பெண் பாடிய பாடல் என்று நீங்க சொல்றீங்க, அப்படியா? நான் நினைக்கிறேன் தனிய பெண் பாடினதாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எதுக்கும் நாங்க பாடல்களை எடுத்து வந்து பார்க்கலாம். ஆண் பாடினது தனிய வந்தது இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இது நீங்க பாடினது தனிய பெண் பாடினது என்று நான் நினைக்கிறேன். எதுக்கும் நாங்கள் பாடலை எடுத்து வந்து பார்க்கலாம். சரியா?
1: ஏன்னா
0: அதுல தாமரை ஆண் பாடியதுல வித்தியாசமாக இருக்கிறது. பெண் பாடியதுதான் இப்ப நீங்க ரெண்டு வரிகள் நீங்கள் ஒரு மடமாது அது மற்றது வந்து ஒரு பொழுதேனும் என்று கொண்டு வந்து முடிச்சிருக்கீங்க இல்லையா? சரி பாப்போம், நாங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். எது ஆண் பாடினது எது பெண் பாடினது என்றதை பார்க்கலாம். சரி, எதுக்கு இன்னொரு இதை பார்க்கலாம். இந்த பாடல் வந்து ஆண் பாடினது இப்படி வரும். காலங்கள் தோறும் உம்மணி தேடி கலங்கும்

நான் காண்பது முகமே. இந்த காலங்கள் எடுத்து தொடங்குறது அது ஆண் பாடியதுன்னு நினைக்கிறேன். நான் அதை செக் பண்ணி பார்க்கணும். ஆண் பாடினது அடுத்த வரி வந்து தாமரை மலரில் மனதினை எடுத்து

0: கேட்கவில்லை. எனக்கு உங்களை மாதிரி பாடுறாரு. இது ஆண் பாடுங்க. இதான் நீங்க பாடல தானே இந்த ரெண்டு வரையும்? இது ஆண்
1: பாடுங்க.
0: இல்ல, இப்ப நான் பாடினது இது பெண் பாடினது. இது பெண் பாடுற பாட்டு, தனிய பாடுறது இந்த பாட்டு. சரியா? நான் இதை சரியா கண்டுபிடிச்சு சொல்லி அல்லாட்டி நானும் ஏன் கேள்வி கேட்டான்னு வரும். பெண் பாடினது ரெண்டு வரிகள்ல டிஃபரெண்டா வந்திருக்கிறது. அது என்னன்னு எனக்கும் தெரியல. இதுவும் பி சுசிலா பாடினதுதான் போட்டிருக்கிறார்கள். நீங்க சொன்னது காலங்கள் தோறும் உண்மை நான் நினைக்கிறேன். ஒன்று சோகமா என்னன்னு நாங்க படத்துல பார்த்தா தான் தெரியும் இல்லையா? அது பழைய காலத்து படம். யாராவது பழைய ஆக்கள் வந்தா கேட்கலாம் இல்ல? சரி, நல்லதம்மா. நீங்க எந்த பாட்டு கொண்டாலும் அதை கொஞ்சம் ஆராயறதுல இருக்கிறேன். அப்படின் இனிமையா பாடுறீங்க நீங்க. சூப்பர். சரியா? நன்றி. அந்த குரலை அப்படியே வச்சிருங்க. எதுவும் தேவையில்லாதெல்லாம் சாப்பிட வேண்டாம். சரியா?
1: சரி
0: சரி. நன்றி நன்றி நன்றி செல்லக்குட்டிக்கு. நன்றி. வணக்கம். எங்களுடைய வடலூர் ஆனந்தன்.
2: வணக்கம்மா. வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கமா. நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். வடலூர் ஆனந்தன்
2: நாங்களாம் பேசிக்குவோம். ஒன்னு அடிச்சிருக்காரா என்ன அடிச்சா நாங்க சிறு வரல பேசிக்குவோம். தந்தையார் அடிச்சது இல்லைங்க. அந்த வரி முதல்.
0: ஆமா,
2: இருக்கும் இருக்கும். தவிர
0: வடலூர் ஆனந்தருக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லலாமா? கண்டிப்பா. சரி, நல்ல நல்ல. உங்களுக்கு எங்களுடைய இனிய தந்தை தின வாழ்த்துக்கள். அடிச்சிருப்பாரான்னு ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உண்மையிலேயே என்ன தந்தை எனக்கு அடிக்கவில்லை ஒரு நாளும். எங்க எனக்கு இல்ல, எங்க நாங்கள் ஐந்து பிள்ளைகள். ஐந்து பிள்ளைகளுக்குமே அவர் அடித்தது இல்லை, முகம் சொல்லித்தது இல்லை, அவர் கடினமாக பேசியும் பார்த்ததில்லை. நாங்கள்
2: வார்த்தைகள் கூட நளினமா இருக்கும்,
0: நளினமாக இருக்கும். கடினமாக கூட ஒரு சுடுசொல், ஒரு வஸ்தை சொல், அதாவது ஒரு கேட்க சொல்லுவார்கள். எந்த சொல்லும் சொன்னதில்லை. எடி என்று கூட கூப்பிட்டது, வா என்று கூட கூப்பிட்டதில்லை. நீங்கள் வாங்க போங்க இந்தாங்கம்மா அப்படித்தான் பேசியிருப்பார் எங்கட அப்பா. நல்லா அம்மா அம்மாட்ட அடி வாங்கியிருக்கிறேன். சூப்பர் அடி
2: வாங்கியிருக்கேன். ஒரு கண்ணத்துல அடிச்சிட்டாங்க. என்ன ஒரு கண்ணத்துல அடிச்சது? ஒரு நாலு விரலும் பதிஞ்சு போச்சு.
0: அப்பா அடிச்சதா?
2: ஆமா, சின்ன பிள்ளைல நாலு விரலும் பதிஞ்சு போச்சு. அது இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு கண்ணத்துலயும் அந்த கதவுல அடிச்சு அந்த பக்கமும் எனக்கு வீங்கி போயிடுதுங்க.
0: ஓ, அது அப்பா அடிச்சதுல அந்த கதவுல போய் அடிச்சுக்கொண்டீங்க நீங்க?
2: ஆமா, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அது அடிக்கடி சொல்லி கேட்டுங்க. அவரு இது வரைக்கும் ஒரு அடி அடிச்சது இல்ல. நான் என் பையனும் அடிச்சுட்டு பேசுவாங்க. அது என் காதல்
0: கவனிக்கும். அப்ப நினைக்கிறேன் நீங்க ஒரு சரியான ஏதோ ஒரு குழப்பாடி செய்திருக்கீங்க. அதாவது ஒரு ஏதோ ஒரு விடயத்தை நீங்க பிடிக்காத விடயத்தை செய்திருக்கீங்க. எத்தனை வயது இருக்கு உங்களுக்கு? அது என்ன அறிஞ்சிருவான்
2: அறியா பருவாங்க. அது வயது சொல்ல வயதெல்லாம் சொல்லவே முடியாது.
0: சின்ன
2: வயசுல நினைப்பில் இருக்கும். அவங்க அவர் அடிச்சதெல்லாம் நான் அடிச்சிட்டேன்னு அவங்க ஃபீல் பண்ணது. இப்ப நீங்க அந்த முதல் வார்த்தை சொன்னா அது நினைவு வந்துருச்சு.
0: அது வந்துருச்சு. அப்ப நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு அடிச்சிருக்கீங்களா?
2: கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது.
0: உங்களோட அப்பா ஏன் அப்படி
2: அடிச்சது? அவங்களும் சரிதான்.
0: ஏன் அடிச்சது தெரியுமா? உங்களோட குழந்தைக்கு நீங்க அடிக்காம இருக்கிறது அதை நினைச்சு நீங்க அடிக்க
2: மாட்டீங்க. கண்டிப்பாயா? அது எப்படி நம்ம செய்ய முடியும்? ஆனா கண்டிப்பா ரொம்ப காட்ட வேண்டியதான் இருக்கு ஒரு ஒரு விஷயத்திலயும். ஆனா நம்ம அடிக்க வந்து கை ஓகே தவிர அதை நம்ம அதை குறைச்சிக்க வேண்டியதா இருக்கு. என்ன இருந்தாலும் பிள்ளைங்களை அடிக்க கூடாது இல்லைங்களா?
0: சில தாய் தந்தையர் பார்த்து பார்வை இல்லாமல் அடிப்பார்கள். அது படாத இடத்துல பட்டுவிடும், அதனால வேதனையும் பட்டிருக்கிறார்கள். சில தாய் தந்தையர் என்னன்னா அந்த கோபத்துல தூக்கி புள்ளியெல்லாம் வீசுறது பிடாரண்டு எடுத்துக்கொண்டு போற அதெல்லாம் கூடாது. பிள்ளைகளுக்கு அது ஏதாவது ஒன்று நடந்துவிடும். அது குழந்தைகள் அதுகளுக்கு தெரியாம செய்யறது ஒன்று தானே. அதுகளுக்கு அப்படி செய்யக்கூடாது.
2: குழந்தைகள்
0: வந்து போறாங்க, சில குழந்தைகளுக்கு எனக்கு அடிக்கணும் போல இருக்கிறது, கிட்ட இருந்து அடி
2: பண்ண
0: வந்து போறாரு பாருங்க பசங்க கொஞ்சம் அவங்களுக்கு அடி போடணும்னு ஒரு ஒரு எண்ணம் வேற, ஆனா கிட்ட இருந்தா அடிச்சு ஒரு அடி போட்டுருமா, ஆனா இல்ல
2: கை கஷ்டம்.
0: என்ன பாட்டோட சொல்லுங்க?
2: தாய்க்கு பின் தாரம் படத்துல இருந்து மனுஷன் மனுஷன் சாப்பிட அந்த பாடல்
0: கொடுத்துறேன்
2: பாடுற. எனக்கு எதோ பழக்கம் இல்ல வானொலி,
0: நீங்க நல்லா பாடுங்க பாடுங்க.
2: மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. மானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நாங்க வாடி வதங்கி வலுப்படுத்துறோம் பயலே. ஆனா தானியம் எல்லாம் வலுத்தவனுடைய கையிலே, இது தகாது என்ன எடுத்து சொல்லியும் புரியலே. அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா சந்திப்பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே. தரையை பார்த்து நிற்குது நல்ல கதிரு, தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதறு. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, எதுக்கும் ஆகாத செலவு ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. அதாலே மனுஷனும் மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலே. ஆணவத்திற்கு அடிபணியாதே தம்பி பயலே, எதுக்கும் ஆமா சாமி போட்டு விடாதே தம்பி பயலே. பூனை புலியாய் எண்ணி விடாதே தம்பி பயலே, உன்னை புரிஞ்சிக்காமலே நடக்காதேடா தம்பி பயலே. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே.
0: கெட்டிக்கார பாடப்படி. ஆனா நீங்க இந்த வானொலியில பாட ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க, நல்லா பாடுறீங்க, உங்களோட உங்களுக்குள்ள அந்த கலை இருந்திருக்கு எல்லாருக்கும், அதுதான் அது இருந்தா தானே. இப்ப எந்த ஒரு விடயமும் ஆரம்பம் வந்து ஒருதர் காட்டி கொடுத்தா அதை உண்ட செய்ய ஆரம்பிச்சாதான் அது மீண்டும் மீண்டும் வளரும். இல்லாட்டி சில பேர் சொல்லுவாங்க இல்ல ஒரு விடயத்தை செய்ய சொல்லி சொன்னா, இப்ப என்னைய கொண்டு போய் கல்லோட கல்லை உடைக்க விடுகிறாரு, கல்லுடை பாருங்கல்ல கோரியில எல்லாம், அப்ப விட்டா இப்ப நாங்க பாத்துட்டு நான் சொன்னோம் ஐயோ எனக்கு ஏதாவது எனக்கு உடைக்க தெரியான்னு சொல்லுவேன். இல்ல ஒருக்கா செய்து பார்த்து சொல்லிவிடணும், அப்ப நான் சுத்தியில் எடுத்து அடிப்பேன் கல்ல உடைஞ்சிரும், எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும், திருப்பி திருப்பி நான் அடிச்சு அடிச்சு அது அதுலயே அந்த எங்களுக்கு பழக்கமாயிடும். அதுதான் பார்க்கும் போது செய்ய முடியாது என்று ஒன்று இருக்கும் அது மனசுல, அது அப்படியே விலக்கி வச்சு நாங்க இறங்கணும். ஆனா அதுக்காக தண்ணியில இறங்கி இல்ல அதுக்கான நீந்தலாம் தண்ணியில இணைந்து கொள்ளும் எங்களுடைய மகானை சந்திக்கலாம். வணக்கம் மகான். மகான் வாங்க, அண்ணா வாங்க.
2: வணக்கம் வணக்கம், அப்படி இருக்கிறீங்க,
0: நல்ல சோமா இருக்கிறோம். உங்களை அண்ணாண்டுதான் கூப்பிட வேண்டும், ஏனென்றால் நீங்கள் எனக்கு வயதுக்கு மூத்தவரா இருப்பீங்கள் என்பதுக்கு அந்த
2: மாதிரி தாராளமா கூப்பிடலாம். இன்று முக்கியமாக தந்தையர் தின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், உலகத்தில் வாழுகின்ற தந்தையர் எல்லோ தந்தையர் தின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அதோடு நல்லாக சிறியவர்களாக இருந்த பாடிக்கொண்டிருந்தார்கள். நன்றுதான் இந்த முழுமையாக கேட்டேன், கேட்டுக்கொண்டிருந்தார் எல்லோரும். இசை இல்லாமலே வந்து பாடுகிறார்கள். அந்த வகையில நானும் ஒரு பாடல் ஒன்றை, ஒரு தத்துவ பாடல் ஒன்றை இசை இல்லாமல் தருவம் கொண்டு வந்து பாடுவோம்.
0: பாடுங்க பாடுங்க, உங்களோட உண்மையா நீங்க நல்லா பாடுவீங்க அப்பா. ஒவ்வொரு முறையும் நான் உங்களோட ஒரு ரெண்டு மாதிரி மூன்று வரி அப்பா பாட விட்டு வந்துட்டு சொல்லுவேன், நல்லா பாடுறாரு நல்லா பாடுறேன், ஒரு பெருமையா

0: அது இப்ப
1: இல்ல இல்ல இப்ப என்னட்ட கனக்க வானொலியில் இந்த FM ரேடியோல வருகிறது.
0: நீங்க வந்து இன்டர்நெட் ரேடியோ வச்சிருக்கீங்க இல்ல இல்லையா?
1: வானொலிகளும்
0: இருக்குது. அப்ப நீங்க சும்மா உலகத்துல இருக்கிற எல்லா வானொலிகளும் இருக்கு அதுல. அதுல நீங்க இப்ப MTR தட்டிட்டீங்க இல்லையா?
1: என்ன
0: பாட்டோட வந்திருக்கீங்க? தத்துவ பாட்டு
1: பழைய பாடல் ஒன்று

மையை காட்டே கத்திய தீட்டாதே அதனே குத்திய தீட்டே கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டே ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போதே அறிவைக்கு மீண்டும் கொடு ஆத்திரம்

அன்பு பாதை வீடு பத்திய தீட்டாதே தீட்டே கண்ணியம் தவறாதே அதனே திறமையை காட்டே மன்னிக்க தெரிந்த மனிதனுள்ளிக்க கோயிலப்ப மன்னிக்கு தெரிந்த மனிதனுள்ளோ வாணிக்க கோயிலப்ப இதை மறந்தவர்களும் தடம் தெரியாமல் மறந்தே போகுமப்ப மறந்தே போகுமப்ப

0: ஆகும் கத்திய தீட்டாதீன் புத்திய தீட்டே கண்ணில் தவறாதே திறமையை காட்டே கத்திய தீட்டாதீன் புத்திய தீட்டே கண்ணில் தவறாதே திறமையை காட்டே. நன்றி.
1: அருமை, நல்ல அட்டுமையாக பாடுனீங்க, கெட்டி காரன்னீங்க உண்மையிலேயே. உண்மையிலே அப்படி கேட்கும் போது என்னென்னால், இப்படி கேட்கும் போது உங்களுடைய இதை நாங்க உள் வாங்குறோம் அண்ணா. உங்களுடைய குரல், உங்க நீங்க பாடுற தன்மை, அது உங்களை எங்களுடைய நெஞ்சுக்குள்ள அமர்த்தி வைக்கிற மாதிரி அந்த பாடலை ரசிக்கிறோம் நாங்க. அதனால தான் நான் சொன்னது அன்றைக்கு. நல்லா
2: இருக்கு. என்னென்றால், நான் இந்த மேடைகளில் பாடி பாடி பழக்கம் நிறைய எனக்கு. நான் லண்டன்ல உள்ள மேடைகள், ஜெர்மன், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து அப்படின்னு கனடாவிலும் வந்து பாடியிருக்கேன்.
1: பாடியிருக்கிறீங்க.
2: ஆமா, கனடாவிலும் 2019ல வந்த
1: நான் நல்லா பாடி
2: மூன்று ப்ரோக்ராம்ல பாடியிருக்கேன். இந்த இடத்தை போனால் சமாளிச்சு கொண்டு பாடக்கூடிய மாதிரி அந்த கருவிகள் எல்லாம்
1: வச்சிருக்கீங்க. கொண்டு போவீங்க கனடா வரும்போது? கொண்டு வந்தீங்களா அந்த கரோக்கி மியூசிக் எல்லாம் கொண்டு
2: வந்திருக்கீங்க?
1: பென் டிரைவ் இருந்தா அந்த கரோக்கி செய்யாதுக்களை எடுத்துக்கொண்டு வந்துருவீங்க இல்ல?
2: ஓ ஓ, அதை விட இங்க எங்கேயாலும் கொண்டு வரண்டாலும் சின்ன ஒரு பேக்ல கொண்டு வரக்கூடிய மாதிரி சின்ன ஒரு ஆம்பிளிஃபயர்,

0: அப்படியான சின்ன சாமான வச்சிருக்கிறோம்,
1: மைக் எல்லாம் வச்சிருக்கீங்க.
0: ஓ ஓ ஓ, அது எல்லாம் இருக்கு, என்னுடைய மிக்சர் எல்லாம் இருக்குது. அப்ப அது அது என்னன்னா, அந்த இசையோட பாடி பாடி பழகி அந்த பழக்கம், இசை இல்லாமல் பாடுவது என்றால் அது கன்ஃபிடென்ஸா இருக்கும். இசையோட பாடும் போது எனக்கு அந்த கன்ஃபிடென்ஸ் வர காரணம் என்னன்னா, மியூசிக் கூட வழியை வரும் உங்களுக்கு மூச்சு விட்டு ஆறுதலா
1: பாடலாம்.
0: ஓ, அது அது அது அது கூட மேடுகள்ல போனா பல விதமான பல பேர் பல விதமா கேப்பினம். இப்ப நீங்கள் இசையெல்லாம் பாடச் சொல்ற, இன்னொருவர் இசையோட பாடச் சொல்லுவார், இன்னொருவர் புது பாடல் கேட்பார், இன்னொருவர் குத்துப்பாட்டு கேட்பார், இன்னொருவர் தாய பாட்டு கேட்பார், இன்னொருவர் சுகமான பாட்டுகள் கேட்பார். அப்படி பல விதமான பல பேரும் இருக்கிறாங்க.
1: அண்ணா, புதுப்பாட்டு என்னன்னா நீங்க பாடுவீங்க? புதுப்பாட்டு
0: புதுப்பாட்டு எனக்கு பாட பெருசா பலம் இல்ல. இந்த இடைக்கால கரையர் இந்த பாட்டுகள் ஒரு சிலது பாடுவேன்.
1: என்ன பாட்டு சொல்லுங்க பாப்போம்.
0: ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு, செம்பருத்தி பூவே,
1: செம்பருத்தி பூவே. நான் நினைச்சேன் அந்த பாட்டு நீங்க எப்படியும் எடுப்பீங்க, அது பாடுறதுக்கு அந்த அப்படி அமைதியா போகும் இல்லையா?
0: கைவசம் என்னட பேப்பர் இல்ல, இல்லன்னா பாடுவனது. அந்த இந்த இடைக்கால பாட்டுகள் என்ன, புதிய பாடல்கள் என்ன, பேப்பர் இல்லாமனா பாடினாது
1: பாடையலாது.
0: இந்த நான் படிச்ச பாட்டு அது இப்போ சின்ன படிப்பு ஞாபகத்துல அப்படியே இருக்கும்,
1: மனசுல பதிஞ்சிருக்கும் உங்களுக்கு இல்ல?
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. இது வந்து இப்ப டிஎம்எஸ் பாட்டுகள் பாடல்கள் சொன்னா பெருவாரியான பாடல்கள் எனக்கு மனதிலேயே உள்வாங்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு பக்தி பாட்டுகள், நிறைய பக்தி பாட்டுகள் எல்லாம் பாடுறேன்.
1: அடுத்த தடவை நீங்க புதிய செம்பருத்தி பூவே அல்லாட்டி ஏதோ ஒரு பாட்டு அப்படி பாட்டுகள் எடுத்து வாங்குவோம் அடுத்த தடவை.
0: ஆமா ஆமா,
1: சரி சரி, நல்லதண்ணா.
0: சரி, நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. காட்டிலையில பிரபு நீங்க அழைத்த வண்ணம் இருந்தீங்க, காட்டிலைக்கு வாங்குவோம் பிரபு. எங்க பாக்கலாம் உங்களுடைய அழைப்புல என்ன பாட்டு நீங்க எடுத்து வர போறீங்க என்றதை பாப்போம். நீங்க அழைப்புக்கு வாங்கும் பிரபு, நீங்க அழைப்புக்கு வந்தீங்க. அதுக்கு முதல் ராமன், நாளைக்கு சரிதா வர்றா நினைக்கிறேன். வணக்கம் சரிதா.
2: வணக்கம்.
1: நலமா இருக்கு. இப்ப நான் யார் என்று பேசுறது? இப்ப
2: என்ன யாரு கேட்டீங்க? ரொம்ப நாளா நீங்க வராம எங்களை மறந்துக்கலாமா?
1: இல்ல மறக்க, நானுக்கு சரிதா மறவாரா நினைச்சேன்.
2: ராமன்
1: ராமன் நல்லா இருக்கு. உங்களோட கவிதையோட நான் அமைதி ஆயிட்டேன். அந்த கவிதைக்கு
2: அப்படியாமா
1: உண்மையே என்னுடைய இதயபூர்வமான உதிரபூர்வமான சிரம் தாழ்த்தி அன்ப தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. அந்த கவிதைக்கு அது எனக்கு சொல்லி நீங்க படிச்சீங்களா, அதுக்கு உங்களுக்கு அன்ப தெரிவிச்சுக்கோங்க. அது எப்பவும் என்னோட இருக்கு அந்த கவிதை.
2: மனசுல பதிய வச்சு எழுதின கவிதமா அது. ரொம்ப அதையும் தாண்டி உங்களை நேசிக்கிற மாதிரிதான் எழுதியிருக்கே.
1: சந்தோஷம் சந்தோஷம்.
2: அதுக்கு பேர என்னால வரி கொடுக்க முடியலங்கிறதுதான்.
1: அதுல ஒரு பெரிய வரி நீங்க போட்டிருக்கீங்க, நான் அந்த வரி கிட்ட வந்தோடனே அப்பாடா என்னிட்டேன் என்னை அறியாமலே.
2: என்ன
1: நீங்கள் அதுல கொடுத்த வரி உயிரையே கொடுப்பேன் என்பது போல
2: நாம் அவருக்கே எய்வோம், நம் உயிரை நாம் அவருக்கே எய்வோம்
1: எய்வோம்.
2: ஆமா ஆமா, ஆனால்தான் இருக்க எங்களுக்கு நீங்க உறுதுணையா இருக்கீங்க. இது எங்களுக்கு பெரிய பாக்கியம். இதுக்கு என்ன செய்யலாம் அந்த வரியோட கருத்துமா?
1: அது அப்படி ஒரு வார்த்தை யாருமே எழுதுவதில்லை. அதை நினைக்கும் போது உங்களோட உள்ளார்ந்த ஆழமான அன்பு எனக்கு தெரிஞ்சது. அது உண்மையிலேயே நான் அடே அப்பா அப்பாவும் அதை வாசிக்கும் போது அப்பா அண்டு உண்மையிலேயே. சரி, இன்னைக்கு என்ன பாட்டோட வந்திருக்கீங்க ராமன் நீங்க?
2: இன்னைக்கு அது ராக்கமாங்கிற பாட்டு.
1: அடி என்னடி வாக்கம்மா, சும்மா வாக்கம்மா?
2: அது
1: அது அந்த காலத்துல, அந்த காலத்துல எல்லாரும் ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க ரேவதி அம்மா?
3: கொஞ்சம் வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்கிறேன்.
1: ஓ, என்ன அம்மாக்கு? அம்மாக்கு என்ன
3: தெரியல, உடல் சோர்வு. கோட்டக்கல் தான் பாக்குறேன்.
1: உடல்
3: கோட்டக்கல் தான் பாக்குறேன். பயங்கர உடல் சோர்வு, மூச்சு விட முடியல.
1: சளித்தன்மை
3: தெரியல.
1: சளித்தன்மை இருக்கா? சளித்தன்மை இருக்காமா?
3: சளித்தன்மை இல்லை, உடல் நல்ல அசதி,
1: அசதியா இருக்கிறது.
3: கால் வலி.
1: ஓ, அப்ப நீங்க அந்த விட்டமின் சேதும் குறைவாண்டு டாக்டர்கிட்ட பிளட் டெஸ்ட் கொடுத்து பாத்துருக்கலாம் இல்ல?
3: பாக்கணும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கேன், அவங்க ரெண்டு வாரத்துக்கு மருந்து குடுத்திருக்காங்க. என்னோட இத கேட்டு மறுபடியும் வரும்போது ஒரு ECG-யும் ஒரு பிளட் டெஸ்டும் எடுத்துன்னு வர சொல்லிட்டாங்க.
1: அம்மா, நீங்க மூச்சு பயிற்சி எடுக்கிறீங்க தானே? சும்மாவே
3: எடுக்கிறேன். இப்ப என்னால யோகா பண்ண முடியல, அந்த மூச்சு வாங்கறதுனால யோகா பண்ண முடியல. ஆனா வெறும் எளிய மூச்சு பயிற்சி பண்றேன்.
1: அப்ப மற்றது அந்த வேர்த்து, அதாவது ஆவி வேர்த்து பிடிக்கிறீங்க தானே? சாதுவா அப்படி உள்ளுக்கு இழுத்து ரெண்டு வழியில
3: எடுக்கிறேன். அதெல்லாம் செய்யறது இல்ல.
1: அது கொஞ்சம் செய்யல. அது கொஞ்சம் செய்து பாருங்கம்மா. வேர்த்து பிடிச்சு ரெண்டு இழுத்து மூச்சு எடுத்து அந்த அந்த சூட்டை கொஞ்சம் எடுத்து. மற்றது சுடுதண்ணி தானே நீங்க பாவிக்கிறீங்க? பச்சை தண்ணி பாவிக்கிறது இல்ல.
3: சுடுதண்ணி தான் பாவிக்கிறேன். எண்ணெய் எல்லாம் குடுத்திருக்காங்க. அதெல்லாம் தடக்கிட்டு குளிக்கிற மாதிரி, நல்ல வெந்நீர் ஒத்திரம் எடுக்கிற மாதிரி. கால் வலிக்கு,
1: கால் வலிக்கு. உடம்புக்கு
3: அவர் சகோதரர், அவர் பாட வந்தாரா?
1: அவர் இப்ப பாட, அவர் பாட வைக்க.
2: அம்மா அம்மா அம்மாட்டா அம்மாட்ட பேசிட்டீங்க, நலமா இருக்கீங்களாமா?
3: அதான் நம்ம அம்மாவோட வானொலியை நிறுத்திட்டு வந்த, அதனாலதான் இடையில அப்படியே அமைதியா இருந்தது. வானொலியை நிறுத்திட்டு வந்த
1: வந்தீங்க.
3: நீரம்மா
1: சொல்லுங்கம்மா.
3: பம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடுன்ற மாதிரி சகோதரர் ராமன், ராமனோட பிள்ளைகள் சொந்தக்காரர்கள் அனைவரும் அப்படியே அசத்துறாங்க. பாடணுமா அப்படின்ட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது.
1: உண்மைதான், எல்லாரும் பாடுறாங்க. இல்ல, அந்த வீட்டுல எல்லாரும் பாடுறாங்க.
3: சஞ்சனா ஸ்ரீ, இன்னைக்கு தந்தையர் தினத்துக்கு அருமையா படியா குழந்தை.
1: நிச்சயம் நிச்சயம். புவனேஸ்வரி அம்மா அந்த குரல்.
3: அப்பா அப்பா கொடுத்து வைக்கிறார். மகன் தந்தை, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். சஞ்சனா ஸ்ரீ ரொம்ப அருமையான பெண்.
1: நிச்சயமா. அதே போல இவருடைய தம்பி லக்ஷ்மணனுடைய புவனேஸ்வரி
3: இந்த பாடலும் பறக்க முடிய. இந்த பாடல் ஒண்ணு இருக்கே பழைய பாடல், இப்ப திருப்பி திருப்பி அவங்கள
1: அதுல ஆண்டு சொல்றதுதான் அந்த அப்படியே கழுதுக்குள்ள அப்படியே பாயுது அதுல.
3: மறக்க முடியாத பாடல் அவங்க பாடினது. என்னைக்குமே இனிமேல் அந்த பாடல் பாடினா புவனேஸ்வரி ஞாபகம் தான் வரும்.
1: வரும், அது அப்படியே பாடுறார் அந்த அசைவு. அது ஆழமா அப்படியே.
3: எத்தனை வயசு இருக்கும் புவனேஸ்வரி?
1: 16 வயசு அவருக்கு. 15
3: அப்படியா? ஓ ஓ, உண்மையிலே பாராட்டுக்கள், பாராட்டுக்கள்.
1: 15-16 வயசு தான். என்ன என்ன விட, என்ன விட 5 வயசு கூட
3: இது உங்களுக்கு ஒரு பூஸ்ட்.
1: அம்மா, அதாவது வயசு போக போக இந்த சின்ன பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகள் தட்டி தட்டி
3: நடக்க ஆயிடுவாங்க. குழந்தையாட்ட ஆயிடுவாங்க,
1: ஆயிடுவாங்க. இல்லையம்மா, அந்த குழந்தைகள் நடக்கிறத பார்த்து அதுக்கு பின்னால வயசானவர்கள் நடப்பார்கள் பாருங்க. டக்கு டக்கு டக்கு அப்படி நடக்கிறான். அதுல ஒரு இன்பம், அதுதான் இப்ப நாங்க சரி, இப்ப ராமன பாட விடலாமா அம்மா, உங்களால முடியுமா?
3: கண்டிப்பா கண்டிப்பா, காவலோடு காத்திருக்க.
1: சரி, எங்க ராமன் உங்களோட பாட்டு எடுத்து வாங்க. என்ன பாட்டு பாடுவோம்?
2: அதே நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன், நலமா வரணும்ட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். என்ன
1: நாங்க
3: வேண்டாம், சுறுசுறுப்பா இருப்பேன்.
1: அம்மா நீங்க மாதுளம் பழம் வாங்கி அந்த சாறு புளிஞ்சு நீங்களே அந்த முத்துக்களை உதிர்த்து கையால அப்படியே புளிந்தெடுங்க. புளிஞ்சு எடுத்து ஒரு கிளாஸ், ஒரு நாளைக்கு ஒரு மாதுளம் பழத்துல சாறு நீங்க புளிஞ்சு குடிச்சு கொண்டு வாங்கம்மா. நீங்க
3: சரி சரி
1: சரியா? சரி, எங்க
2: ராமன் பாடுங்க. சிறு கண்ணாடி கொத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இலக்கு வடி, அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நிலப்பு என்னங்கி குலுங்கு வெடி, சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இலக்கு வடி. அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உன் கழுத்துக்கு பொருத்த மடி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உன் கழுத்துக்கு பொறுக்க மடி, அம்மூரு நினைச்சு பார்த்தான அவ கண்ணுக்கே வருத்த மடி, அம்மூரு நீனாச்சு பார்த்தாண்டு அவ கண்ணுக்கே வருத்த மடி, உன்னால பட்டியில கந்தாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா, என் அத்தை அவ பெத்த என் சொத்து அடி ரக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ, அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெறிப்பு என்னங்கி கொழுங்குதடி, சிறு கண்ணாடி மொக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி, தெளிவான சக்கரத்தை வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி, தெளிவான சக்கரத்தை வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி, சிங்கார மதுரையில் இல்லையம்மா கதத்தி நம்பின நடக்குதடி, சிங்கார மதுரையில் இல்லையம்மா கதத்தி நம்பின நடக்குதடி, அது தப்பாம நான் ஒன்ன சிறை எடுத்து ஒன்னு ரெண்டாக இருக்கட்டுமே, என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜாயி கல்யாண வைபோகமே,
1: அம்மா
3: சூப்பர் சூப்பர் டும் டும் டும் டும் பி பி பி டும் டும் சூப்பர்.
2: ஏதோ என்னால கொடுத்ததே வாங்கிக்கமா,
3: நல்லா பண்ணு, நல்லா பண்ணு.
1: சரி, இந்த வரைக்கு அர்த்தம் சொல்லுங்க அம்மா. அம்மா உண்மையிலேயே அடி அடி தப்பாமல் அடி தப்பாமல் நான் சிறையெடுப்பேன் அதுக்கு அர்த்தம் என்ன?
2: அந்த அர்த்தம் கோச்சிருக்குமா? வரி
1: இல்ல, அது அர்த்தம் என்ன? அதான் இப்ப எனக்கு தேவை. அடி அடி தப்பாம நான் உன்னை திரையெடுப்பேன் ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே, கண்ணு என் நோக்கு என் பல்லு என் ராஜாயி கல்யாண வைபோ. அம்மா என்ன அமதி அனுப்புறீங்க அம்மா? அம்மா என்னம்மா நீங்க
3: சொல்லுறம்மா?
1: பாட்டு கேட்டுருப்பா இத மட்டும். சரி, இப்ப அருமையா பாடுனீங்க, ஆனா நல்லா பாடுனீங்க கட்டிக்கார நீங்க. ராமன் நீங்க மீண்டும் இணைஞ்சு இணையலாம், நான் உங்களை நீ முழிச்சிருந்தா இணைக்கிறேன். கடைசியில ஒரு கும்மாளம் போடுவாங்க அந்த நேரம் நான் உங்களை இணைக்கிறேன். சரியா? நன்றி நன்றி. சரி அம்மா, நீங்க நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? ஃபாரூக் அப்படியே இணைப்புல.
3: மீரம்மா மீரம்மா அத்தா, தந்தை தின வாழ்த்துக்கள். என்னோட அப்பாவை நினைச்சிருந்த நம்ம நம்ம இணைய இயக்குனர் அப்பாவையும் நான் நினைத்து கொண்டேன், அவருக்கும் வாழ்த்து சொன்னேன். என் அப்பா தான் மீராமா எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப என்னை உயர்த்தி விட்டவரே, என்னை அப்பா கைய பிடிச்சி அப்பா தோல் மேல உட்காந்து பக்தி படம் எல்லாம் அழிச்சு போயிட்டார் மீரா அம்மா. என்ன ஒரு காதல் படமே கூட்டியும் போல
1: அதனாலதான் இப்ப நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க. காதல் படத்துக்கு கூட்டிக்கொண்டு போனவர் பக்கத்துல இருக்கிறார் பாருங்க. பாருக்கு வாங்க. வணக்கம்
0: பாருங்க. வணக்கம்.
1: இந்த
0: பிள்ளைங்களும்
1: அவர் இல்ல, இது எங்களுடைய ஃபாரூக்
0: இவர் வந்து
1: தங்க பதக்க திண்ணையிலே ஒரு முத்து பயத்த
3: எங்களுடைய
1: மகாலிங்கத்துக்கு பாவாடதாவணி அதை மாத்தவே மாட்டோம் நாங்க.
3: வானொலியில
1: நாங்க வச்சிட்டோம்னா மாத்த மாட்டோம். எங்க அம்மா என்ன பாட்டு
3: அம்மா? இந்த பாட்டு பாடுறேன். எங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப ரொம்ப எங்க அப்பாவை நான் நினைக்கிறேன். இந்த பாட்டு பாடுறேன்,
1: பாடுங்க.
3: தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தைகள் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தைகள் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தைகள் மிக்க மந்திரம் இல்லை, தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம், தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தரு தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தரு தெய்வம், அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தைகள் மிக்க மந்திரம் இல்லை, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை நெஞ்சும் தாய் மனம் உண்டு, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை நெஞ்சும் தாய் மனம் உண்டு, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையில் தாயும் கடவுளும் ஒன்று. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை.
1: அருமை அம்மா, சூப்பர். அகத்தியர் திரைப்படத்தில இருந்து டி கே கலா அவர்கள் பாடிய பாடல் இல்லையா அம்மா?
3: ஆமா அம்மா, கொஞ்சம் கொஞ்சம் என்னோட பாடல்லே உங்களுக்கு தெரியுது இல்லையா?
1: ஓ, அதாவது நீங்க கொஞ்சம் மூச்செடுக்க கஷ்டப்படுறீங்க, மூச்செடுக்க
3: கொஞ்சம் இல்லீங்களா?
1: பார்த்தேன், நான் பார்த்தேன் அம்மா, உண்மை இல்லைங்க கொஞ்சம்.
3: ஆனாலும் ஆர்வம்
1: ஆனா ஏன்னா அது கண்டுட்டு இருக்காமலம்மா, அந்த மூச்சு அடிக்கடி நீங்க கொஞ்சம் சுவாசிச்சு கொள்ளணும், கொஞ்சம் விட்டு விட்டு நீங்க அப்படி இருந்துடக்கூடாது. மற்றது கவனமா உடம்ப பாருங்க. மற்றது சளி பிடிப்பு ஏதும் இருந்தால் நீங்க கை வைத்தியங்கள் நீங்க பார்க்கவே வேணுமாம்மா. நீங்க அதை சும்மா இருக்காமல்
3: தலைப்பிடிப்பு இல்ல மீராமா, ஆனா உடல் ஏதோ அசதி
1: அசதி
3: அதுக்காகதான் இப்போ இத கொடுத்துருக்கறது எல்லாம் சாப்பிட்டாலே போறான். அத்தனை மருந்து ஐந்து வேலை சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு பின்னாடி ஐந்து வேலைக்கு சாப்பிட வேணுமா இருக்கு.
1: வெத்தோட்டம் இருக்கக்கூடியதா, சில நேரம் விட்டமின் சேதம் குறைவா இருக்கும், விட்டமின் டுவெல் அல்லாட்டி பி காம்ப்ளெக்ஸ் அதுகள் எதுவும் கேட்டு பாருங்கம்மா. வயது போக போக விட்டமின் டி, பி டுவெல், மற்றது அயன் டேப்லெட், சில நேரம் சில அயன் டேப்லெட் எனக்கு எல்லாம் சில நேரம் அயன் டேப்லெட் எடுக்க சொல்லி இருந்தாங்க. அது ஒரு சிறிய காலத்துக்கு தான் எடுக்க சொல்லுங்க, அது கொஞ்சம் குறைவா இருந்தால் அப்படியான இதுகள் இருக்கும், உடம்பு பாரமா இருக்கிறது போல இருக்கும் சில நேரம். சரியான கை கால் உடம்பு எல்லாம் பாரமா இருக்கிறது போல ஒரு ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு. அது வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரத்தோட்டம் காணாது, ரத்தோட்டம் ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணல என்றதுதான். அதுக்கு கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் சுடு தண்ணி அடிக்கடி குடிச்சு கொள்ளுங்க.
3: நிறைய குடிக்க சொல்றாங்க, நிறைய குடிக்க சொல்றாங்க, தண்ணி தான் நிறைய குடிக்க சொல்றாங்க. சுடு தண்ணி தான்
1: எங்களுடைய எங்களுடைய கையில இருக்கிற மூலிகை, அதாவது இந்த சின்ன சீரகம், பெரிய சீரகம், அந்த கரண்ட் சீரகம், நம்ம மிளகு, மற்றது வெந்தயம், இப்ப கிட்னிக்கு எல்லாமாம்மா, கிட்னி பிரச்சனைக்கு, கிட்னி ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் ஜூரின் எல்லாம் போகல, எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகல. உடனே எனக்கு அங்க சொல்லி தந்தது வந்து நாலு மூலிகை, அதெல்லாம் எங்க வீட்டுல இருக்குது. மல்லி, அது கொத்தமல்லி, கொத்தமல்லி, மற்றது சிறு சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், கருஞ்சீரகம், அஞ்சே அஞ்சு பொருள், இவற்றையெல்லாம் தனித்தனிய சாதுவாக வறுத்து, கொஞ்சம் நல்லா கடுகு வறுக்க கூடாது, சாது அது பவுடர் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி தான் அந்த வறுப்பு வறுக்கிறார்கள். அதை நல்லா பொடி பண்ணி அரிச்சு அந்த இதை ஒவ்வொரு பாட்டில வச்சுக்கொண்டு, போத்தல் வழிய வச்சுக்கொண்டு பாட்டில, அதுல ஒரு சின்ன சிட்டிகை போல எல்லாத்திலும் கிள்ளி போட்டு ஒரு ரெண்டு கப் தண்ணி விட்டு ஒரு கப்பாக காய்ச்சி வடிச்சு, எந்த ஒரு நேரம் இப்ப நீங்க காலையில குடிச்சா, நீங்க 12 மணிக்கு குடிச்சா அதே நேரத்துக்கு தான் அடுத்த நாளும் குடிக்கணும். அது டெய்லி எடுக்கிறதால உங்களுக்கு எந்த வித அஃபெக்ஷனும் வராது. அது அது அது அந்த கப்ப நீங்க அந்த நேரத்துக்கு அந்த ஒரு கப்ப நீங்க எடுக்கணும், எடுத்தா உங்களுக்கு எல்லாம் அதுல சீர் செய்யும், ஃபங்க்ஷன் ஆகும் என்பது தான். அதுல உங்களுக்கு தெரியும் கால் வீக்கங்கள் இருந்தால் தெரியும், நீங்க அதையும் கடைப்பிடிக்கலாம். அது எந்த ஒரு சைட் எஃபெக்ட் ஒன்றும் இல்ல, அது சாதாரணமா நாங்க சாப்பிடுற சாப்பாடு தான் அது. அதை நீங்க செய்து கொள்ளலாம். அது நான் சொல்லி சில பேருக்கு இப்ப ஜூரின் இன்ஃபெக்ஷன், தங்களுக்கு முடியல, ஜூரின் போகல, கால் வீக்கம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்ப நல்லா இருக்கிறார், இங்கேயே நல்லா. நானும் அதைத்தான் கடைப்பிடிக்கிறேன் உண்மையிலே.
3: நல்லது மீராமா, இப்ப பாவம் அவர் காத்துட்டு இருக்காரு பாட பாருக் அவர்கள்.
0: தாராளமா, இல்லம்மா இல்லம்மா, எனக்கு பிரச்சனை இல்லம்மா, நீங்க பேசுமா, நல்லா பாருங்க.
1: தூங்கி எழும்பி வந்திருக்கிறாரம்மா, அதை நல்லா பேசி சொல்றேன். நான் சொன்னது உண்மை, நான் இவையெல்லாம் அதாவது ரீட் பண்றதுக்கு ஒரு இது கருவி வச்சிருக்கிறேன், உண்மையா கேட்டுவாங்க. நீங்க தூங்கி எழும்பி வந்தீங்க நானே இப்ப கொஞ்சம்
3: அதனால்தான் அவசரப்படல இல்லீங்களா
1: பாரு. நான் பொய் சொல்ல, உங்களை உங்களை ரீட் பண்ணி இருக்கிறேன் இல்ல, உங்களை உண்மையை உருவாங்கி
0: இருக்கேன்.
1: இவர ஏதோ ஒரு டிங்காளக்கிளி பாட்டு தான் பாட போற,
3: அதே இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதுவா இருக்கலாமா, சீரியஸாவே இருந்தா எப்படி
1: சீரியஸா இருக்க கூடாது. அம்மாவும் அடிக்கடி எங்க குரூப்ல சேர்ந்து சிரிங்கம்மா, சில நேரம் தலை தூக்க முடியாத சோகமும் வருத்தமும் உடல் நல குறைவும் இருக்கிறது எல்லாருக்கும், எனக்கு இருக்கு. ஆனா அந்த எங்களுடைய செல்வங்களோடு பேசி சிரிச்சிட்டா அதுக்கு பிறகு இருக்கிற அந்த உற்சாகம், ஒரு பொடி ஒரு பொடி சோறு தின்றா 10 பொடி சோறு தின்றேன் அவங்களோட சிரிச்சிட்டு பசிக்குதாரிங்க. சரி, இப்ப ஃபார் கூட பாட்டை கேட்டோன்னு இப்ப அம்மாக்கு என்ன நலம் வந்துடும், அம்மா சரியா கஷ்டப்படுவீங்க. நீங்க சுட சுடன்னு இந்த சுக்கு கோப்பி குடிங்கம்மா, சுக்கு கோப்பி.
3: சரி
1: சுக்கு, சரி பாரு கூட பாட்ட கேட்கலாம். அம்மா முடிஞ்சா இருங்க அம்மா, இல்லாட்டி விடுபட்டு வாங்க, முடிஞ்சா இருந்து கேளுங்க சரியா அம்மா. இருக்கிறாங்களோ தெரியல, சரி
0: பாக்கலாம்.
1: எதுக்கும் கவனமா கேளுங்க அம்மா, இவட்ட பாத்தோட நீங்க நடந்துருவீங்க பாப்பா, என்ன பாட்டு பாப்பா.
0: பாட்டோட அம்மா சுகமாயிருவாங்க, உடம்பெல்லாம்
3: போயிடுது. நல்லது நல்லது
0: நல்லதுலா. முதல் முறையாக உலகத்தில் அனைத்து அப்பாக்களுக்கும், வருங்கால அப்பாக்களுக்கும், எங்களுக்கு நம்பு அப்பா அன்பு அறிவிப்பாளர் சிந்தன செல்வன் அப்பாக்களுக்கும் சந்தேக வாழ்த்துக்களை கூறி கொண்டு இன்று பாடிய அனைத்து அன்பு உறவுகளும் அருமையாக பாடினார்களும்மா. அதோடு நானும் சேர்ந்து பாடுகிறேன். என் ராசாவின் மனசில் எப்படலாம் ராமராஜன் தான் இருக்கு. அம்மா கரவரம்
1: கம்மா
0: கரவரம் கண்ணு இரண்டும் தேரும், கம்மா கரவரம் கண்ணு இரண்டும் தேரும், சும்மா ஒன்ன பார்த்தால் சொக்கு பொடி போரும், சும்மா ஒன்ன பார்த்தால் சொக்கு பொடி போரும். கண்ணு கரும் கண்ணீரென்று தேடும், செயலனுக்க தாண்டி பல வளர்க்க வேண்டும் பெரும் பெருச்சி மாமோ, கண் கருக்களில மாலை மின்களிலும் மீனி கொதிக்கு வடிவாமா.

எனக்கும் எனக்கு நினைச்சது பழிச்சு பழிச்சது எனக்கு இப்ப கிடைச்சதையா மரகில அது இல்ல மதுவில வர வர மன இப்ப இறந்துதம்மா போடுமா.

செப்பிடி போடு சொன்னா என்ன பாப்பா செப்பிடி போடு சொன்னா கரோரம் கண்ணிரண்டு தேடி எடுத்து நானும் குடிச்சிருக்க தான் பிறக்கு வேடினானே நானும் குடிக்கவில்லை படுக்க இருக்கவில்லை தாங்கள் படுத்து சூற பாடு முத்தி.

0: வணக்கம்
1: மேடம், வணக்கம் அனைவருக்கும், வணக்கம் ஓவியம்மா, வணக்கம் பார்த்தியா,
2: வணக்கம்
1: பார்த்தியா. பாருங்க பாட்டுலயே பார்த்தியா பாருங்க பாட்டுலயே ஓஹோ
2: இப்ப கண்ணன் சொல்லுங்க, அதுல கௌதமியா யாரு நடிச்சேன்? கண்ணனு தான் தெரியுங்க.
1: கண்ணனோட வார்த்தையில கௌதமின்னு நினைக்கிறேன்.
2: என்ன நீங்க சரி சொல்லிட்டாங்க, அதுதான் நினைக்கிறேன்.
1: உங்களோட ரேகா தான் பட ஊரு விட்டு
2: கௌதமி, அது கௌதமி
3: இல்ல வந்து ஊரு விட்டு ஓடுவது இல்ல.
2: இது அது புன்னகை மன்னன் ரேகா இல்ல? அதே அதே அதே
1: ரேகாதான்.
2: என்ன சத்தம் இந்த நேரம்? ரேகா அந்த நேரம் அதுதான். எஸ் அம்மா இப்ப ஆமா இல்ல இப்ப எஸ் வந்துட்டா அம்மா
4: அழியாத காவியங்கள்.
2: அதுலதான்
4: அழியாத குளம்,
2: திங்களுக்கு சின்ன கோயிலே அந்த படம். அது ரேவதி
4: கண்ணமேடம்.
2: அது யாரு ஊ வந்தது?
1: அந்த
4: பாட்டுல
2: அதெல்லாம் வருது உண்மையா. இப்ப கண்ணன் பாட்ட கேக்கலாம். கண்ணன்
4: பாட்டி
2: எங்க
1: பூஜைக்கு வந்த நிலவேவா, பூமிக்கு வந்த நிலவேவா,
2: எல்லாரும் மீட் போட்டுருங்க. அந்த பாடல்கள் நாங்கள் புரிம்பா எடுக்கிறதுக்கு இருக்கிறோம், அதனால இடையில கிடைக்க வேண்டாம். முதல்ல இருந்து பாடுங்க. ஓகே.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணின்றி எண்ணி பேசாமல் வந்த பொன்பண்ண மேனி சிலையேவா. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண் பெண்ணு பேசாமல் வந்த பொன்பண்ணி சிலையேவா, மலர் கொல்ல வந்த தலைவாவா, மனம் கொல்ல வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணு கலையேவா, மலர் கொல்ல வந்த தலைவாவா, மனம் கொல்ல வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த கலையேவா. கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா, ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நாம் வரவா, அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதல் இரவு, இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு, மலர் கொல்ல வந்த தலைவாவா, மனம் கொல்ல வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த கலையேவா. செக்க சிவந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம், தேனில் ஊறிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூ மலரும், எண்ணி வந்தது கண்ணின்றது என்னை வென்றது உன்முகமே, இந்த பூமியில் அன்பு மேடையில் இன்று காதலர் காவியமே, மலர் கொல்ல வந்த தலைவாவா, மனம் கொல்ல வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா, பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணின்றி எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மீனி சிலையேவா.
4: சூப்பர் சூப்பர், ஓல்ட் இஸ் கோல்ட் வந்தார் அவரும்.
2: ஷியாமலா அம்மாவும் மஞ்சுளா அம்மாவும் வந்து எல்லாரையும் பழைய பக்கம் திருப்பிட்டாங்க. அங்க செங்கமலம் சிவரஞ்சினி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வானிலையில இப்ப பழைய பாடலா சூப்பர். பழைய பாடல எடுத்து நான் வரும்போதே என்னைய கிண்டல் பண்ணின சில பேர், அது நான் பேர் சொல்ல விரும்பல. இந்த பாடலாலும் இந்த கண்ணன் பாட்டை அம்மா நீங்க போட்டீங்க, பழைய பாட்டை என்ன போட்டீங்கடா, இப்ப பழைய பாட்டு பிடிக்கணும் எல்லாருக்கும். அது எப்படிங்க? அதான் கேக்குறேன். கண்ணன் பாருங்க பழைய பாட்டோட வந்துட்டா, பூஜைக்கு வந்து நிலவே வாண்டு கூப்பிட்டார் என்ன முதல்ல கண்ணன் மறந்து ஐயோ சாரி. இப்ப நாங்க செல்வகுமாரோட பாட்டை பாக்கலாம். இவன எல்லாரோட பாட்டையும் கேட்டு அம்மா அண்டையோட நீங்க சுகமானீங்க பழைய மாலை, இந்த குரல் இப்ப மெல்ல மெல்ல வருது உங்களுக்கு. சதீஷ்குமார் நீங்க அப்படியே நினைப்பில இருங்க ஐயா, நீங்களும் இருங்க ஃபாரூக் இருங்க சரியா. பிரபு நீங்க இணையறதா இருந்தா ஒரு தடவை அழைப்புக்கு அலையுங்க, நான் உங்களை இணைச்சு கொள்றேன் பாக்கலாம். எங்க எங்களுடைய செல்வகுமாரோட பாட்டை இப்ப நாங்க கேட்க போறோம். மோகனா பாடிட்டு எங்க மோகனா.
4: அம்மா வணக்கம்.
2: மோகனா
4: நலமா இருக்கீங்களா?
2: நான் நலமா இருக்கிறேன் மோகனா. நீங்க பாடின அப்புறம்தான் சிக்கல் சாங்கம் சுந்தரம் பாட போறாரு
4: அப்படிதான். நல்லா
2: இருக்கிறேன், நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க சௌரியமா நல்லா இருக்கீங்களா? நல்லா
2: இருக்கேன். வயோதிகமா எல்லாரும் பண்டிகைதான் திருப்பி இணைஞ்சு இருக்கிறீங்க.
4: தந்தை தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் பாட ஆரம்பிக்கிறேன்.
2: எல்லாரும் மீட் போட்டுருங்க.

பாவப்பனி கண்ணீரை கண்டோ நீ

வளர்ந்தது நீ

0: பாலாட்டு பாடும் தாயின் அன்பம் தன்மையான
1: கட்டிக்காரி. நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, கட்டிக்காரி.
0: நன்றி, நல்லா பாடுங்க,
1: அருமையா பாடுங்க, நல்லா பாடுங்க.
0: நன்றிமா, நன்றி.
1: பெரிய பெரிய பேரெல்லாம் வைக்கிறோம் பாருங்க, பாத்தீங்களா, சிக்கல்
2: சண்முகம்.
1: எங்க செல்வகுமாரோட பாட்டை பாக்கலாம், இதோட பூரணமா குணமாயிரும் எங்களுடைய ரேவதியம்மாக்கு. எங்க
0: நல்லது
2: குணமாக வேண்டிய ரேவதி அம்மா குணமாகணும்னு இறைவன் எல்லாரும்
0: பிரார்த்தனை பண்ணிக்கீங்க.
1: அடிக்கடி அத சொல்றதுக்கு காரணம், ஒரு விடயத்தை நூறு தரத்துக்கு மேல சொன்னால் அது நடைபெறும். அவருக்கு குணமாயிரும், குணமாயிரும். எங்க பாக்கலாம், இப்ப சிக்கல் சண்முக சுந்தரத்தோட பாட்டோட ரேவதியம்மா எலும்பி ஓடுவா பாருங்க,
2: கால் வழியெல்லாம் போயிடும், ஓட போறாங்க.
1: நல்ல நலம் பரவணும் அம்மா. எங்க பாடுங்க செல்வகுமார்.
2: ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக, தேர்மே நடந்தது அழகாக. ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக, சேர்ந்தே நடந்தது அழகாக. நேற்றைய பொழுது கண்ணோடு, இன்றைய பொழுது கையோடு,

இன்றைய பொழுது கையோடு, நாளைய பொழுது உன்னோடு, நிமலாய் நடப்பேன் பின்னோடு. ஊருக்கு துணையாய் நான் இருப்பேன், எனக்கொரு துணையை எதிர்பார்த்தேன். ஊருக்கு துணையாய் நான் இருப்பேன், எனக்கொரு துணையை எதிர்பார்ப்பேன். உள்ளத்தின் கோவிலில் விளக்கேற்றி மைதிலி கிண்ணத்தில் நெய்வார்த்தேன். உள்ளத்தின் கோயிலில் விளக்கேற்றி மைதிலி கிண்ணத்தில் நெய்வார்த்தேன். ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக. நாளைய பொழுதும்

0: பின்னொரு பிறவி எடுத்து வந்தே பேசியபடியே கொடுக்க வந்தே. ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, நாளைய பொழுதும் உன்னோடு நினலாய் நடப்பேன்னோடு. அம்மா அவ்வளவுதான்.
1: சூப்பர்
2: சூப்பர்
1: சூப்பரா.
0: நன்றி நன்றிமா.
2: கடைசி அந்த அம்மி நல்லா இருந்துச்சு அம்மா.
0: அவ்வளவு நல்லா இருக்கா என்னன்னு
1: தெரியலீங்க? பாருங்க இல்ல இல்ல அம்மா
2: இல்ல
1: அம்மா
2: இருக்கேன்.
1: இந்த இதுல தேடுனா காணே இல்ல. சரி சரி, உண்மையா நல்ல பாட்டு ரெண்டு எடுத்திருக்கீங்க. அத பாடக்கூடிய பாட்டு நல்லா எடுத்திருக்கீங்க. சூப்பர் கட்டிக்காரன், நீங்க நல்ல
0: கட்டிக்காரன்.
1: இப்ப நாங்க சதீஷ்குமார பாட்டை கேட்கலாமா? ரெண்டாவது பாட்டு அவர் பாட போற. சதீஷ்
3: வணக்கம் அம்மா.
1: வணக்கம். எங்கே பாடுங்க உடனே.
3: ரேவதி அம்மாவுக்கு உடல்நிலை சரியாகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறம்மா.
1: நீங்க பாடுங்க இந்த பாட்டோட அம்மாவுக்கு சரி வேணாலும் இங்க பாடுங்க பாக்கலாம்.
3: பாருங்க அம்மாவுக்கு சளி கிளி மட்டும் பிடிக்காம பாட்டுக்க சொல்லுங்க.
1: நீங்க பாட்டு கேட்டு பாடுனா அம்மாவுக்கு சளி கிளி பிடிக்காது. சரியா?
3: புரியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு கீட்டு, நல்ல பாட்டு கீட்டு பாடுறமா?
1: நல்லா பாடுங்க. அங்க
2: கீட்டு பாடுங்க.

நான் பாடுங்கள் நாத வினோதம். சாவின் ஓசை கேட்கும் போதும் பாதம்

சங்கீத நாட்டியமே ஒரு யாதம் சங்கீதமக கவனரிசமே சங்கீதமக பதனி சரி சகாரி மகதப கரி மத சங்கி சங்கீத நாட்டியமே ஒரு யாதம் வேதங்களையும் ஜாதங்கள் கூறியும் ஆடுகிற இந்த அமைதி முகீதம்

நடராஜன் பாலகத்தில் தலை சாயுமா, நான் செந்தும் பன்னீரும் கரை நீருமா, நடராஜன் பாலகத்தில் தலை சாயுமா, நான் செங்கும் கண்ணீரும் கரை நீருமா, கனவிலும்

0: அருமை அருமை, நல்லா
1: பாடு. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா உங்களுடைய அந்த போன் கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அது என்னன்னு ஒரு பாருங்க. பட் இங்க அந்த பக்கத்துல அம்மா அம்மா அம்மா சொல்லுங்க. அம்மா எங்க?
2: நல்லா பாருங்க, நல்லா பாருங்க,
1: நல்லா பாருங்க. பாருங்க எவ்வளவு கட்டிக்கார பாடங்களை எல்லாம் வச்சுக்கணும் பாருங்க. உடனே வாகத்தை மாத்தி
2: பாடக்கூடியதான் எப்படியா எங்களுக்கு எல்லாம் நாங்க அதுக்காக கஷ்டமே பட வேணாம்.
1: யாரும் அம்மாண்டு கூப்பிட்டீங்க? சதீஷா?
0: சதீஷ் நான் தான். நானா அவரு செல்வகுமாரன் சொன்னார, நான் பாடி இருந்த மாதிரி இப்ப அண்ணா அவரு எடுத்த பாட்டு மட்டும் லேசான பாட்டுங்களா? ஞாயிறு என்பதுங்கிற பாடல் கருமையான பாடல் இல்லீங்களா?
1: கண்ணன் தான் இப்ப பாடி, கண்ணன் தான் சொன்னேன்.
0: ஆ கண்ணன் சாருங்களா, அந்த பாடல் எனக்கு வருமா? எனக்கு வரா? நான் இனிமேலுக்கு அதுக்கு ஒரு ஒரு வாரம் நான் வந்து ட்ரை பண்ணணும்.
1: ஞாயிறு ஞாயிறு,
0: ஆமா நல்ல பாடல். ஞாயிறு என்பது
2: சொல்றாரு, பூஜைக்கு வந்த மலரே.
1: அது பூஜைக்கு வந்த
0: இல்ல, அந்த பாட்டுல அது செல்வகுமார் இப்ப அந்த ஞாயிறு என்பது,
1: ஞாயிறு என்பது செல்வகுமார் பாடினது, கண்ணன் பாடினது பூஜைக்கு வந்த மலரேவா.
0: அது இப்ப செல்வகுமார் அண்ணன் பாடின பாடல் தான் ஞாயிறு என்பது கண்ணாகங்கிற பாடல், அருமையான பாடல். அது என்னால எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் கொண்டு வர முடியாது.
1: ஆனா கண்ணன் கொண்டு கண்ணன் கண்ணன் அதை கொண்டு வாங்க இருக்க
0: என்பது கண்ணாக திங்கள் என்பது அன்று நின்றுமாக என்பது ரெண்டு பேரும் பழைய பாடல் கொண்டு வந்திருக்கீங்க, பேசிட்டே வந்திருக்கீங்க.
3: ஆமா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அன்று அன்று நின்றும்ல மாத்தி இவரையுமே அன்று அன்றைய பாடலுக்கு கொண்டு வந்து
1: அதைத்தான் நான் சொல்லுவேன். அந்த பழைய பாட்டு பாருங்க, அந்த அன்று வந்தது எப்படி எவ்வளவு ஈர்ப்பா இருக்கு. அந்த முந்தி கொஞ்ச நாளா இவர் வச்சு சென்னை எல்லாம் பழத்தை கொண்டாருங்கன்னு கேட்டவர், இப்ப அவரு அன்று பாருங்க.
3: நீங்க முதல் கொஞ்சம் சொல்லிக்கிட்டீங்கல்ல, பழைய பாடல் தான் நிறைய பேர் கேட்டாங்க. நான் வர முன்னாடி தேடி அவளை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப எல்லா பேருமே வந்து பழைய பாடல் கேக்குறாங்க. இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரே நிரூபிச்சுட்டாரு, பழைய புது பாடல் கேக்குறவரே பழைய பாட்டு.
1: இப்ப பாருங்க என்ன மாதிரி பழத்தையே பாடுறாரு பாருங்க. அதுல அது வர பிள்ளையோ சரியோ உடனே பாடிட்டாரு. அத பூஜைக்கு வந்த நிலவே வாண்டு கூப்பிட்டேன். அம்மா இல்லாதே நானே அப்படியே விட்டுட்டு இருந்திருப்பேன். அம்மா மலருக்கு சொன்ன வடிவா பாருங்க தெரியாதுன்னு. செல்வகுமார் என்ன பாருங்க, செல்வகுமார் உங்களோட பாட்டு எழுதாம விட்டுட்டேன். செல்வகுமார்
3: ஞாயிறு என்பது ஞாயிறு என்பது கண்ணாக,
1: அது கண்ணன் பாடு
3: அன்பு கரங்கள் தானமா அந்த படம், தேவதி அம்மன்.
2: என்ன படம்
3: ஞாயிறு? அந்த படம் ஞாயிறு என்பது
2: இல்ல இல்ல இல்ல இல்ல அன்பரங்கள் கிடையாது. விஜயகுமாரியும் நம்ம
3: ராஜன்
2: ரொம்ப நல்ல படம் தான். அதுல நூறு பாட்டு இருக்கு. மீரம் என்ன படம் மீரமா?
1: பார்த்தா போச்சு நில்லுங்க. என்ன என்ன பாட்டு?
2: அள்ளித்தண்டியா? அந்த
3: பாட்டு
2: கால் எடுத்து அடி மேலடி எடுத்து
3: சின்ன
2: செய்யும் அந்த பாடம்
0: பாசம் கரங்கள் காக்கும் கரங்கள்
1: காக்கும் கரங்கள்
2: காக்கும் கரங்கள் காக்கும் கரங்கள் காக்கும் கரங்கள்
1: பாத்தீங்களா? டக்குன்னு சொல்லிட்டேன். சதீஷ்
2: சொன்னது மீராமா?
1: சதீஷ் சதீஷ்
3: சதீஷ்
1: சதீஷ்
2: தவறு இருந்தால்
1: அம்மா ஒரு தவறும் இருக்காது, நீங்க பாடுங்க அம்மா. நிலவண்டு பாடின பிள்ளைகளுக்கு மத்தியில் என்னென்ன

0: அணைப்பதுதான் என்ன கலையோ, அலங்காரமும் கலையாமல் அணைப்பதுதான் என்ன கலையோ, அழகோடு விளையாடி சுவைத்தால் அது என்ன சுவையோ, அழகோடு விளையாடி சுவைத்தால் அது என்ன சுவையோ, அலங்காரம் கலையாமல் அணைப்பதுதான் இந்த கலையோ, பதமாக கொஞ்சம் மெதுவாக இதமாக காதல் மிதமாக, பதமாக கொஞ்சம் மெதுவாக இதமாக காதல் மிதமாக, பலவிதமாக உள்ளம் வசமாக பழகுவதென்ன சுகமாக, நடமாடும் தங்க கூடமாக நதியோடும் செல்லும் படகாக, நடமாடும் தங்க கூடமாக நதியோடும் செல்லும் படகாக, தொட்டு வரும் காற்றில் கட்டிரதமாக தொடருவதென்ன துணையாக, தொடருவதென்ன துணையாக, அலங்காரம் கலையாமல் அணைப்பதுதான் அந்த கலையோ, மனம் வேண்டும் ஆசை குணம் வேண்டும் மலராடும் மன்ன குழல் வேண்டும், மனம் வேண்டும் ஆசை குணம் வேண்டும் மலராடும் மன்ன குழல் வேண்டும், பட்டு மோகம் வேண்டும் சித்து விழி வேண்டும் பழரசம் ஊறும் இதழ் வேண்டும், பழரசம் ஊறும் இதழ் வேண்டும், மணமாலை ஒன்று தர வேண்டும் மலர் தூவும் பெண்கள் மற வேண்டும், சிங்கு நடை பாட்டும் பள்ளி விளையாட்டும் திருமணம் கண்டே பெற வேண்டும், திருமணம் கண்டே பெற வேண்டும், அலங்காரம் கலையாமல் அணைப்பதுதான் என்ன கலையோ, அழகோடு விளையாடி சுவைத்தால் அது என்ன சுவையோ. நிறமா
1: அம்மா அலங்காரம் கலையாமல் அணைப்பதுதான் என்ன சுகமோ.
2: உங்க அப்பா எல்லாம் பிறக்காத முன்னாடி வந்த பாட்டாடுறது எங்களுக்கு தெரியவே
3: இல்லைங்கண்ணா. பாட்டுங்க
1: ஓவர்தரா பேசணும், ஓவர்தரா ஒவ்வொருத்தரா பேசணும், எடுத்து விட்டுருக்கேன்.
2: கேக்குறதுக்கு நல்ல சுகமா இருந்துச்சு பாட்டு,
1: நல்ல சுகமா. கேக்குறதுக்கும் இல்ல அந்த வரியில நினைச்சு அதன்படி நடந்தாலும் சுகமா இருக்கு. அலங்காரம்
2: கலையா மாடல் அப்படியே பாடிட்டாங்க அப்பா, சூப்பர்.
1: சரி இப்ப ஞான பேர் அண்ணா வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் சகோதரி, வணக்கம் சகோதரி அனைவருக்கும் வணக்கம்.
1: அண்ணா தூங்கல, தூங்காமத்தான் இருந்து கேட்டுட்டு வர்றாரு, அது மட்டும் தெரியுது அண்ணாட வாய்ஸ்ல உண்மையிலே. உண்மைதானே
3: அண்ணா,
1: தூங்கல நீங்க?
4: பொய் பொய்ய,
1: நீங்க தூங்கிட்டா வந்திருக்கீங்க?
4: ஆமா தூங்கி ஏஞ்சிதான் வந்த.
1: அப்ப இந்த கணக்குல சரி, இப்ப
3: தெருக்கூத்து கதையாயிட்டு, தெருக்கூத்து கதையாயிட்டு
1: கதையாயிருச்சு,
3: அருமையா இருந்தது.
1: மஞ்சு ஷாமனா அவ தூங்காம, அவ தூங்காம தான் வந்திருக்கிறான். அலங்காரம் கலையாம அணைப்பதுதான் இன்றைக்கு வந்துட்டீங்களா, அது அதுக்கப்புறம் வந்தீங்களா?
3: கலைஞ்சதா கலையில எங்க தெரியல, ஆனா நான் தூக்கத்துல இல்ல.

0: சரி, இப்ப ஞானசேகரம் அண்ணாவ பாட்டு பாட விடலாம். ஓகே அண்ணா பாடுங்க.
1: பாடுமா?
0: நல்லா இருக்கு, பாடுங்க.
1: சரி, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதையில சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. கூத்து மேல ராசாவுக்கு, கூத்து மேல ராசாவுக்கு 102 பொண்டாட்டியா, 102 பொண்டாட்டியோ வாத்து முட்டை போட்டதுவா. பட்டத்துராணி அதுல 18 பேரு, 18 பேருக்கும் வயசு 26, மொத்தம் 26. சின்ன குட்டிகளின் மேலானே, புது சட்டிகளின் மேலானே, இது வள்ளுவன் ஏட்டிலுண்டு, பரம்பரை பாட்டிலுண்டு. கதையில மகராசி ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதையில சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. காக்கையில் ஆசி மேயிலே, காட்டெருமே மேய்க்க இல்லே, பாட்டெடுத்து பாடி புட்டு நோட்டமிட்ட சின்ன பொண்ணு. சந்தைக்கு போனா நானும் சாட்சிக்கு வரவா, சம்பந்தம் பண்ண உனக்கு சம்மதம் தானா. காக்கையில் ஆசி மேயிலே, சந்தைக்கு போறேன் நீங்க சாட்சிக்கு வாங்க, சம்மதம் பண்ண எனக்கு சம்மதம் தாங்க. சின்னப்பாவின் பாட்டை கேட்டு சின்னப்பாவை நேரில் பார்த்தேன், கொட்ட கொட்ட வருகுதம்மா சங்கீதம்மா பெருகுதம்மா. வேலைக்கு போனா எனக்கு ஈடுல பொண்ணு, பாடுல நின்னா நானும் நூத்துல ஒண்ணு. என் திறமைய காட்டட்டுமா, ரெண்டு சங்கதிய போடட்டுமா? தத ததறின ததறின ததறின ததறின ததறின ததறின ததறின ததறின ததறின
2: ஆட்டுக்குட்டி யானை குட்டி எல்லா குட்டியும் வந்தது, இடையில ஒரு நாய்க்குட்டி வந்தது பாருங்க.
3: நிறைய திறமை அண்ணன், நிறைய திறமை இருக்கு. கொஞ்சம்
0: என்ன கழுத கத்தி முடியும்.
1: சரி
0: பாட்டி மாதிரி பாடினார் பாருங்க பேராண்டி, நல்லா இருந்தது. நான் எதிர்பார்க்கல அண்ணா இப்படி பாடுவாருன்னு. உண்மையா தான்? இதுதான் எனக்கு தெரியும். அண்ணன் நினைக்கணும் பைக்ல போக போக போக இதை பாடிக்கணும் போயிருந்தேன், பாடிக்கொண்டே போயிருப்பேன். உண்மையா கேட்க நல்லா இருந்தது. இப்ப நாங்க எங்களுடைய ஜானகி அம்மா பாட போறோம். வாங்க ஷியாமலா.
3: ஜானகினா வேற யாரும் வந்துட்டாங்க.
0: காதை நல்லா தீட்டி வச்சிட்டு இருந்தார் மாறு.
1: யாரும் புதுசா வந்திருக்காங்க
0: அம்மா, நீங்க சொல்லலையா எப்படி இருந்தது ஞானசேரம் அண்ணாட?
4: ரொம்ப ரொம்ப ரம்மியா
0: பண்ணாங்க.
4: அழகா மிமிக்ரி எல்லாம் பண்ணல, ரொம்ப நல்லா
0: பண்ணாங்க.
4: தென்குரல் நீங்க சொல்ற தென்குரல் அற்புதமா
0: இருக்கு. அது சரி, அப்பாட்ட என்ன முதல் முதல்ல வந்து பேசும்போது நாங்க சரி ஆட ஞானசேகரம் அண்ணாண்டா இப்படி எல்லாம் பாட மாட்டேன், அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படித்தான் நாங்க பேசுறோம். இப்ப பாருங்க நானுங்க இவர் வேற ஏதோ ஒரு காவாலி குரூப்ல சேர்ற
3: என்னம்மா
1: உங்களுக்கு தெரிஞ்சுட்டாமா
0: வர தெரியும் பாருங்க. அம்மா அம்மா இது
4: அப்பாவோட குரல் வரும், அவரோட இயற்கை காட்சி எல்லாம் போடுவாரு, ரொம்ப நல்லா அருமையா எடிட்டிங் பண்ணி போடுவாரு. பாப்பா டி பாத்து நேரமா என்னோட அப்பா குரல் வருது நிறைய வெட்டியும் பாத்தா பாப்பா பாத்துட்டே வந்தேன் அவங்கவுங்க ஸ்டோரிய. அதுல அவங்க ஒரு ஒரு நாளைக்கு பாத்து எல்லாம் வரும், ஒரு ஒரு நாளைக்கு வயல்லாம் வரும். பின்னணி இசையோட அப்பா குரலோட
0: ஒவ்வொரு
4: நாளைக்கு ஒவ்வொன்னு போடுவார்
0: நல்ல ரசனை.
5: நீங்களும் பாத்துட்டு உடனே கமெண்ட் பண்ணிடுவீங்களா ரேவதி அம்மா?
0: அம்மா பண்ணிடுறோம், நாங்க சொக்கிறோம் இல்ல அண்ணா, அதுலயே நாங்க
5: சொக்கிறோம்.
0: நீங்க போட்டதான் திருப்பி திருப்பி பாத்துருப்போம் நாலஞ்சு தரம்னா. அதுல அந்த ஸ்டேட்டஸ்ல அந்த பேர் அந்த கமெண்ட் போடுறதும் மறந்துருவோம் நாங்க.
5: அதே மாதிரி அந்த ஸ்டேட்டஸே எடுத்து எங்களுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டோம்.
0: அது கள்ளங்கள் கொஞ்சம் பேர் செய்யற வேலை, அவற்றது இதை எடுத்துட்டு நாங்க போட்டுருவாங்க. உண்மையிலே
4: அது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. இல்ல
0: எனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நானும் சில இதுகள் ட்ரை பண்றேன், எனக்கு எடுக்க முடியறது இல்ல. அது என்னன்னு
3: தெரியும் தெரியும்.
0: சரி, இப்ப ஜானகியம்மா
5: பாடம் எடுத்துக்கலாம். எல்லா
0: எதுலயும் என்ன என்னன்னா
5: என்ன ஸ்டேட்டஸ் டவுன்லோடர்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டோம்னா டவுன்லோட் பண்ணி இப்ப யாரு ஸ்டேட்டஸ் வச்சாலும் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம்.
0: இப்ப ஜானகி அம்மா பாட போறா, இவோட பாட்டோட ரேவதி அம்மா. இப்ப பாருங்களேன் இன்னைக்கு இன்னைக்கு முழுமையா குணமடிச்சிடும். என்ன கேமரா அம்மா என்ன பாட்டு
1: பாடுறா?
0: இல்ல உண்மையா நம்பிக்கையோட பாடுங்க அம்மாவும் குணமடைஞ்சிடாங்க.

0: சூப்பர், அருமை அருமையான பாட்டு, உண்மையா நல்ல ஒரு பாடல், நல்ல வரிகள்
1: பொருள் பாடத்தில்
2: குழந்தைக்கு
0: பாடிய பாடல் அது
3: குழந்தை,
0: ஒரு சின்ன குழந்தைக்கு பாடிய பாடல் அது, பானுமதி அம்மா வச்சு கொண்டு பாடுறேன். அந்த படம் என்னன்னு சொல்லுங்க ஷியாமலா.
4: கடவுள் தந்த செல்வம்.
0: கடவுள் தந்த செல்வம். கடவுள் தந்த செல்வம். அம்மா
4: அம்மா எனக்கு டவுட் கேட்க முடியும் கேட்டேன்.
0: சொல்லுங்க.
4: ஞானத்த கைவாளி கும்பல சேர்ந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டா?
0: என்ன என்ன என்ன காவாளி கலைவாணி கலைவாணி குழு நல்லா பாடுவாங்க, எல்லா செய்வாங்க, சங்கீதம் படிப்பாங்க. இது கலவாணி கலவாணி சொன்னீங்களா சிச்சி? அந்த புள்ளையில கலவாணின்னு சொல்ல முடியாது, காவாளி காவாளி குழு காவாளி குழுவுல
4: உங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சான்னு கேட்டேன்.
0: தெரியுமே நானும் அந்த குழுவுல இருக்கிறேன், ஒரு மூலையில இருந்து பாக்குறேன். ரேவதி அம்மா கொஞ்ச காலம் இருந்தவ, அம்மா சொன்னா இல்ல இல்ல
3: நான்
0: அம்மா சொன்னா இல்ல இல்ல கொஞ்ச காலம் நான் திருந்தி இருக்கிறேன்.
5: அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, பாஸ் பாஸ் சொல்லுவேன்.
0: குழுவில இருந்து பாஸ் பண்ணிட்டா அம்மா, அதாவது டப்புக்கு வந்துட்டா. அப்ப இனி அதுல இனி பழகறதுக்கு ஒண்ணு இல்ல இல்லையா அம்மா? இப்ப கண்ணன் கண்ணன் ரெண்டாவது பாட்டு, அந்த பிள்ளையா நிலவை என்று பாடுறதை விட்டு ரெண்டாவது பாட்டு என்ன கண்ணன்?
1: ரெண்டாவது பாட்டு பாடவா?

என்னும் வீணை மீட்டுகின்றவேளை மடியில் விழிச்சேர்த்து தோடி ராகம் பாடவா நல்ல பாடு பாதி தாளம் போடவா நல்ல போடு இதுவரை உனை நானும் இளையவன் என நீயும் காணாமல் கூடாமல் இங்கேயோ வாழ்ந்தன் முதல் முதல் முகப்பார்த்து முழுவதும் உடல் கேட்டு நீராட போராட இந்நாளில் சேர்ந்தோம் கல்யாணம் கச்சேரி கண்ணார இந்நாளில் காணலாம் புன்னூஞ்சல் பூப்பந்தல் வைபோகம் தை மாதம் மாலையீடு தோடி ராகம் பா

அது நீதானே நாம் வந்து ஊச்சூடும் மாத அன்றாடம் பூங்காற்று உன் பேரை என் காதில் ஓதுது எப்போதும் நாம் வேண்டும் அப்போது பூங்காற்றை தூதுவிடு கோடி ராகம் பாட மெல்ல பாடு ஆதி தாளம் போடவா.

0: கேட்டு கேடு ராகம் பாடவா மெல்ல பாடு ஆதி தாளம் போடவா மெல்ல போடு.
1: அப்படியே எல்லாரும் தூங்க தோடி ராகம் பாடி தூங்க வச்சுட்டாரு.
2: மெய் மறக்க வச்சுட்டார்.
3: மெய் நல்லா பாடுங்க,
1: நல்லா பாடுங்க. நீங்க என்ன பாடுறீங்க? நீங்க என்ன ஒரு நாளும் குடிக்கிறீங்க? நீங்க காலையும் மாலையும்
4: கண்ணன்
3: துளசி துளசி சிறப்பு
1: கண்ணன்
3: அண்ணனுக்கு ஜெய்.
1: அடுத்தது எங்கட குழுவுல ரெண்டு பாட்டு பாடாதவர்கள் வந்து உலக காலமா இருந்து ரெண்டு பாட்டு எடுத்து வரையில செல்வகுமார். அது ஏன்னு தெரியல. உங்களுடைய அவர் என்ன அடுத்த வகுப்புக்கு மாறணும் விருப்பம் இல்ல. இவர் மூன்றாம் வகுப்புல இருக்கிறார். அதான் அப்படி இப்ப ரெண்டாவது பாட்டு எங்களுடைய ஃபாரூக் பாட போறாரு பாருங்க. ஃபாரூக் வாங்க.
3: படம் புதையல் சந்திரபாபு பாட்டு. பாடுறம்மா பாடுறேன். உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த ஒட்டி இருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உரமுட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணின் எதுக்காக, நீ எப்போ எப்படி எட்டி இருப்பது எதுக்காக, எதுக்காக கண்ணின் எதுக்காக, நீ எப்போ எப்படி எட்டி இருப்பது எதுக்காக, கண்ணுக்குள்ள வந்து கலகுஞ்சது எதுக்காக, கண்ணுக்குள்ள வந்து கலகுஞ்சது எதுக்காக, நல்ல காதுக்குள்ள ஒன்றும் கருத்தை சொல்லிடு முடிவாக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடனே இருப்பது உனக்காக. பள்ளியில இன்னும் படிக்கணுமா இல்ல பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா, பள்ளியில இன்னும் படிக்கணுமா இல்ல பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா, துள்ளுவரும் காவேரியில் குதிக்கணுமா, துள்ளுவரும் காவேரியில் குதிக்கணுமா, சொல்லு சோறு தண்ணி வேறு ஏதும் இல்லாம கிடக்கணுமா, உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடல் ஒட்டி இருப்பது உனக்காக, இந்த உடல் ஒட்டி இருப்பது உனக்காக. இலங்கை நகரத்திலே இன்பம் வெள்ளியிருந்தான், இலங்கை நகரத்திலே இன்பம் வெள்ளியிருந்தான், இந்து மத சமுத்திரத்தை இங்கிருந்து தங்குகிறேன், மேகம் போல வான வீதியிலும் நடந்துடுவேன், மேகம் போல வான வீதியிலும் நடந்துடுவேன், இடி நீங்கள் மலைப்புகள் வந்தால் திரும்பி இறங்கிடுவேன், உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடல் முட்டி இருப்பது உனக்காக. நன்றி அம்மா, நன்றி அனைவருக்கும்.
1: நன்றி. இந்த
0: சூப்பர்
1: இல்ல, இந்த சமுத்திரத்தை கடப்பாராம் கொண்டே விட்டு பாருங்க. ஒருக்கா ஒருக்கா இதெல்லாம் இந்த பொய்யெல்லாம் யாரு சொல்றாரு? இவரு இல்ல கேக்குறேன்.
4: இளைஞன்மா
1: கடந்து இங்க சவுதிக்கு வந்துட்டார்.
3: மாறி மாறி
1: இலங்கைக்கு
3: போவாங்க. இலங்கை போய் தான் வந்தேன். இலங்கையில
2: இருந்து கருமை
1: இலங்கைக்கு போய் வந்தீங்களா நீங்க?
4: இந்து மத சமுத்திரத்தை இங்க இருந்தே தாண்டிடுவாராம். இன்பவெள்ளி இருந்தா தான் அங்க இருந்து தாண்டுவாரு.
5: சொல்லுங்க லாய்க்க போடாது.
6: தலிகிளி மாதிரி தான் அதுவும்.
5: தலிகிளி
1: மாதிரி வள்ளி இல்லையா இருக்க கூடாது. அது இன்ப வள்ளியா அது. சரி, இப்ப அடுத்தது ஞானசேர மன்னன். ஆட்டுக்குட்டியோட இருக்காம அங்க மிச்சத்தை இன்னொரு ரெண்டாவது பாட்டுங்க அண்ணா பாட போறேன்.
5: ஐயோ என்னது, ஏன் இப்படி மாட்டி விடுறீங்க?
1: ரெண்டு ரெண்டு பாட்டுண்ணா
5: ஒண்ணு எது ரெடி பண்ணல. நானு திடீர்னு நான் என்ன பண்றது பாடல
1: படிக்கிறேன்.
5: சரி சரி, பக்கத்துல வீடுலாம் இருக்கு. தெரியல
6: கத்து வேணா சுறா போக்குறதுலாம் படிங்க
1: அண்ணா. கத்திய தூக்கி முன்னுக்கு வச்சுட்டு படிங்க நீங்க.
5: சரி சரி சரி படிக்கிறேன். தலையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து பாலையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா ஏ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா. தலையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து பாலையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா. பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு குணம் இருக்கு, ஆளலகம் சேர்ந்து இருக்கு கண்ணையா கண்ணையா. இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா சொல்லையா. தாயார் சீதனமும் தம்பிமார் பெரும்பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா, அது மாலாபிமானங்களை காக்குமா. மாலைமே ஆடைகளாம் மரியாதை புன்னகையாம் நாணமாம் துணை இருந்தால் போதுமே, எங்கள் நாட்டு மக்கள் குல பெருமை தோன்றுமே. தலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து அங்கம் குறைந்தவனை அழகில்லான் மகனை மங்கையர்கள் நினைப்பதுண்டோ பொன்னம்மா. வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா. மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை, கண்ணீர் பூங்கொடியும் கண்ணையா. அவர் கண்ணிலே கலங்கம் உண்டோ சொல்லையா. தலையாம் பூ முடிச்சு
1: களைச்சிட்டீங்க களைச்சிட்டீங்க களைச்சிட்டீங்க.
5: நன்றி நன்றி
6: நன்றி.
1: அதே அந்த அதுல என்ன பாலை போல சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு, இந்த அது என்னது பாலை போல சிரிப்பு இருக்கு. அந்த பூ இல்லையா அந்த
7: பாலை வந்து அது வெடிச்சு வரும்போது அழகா இருக்கும். அது அது அப்படிதான் இருக்கும்.
1: அது அதான் அது வடிச்ச அந்த அந்த பூ வந்து அந்த பட்டு வரிசை போல
7: பல்லு மாறி
5: பல்லு வரிசை மாதிரி
7: தாயாரின் சீதனம்.
1: தாயாரின்

0: அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அதுவும் நல்லா, அதுவும் நல்லா. சூப்பர். இப்ப செல்வகுமாருக்கு இது
2: பிடிச்சிருந்தா?
1: செல்வகுமாருக்கு
2: எனக்கம்மா
3: என்ன வேணும் சொல்லையா?
2: அந்த பாட்டு அந்த
1: அதுல இந்த வரி என்ன, மண் பார்த்து மண் பார்த்து
2: விளைவதில்லை அந்த வரி உண்மையில நான் பிடிக்குமா? எனக்கு அருமையா இருக்கும்.
1: தண்ணீரும் பூங்கொடியும்
0: எடுத்து கொடுத்துக்கப்புறமா
1: தண்ணீரே கலந்த முண்டோ சொல்லையா, அதுவும் அருமையானது, அருமையான வரி. அம்மாட சத்தத்தை காணையில, அம்மாட சத்தத்தை காணையில ரேவதி அம்மாட
2: தூங்கிட்டாங்களா? இருக்காங்களா?
3: அவங்க பூரண
0: தூங்கிட்டாங்களா தெரியல.
1: அம்மா ரேவதி அம்மா
4: செல்வகுமார் அந்த பாட்டை கேட்டு அப்படியே
1: அம்மா இருக்கிற அம்மா இருக்கிற
3: நடவுல
1: நல்லா தெரிச்சு கொள்ளுங்க. காவாலி பசங்க எங்களை எல்லாம் நினைங்க, அப்ப உங்களுக்கு மூச்சு நல்லா சுகமா வரும்,
0: தூக்கம் தானா வரும்,
1: தானா சுகமா மூச்சு வரும். நோய் விட்டு போகும்,
2: போகும். எல்லாரும் நிச்சயமா எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோமா?
1: அம்மாவோட அம்மாவோட நாங்க எல்லாரும் இருக்கோம், நாங்க
2: இருக்கோம் இருக்கோம்.
1: சரி அம்மா, நன்றி மீரா, நன்றி மலரி அம்மா, நன்றி
2: நன்றி நன்றி ரேவதி அம்மா,
1: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
1: வேற என்ன இல்ல, ஒரு ஆள் தான் போயிடும்.
4: அம்மா அம்மா
1: ஓ சொல்லுங்க
4: அம்மா. இந்த பன்றின்னு ஒண்ணு ஒரு மிருகம் இருக்குல்லம்மா,
1: பன்றி
4: பன்றி, அந்த மிருகத்தை சில பன்னி பன்னின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா?
1: பன்னி ஆமா.
4: அது மாதிரி இந்த நன்றிங்கிற வார்த்தையை நன்னி
1: பாருங்க, எவ்வளவு எல்லாம் கண்டுபிடிப்பு எப்படி இருக்கு
3: பாருங்க. பாட்டி பாட்டி
1: என்ன என்ன
3: பாத்தேல
2: நன்னி
3: என்ன சின்னம்மா பாட்டி
2: இல்லாமி தண்ணி கேப்பாங்க, அது விவேக் ஒரு இதுல சொல்லுவான். என்ன
3: சின்னம்மா சின்னம்மா சொல்லுவோம்ல, அதான் பின்னி, அதான் பின்னி
2: இல்லையே நன்னியும் நன்னியும் வந்து ஆமா சின்னம்மா தாங்க நன்னின்னு
1: நன்னி ஏண்டா அங்க அது சண்டை பிடிக்குது, எல்லாம் நிறுத்துங்கப்பா.
0: அது நானும் ஹிந்தியில சொல்றது இந்த பாட்டியே,
1: அது தாலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா. அது அது அர்த்தம் என்ன?
3: வாழை இலைய வாழை தந்தா,
1: வாழை இலை தாலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை
2: பொன்னம்மா.
1: யாரு
2: பொன்னம்மா?
1: பொன்னம்மா வாழை இலை போல வந்த செல்லம்மா என்ன எப்படி
5: என்ன செல்லம்மா வாழை இலை செல்லம்மா வாழை தந்தா தான் பொண்ணம்மா அவ்வளவுதான் வித்தியாசம்.
2: வாழையிலை போல வந்த பொன்னம்மா
1: அது ஏன் அந்த உதாரணத்தை அதுல படைச்ச
2: உங்க வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா
1: அதுக்கு நான் வரேன் வாழையிலே போனேன் அந்த பொண்ணுக்கு எப்படி
6: இல்லம்மா வாழையடி வாழையா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு உதாரணம் இருக்குமோ என்னவோ அந்த மாதிரி சொல்லிட்டான் வாழையிலே
5: வாழையில போலன்னா மடிச்சு வச்சுக்கிறோமா மாட்டிருந்த பொண்ணு
7: வாழையில வந்து தலை கீழே போட்டிருக்கு தலை கீழே போட்டபடியே
1: இருக்கு அவரு பிடிக்கிறார் பாருங்க இலைய பிடிச்சா இல்ல மேல இப்படி குனிஞ்சிருக்கு கொஞ்சம்
5: அது மாதிரி பெண்கள் நடந்து
1: அதுதான் குனிவு இருக்கணும் வாழையில குனிஞ்சுதான் இருக்கான்
5: வாழையில வளர்றப்ப மேல நட்டாம தாங்க வளருது அப்புறம் தாங்க
1: இல்லைங்க இலை வந்து குனிஞ்சுதான் இருக்கு மரத்துல இருக்கே
2: கொழுந்து இலைதாமா இப்படி புழுங்கும் போது மேல வளையும் நட்டமா நிக்குது
4: வளரும் பொழுது எப்படி அது வளர்ந்து முதுமை அதாவது முழுமையை அடைந்த பிறகு அது பணிந்த குனிந்து குடுக்குது பாருங்க அதான் கொஞ்சம் அது பொருளா எடுத்து சொல்றாங்க வளரும் பொழுது திருவிழா சிறுகா இருக்கும்போது எப்படி வளருதோ அது அப்பால் பட்டது ஆனா அது வளர்ந்து
1: கேட்டுட்டு வாங்க போய் அம்மா நான் வேணா போய் கேக்குறேன் ஆனா திரும்பி வர முடியாது
5: பரவாயில்ல எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்பிடுங்க
1: கண்ணதாசன் கொடுங்க இல்ல
2: அவர்கிட்ட பேசி கேட்டுக்குங்க
1: இந்த தாலையாம் பூ முடிக்க மாதிரி எனக்கு
2: பழக்கம் பழக்கம் ஆகி போச்சு நீங்க சொல்லுவோன்னு எனக்கு கண்ணதாசன் சரி நம்ம லைன்ல குடுத்துடலாம் தோணுது அது உண்மைதா சொல்லுவோம் லைன் வாங்கி குடுத்துருவா அவட்டா
1: இவர் இல்ல இப்ப என்ன நடக்க போனா இவர் எல்லாருக்கும் லைன் கொடுத்து கொடுத்து வீட்டுல எந்த லைன் வழியில வர போது இவரு
5: யோசிக்க பாதிப்பு
2: என்ன
1: லைன் பாருங்க அத வந்து தூ
2: வாழையில வந்து ஒரு தடவைதான் சாப்பிட முடியும்
1: ஒரு கொஞ்ச நாளா சந்தனராஜ் மாமா பாட வர்றதுல ஏன் எனக்கு தெரியாது என்னண்டு மாமா பாடுறது இல்ல என்ன நடந்தது
6: நேற்று சனிக்கிழமை பாடிவே டயர்டா ஏற்படாது
1: அந்த அந்த வெற்றியை எடுத்தோன்னு தூங்கிடுறேன்
5: சனிக்கிழமையில 49 பாடி போட்டாரு இன்னைக்கு ஒரு பாடு தானே போட்டு
1: நாங்க ரெண்டு மூன்று பாட்டா கேக்குறேன் ஒரு பாட்டு தானே கேக்குறேன் அதே மாமா பாடுறது இல்ல பாத்தீங்களா அது மாதிரி அந்த கட்டோடு குணநாட அந்த பாட்டு
6: இன்னும் கண்ணன் ஆரம்பி கையில் பார்த்த
1: அது நல்லா இருக்கும் அந்த பாட இல்லையா சரி இப்ப இவர் வந்து இடைக்கால பாட்டு தான் சதீஷ் நீங்க பாருங்க ஒரு பழைய பாட்டு பாடுங்க பாப்போம் சதீஷ்
4: பழைய பாட்டு எனக்கு சரியா வராதுமா
1: அது எப்படி நீங்க தான் நல்லா பாடுவீங்களே அப்பா எல்லாம்
2: நடுவீங்க
4: இல்லை இருந்தால் முல்லை கோடி போல் மெல்ல வளையும் சின்ன ஈதல் போல் அது வரமாட்டதுமா எனக்கு அந்த மாதிரி
5: அந்த காவலி முகம் தருவாளோ இந்த காவலன் முகம் தொடுவானோ சுகமோ எதுவோ நாம் பார்த்ததிலே அவள் ஒருத்திவிட்டாள் நல்ல அழகி என்று நல்ல அழகி என்று நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்றேன் ஒரு கவிதை என்றேன்
1: அந்த பாட்டெல்லாம் இவருக்கு தெரியும் அண்ணனுக்கு.
4: உங்களுக்கு பழைய படம் நல்லா வருது.
6: அவர் தான் எல்லா பாட்டையும் பாடுவாரு,
1: எல்லாத்தையும் பாடுவார், நல்லா பாடுவார். ஒரு புது பாட்டை பாட சொன்னாலும் மற்ற வரிகள் இருந்தாலே போதும், அவருக்கு மியூசிக் தேவையில்லை, அவர் டக்குன்னு பாடிடுவார் உடனே.
2: இடைவெளியை
6: இல்லாம எழுதிப்பாரு.
1: சரி, இனி இடைவெளியை பார்க்கலாம். அண்ணன் இடைவெளி கொண்டு வாங்க. அதுதான் பாடிட்டமே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான்,
6: அதுதான் இப்ப பாடிட்டு.
4: ஒரு பாட்டு படிக்கிறேன் பழைய பாடல்.
1: சரியா, பாட போறேன். பாடிட்டு இடைவெளி கொடுக்கலாம். கண்ணன் இடைவெளி வேண்டி பண்ணுங்க. ஓகே
4: அம்மா, நான் வந்து சரணத்துல இருந்து பாடுறேம்மா.
1: பாடுங்க.
4: மேலாடை நீங்கும் பாலாடை மேனி நீராடோடிவா வேளாடும் பார்வை தாளாத போது நோகாமல் ஆடவா நோகாமல் ஆடவா துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை அள்ளுவதே திறமை அத்தனை.

பாவை தேனூறும் பாவை பூமியடைத்தே நானாக அல்லவன் நானாக அல்லவன் தீராத பாகம் பாடாத ராகம் தீராத பாகம் பாடாத ராகம் நாளெல்லாம் சொல்லவா நாளெல்லாம் சொல்லவா உள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை

0: இன்பம் வேண்டுமா உள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை அள்ளுவதே திறமை அத்தனையும் பொறுமை அவ்வளவுதான் தெரியும் பாட்டு நல்லா இருக்குதான்னு
1: சொல்லுங்க
2: கூடவே பாடுறாங்க பாட்டு நல்லா இருக்கு
0: அதுக்குதான் இல்ல எடுத்தோட கமெண்ட் பண்றீங்கல்ல எனக்கு பயமா இருக்கு
1: இல்ல சூப்பர் சூப்பர் நல்லா இருந்தது நல்லது அந்த முன்னுக்கு அந்த அந்த முதல் வார தோயாரும் நல்ல இல்லையா பட்டு முகத்தை சுட்டி பெண்ணை கட்டி அணைத்து இந்த கைகள் நல்லா இருக்காது இல்லையா
3: பட்டு முகத்தை எனக்கும் இந்த கைகள்
1: வட்டமடிக்கும் வண்டு கண்கள் பித்தமணிக்கும் இன்பம் கதைகள் அந்த பாட்டு இல்ல நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் கட்டிக்காரன் கட்டிக்காரன் இப்ப இடவெளிய கொடுங்க எங்க எத்தனை கட்டிக்காரன் பாப்போம் இடவெளி
3: பாடுறேன் இடவெளிய படிக்கிறேன்
1: என்ன இன்றைக்கு சொல்லாம படிக்கிறேன் பாடுங்க
3: பச்சை புல் மெத்தை விரித்து பச்சை புல் மெத்தை விரித்து அங்கே இளம் தத்தைகள் தத்தி குதிக்கும்
1: சரியான
3: பாடல்
1: சரியான பிடிச்சிட்டார் கெட்டிக்காரன் எங்களுடைய சதீஷ்குமார் உண்டு
3: சதீஷ்குமார் தான் மாலை அந்திகளின் மனதில் மாலை அந்திகளின் மனதின் சந்திகளில் தொலைந்த முகத்தை மனம் தேடுது மாலை அந்திகளில் மனதின் சந்திகளில் தொலைந்த
2: முகத்தை மனம் தேடுது எங்கே எனது கவிதை எங்கே எனது கவிதை அந்த பாட்டு மாலை அந்திகளின் மனதின் சந்திகளில் அந்த மாதிரி வரும்
1: கட்டி காரி
2: சரியா இல்லையா
3: சரி சரி சரியா
2: நன்றி நன்றி
3: சரி புதிய இசை கதவு இன்று திறந்ததம்மா செவி உணர இசை இசையை மனம் உணர்ந்ததம்மா இடம் கொடுத்த தெய்வம் அதை அறிந்து கொண்டேன் வாழ்த்தி அதை வணங்கி நின்றே வாழ்த்திடுவேன் அன்று சென்ற இளம் பருவம் அதை என்ன என்ன மனம் நிறையும் அன்று இழந்து மீண்டும் எந்தன் கையில் கிடைத்தது வரம்பு அதை கையில் பிடித்தே தொடர்ந்து செல்வேன் கலக்கமில்லை
2: அதாவது
3: புதிய இசை கதவு இன்று திறந்ததம்மா செவி உணர இசையை மனம் உணர்ந்ததம்மா இடம் கொடுத்த தெய்வம் அதை அறிந்து கொண்டேன் வாழ்த்தி அதை வணங்கி நின்று வாழ்த்திடுவேன் அன்று சென்ற இளம்பருவம் அதை என்ன என்ன மனம் நிறையும் அன்று இழந்தது மீண்டும் என் கையில் கிடைத்தது வரமே அதை கையில் பிடித்தே தொடர்ந்து செல்வேன் கலக்கமில்லை
1: ரசா
3: சொல்லுங்கம்மா
1: பாடுங்க
3: அந்த இசை கதவு என்று திறந்ததம்மா செவி உணர இசையை மனம் உணர்ந்ததம்மா இடம் கொடுத்த தெய்வம் அதை அறிந்து கொண்டு வாழ்த்திய தெய்வம் வாழ்ந்து
0: சொல்லி பாடச் சொல்லி அழகி
3: கரெக்ட்
0: பாட்டு சொல்லி பாடச் சொல்லி அழகிங்கிற படத்தில் இருந்து
1: பாட்டு சொல்லி
2: பாட்டு சொல்லி
3: பாடச் சொல்லி ஒரு புள்ளி போட்டுருங்க
1: போட்டுட்டேன்
3: கண்டு எந்த கண்கள் மூடி கிடந்தேன் காற்று போல வந்து கண்கள்
0: கர்ணா கர்ணா படம்
3: சூப்பர்
1: அது நான் சொல்லிட்டேன்
2: மலரி மௌனம்
1: நான் சொல்லிட்டேன் மீரா கொண்டு மீரா குட்டிக்கு
0: பாதி எனக்கு நான் படம் பேர் சொல்லிட்டேன்
3: என்னுடைய நிழலையும் இன்னொருத்தி தொடுவது பிழை என்று கருதிவிட்டேன் என்னுடைய நிழலையும் இன்னொருத்தி தொடுவது பிழை என்று கருதிவிட்டேன்
1: ஆஹா, அங்க கேட்டவரியா இருக்கே.
4: நல்ல வேலையில மனசுக்குள்ள இருந்து வரமா,
1: மனசுக்குள்ள
0: இன்னொரு முறை சொல்லுங்க.
1: இன்னொரு சொல்லுங்க.
3: என்னுடைய நிழலையும் இன்னொருத்தி தொடுவது பிழை என்று கருதிவிட்டேன்.
1: அடுத்த வரி.
3: ஒரு ஜீன்ஸ் அணிந்த சின்ன கிளி ஹலோ என்று சொல்லி கை கொடுக்க அங்க முகம் கருகிவிட்டேன்.
1: பாகமா பாடுங்க.
3: அந்த கள்ளி பிரிந்து சென்றால் நான் ஜீவன் உருகி நின்றேன். சின்னது ஒரு காரணத்தினால் சிறகழித்து மறந்து விட்டாள். மீண்டும் வருவாள் நம்பினேன். அதோ அவள் வரும் வழி தெரியுது.
1: பாகமா பாடுங்க ராசா.
3: என்னுடைய நிழலையும் இன்னொருத்தி அடுத்த பாட்டு. கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே. கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே. கால்கள் எந்த கால்கள் காவல் கோலம் போடுமே. நாணம் கொண்டு மேகம் வந்து மறையும் நிலவென கூந்தல் நீயும் மூடும் அழகன தூக்கத்தில் உன் பெயரை நான் சொல்ல காரணம் என்ன? காதல் தானே. பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான்.
1: தெரிஞ்ச வரி.
2: பிரம்மன் கூட கண்ணதாசன் உன்னை படைத்ததாலே ஒருமே. ஐயோ
1: ராகம்.
3: நீயும் என்னை நீயும் என்னை பிரிந்தால் எந்த பிறவி முடியுமே. மீண்டும் வந்து சேர்ந்தால் மறு பிறவியும் தொடருமே. நீயும்
2: சொல்ல ஆசைதான் வேற.
3: சரி சரி சரி
1: சரிப்பா.
4: சரியான
1: கண்டுபிடிக்கும். இவர் என்ன இவர் இவர் அந்த
2: வார்த்தையை சரியாக படிக்கிறார். விட்டு விட்டு படிக்கிறார். அவங்க தான் குறை கூடுறாரு.
1: இவர் ஐஸ் முட்டாய் விற்க விடலாம்.
3: நல்லா கடல்வானம் கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும். மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது.
1: அது தெரிஞ்ச பாட்டு தான். செல்வகுமாருக்கு தெரியும். செல்வகுமார்
2: பூவே செம்பூவே.
1: அதே
3: பாடி காட்டணும். வெறும் பூவே
2: செம்பூவே.
3: இந்த முகம் பார்த்த பின்னே கண் இழந்து போவதென்றால் கண்கள் இரண்டும் இப்போதே நான் இழப்பேன். இந்த முகம் பார்க்கும் முன்னே நான் மறைந்து போவதென்றால் கண்கள் மட்டும் அப்பொழுதும் மூடாது, இமை மூடாது.
1: அண்ணா ஞானசேகரம் அண்ணா, ஞானசேகரம் அண்ணா, அண்ணா போயிட்டீங்களா?
4: அம்மா
3: ஒரு மணி இருக்கால் தண்ணியாபம். சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் கரெக்ட். யாருக்கு ஒரு குழி கூட
4: ரெண்டு
2: மணி டவுட்டு
4: ஒன்னா போதுல
1: என்ன பாருங்கதான் அந்த ஞாபகம் வர அவருக்கு மாறுது.
2: இல்ல சொன்னது புரியல. சத்தியமா அவளுக்கு புரியாது என்ன.
1: சரி சதியை சொன்ன சொல்ல போற. சொல்லுங்க சதி.
5: காதல் தேவன் உந்தல் கைகள் தீட்டும் நகவரி. காதல் தேவன் உந்தன் கைகள் தீட்டும் நகவரி. இன்பச் சுகவரி அன்பின் முகவரி. கொஞ்சம் விலகுதே என்னை அனுசரி.
3: பாவல் நிலவே
1: ராதா. நான் எல்லா படத்திலே இருக்காரு வரு. இல்ல ராகமா பாடுங்க நல்லா பிள்ளை பாடி.
0: ராகமா பாடுனா கண்டுபிடிச்சிருவீங்க.
6: பாடுங்க பாடுங்க பாடுங்க.
0: அது சொல்லிடலாம்.
3: காதல் தேவன் உந்தன் கைகள் தீட்டும் நகவரி இன்பச் சுகவரி அன்பின் முகவரி கொஞ்சம் விலகுதே என்னை அனுத்தரி.
6: நூறாவது படம் நளினி மோகன் பாடுறது.
0: பாடு சொல்லுங்க.
6: இரு இருங்க அவரு யோசிக்க பிள்ள.
1: என்ன அவரு அடங்கி போயிருக்கிறார் கண்ணன்.
3: நான் வேற வரையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை யோசிக்கவே இல்லை.
0: எந்த வெளியில எடுத்துக்கிறது
6: நான் சொல்லலாம். அவரு குடுத்துருக்க புள்ளிய.
0: ஆனா
3: காதல் காயங்களே கொஞ்சம் மாறுங்கள் அந்த பாட்டா
6: பாட்டில் சுதியே இல்லை.
3: உன்னை நினைச்சு தினம் ஏன் உசுறு உருகுது. இந்த நினைப்பில் இந்த பட்டுப்படவ சும்மா வலிக்கு விழுகுது.
6: சொன்ன மாதிரி மார்க்கமா தான் சொல்லியாரோ.
3: உன்னை நினைச்சு தினம் உன்னை நினைச்சு ஏன் உசுறு உருகுது. நினைப்பில் இந்த பட்டுப்படவ சும்மா வலிக்கு விழுகுது.
1: சும்மா வலிக்கு விழுத.
3: ராகமா உன்னை நினைச்சு தினம் உன்னை நினைச்சு ஏன் உசுறு உருகுது. உன்னை நினைப்பில் இந்த பட்டு போடவ சும்மா வலிக்கு விழுகுது.
1: இது வேற
6: போட்டுறாங்க. கண்டுபிடிக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
1: உண்மையான ராகம் இல்ல.
3: சரி இப்ப இந்த இது ராகமா இல்லைன்னா என்ன சொல்லட்டும். இது
6: பாடுறாங்க
3: இந்த ராகம் இருக்கு. இந்த பாட்டு போட்டு சரி. நித்தம் கோழி சுகங்கள் தேடி கண்கள் மூடி அழகின்றோம். நித்தம் கோடி சுகங்கள் தேடி கண்கள் மூடி அழகின்றோம். பாவங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகின்றோம். மனிதன் என்னும் வேடம் போட்டு மிருகமாக வாழ்கின்றோம். தீர்ப்பு ஒன்றை இருப்பதை மறந்து தீமைகளை செய்கின்றோம். காலம் மீண்டும் திரும்பாதே பாதை மாறி போகாதே. பூமி கொஞ்சம் குலுங்கினால் நின்று போகும் ஆட்டம்.
6: ஆடாத ஆட்டம் இல்ல அந்த மட்டும்
3: தானே. பாடமாட்டம் சொல்ல முடியும்.
6: ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடு சொன்னது ஆடினவங்க
7: ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை தெரியும். அந்த பாடல்
6: அது எனக்கு தெரியாது, அந்த பாட்டு தெரியாது.
7: சரியா அந்த பாட்டு
3: ஒரு பாயிண்ட் போட்டு சரியான பாட்டு சரியான பாட்டு ஆசையுடன் நம்பி வந்த பொண்ணு என்று மோசம் செய்த துரோகி.
7: முதல் முதலாக காதல் டூயட் பாட வந்த நிறமலர் பூக்கள்.
3: ஆஹா கண்டுபிடிச்சார்.
7: இன்னொரு புள்ளி
1: போட்டாச்சு.
3: என்னை தொடும் தென்றல் உண்மையை தொடவில்லையா? என்னை தொடும் தென்றல் உண்மை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கோ நெஞ்சம் ரெண்டு. இப்போது ஒன்றுங்கு இல்லையே, தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை என்று சொல் வெளியே.
1: நல்ல பாட்டு. என்னை தொடும் தொடங்கண்டு என்னை தொடுனா நன்னா நன்னா நன்னா நன்னா நன்னா நன்னா என்று வரும்.

0: உன் நினைவில் என் மெய் சிலிர்க்க, நள்ளிரவில் நான் கண்விழிக்க உன் நினைவில் என் மெய் சிலிர்க்க, பஞ்சனையில் நீ முன்விரித்தாய், பெண்மனவை நீ ஏன் பறித்தாய், ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக காணும் கோலங்கள் யாவும் நீயாக, வாசலில் மன்னா உன் பேர் வர ஆடுது பூந்தோரணம்.
1: ஆளாட்டும் பூங்காற்று கோபுர வாசலிலே
2: பாடுங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். கடலினில் உருவாகும் அலையானது விழுவது பின்பு எழுவதும் மரபானது.
1: நலம் வாழ என்னாலும் உன் வாழ்த்துக்கள். மறுபடியும் படத்தில் இருந்து
2: சரி
0: சரி
2: கெட்டிக்கார் அவர் பழைய
0: அன்பான அன்பான நெஞ்சமெல்லாம் ஆண்டவன் வாழும் கோவில் இது. அன்பான நெஞ்சமெல்லாம் ஆண்டவன் வாழும் கோவில் இது. யாரோடு யாரை கண்டு சங்கமமாக போகிறது. என்னாலும் சங்கீதம் நம்மோடு ஒன்றாகும், எப்போதும் சந்தோஷம் நம்மோடு வந்தாடும், வானம் எங்கும் பறந்தது பறந்து நான் தேடும் இளம் வயது, சோகங்களாய் மறந்து இது ராகம் தரும் மனது,
2: சேர்ந்தும்
0: அன்பான நெஞ்சம் எல்லாம் ஆண்டவந்தாலும் கோவில் இது. அந்த ராகம்
2: தான்
0: ராகம். அன்பான நெஞ்சம் எல்லாம் ஆண்டவந்தாலும் கோவில் இது. யாரோடு யாரை கண்டு சங்கமமாக போகிறது. டொனைன் டொனைன் டொனண்ட டொடன் டொடன் டொன் சங்கீதம் நம்மோடு ஒன்றாகும், எப்போதும் சந்தோஷம் நம்மோடு வந்தாகும், வானம் நீங்கும் பறந்தது நான் தேடும் இளம் டொடன் டொடன் டொடன் டொடன் டொடன் டொடன்.
2: இந்த ராகம் சரியான ராகம் இல்ல.
0: ஆகாயம் அங்கும் இங்கும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோலம், தாழ்வாரம் எங்கும் வண்ணம் தங்கம் இன்னும் மாக்கோலம். எனக்கு தெரிஞ்ச ராகம் அதுதான் மீசி கொடுத்தேன். டொடன் டொடன் டொடன் டொடன்
2: இவன் சரி இல்லையா? என் தடங்க தடங்க போற சும்மா
0: நான் சொல்ற பாட்டு ராகம் தான் வரும். இது நல்லா அப்படித்தான் வரும். அன்பான நெஞ்சம் எல்லாம் ஆண்டவன் பாலும் கோவில் இது. யாரோடு யாரை கண்டு சங்கமமாக போகின்றது. என்னாலும் சங்கீதம் நம்மோடு ஒன்றாகும், எப்போதும் சந்தோஷம் நம்மோடு வந்தாலும் மலரின் இதழில் பனி விழுந்தது, இங்கி மயங்கி மலர் எழுந்தது மாமா ஏமாமா, தூவானும் தூவும் அது ஏதோ
2: ஒரு இது ஒரு பழைய மாட்டு ஒண்ணு கொடுங்க அவருக்கு. பாவம் பாவம் ஒன்று
0: எடுக்கட்டும் வந்து தேடணுமே
2: பழச
0: பழச தேவனுமே
2: பழசு கொடுங்க. நானும் பழசு தேடுறேன் பாருங்க. இவருக்கு பழசு பழசன்றாரு. பழசு பழசு எங்க ஃபாரூக் என்ன கொண்டு வரலாம்?
0: நான் ஒரு விதத்துல

0: மரகத இதில் இல்ல, அதில் உள்ள மது இல்ல, வர வர மனம் இறங்குதம்மா.
1: முத்தாரம் மார் மீது தவழ்கின்றது, எண்ணத்தில் நெஞ்சம் இடம் கொடு, தேருண்டு நீயுண்டு திருநாளுண்டு, திருமகள் நெஞ்சில் துயில் கொள்ளவா.
2: முத்தாரம் என் மீது தவழ்கின்றது,
1: முத்தாரம் மார் மீது, மார் மீது தவழ்கின்றது, எனக்கதில் கொஞ்சம் இடம் கொடு.
2: முத்தாரம் மார் மீது தொடர்கின்றது, எனக்கதில் கொஞ்சம் இடம் கொடு.
1: தேருண்டு நீயுண்டு திருநாளுண்டு, திருமகள் நெஞ்சில் துயில் கொள்ளவா.
2: தேனுண்டு தெருண்டு திருநாளுண்டு, திருமகளே நீ கொஞ்சம் இடம் கொடு.
3: தேன்மல்லி பூவே தியாகம் படத்துல இருந்து.
1: ஐயோ இது பாரு கூட குரல் மாய கேட்டது
4: முதல் சதீஷ் ரெண்டாவது
0: பாஜிபாய்
2: தாயின் மடியும் நிலத்திடவில்லை, தந்தையின் நிழலும் காத்திடவில்லை, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அம்மா எங்களை அழைத்திருத்தாயே.
1: காகித ஓடும் கடலலை மீது மூவர் இல்ல அப்படி நாங்க தனியா இல்ல, நாங்க தனியா மூவர் மட்டும் போயிடலாம். பிறகு வாரம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஆறு ஏழு எல்லாரும் போவோம். ஏழு பேர்
2: மந்திரம் தந்திரம்ன்றதுக்குள்ளேதான், மயக்கமும் கிறக்கமும் பெண்ணுக்குள்ளேதான். மந்திரம் தந்திரம் தன்னுக்குள்ளேதான், மயக்கமும் கிறக்கமும் பெண்ணுக்குள்ளேதான். வயசுக்கு வந்தாலையா வாவா.
1: இந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் நான் கணக்கு போட்டுக்கொண்டு வரேன், நீங்க பேமெண்ட் செய்ய வேண்டி வரும். நீங்க இதுல இருந்து கொடுக்கற
2: மாமரத்து தோப்புக்கு தன்னந்தனியா, மாப்பிள்ளை நீ என்ன வர சொன்னியா, சாமிக்கு தேவை என்ன தேரோட்டம், பூமிக்கு தேவை என்ன நீரோட்டம், ஆசைக்கு தேவை என்ன கண்ணோட்டம். பழைய பாட்ட கேட்டீங்க அப்புறம் எடுத்துட்டேன்.
1: சத்தியமா எனக்கு தெரியாது. செல்வகுமார்
5: பாருக்கு செல்வகுமார்
1: செல்வகுமார் ஒன்று கூட எடுக்கிறீங்க இல்லையா,
5: திருப்ப திருப்ப நிறைய சொல்லுங்க.
2: மாமரத்து தோப்புக்கு தன்னந்தனியா, மாப்பிள்ளை நீ என்ன வர சொன்னியா, சாமிக்கு தேவை என்ன தேரோட்டம், பூமிக்கு தேவை என்ன நீரோட்டம், ஆசைக்கு தேவை என்ன கண்ணோட்டம், மந்திரம் தந்திரம் கண்ணுக்குத்தான், மயக்கமும் கிறக்கமும் பெண்ணுக்குள்ளேதான். வயசுக்கு வந்தாள் ஐயா வா வா வா, மனசத்தான் கேட்டாள் ஐயா தா தா தா, விட்டுத்தான் செல்லாதையா நீ நில் நில், தொட்டுத்தான் கட்டில் பாடம் சொல் சொல் சொல்.
1: மரத்து
2: தோப்புக்கு தன்னந்தனியா மாப்பிள்ளை நீதா வர சொன்னியா, சாமிக்கு தேவை என்ன தேரோட்டம், பூமிக்கு தேவை என்ன நீரோட்டம், ஆசைக்கு தேவை என்ன கண்ணோட்டம், மந்திரமும் தந்திரமும்
5: கண்ணுக்குள்ளேதான்,
2: இந்த
3: பழம் புளிக்கும். எம்ஜிஆர் பாட்டு போடுங்க.
2: சரி செல்வகுமார், எம்ஜிஆர்
3: படம்
2: தான் இசை இயற்றிய பாடலை இயற்றியவர் வாலி பாட்ட பாடிருக்காங்க எல்லா ரீசரி அருமையா சொல்லிட்டாரு, ஆனா பாட்டு மட்டும் சொல்லல.
6: கூகுள் செக் பண்றாரா?
3: இல்ல இல்லண்ணா, அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், அதெல்லாம் எனக்கு அவ்வளவுதான் தெரியாது எனக்கு.
1: செல்வகுமாருக்கு நான் உண்டு குடுக்கேன் எடுக்கணும். நிலவு முகத்துல
5: முக்காடு
1: போறங்க, நிலவு முகத்துல முக்காடு போடும் மேகத்தை விளக்கடி லைலா. ஒரு தரம் சொல்லக்கூடாது, அவர் சொல்லலாம் லைலா. நிலவு முகத்துல முக்காடு போடும் மேகத்தை விளக்கடி லைலா, உன் அழகுக்கு சலாமும் லைலா. ஆடவர் உலகில் ஆண்மகன் நீயே, அடிமை என்றோ நான் உனக்கு.
6: இந்த படமா? இந்த படமா நல்ல ஞாபகம் வருது, வரமாட்டேங்குது.
1: இன்னைக்கு நீங்க ஒரு பாட்டு கேட்ட பாட்டுல இருந்து அந்த பாட்டும் அதுலதான் இருக்கு அந்த படத்துல. இன்னைக்கு அப்பாட்ட நீங்க அந்த பாட்டு கேட்டிருந்தீங்க,
6: உத்தமன் உத்தமன் படத்துல. லைலா பாட்டு வரும்.
1: நிலவு முகத்திலே முக்காடு போடும் மேகத்தை விளக்கடி லைலா, உன் அழகுக்கு சொன்னாம் லைலா. எங்க அண்ணா கொண்டு எடுத்துட்டார், இவர் கொண்டு எடுக்கிறார் பாருங்க. அதே கண்ணன் பாட்டு என்ன, கண்ணன் கொஞ்சம் வாத்தோட பாடுங்க கண்ணன். அதை
2: சாமிக்கு தேவை என்ன தேரோட்டம், பூமிக்கு தேவை என்ன நீரோட்டம், ஆசைக்கு தேவை என்ன கண்ணோட்டம், மந்திரம் தந்திரம் கண்ணுக்குள்ளேரா, மயக்கமும் கிறக்கமும் பொண்ணுக்குள்ளேனா, வயசுக்கு வந்தாள் ஐயா வா வா வா, மனசத்தான் கேட்டாள் ஐயா தா தா தா, விட்டுத்தான் சொல்ல செல்லாதையா நில் நில் நில், தொட்டுத்தான் கட்டில் பாடம் சொல் சொல் சொல்.
1: இவர் ஆதார் கார்டு எடுக்கிற இடத்துல கொண்டே விடுங்க, உண்மையிலேயே நான் சும்மா நான் எந்த உழைப்புலயே சாப்பிடணும்னு ஓடிடுவேன் உடனே பாருங்க.
2: பாருங்க மச்சானா மாமாவா யாரோ இவரோ என்ன வச்ச கண்ணு வாங்காம பாக்கறாரு பாக்கறாரு. இதுதான் பஸ்ட் லைன்.
6: என்ன வச்ச கண்ணுமா பாக்காம பாக்கறாரு
2: பாக்கறாரு அச்சம்
6: தருவாரு
2: தருவாரு நீங்க
4: சொல்வாரா
2: மச்சானா மாமாவா
1: அதற்கிட்ட இப்ப செல்வகுமார நான் சொல்லும் வரையும் யாரும் பதில் சொல்லக்கூடாது. செல்வகுமாருக்கு இந்த போயிது சரியா வரும் கோயில் இதில் என்ன அபிஷேகம் உன் மனமங்கம் தெருக்கூத்து பகல் வேஷம் இது வந்து நீங்க சொல்ல கள்ளிக்கென்ன முள்ளு வேலி போடி தங்கச்சி இது செல்லாட்டி பேர்ந்த என்ன நம்ம விட்டுட்டு ஓடிடுறேன்
6: மூளையெல்லாம் தூங்கி தூங்கிடுச்சு கொஞ்சம் சுறுசுறுப்பு தட்டி விட்டதான் மலை
1: நல்லா தட்டி
5: விடுறாங்க
1: ஒரு மாய ஒன்று எடுத்துட்டாருங்க அவரோட மாதிரி
5: எடுத்துட்டேன்
1: அவரு கிடைச்சிருக்காது எல்லாத்தையும் பாட்டும் சொல்லியாச்சு. ஃபாரூக் ஏதோ ஒரு பாட்டு கொண்டு வரேன்னு நின்றுட்டார். என்ன ஃபாரூக் அது
6: அதான் கொண்டு வர கொண்டு வர சியாமலாக்கா சொல்லுவாங்க அந்த பாட்டு
1: சொல்லுங்க பாப்போம்
5: என்ன
1: சொல்லு எங்க பாடுங்க
6: தங்க நிறம் கறக்குமா ஊர் உலகம் பொறுக்குமா நம்பித்தானே வந்து விழுந்தேன்
5: உன்னை தானே அந்த மண்டியே
1: பின்னாடியோ
5: முன்னாடியோ நம்பர்
2: போடாம சொல்லுங்க. கடலுக்கு நதியே சொந்தம் காற்றுக்கு யார் சொந்தம் நீருக்கு நிலமே சொந்தம்
1: கடலுக்கு நதியே சொந்தம்
2: நீ சொல்லக்கூடாது பதில மனதுக்கு சொந்தம் மனதுக்கு நீயே சொந்தம் வானுக்கு நிலவே சொந்தம் வஞ்சிக்கு நீயே சொந்தம் ஆஹா
1: இது தெரியாது என்ன செல்வகுமாருக்கு
2: அவர் செல்வகுமார் சொல்லட்டும் புல்லாலே வேலி கட்டி பூவாலே மேடை இட்டு நெல்லாலே வாசல் வைத்து நேருக்கு நேர் வெள்ளத்தில் வெள்ளம் வந்து விழுந்ததை போலே இன்று சொல்லாத வார்த்தை சொல்லி சொர்க்கத்தை காண்பதற்கு ஆஹா ஆஹா
6: கடலுக்கு நதியை சொந்தம் காற்று பாடல் வருது வரமாட்டேங்குது தொண்டை வரைக்கும் வந்துருச்சு வாய்ப்புல வரமாட்டேங்குது
1: எல்லாம் நீல நோட்டுதான் வரும் நீல
2: நிறம்
1: எல்லாம் நீல நிறம்
6: நீல நிறமும் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் இந்த பாட்டா
2: தப்பு தப்பு தப்பு ஆக நீல நிறம் மற்ற
3: சிவாஜி சிவாஜி சிவாஜி பட்டு
2: அல்ல
6: எனக்கும் வருத்தம் எத்தனை கண்களுக்கு
2: எனக்கும் எனக்கும் தான் வருத்தம் இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் உள்ள நிற்கும் இனி யாருக்கும் கிடைக்கும்
1: அதான்
6: நான்
5: வாத்து அப்படிதான் பயன்படுத்து
1: கடலுக்கு அத பாடுங்க பாபா, கடலுக்கு அந்த வழிய பாடுங்க ராகத்தோட.
6: காற்றுக்கு யார் சொந்தம் அப்படின்னு வருமா?
1: எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், அது எத்தனை
6: கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ளமிருக்கும் யாருக்கும் யாருக்கும்.
1: முகூர்த்தி அம்மன் இந்த படம் எனக்கும் அவ எனக்கும்
6: சாமிய கூப்பிடுறதுக்கு, சாமியை கூப்பிடுறதுக்கு இந்த படத்தான் போடுவான். எனக்கும் இன்னும் இங்க டைம் திரும்பிக்க. கடலுக்கு நதியே சொந்தம், காற்றுக்கு யார் சொந்தம், நீருக்கு நிலமே சொந்தம், நிழலுக்கு யார் சொந்தம், மலருக்கு கூந்தல் சொந்தம், மனதுக்கு நீயே சொந்தம், வானுக்கும் நிலவே சொந்தம், வஞ்சிக்கு நீ எனக்கே சொந்தம். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ளன இருக்கும், இனி யாருக்கு இங்கே கிடைக்கும், எனக்கும் ஆக எனக்கும் ஆக எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம்.
3: முகுதி அம்மன் பாட்டு தான் இது. சாமி வந்துடும். அதுல இன்னொரு பாட்டு, ஒரு பாட்டு ஹலோ நான் பேய் பேசுறேன்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு ஒரு பாருங்க.
1: சரி கொட்டாய வந்துட்டு நான் எண்ணிக்க சொல்ல போறேன். சரியா
6: சொல்லுங்க.
1: சரி இப்ப வந்து
5: சொல்லுங்க சொல்லுங்க.
1: செல்வகுமார் அஞ்சு
6: அஞ்சா
2: பேப்பர்
5: கழிஞ்சது. அப்ப சதீஷ் ஐம்பதா
6: இருங்க இருங்கம்மா, ரிசல்ட் முடியாதுமா. அந்த சுரிப்பை பாருங்களேன், இருங்க அஞ்சு வந்துருச்சு இருங்க இருங்க ரிசல்ட்
1: சொல்றீங்களா? கண்ணீர் வந்து போனங்க என்ன முடியாம இருக்கு. செல்வகுமார் அஞ்சு, கண்ணன் மூண்டு, ஃபாரூக் நாலு, ஃபாரூக் நாலு.
2: நான் ஒன்னோட சொல்லு, எனக்கு மூணு போட்டிருக்கீங்க. பரவாயில்ல பரவாயில்ல.
1: ஞானசேர மன்னாவும் நாலு நாலு ஞானசேர மன்னா. சதீஷ் எட்டு,
5: சாமலா ஒண்ணா,
1: சாமலா சாமலாவும் சதீஷ் எட்டு. சரியா இல்ல, ஞானசேரமண்ணா நாலு, ஃபாரூக் நாலு, ஷியாமலா எட்டு, சதீஷ் குமார் எட்டு, செல்வகுமார்
5: எத்தனை பண்ண
1: அஞ்சு
2: அஞ்சு அஞ்சு
1: கண்ணன் மூன்று
6: கண்ணன்
1: மூன்று.
2: சரியா
1: பதிமூணு. அப்ப யாருட பாட்டு, இப்ப யாரு கேக்குற பாட்டு குடுக்கறது? கூடு நாக்களுக்கு தான் குடுக்கணும்.
2: மீராகுட்டி
5: ஒண்ணு பண்ணலாம். இரண்டு என்னோட இது புள்ளியே சதீஷ்க்கு கொடுத்துறேன். பதினாறு சதீஷ் சொல்ற பாட்டு போடுங்க. என்ன ஒரு விழுக்கணும்
1: அங்க. சரி எங்க யாரு பாட்டு?
2: புள்ளிய
6: உங்களுக்கு
1: ஞான பேர் வேணா இந்த புள்ளிய தந்துட்டார் போங்க. சரி நான் எல்லா புள்ளியும்
5: ஞானபேரம் போடுவோம் தெரியப்பட்டு.
2: ஆமா சொல்லுங்க சொல்லுங்க சதீஷ்.
3: இல்ல பாருக்கு அண்ணா உங்க பிள்ளைய கேட்ட குடுத்துருங்க, நாங்க மூணு பேர் கூட்ட வந்தோம்னா நம்மளுக்கு தான் முதல் பாட்டு வரும்.
2: சரி உங்களுக்கு குடுத்துறேன், சதீஷ்குமார்
1: குடுத்துறேன்.
5: உங்க
2: பிள்ளைய
5: கண்ணன்
2: யாரு குடுக்க போறீங்க? இல்ல யாருக்கு பத்தா குறையா இருக்குன்னு பாருங்க.
1: எப்படித்தான் கண்ணன் கொடுத்தாரு? கண்ணன் மூன்று பொருங்க, எனக்கு 24 உங்களுக்கு 23 தான் வேற. எப்படி கண்ணன் கொடுத்தாலும் சரி வராது.
3: அம்மா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நாங்க 23 வர்றோம் கண்ணன் சார சேர்த்து, நாங்க 23 நீங்க 24
1: நாங்க 24
3: அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க பிள்ளைய எங்க கிட்ட
2: கொடுத்துக்கிட்டீங்கன்னா
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஞானசேகரமண்ணா ஒரு பாட்டு சொல்லலாம், சொல்லுங்க ஞானசேகரமண்ணா ஒரு பாட்டு, நல்ல பாட்டா
2: சொல்லணும். பாட்டு நீங்க சொல்லவே இல்ல கண்ணன், ஊரம் பல குட்டு பாட்டா
1: போட்டீங்கன்னா பழைய பாட்டு சொல்லி அம்மா அவ்வளவு சொன்னாங்க.
2: அப்படியே மீட்டை போட்டா தூக்கம் தான் வந்து.
1: பழைய பாட்டு சொல்லலாம், பழைய பாட்டு சொல்லலாம், அன்னாட பாட்டோட அன்றைக்கு முடிவடைய போகுது. சொல்லுங்க அண்ணா நீங்க.
5: அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்க.
2: நான் கேட்டிருந்தோம்னா அம்மா இந்த பாட்டை எத்தனை தடவையா கேப்பேன்லப்பா? அருமையான பாட்டு சுஷிலாமா பாட்டு.
1: என்னதான் பாடுவதோ ஷியாமலா பாடக்கூடாது, ஷியாமலா பாடக்கூடாது. எங்க செல்வகுமார் அதை பாடி காட்டுங்க. கண்ணன் பாடுறது போல.
2: என்னதான் பாடுவது, எப்படித்தான் ஆடுவது அப்படின்னு வருமா?
1: சரி அப்ப சரி கொஞ்சம் பரவாயில்ல. ஷியாமலா பாடுங்க. ஷியாமலா என்னதான்
5: பாட்டு?
1: என்ன இந்த பொய்ய
2: சொல்றதான் பாடுவது, எப்படித்தான் பாடுவது, எப்படி வேணாலும் பாடிட்டு போலாம், தூங்கத்தான் போலாம்.
3: எப்படி
1: நான் அண்ணா பாடுங்க. அண்ணா
2: அண்ணா மீட்டு போட்டு போறாரு. என்ன
1: பெல் அடிக்கிறாங்க தொடக்காதீங்கப்பா இந்த நேரம், தயவு செய்து. உண்மையிலேயே யாருக்கு தெரியாது இப்ப உங்களுக்கு நேரம் தெரியும். 1:22 செல்வகுமார்
2: யாருமே வர மாட்டாங்க.
1: ஷியாமலா ஷியாமலா காலிங் பெல்
2: அடிக்கிறாங்க.
1: அது இது இல்ல, மெசேஜ் வர்றது இல்ல. கவனமான யாரும் அடிக்க
5: மாட்டாங்க.
1: அப்ப ஒரு
2: யாரு
1: மெசேஜா? அது அப்ப சரி, அப்ப என்னதான் பாடுவதோட முடிய போது நல்ல பாட்டு கேட்டிருக்கீங்க. நான் மனசுல ஒன்று யோசிச்சு கொண்டுதான் கேட்டேனா அண்ணா சரியா பாடினேன், சரியா அந்த பாட்டு எடுத்த சூப்பர்
4: எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு.
1: சதீஷ் பாருங்க, நீங்க விடப்படாம பாருங்க எப்படி இவங்க விடப்படுறாங்க, அத பாத்துட்டு தான் நீங்க விடப்படணும். டக்குன்னு கட் பண்ணி கொண்டு போவாங்க விடப்படுறாங்க.
2: அது சொல்லுங்க, நீங்க லைவ்ல விடைபெற சொல்லிட்டு போட்டீங்க, விடைபெற்று வந்துட்டாரு. அன்னைக்கு அவர் நார்மலா என்ற பேசிட்டு மட்டும் வச்சு ஐயோ நான் விடைபெறாம போயிட்டேன்னு மறுபடியும் கால் பண்ணி விடைபெறாங்க.
1: இதுல டக்குன்னு விட்டுட்டு போயிட்டாரு அன்றைக்கு விடபருங்க ஒண்ணு. அப்ப தெரியல சொல்லுங்க சதீஷ்.
3: அன்னைக்குதான் அந்த போன வாரம் தான் செல்வகுமாரன் சொல்றது.
1: சரி இப்ப சொல்லுவார்
2: பாருங்க.
3: ரெண்டு பேர் குரலையும் சட்டன்னு கண்டுபிடிக்க முடிய
1: மாட்டேது எனக்கு. செல்வகுமார்
3: கண்ணன் சார் குரலையும் செல்வகுமார் அண்ணன் குரலையும் எனக்கு உடனே கண்டுபிடிக்க முடியல.
1: இத நம்புறீங்களா ஷியாமலா நீங்க? இந்த ரெண்டு
2: பேர்
5: ஒரே மாதிரி இருக்கு சொல்லல. ரெண்டு பேர் குரலையும் அவர் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாரு. நீ தான் தப்பா புரிஞ்சுட்டீங்க.
1: இல்ல கண்டுபிடிக்க
3: தெரியல,
1: ஒரு மாதிரி இருந்தா தானே
5: ஐடென்டிஃபை பண்ண முடியல.
1: ரெண்டும் ஒரு மாதிரி
5: இருக்கிறவங்க
2: தானே கண்டுபிடிக்க முடியல.
5: செல்வகுமார்
2: செல்வகுமார்
1: விடப்படுங்க. அப்படி எப்படி விடப்படுறீங்க?
7: இதுவரை கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்ச்சி வெகு அருமையாக நடைபெற்றது. என்னோடு பயணித்திய அன்பு உறவுகளும் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி வழங்கிய மீரா அம்மாவுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்தனை செல்வன் அப்பாவுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது புதுக்கோட்டை எம் ஆர் செல்வகுமார். நன்றி அம்மா.
1: சூப்பர், இப்படித்தான் விடைபெறுறது. சதீஷ் கேட்டீங்களோ?
3: கேட்டு
1: ஷியாமலாமா.
8: இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் பாடி அசத்திய அனைத்து உள்ளவங்களுக்கும் கலந்து கொண்டு கடைசி வரைக்கும் இப்ப இறுதி வரைக்கும் கலந்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளவங்களுக்கும் அம்மாவுக்கும் கேட்டுட்டு இருக்க அப்பாவுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா.
1: ஓகே, அடுத்தது இப்ப ஃபாரூக்.
9: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது எம்சிஆர்எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலி கனடா கழகத்திலிருந்து 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது கதம்பம் நேரடி நிகழ்ச்சியில் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் கலந்து பாடிய அனைத்து பாடகர்களுக்கும் இது உலகம் முழுவதும் இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அன்பு நேயர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் என்னோடு இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அதிபர் அம்மா அமீரா அவர்களுக்கும் இணை இயக்குனர் அப்பா சிந்தி செல்வன் அவர்களுக்கும் அம்மா சியாமலா மற்றும் சதீஷ்குமார் கண்ணன் செல்வகுமார் ஞானசேகரன் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி உங்களிலிருந்து விளைவது சவுதி அரேபியால இருந்து நன்றி வணக்கம்.
1: சரி அண்ணா ஞானசேகரம் அண்ணா.
4: கதம்பம் நேரலை நிகழ்ச்சி பாட்டு பாடலாம் பங்கு கொண்டு சிறப்பித்த அனைவர்களுக்கும் நிகழ்ச்சி இறுதி வரை கலகலப்பாகவும் நகைச்சுவாகவும் எங்களுக்கு உற்சாகம் ஊட்டி கொண்டு சென்ற அம்மாவுக்கும் எங்களை கவனித்துக் கொண்டிருந்த அப்பா சிந்தனேஸ்வரர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் கூறி வருவது தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரம்.
1: என்ன மாவட்டம் அது? தஞ்சாவூர் மாவட்டமா?
4: தஞ்சாவூர் மாவட்டம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயிலடி. நாச்சியார் கோயில் வீதியா? வீதியா
4: கோயில் நாச்சியார்
9: கோவில் தான்.
1: நாச்சியார் கோயில்
4: ஊர் பேரு நாச்சியார் கோவில். ஊர் பேரு நாச்சியார் கோயில்.
1: நாச்சியார் கோயில் கோயில் ஞான சேரம். ஓகே, அடுத்தது எங்க சதீஷ் நீங்க இப்ப பாக்க.
10: இதுவரை கதம்பம் நிகழ்ச்சியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் இறுதி வரை இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைவருக்கும் இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் இதை கவனித்துக் கொண்டிருந்த தாத்தா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.
1: சூப்பர் சூப்பர்.
9: வணக்கம். யாரு சொல்றீங்க? உங்க பேரு சொல்லுங்க. போயிட்டாரா?
1: போயிட்டார் சொல்லாம ஓடிட்டார். எங்க கண்ணன்
9: சொல்றாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை நிகழ்வில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் நிகழ்ச்சியை நெறிப்பட நடத்திக் கொண்டிருக்கும் மீரா அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் சிந்தனை செல்வன் அப்பா அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை தந்தையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்தும் உங்களிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். மீண்டும் நாளை காலை அன்றும் இன்றும் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி வணக்கம் நேயர்களே.
1: அரை மணி தியானத்துக்கு தொடர பொழுப்பா 1:30 அப்ப அரை மணி தியானத்துக்கு தொடர போறேன்னுதான் நினைச்சேன். சரியா முடிஞ்சது. இப்ப இதுல நிக்கிற எல்லாத்தையும் ஒரு கேள்வி, எத்தனை பேர் இன்றைக்கு பாடினாங்க முதல்ல?
11: முதல்ல பாடினது போனா
9: எத்தனை பேர் இன்றைக்கு
1: பதினேழு
12: யூகமா சொல்லுங்க. ஆமா, அது உண்மையா இருக்கலாம் இல்லாட்டி அது தவறா இருக்கலாம், அதை பத்தி தவறு இல்ல. ஒரு யூகமா சொல்லுங்க.
1: கல்ல
9: அர்த்தகம் மண்டல விட்டு மண்டலத்து போயிருக்கு.
12: கல்ல இருப்பாரு காப்பாத்தி.
1: இதுல ஃபாரூக் சொன்னதுதான் சரி.
9: ரெண்டு பாட்டு பாடினாங்க அப்ப மொத்தம் 18 தானே?
1: அது சொல்ல
9: பாடினாங்க.
1: எத்தனை பேர் பாடினாங்க? அது 4 பேர்ன்றது போல 5 பேர் 2 பாட்டு பாடிருக்கான்.
9: 5 பேர்
1: இப்ப இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட, ஒரு பொது அறிவா ஒரு கேள்வி பாடல்கள் இப்ப பாக்கலாம். ஒரு சொல்லு ஒரு பாடலுக்கு வரும், அது எந்த பாட்டு இப்ப பாக்கலாம்?
5: கட்டிக்காரங்க சரி நல்லது. என் அன்பு உறவுகளை இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பாடி சென்ற என் அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த உறவுகளுக்கும் அழைத்தும் இடம் கிடைக்காமல் இருந்த என் அன்பு உறவுகளுக்கும் இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைஞ்சு என்னோடு இவ்வளவு நேரமும் கூடவே இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த என் அன்பு செல்வங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அப்பா மற்ற கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனி அடுத்த வாரம் சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இங்க இன்னும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ள போறேன். நல்ல ஒரு பாடலை எங்களுடைய அண்ணா தெரிவு செய்திருக்கிறார். அந்த பாடல் எல்லாருக்கும் பிடிச்ச பாடல். அப்படி பிடிக்காவிட்டாலும் அப்படியும் பிடிக்க வேணும். கட்டாயமாக அவர்களுக்கு நாங்கள் திணிக்கிறோம். அது உங்களுக்கு பிடிக்கும். மற்ற பாடல்களும் சத்தம் போடாம இருக்காருல்ல திணிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கட்டாயமா திணிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். என் நண்பர்களோடு அந்த பாடலை நீங்கள் விடைபெற்று கேளுங்க. நான் இதோட
13: விடைபெறேன்.
5: நல்லது. இந்த பாடலோடு அடுத்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் தந்தையர் தின வாழ்த்து நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வரும். நீங்கள் கேட்டு மகளலாம் என் நண்பர்கள். நேரம் சரியாக 1:34 நிமிடம்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன். மொன்றிடமிழ் எம்டிஆர் வானலையில் காற்றோடு கவி புனைந்து இசையூற்றாய் நெஞ்ச இனித்திடும் இனிய நிகழ்ச்சிகளுடன் இந்த இனிய நேரம் தனில் இணைந்து கொள்வது என்றும் உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் கமி கோயத்திலிருந்து. துள்ளிசை பாடல்களின் அணிவகுப்பில் நாம் இன்று இணையவிருப்பது இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியோடு இணைந்தே இருங்கள். மொன்றிடமிழ் எம்டிஆர் வானலையோடு

நிகழ்ச்சியின் முதலாவதாக ஏ ரஹ்மான் இனிசையில் ஒரு ஆல்ப பாடல் அளிக்கவிருக்கிறது. கேட்டு இணைந்தே இருப்போம். மன்னிதமில் எம்டிஆர் வானொலியோடு.

சமீபத்தில் வந்த அந்த பாடல், ஒரு இனிய பாடலை கேட்டு வந்தோம். நிகழ்ச்சியில் இனி யாதும் ஊரே யாவரும் கேளிர், திரையில் இருந்து சிம்பு மற்றும் குழுவினருடன் இணைந்து பாடிய பாடல் வலிக்கவிருக்கின்றது.

என்னுடைய கருணை விழிக கலங்க சுடக்க மனங்க தெளிய ஆறுபடை முருகன் கபடிக்க ககன்.

0: ஒன்றே, பழிய மனம் புணர வந்த முகம் ஒன்றே. அந்த சிவனிடம் விட்டு வாங்கி பழனி மல்லிகை கட்டிட்ட ஆண்டவா, ஆசியரும் நாட்களமை வந்தபடி வேலவா,
1: உனதடி உருகி மறு

துள்ளிசை பாடல்கள் இனிசையுடன் இசைத்து செல்லும் வேலைதனில் அடுத்து நாம் கேட்கவிருக்கின்றோம் காக்கி சட்டை திரைப்பட பாடல். பாடலுக்கு குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி, இசை இசைஞானி இளையராஜா.

மதியத்தமிழ் எம்டிஆர் வானொலியோடு இசை கேட்டு இணைந்திருக்கின்றோம். மீண்டும் இசைஞானியின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி குரல்களில் படிக்காதவன் பட பாடல் அளிக்கவிருக்கிறது.

இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இனி மனோஜ் கியான் இசை அமைப்பில் செந்தூரப்பூவி திரையிலிருந்து பாடல் அளிக்கவிருக்கிறது.

ஒன்றியதமிழ் எம்டிஆர் வானொலியில் இசை கேட்டு இணைந்திருக்கும் உறவுகளே, நிகழ்ச்சியில் அடுத்து கூத்து திரைப்பட பாடல் அளிக்கவிருக்கிறது. குரல்கள் குணால் ஸ்ரீலேகா, இசை ஸ்ரீகாந்த் தேவா.

இணைத்திரும் இன்ப ராகங்கள் இசைத்திரும் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி ஜெய்ஹிந்த் படப்பாடல். மனு சிந்து குரல்களில் வித்யாசாகரின் இனிசையில் பாடல் இதோ ஒலிக்கிறது.

காற்றோடு இசை பாடிக் கொண்டிருப்பது வந்தியத்தமிழ் எம்டிஆர் வானொலியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இனி டி இமான் இசையில் நான் அவன் இல்லை டூ திரைப்பட பாடல் அளிக்கவிருக்கிறது. உதய் நாராயணன் மற்றும் சி வி சுரேஷ் குரல்களில் பாடல் இதோ

0: அவுனா
1: இன்னிசை பாடல்கள் தொல்லிசையாக தாளமிட்டுக் கொண்டிருப்பது இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில். இனி வித்யாசாகர் இசையமைப்பில் கர்ணா பட பாடல், மனோ சரணலதா குரல்களில் பாடல் இதோ

0: Shabbat.
1: ஒரேதமிழம் கே ஆர் வானொலியில் இசை கேட்டு இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இனி குங்குமச்சிமிழ் திரைப்பட பாடல். இசை இசைஞானி இளையராஜா, குரல்கள் மலேசிய வாசுதேவன், வாணி ஜெயராம்.

ராகங்கள் இன்னிசை கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரங்களில் அடுத்து புதுப்பேட்டை படப்பாடல். யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்து விஜய் யேசுதாஸ் தேவிஷா குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது.

மன்றினமில் எம்டிஆர் வானலையில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நிறைவிலே புதிய பாதை படபாடல், பாடலுக்கு குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் பி சைலஜா, பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார் சந்திரபோஸ். பாடல் இதோ

மகிழ்ச்சி அன்போர்களே, இதுவரை இன்னிசை பாடல்களின் சங்கமத்தில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். மீண்டும் இது போன்றதோர் இனிய நிகழ்ச்சியில் அன்பு உறவுகளை மனிதமில் MTR வானொலியில் சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை கூறி தற்போது விடைபெற்று செல்லும் எங்கள் அன்பின் இரவாஞ்சி ரிஷாவுல் ஹமீத் குவைத்திலிருந்து மீண்டும் சந்திப்போம் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை வீட்டுக்கு வீடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

காற்றில் கலந்து உங்கள் காதுகளில் கானமழை பொழியும் நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ரங்கராட்டினம் என்ற படத்திலிருந்து முத்தாரமே உன் ஊழல் என்னவோ சொல்லாமல் தள்ளாலும் உன் உள்ளம் என்னவோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் AM ராஜா, LR ஈஸ்வரி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலை நாட்டு மங்கை என்ற படத்திலிருந்து நீலமாம் கடல் அலையில் கோலமிடும் மீனங்கள் சொல்லுவதென்ன என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே.ஜே. ஜெயசுதாஸ், பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமகள் என்ற படத்திலிருந்து காலாலே நிலம் அளந்து கண்ணாலே முகம் அளந்து நூல் போலே இடையசைத்து என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, டி. எம். சௌந்தரராஜன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்த வீடு என்ற படத்திலிருந்து சிந்தாமரையே சிந்தேன் இதழே பொன்னோவியமே கண்ணே வருக என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜாஜிக்கு

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணிப்பயல் என்ற படத்திலிருந்து தங்க சிமிழ் போல் இதழோ அந்த தங்க தமிழ் போல் மொழியோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. ஜெயசந்திரன், புஷ்பலதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக 10 மாத பந்தம் என்ற படத்திலிருந்து எதை கேட்பதோ எதை சொல்வதோ நான் அறியாத பெண் அல்லவோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜாஜிக்கு

0: இசைமலை நிகழ்ச்சியில் நடத்துவதாக இருளும் ஒளியும் என்ற படத்திலிருந்து திருமகள் தேடி வந்தால் எந்த இதயத்தில் குடி புகுந்தால் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.
1: பாடுமா?

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அஞ்சல் பெட்டி 520 என்ற படத்தில் இருந்து திருமகள் என் வீட்டை தேடி வந்தால் திருமண பாட்டொன்று பாடி வந்தால் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாடி வீட்டு மாப்பிள்ளை என்ற படத்திலிருந்து நெஞ்சுக்கு முகமே கண்ணாடி நீ நினைப்பதை காட்டும் முன்னாடி என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான்கு சில்லாடிகள் என்ற படத்திலிருந்து நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி நினைத்தாய் எல்லாம் உனக்குள்ளே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக தரிசனம் என்ற படத்திலிருந்து இது மாலை நேரத்து மயக்கம் பூ மாலை போல் உடல் மணக்கும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எல்லா ஐஸ்வரி, TM சுந்தரராஜன்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் பாடலுடன் ஆரம்பிக்கின்றது நேயர் நேரம். அந்த படத்தில் ஒலித்த பாடல் பாலாபிஷேகம் செய்யவோ என்ற வரி கொண்ட பாடல். இந்த பாடலை இன்று நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்கும் வேளை முதல் பாடலாக ஒலிக்கின்றது.

ஆணிமுத்து வாங்கி வந்தேன் என்ற ஒரு சிறந்த பாடல் பாமா விஜயம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் இன்று ஒலிக்கின்றது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா உங்களுக்காக. இந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கும் வேளையில் உங்களோடு இணைந்து வளமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் இவர்களோடு நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

வழமை போல இன்றைய தின வாழ்த்துக்கள் தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து, ரவி, மாலதி, கண்ணன், சங்கரி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கின்றார் ஒரு பாடல். அந்த பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து. தசாவதாரம் திரைப்படத்தில் இருந்து முகுந்தா முகுந்தா என்று பாடி மகிழ்கின்றது.